0: வர்த்தக வரி எதையும் விதிக்கக்கூடாது என்று கூறியுள்ளார். சிங்கப்பூரில் நடைபெறும் ஃபோர்ப்ஸ் குளோபல் சிஇஓ மாநாட்டில் சிங்கப்பூர் மீது 12.5 விழுக்காடு வரியை அமெரிக்கா விதித்திருப்பது குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு பிரதமர் அவ்வாறு சொன்னார். சிங்கப்பூர் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு எந்தவித வரிகளையும் விதிப்பதில்லை என்றும் அமெரிக்காவுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை கொண்டுள்ளது என்றும் திரு வாங் கூறினார். சிங்கப்பூரின் வளர்ச்சிக்கு தடையற்ற வர்த்தகம் முக்கியமானது என்றார் அவர். உலகம் மேலும் பிளவுபட்டு வரும் நிலையில் சிங்கப்பூர் தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ள முடியாது என்றும் அவர் சொன்னார். பிற நாடுகளுடன் உறவுகளை வலுப்படுத்துவது, பன்முனைப்படுத்துவது ஆகியவற்றில் சிங்கப்பூர் கவனம் செலுத்துவதாக அவர் தெரிவித்தார். ஆசியான் நாடுகளுடன் பொருளாதார ஒத்துழைப்பையும் ஒருங்கிணைப்பையும் ஆழப்படுத்துவது அதில் அடங்கும். பிரதமர் வாங் AI தொழில்நுட்பம் குறித்தும் பேசினார். செயற்கை நுண்ணறிவு துறையின் வளர்ச்சியால் சிங்கப்பூருக்கு கிடைக்கும் பொருளாதார நன்மைகள் என்றுமே நீடிக்காது என்றார் அவர். எனவே தற்போதுள்ள வாய்ப்புகளை பயன்படுத்தி புதிய திறன்களை வளர்த்துக் கொள்வதும் சிங்கப்பூரர்களுக்கு சிறந்த வேலைவாய்ப்புகளை உருவாக்கி தருவதும் சிங்கப்பூரின் அணுகுமுறை என்று திரு வாங் சொன்னார். AI தொழில்நுட்பம் ஊழியர்கள் மீதும் வேலை சந்தை மீதும் ஏற்படுத்தும் தாக்கம் குறித்தும் பிரதமர் கருத்துரைத்தார். சிங்கப்பூர் ஒவ்வொரு ஊழியரையும் பாதுகாப்பதில் தொடர்ந்து கவனம் செலுத்துவதாக அவர் சொன்னார். பிரதமர் லாரன்ஸ் வாங் புருனேக்கு அதிகாரத்துவ பயணம் மேற்கொள்ளவிருக்கிறார். இன்றும் நாளையும் அவர் அங்கிருப்பார். சிங்கப்பூர் புருனே 50 ஆண்டு தற்காப்பு உறவை அனுசரிக்கும் வகையில் அவருடைய பயணம் அமையும். பிரதமர் வாங்கும் புருனே சுல்தான் ஹசனல் போல்கியாவும் இருநாட்டு ஆயுதப்படைகளின் கூட்டு அணிவகுப்பை பார்வையிடுவர். சிங்கப்பூர் புருனே தற்காப்பு உறவை கொண்டாடும் காட்சியகத்தை அவர்கள் திறந்து வைப்பார்கள். திரு வாங் புருனேயில் பயிற்சி செய்யும் ராணுவ அதிகாரிகளையும் சந்திப்பார். சிங்கப்பூர் தயாரித்த 4 புதிய தீயணைப்பு வாகனங்கள் புருனேயிடம் கொடுக்கப்படும். மலேசிய பிரதமர் அன்வார் இப்ராஹிம் மியான்மரை மீண்டும் ஆசியான் அமைப்பில் ஒன்றிணைக்க உறுதியளித்துள்ளார். மியான்மர் தலைவர் மின் ஆங் லைனின் மலேசிய பயணத்தின் இறுதியில் நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் திரு அன்வார் பேசினார். மியான்மரின் ஜனநாயக செயல்முறை குறித்த கவலைகளை ஏற்றுக்கொள்ள முடிவதாக அவர் சொன்னார். அதேவேளையில் வேறுபாடுகள் மதிக்கப்பட வேண்டும் என்றும் மலேசிய பிரதமர் வலியுறுத்தினார். திரு மின் ஆங் லைனின் மலேசிய வருகை மியான்மரின் ராணுவ ஆதரவு பெற்ற அரசாங்கத்தை மலேசியா அங்கீகரிப்பதாக பொருள்படாது என்று மலேசிய அரசாங்கம் சொல்லிற்று. 5 அம்ச திட்டத்தை செயல்படுத்த தவறியதற்காக ஆசியானின் உயர்நிலை கூட்டங்களிலிருந்து மியான்மர் தலைமைத்துவம் விலக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. வன்முறை முடிவுக்கு வர வேண்டும், அனைத்து தரப்புகளுக்கும் இடையே பயனுள்ள கலந்துரையாடல் நடைபெற வேண்டும் என்று அமைதி திட்டம் கூறுகிறது. மலேசியாவின் ஜோஹூர், மலாக்கா, நிகிரி செம்பிலான், செலேங்கோ, புற்றுஜயா ஆகியவற்றில் அனைத்து பள்ளிகளும் மோசமான புகைமூட்டம் காரணமாக இன்று மூடப்படுகின்றன. பாகாங் மாநிலத்தின் ரோம்பின் வட்டாரத்திலும் பள்ளிகள் மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மலேசியாவின் கல்வி அமைச்சர் ஃபட்லினா சதீக் அறிக்கை ஒன்றில் அதனை தெரிவித்தார். மாநில அளவில் இருக்கும் கல்வி அமைப்புகளும் அதிகாரிகளும் நிலைமையை அணுக்கமாய் கண்காணிக்கவும் தேவை ஏற்பட்டால் உரிய நடவடிக்கை எடுக்கவும் அவர் உத்தரவிட்டுள்ளார். தாய்லாந்து அடுத்த 4 நாட்களுக்கு கனத்த மழையை எதிர்கொள்ள தயாராகிறது. பாங்காக் உட்பட நாட்டின் பல இடங்களில் திடீர் வெள்ளமும் நிலச்சரிவுகளும் ஏற்படலாம். ஆறுகள் கரை மீறி பாயலாம் என்று அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். கடந்த மாதத்தின் நடுப்பகுதியிலிருந்து தொடர்ந்து பெய்த மழையால் கிழக்கு பாங்காக்கின் சில பகுதிகள் இன்னும் பாதிக்கப்பட்டுள்ளன. இதுவரையில் பெய்துள்ள கனமழையால் தாய்லாந்தின் தொழில்துறைக்கு ஏற்பட்டுள்ள சேதத்தின் மதிப்பு சுமார் 178 மில்லியன் அமெரிக்க டாலர் என்று மதிப்பிடப்படுகிறது. பிரெஞ்சு அரசாங்கம் கூடுதல் ஆசிரியர்களை பணியில் அமர்த்த நடவடிக்கை மேற்கொள்கிறது. நாடு முழுவதும் தொடரும் மாணவர் போராட்டங்கள் மேலும் தீவிரமடையக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. போராட்டங்களை வழிநடத்தும் மாணவ தலைவர்களுடன் பிரெஞ்சு கல்வி அமைச்சர் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்துள்ளது. பள்ளி சூழல் மேம்பட வேண்டும், கல்விக்கு கூடுதல் நிதி ஒதுக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து கிட்டத்தட்ட 2 வாரங்களாக மாணவர்கள் போராடுகின்றனர். சிரமங்களை எதிர்கொள்ளும் உயர்நிலை பள்ளிகளுக்கு 3000 ஆசிரியர்கள் அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்று பிரான்சின் கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளார்.
1: சொல்லும் பொருளும் Authentication. உறுதிப்படுத்துதல். வங்கி இணைய சேவையை பயன்படுத்துவோர் கடவுச்சொல் சிங்பாஸ் மூலம் தங்கள் தனிப்பட்ட விவரங்களை உறுதிப்படுத்த வேண்டும். Authentication, உறுதிப்படுத்துதல்.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.
3: சிங்கப்பூர்களுக்கான நிரந்தர ஆதரவு திட்டம். இதுல யூசேஃப் சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடிகளும் அடங்கும்.
4: அப்போ இது ஒரு முறை மட்டும் வழங்கப்படுற உதவி இல்லைன்னு தெரியுது.
3: ஆமா, மத்திய கழக நிலவரத்தை அறிவிக்கப்பட்ட ஆதரவு திட்டத்தின்படி வரும் அக்டோபர் மாதத்துல யூசேஃப் தொகை வழக்கத்தை விட 2 மடங்கா கிடைக்க போகுது.
4: தகவலுக்கு நன்றி. அடுத்தடுத்து வர்ற என்னுடைய கட்டணங்கள்ல இந்த தள்ளுபடிகள் வந்திருக்கான்னு கவனிக்கிறேன்.
5: வரும் அக்டோபர் மாதத்தில் தகுதி பெறும் 1 மில்லியனுக்கும் அதிகமான சிங்கப்பூர் HDB குடும்பங்கள் 190 வள்ளி வரையிலான கூடுதல் யூசேஃப் தொகையையும் 1 மாதம் வரையிலான சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடியையும் பெற உள்ளன. மேல் விவரங்களுக்கு singaporebudget.gov.sg/gstv/rebates.
6: கடந்த அக்டோபர் 4 Anchor Vale Village நடைபெற்ற Fit and Fun நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்று முடிந்தது. அந்த நிகழ்ச்சியில் சிங்கப்பூரின் பல பகுதிகளில் இருந்து பலரும் வந்து கலந்து கொண்டனர்.
7: நிகழ்ச்சியில் Anchor Vale Village இருந்து Compass 1 வரை 5 கிலோமீட்டர் நடை இடம்பெற்றது.
6: நடைக்கு பிறகு குடி பேக் ஒன்றும் வழங்கப்பட்டது. MediaCorp கலைஞர்கள் உங்களுக்காக நிகழ்ச்சியையும் அங்கு படைத்தார்கள். போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகளை பெற்றுக் கொண்ட நேயர்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள்.
8: இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு கொண்டு வந்த சுகாதார பங்காளிகள் EBN மற்றும் Green Life. Fit and Fun 2020 Everybody Knows நிகழ்ச்சியின் ஒரு கூறாக MediaCorp ஏற்பாடு செய்தது.

0: வணக்கம். உங்களுக்காகவே தொடர்ந்து நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கோம்.
1: ரவிஜி
0: சஜினி. நான் இப்பதான் ஒரு விஷயம் உணர்ந்தேன்,
1: சொல்லுங்க.
0: 2 மணி நேரத்துக்கு பிறகு இப்பதான் நம்ம பேரே சொல்லியிருக்கோம். ஆரம்பத்துல இருந்து கதை பேசுறதே மும்முரமா
1: இருந்தோம். 7 மணிக்கு செய்தி முடிஞ்ச பிறகு நான் சொன்னேன்,
0: பாத்தீங்களா பாத்தீங்களா, நீங்க சொல்றது கூட எனக்கு கேக்கல.
1: நான் பாடி நீங்க அசந்து போய்,
0: அதுதான் உங்க நம்பிக்கையா இருந்தா நான் என்ன செய்ய முடியும். சரி, எங்க பேரை சொல்றதுக்கு பதிலா அடுத்து நாங்க 2 பேரை சந்திக்க போறோம்.
1: ஆமா,
0: இந்த 2 பேரும் சமீபத்துல நடைபெற்ற நிகழ்ச்சியில பரிசு பெற்று நம்மளுக்கு
1: இந்தியர்கள் பலரும் வந்து விருதுகளை வந்து வென்றிருக்காங்க. அவங்களுக்கு கண்டிப்பா எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கணும். அவர்களில் நாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல இருவரை சந்திக்க போறோம்.
0: அந்த பேட்டி உங்களுக்காக Facebook Live-ல இடம்பெற போகுது. அங்க வந்து கருத்துக்களை வாரி வழங்கி அதே நேரத்துல வாழ்த்துக்களையும் நீங்க தெரிவிக்கலாம் அப்படிங்கறது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். சந்திப்போம் Facebook Live-ல இன்னும் கொஞ்ச நேரத்துல. இப்போ ஒலி 968-ல வானிலை நிலவரம். வானிலை அதிகமா இருக்கோ, குறிப்பா மழை வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க வானிலை ஆய்வகத்தார்.
1: அதோடு PSI எனப்படும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 24 மணி நேர நிலவரப்படி 113-க்கும் 166-க்கும் இடைப்பட்டிருக்கிறது. இது ஆரோக்கியமற்ற நிலை.
0: வானிலை நிலவரம் ஆதரவு
2: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் புண்ணியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் புண்ணி ரைஸ்.
3: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
1: ஓர் அமெரிக்க டாலர்
0: 1.28 வெள்ளி.
1: ஓர் யூரோ
0: 1.43 வெள்ளி.
1: ஒரு ஸ்டர்லிங் பவுண்ட்
0: 1.70 வெள்ளி.
1: ஓர் ஆஸ்திரேலிய டாலர்
0: 89 காசு.
1: 100 இந்திய ரூபாய்
0: 1.33 வெள்ளி.
1: 100 இலங்கை ரூபாய்
0: 38 காசு.
1: 1 சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கிட்
0: 3.20 வெள்ளி.
4: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
5: எப்பப்பா அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கி ஜிமேல சமைச்சு கொடுத்தேன்.
6: ஆஹா, சம்ம வாசனை. அம்மா வெளியிலாங்க. அம்மா எங்க?
5: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். ரொம்பவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
7: ஆர்கேஜி நெய் சிங்கப்பூரின் விருப்பமான நெய்.
8: வேகமான வெள்ளிக்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
9: பல பேர்கிட்ட இருக்கிற கேள்வி, முக பராமரிப்பை நம்ம வயதானதுக்கு அப்புறம் மேற்கொள்ளணுமா அல்லது நல்ல வயதுல இருக்கும் போதே நம்ம மேற்கொள்ளணுமா? நல்ல இளம் வயதா இருக்கும் போதே நீங்க மேற்கொள்ள தொடங்கினீங்கன்னா உங்களுடைய முகம் பழ பழ பழன்னு மின்னிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா வயசானதுக்கு அப்புறம் நான் ஒண்ணும் செய்யக்கூடாதுங்கிறீங்களா? இளம் வயதுல சில காரணங்களுக்காக நீங்க செய்ய முடியாம போயிருக்கலாம். ஆனா கவலைப்படாதீங்க, இப்ப உங்ககிட்ட வசதி இருக்கு, போறதுக்கு நேரம் இருக்கு. அப்ப எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க? எங்ககிட்ட வாங்கன்னு உங்களை இரு கரம் ஏந்தி அழைக்கிறாங்க.

0: 8:16 ஆகிவிட்டது. ஒளி 9:00 நீங்க இணைந்திருக்கீங்க. சஜினி
1: சொல்லுங்க,
0: இப்போ பிரதான விழா அப்படின்னு சொல்லும் போது அது கலைஞர்களுக்கான அங்கீகாரம்.
1: ஆமா,
0: நாடகமா இருக்கட்டும், நடிப்பா இருக்கட்டும், கதம்பர் நிகழ்ச்சியா இருக்கட்டும், வெவ்வேறு பிரிவுகள்ல வெவ்வேறு விதமான நடிப்பை வழங்கினவங்க, படைப்பை வழங்கினவங்க, ஒளி 9:08 படைப்பாளர்கள் எல்லாருக்குமே அங்கீகாரம் வழங்கப்படுற ஒரு அற்புதமான தளம் தான்.
1: ஆமா,
0: பிரதான விழா
1: கலைஞர்களை தவிர்த்து நிகழ்ச்சிகளுக்கும் அங்க வந்து அங்கீகாரம் வழங்கப்படுகின்றது.
0: இதே மாதிரி மீடியாகாப் அளவுல, அதாவது ஆங்கிலம், தமிழ்,
1: மலாய்,
0: மேண்ட்ரின், எல்லா மொழிகளையும் சேர்ந்த தொழில்நுட்ப கலைஞர்களை போற்றி பாராட்டும் அற்புதமான நிகழ்ச்சி தான்
1: மீடியாகாப் ஸ்கிரீன் அவார்ட்ஸ்.
0: இந்த நிகழ்ச்சியின் வாயிலா குறிப்பா தமிழ் பிரிவுக்கு விருது பெற்றவங்க தான் நம்ம அடுத்து சந்திக்க போறோம்.
1: ஆமா, அதுல வந்து முதல்ல ராஜகோபாலன் நாம சந்திக்க இருக்கோம். வணக்கம் சார்.
2: வணக்கம் வணக்கம்
1: வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஒளிப்பதிவாளர், சிறந்த இயக்கத்திற்கான விருதுகளை வென்று, மன்னிக்கவும், சிறந்த திரைக்கதை, சிறந்த இயக்கத்திற்கான விருதுகளை பெற்றிருக்காரு.
0: ஆமா, வாழ்த்துகள் உங்களுக்கு. ஆ நாடகம், அங்கிருந்து முதல்ல தொடங்குவோம். இத பத்தி முதல்ல சொல்லுங்களேன், அந்த பயணம் எப்படி ஆரம்பிச்சது?
2: இது மிலேனியா மோஷன் பிக்சர்ஸோட தயாரிப்பு. யாசர் தான் கூப்பிட்டாரு அவருக்கு சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை பண்றதுக்கு, இந்த டிராமா பண்றதுக்கு அவர் தான் கூப்பிட்டாரு. அப்போ முதல்ல இருந்தே நான் இருந்தேன் அந்த கதை உருவாகும் போது. அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன்ல, ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ஸ்டேஜஸ்ல இருந்து தொடங்கினேன் இந்த படத்தை, இந்த தயாரிப்புல. ஸோ நல்ல ஒரு புதுமையான ஒரு அனுபவம், ஏன்னா நான் இந்த ஜோன்ற பண்ணதில்லை ஹாரர். ஸோ அதில் வந்து கொஞ்சம் வேற மாதிரி யோசிக்க வேண்டியதாக இருக்குது, ஏன்னா ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் ரொம்ப முக்கியம் இந்த ஜோன்ரில்.
1: கண்டிப்பாக.
2: ஸோ அந்த அது வந்து ஸ்கிரிப்ட் ஸ்டேஜஸ்லேயே நம்ம வந்து நல்லா யோசிச்சு தான் அது பண்ணணும். ஸோ அதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்தோம் நம்ம அந்த ஸ்கிரிப்டை உருவாக்குறதுக்கும் தயார் பண்றதுக்கும். அப்புறம் லொகேஷன்ஸ், சினிமாட்டோகிராஃபி ரொம்ப முக்கியம் இதுல. கூட கொடுக்கறதுக்கு ஷாரில் தான் நல்லா ஒத்துழைச்சாரு. அவர்கிட்ட அவர் கூட நம்ம நிறைய வேலை பார்த்துருக்கோம் முந்தி ஒரு ஒரு சீரீஸ்ல. ஸோ நல்லா அந்த ஒரு கூட்டு முயற்சி, எல்லாரும் சேர்ந்து பண்ண அந்த கூட்டு முயற்சி இந்த மாதிரி ஒரு வெற்றி கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: நிச்சயமா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. குறிப்பா திகில் பத்தி பேசும்போது நான் பேசலன்னா நல்லா இருக்கு.
1: ஆமா ஆமா,
0: ஒளி 9:08 எடுத்துக்கிட்டீங்கன்னா திகில் டேல்ஸ் மக்கள் மத்தியில ரொம்ப பிரபலம். அதே மாதிரி இந்த ஆர் நாடகமும் இந்த ஜான்ர, இந்த பிரிவை பொறுத்தவரை மக்கள் மத்தியில அதிகம் பேசப்பட்டது. அதுக்கு காரணம் பிரமாதமான முறையில அது படைக்கப்பட்டது. ஆக மக்கள் மத்தியில பேசப்படும் போது, அல்லது அவங்க கருத்துக்கள் சொல்லும் போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அதை கேட்கும் போது?
2: சந்தோஷமா தான் இருக்கும், ஏன்னா இந்த விஷயத்துல வந்து ஏன்னா நம்ம புது, நான் புதுசா, ஐ மீன் யாசர் வந்து பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் ஹாரர் ஜான்ரல. அப்போ இது ஒரு ஒரு நல்ல ஒரு, ஏன்னா நிறைய பேர் இதுல உழைச்சிருக்காங்க. இட்ஸ் நாட் ஜஸ்ட் மீ அண்ட் யாசர், இதுல வந்து நிறைய ஆக்டர்ஸ் வந்து உழைச்சிருக்காங்க. அலாவுதீன், அப்புறம் காயத்ரி சேகரன், மஞ்சரி, இவங்க எல்லாமே முக்கிய கதாபாத்திரங்கள நடிச்சு அதுக்கப்புறம் ஓரோ கதையும் ஓரோ வாரமும் ஒரு புது கதையில புது புது நடிகர்கள். அப்ப வசந்தத்துல இருக்கிற மோஸ்ட் வெல் நோன் ஆக்டர்ஸ் இதுல வந்திருந்துச்சு. ஸோ அவங்க கூட எல்லாம் வேலை செய்யும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு.
1: கேட்கறதுக்கே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார். சரி, நீங்க வந்து இந்த நாடக தொடரை வந்து இயக்கி இருந்தீங்க, பல எபிசோட்ஸ் இருக்கும், பல காட்சிகள் இருக்கும், ஏதாச்சும் மறக்க முடியாத ஒரு காட்சி, அடடா நல்லா போயிருக்கேன் இந்த காட்சி அப்படின்னு சொல்லணும்னா எதை சொல்லுவீங்க சார்?
0: சில இடத்துல சம்பவங்களும் இருக்கும் திரைக்கு இப்ப எல்லாம் நடக்கிறது, அதை கூட நீங்க நினைவு கொடுத்து சொல்லலாம்.
2: இப்போ நிறைய விஷயம் வந்து, இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்தாலும் கூட இது வந்து ஒரு கதையில இருந்து தான் வந்தது. இந்த கதைகள் எல்லாமே சூர்ய ரத்னம் எழுதின கதைகளோட ஆக்கம் தான் இது. பட் நம்ம வந்து ஸ்கிரீன் பிளே எழுதும்போது நிறைய விஷயம் இம்ப்ரோவைஸ் பண்ணுவோம், நிறைய விஷயம் மாற்றுவோம். அப்போ அப்படி பண்ணும்போது நம்ம யோசிக்கல இந்த ஒரு ஸ்கிரீன் பிளே இப்படி நம்ம ஃபில்மிங் பண்ணும்போது எப்படி மாறுது, அதுதான் அதோட சுவாரஸ்யமே. ஏன்னா அது இவால்வ் ஆகுது இல்லை, ஒரு கட்டத்துல நம்ம இப்படி யோசிக்கிறோம், அது பண்ணும்போது வேற மாதிரி வருது, ஆக்டர்ஸ் அவங்களோட கான்ட்ரிபியூஷனும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இதுல வந்து எனக்கு பொந்தியானா பத்தி ஒரு ஒரு இது இருந்துச்சு, ஒரு ஒரு செக் ஒரு 4 எபிசோட்ஸ். அப்புறம் அதனால அது வந்து பண்ணும்போது எனக்கு அது கொஞ்சம் வித்தியாசமா பண்ணணும். ஏன்னா பொந்தியானா பத்தி நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தெரியும், நிறைய பேர் பார்த்துருப்பாங்க அந்த மாதிரி அந்த ஜோன்ரில. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நான் ரொம்ப ரசிச்சு பண்ணேன். ஏன்னா அந்த ஆக்ட்ரஸும் அந்த பொந்தியானா பிளே பண்ற அந்த மெல்லே ஆக்ட்ரஸும் ரொம்ப ஒத்துழைச்சாங்க. சொன்னாலும் அவங்க வந்து பயப்படாம காட்டுக்குள்ள மரத்தை ஏறி மரத்துல ஏறி ராத்திரி 2 மணிக்கு. ஸோ நிறைய பேர் பயப்படுவாங்க இல்ல. மரத்தை ஏற சொன்னதும் ஏறினாங்க, தோல் மேல ஏறி உட்கார சொன்னாலும் செஞ்சாங்க. சோ அவங்க மட்டும் இல்ல, எல்லாருமே நல்லா பண்ணாங்க. காயத்ரி சேகரன் எல்லாம் ரொம்ப அழகா, அலாவுடின் எல்லாம் கடலுக்குள்ள முழுகிறதும், காயத்ரி சேகரன் கிட்ட நிறைய விஷயங்கள் அவங்க இம்ப்ரவைஸ் பண்றது, பவித்ரா அஸ்வினி நிறைய பேர் எல்லாரும் இருந்துச்சு இந்த டிராமால. ஒருத்தர ஜனனி பஹா இவங்க எல்லாருமே நல்லா பண்ணாங்க. தேவாவுக்கும் திவ்யா ரவினுக்கும் ஒரு கதை இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் ரியலி, நான் வந்து ஒன்னு ஒரு எக்ஸாம்பிளா தான் சொன்னேன். But most of the time, I had a very good time on set, working with all these talents.
1: ரொம்ப நன்றி சார், உங்களுடைய அனுபவத்தை வந்து எங்களோட பகிர்ந்து கொண்டதற்கு. மீண்டும் உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துகள். சிறந்த இயக்கம், சிறந்த திரைக்கதைக்காக நீங்க ஆ நாடகத்திற்காக விருது பெற்றிருக்கீங்க. வாழ்த்துக்கள் சார்.
0: இந்த இடத்துல ஒரு சின்ன வேண்டுகோள் திரு ராஜகோபால் அவர்களே, அடுத்த முறை நீங்க நாடகம் எடுக்கும் போது உங்களுக்கு ஒரு பேய் தேவைப்படுச்சுன்னா
1: என்னால வந்து தோல் மேல எல்லாம் ஏறி உட்கார முடியாது சார்,
0: எங்களால தாங்க முடியாது,
1: மரத்து மேலே ஏறி உட்கார முடியாது சார், மரம் உடைஞ்சிரும். ஆனா நடிக்கிறேன் சார்.
0: ரொம்ப நன்றி திரு ராஜகோபால். மீண்டும் உங்களுக்கு ஒளி ஒன்பதாரிலிருந்து வாழ்த்துக்கள். இன்னும் பல விருதுகளை நீங்க பெறணும், இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும் உங்களை சந்திக்கணும்னு ஆசையா இருக்கும். நன்றி, வணக்கம்.
1: மீண்டும் சந்திப்போம் சார். நன்றி.
0: பிரமாதமான முறையில, அதே நேரத்துல நகைச்சுவையான முறையில அவர் அவருடைய படைப்பை பத்தி நம்ம கூட பகிர்ந்துகிட்டாரு. கேக்குறதுக்கே மகிழ்ச்சியா இருக்கு. இன்னொருத்தரும் நம்ம சொன்னது போல வெற்றி பெற்ற ஒரு நபரும் காத்துட்டு இருக்காரு இல்லையா?
1: ஆமா. சரி யாசர, இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம சந்திக்க போறோம். அதற்கு முன்பு உங்களுக்காக ஒரு சின்ன விளம்பர இடைவேளை. இது ஒளி 9:08
0: கேட்டாலே பரவசம்.
3: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது புக்கி டீமர் சாலை நகரை நோக்கி செல்லும் வழியில். காம்போங் ஜாவா சாலைக்கு பிறகு அங்கே 2 தடத்தில் வாகனம் பழுதாகி உள்ளது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
5: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
4: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
6: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
7: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
8: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
7: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
8: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
7: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
8: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
9: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
10: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
9: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
10: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
9: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
10: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
9: ஆமா, அதோட துணைக்கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
10: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
9: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max-ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
11: ஒவ்வொரு சவால் மூலம் ஆதரவு பெறும் 120 திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை 100,000 மேற்பட்டோர் மற்றும் அவர்களது குடும்பங்களின் வாழ்க்கையை மேம்படுத்த உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றே உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/pc.
0: ஆகிவிட்டது. மீடியா காப் ஒளிவழியை பொறுத்தவரை நாம எவ்வளவுக்கு எவ்வளோ உள்ளூர் சார்ந்த நிகழ்ச்சிகளை தயாரிக்க முடியுமோ, படைக்க முடியுமோ, அதை மக்கள்கிட்ட போய் சேர்க்க முடியுமோ, அதற்கான முயற்சிகளை எடுப்போம். ஆனா அதையும் தாண்டி உலகளாவிய அளவுல நம்ம நிகழ்ச்சிகள் தரம் வாய்ந்ததா இருக்கணும், அதே நேரத்துல பல விருதுகளை வென்று நமக்கு பெருமை தேடி கொடுக்கணும் அப்படிங்கறதும் நம்மளுடைய எண்ணம் இல்லையா? ஆக அப்படிப்பட்ட படைப்புகளை நேர்கள் தொடர்ந்து போற்றி பாராட்டணும், ஊக்குவிப்பு வழங்கணும் அப்படிங்கறதே எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஆக மீடியா காப் நிகழ்ச்சிகளை நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டா மீ வாட்ச் தளங்களை நாடலாம். அதே நேரத்துல எங்களுடைய வானொலி நிகழ்ச்சிகளை கேட்க நீங்க போக வேண்டிய செயலி
1: மீ லிசன் .sg. நீங்க மீ லிசன் செயலியோ பதிவிறக்கம் செய்யலாம். சரி, அடுத்து நாம சந்திக்க இருக்கும் நபருக்கு வந்து அறிமுகமே தேவையில்லை. இவரை வந்து தயாரிக்கும் இருக்கும் பல குறும்படங்கள் வந்து பல விருதுகளை வென்றுள்ளன. அற்புதமான தீபாவளி சிறப்பு நாடகங்களையும் இவர் இயக்கி இருக்காரு.
0: பல முறை ஒலி 9:00 நம்ம பேட்டியும் எடுத்திருக்கோம் பல பரிசுகளை வென்றதுக்காக. அந்த வரிசையில இந்த முறையோ பரிசு வாங்கி நம்ம முன்னாடி உட்கார்ந்துருக்காரு
1: திரு யாசிர்.
0: வணக்கம்.
12: வணக்கம் ரவி, சஜினி.
1: வணக்கம் யாசிர், எப்படி இருக்கீங்க?
12: நல்லா இருக்கேன், நீங்களா நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட இணைந்ததற்கு ரொம்ப நன்றி. ஒலி 9:06 இருந்து உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்க தெரிவிச்சுக்கிறோம்.
12: நன்றி.
0: முதல்ல திரு ராஜகோபால் அந்த நாடகத்தை பத்தின ஒரு முன்னுரைப்பை கொடுத்திருந்தாரு. இப்ப நீங்க இந்த நாடகத்தின் தயாரிப்பாளர் இல்லையா? அவர் சொன்னது போல இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை எடுக்கணும் அல்லது இந்த வகையான நாடகத்தை எடுக்கணும் அப்படிங்கிற ஆசையும் ஆர்வமும் எப்படி வந்துச்சு?
12: அமானுஷ்ய நாடகம் எடுக்கணுங்கிற ஆசையோ ஆர்வமோ சுத்தமா கிடையாது. அமானுஷ்ய ஹாரர் கான்டென்ட் பார்க்க மாட்டேன், ரொம்ப விரும்பி பார்க்க மாட்டேன். ஏன்னா பார்த்தா அன்னைக்கு மூரா நான் தூங்க மாட்டேன். சோ அதனால வந்து அது ஒரு விஷயம். பட் என்ன ஒரு விஷயம்னா வந்து எப்போதுமே வந்து புத்தகத்தை வந்து ஒரு கதையா மாத்தி நாடகமா எடுக்கணுங்கிற ஒரு ஆசை இருந்தது. சோ அப்படிதான் சூரிய ரத்னா எழுதிய இந்த புத்தகம் ஆங்கிறது தான் அந்த புத்தக டைட்டலும். சோ அதுல வந்து குறுங்கதைகள் இருந்தது. சோ நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்களே குறும்படம்னு, அந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன சின்ன கதைகளா இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சதுதான். அதுக்கப்புறம் அந்த திரைக்கதையை நம்ம கொஞ்சம் தழுவி கொஞ்சம் மாற்றம் டிவிக்காக மாத்திட்டு அதை கொண்டு வந்ததுதான் அந்த இது. சோ என்ன சேலஞ்ச்னா மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவலி ஒரு 8 கதைகள் இருந்தது. அப்புறம் அலாவுதீன் காயத்ரி அவங்களோட கதைன்னு ஒண்ணு ஓவரால் ஓவா ஆக்கிங்கா இருந்தது. சோ இந்த ஓவா ஆக்கிங் வந்து நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணது அந்த 8 கதைகள் புத்தகத்திலன்னு எடுத்தது. சோ மொத்தத்துல பாத்தீங்கன்னா ஒரு 9 வித்தியாசமான பேய்களை பாக்குற ஒரு வாய்ப்பு கிடைச்சது எனக்கும். சோ பயந்துகிட்டே டைரக்ட் பண்ற நிறைய சூழ்நிலைகள் இருந்தது. காட்சினா வந்து எனக்கு பர்சனலி வந்து எப்பவுமே ட்ரோமடைஸ் பண்ணது வந்து பாரதி நடிச்சிருந்த ஷஃபி பாரதி அவங்க பிரிசிலியா நடிச்சிருந்த அந்த விஷயம் வந்து செட்டுக்கு போகும் போதுமே வந்து பாரதி வந்து அந்த ஒயிட் ஐ மேக்கப் எல்லாம் போட்டு இருக்கும் போதும் திடீர்னு பின்னாடி வந்து நமக்கு ஒரு ஒரு பதறிடும்ல, என்னடா பக்கத்துல போய் நிக்குதுன்னு. சோ அந்த விஷயங்கள் இன்னொரு என்னன்னா அது அந்த பர்டிகுலர் ஸ்டாரி சேலஞ்சிங் பிகாஸ் அண்டர் வாட்டர் பண்ணணுமா இருந்தது. சோ அந்த அண்டர் வாட்டர் சீக்வன்ஸை ஷூட் பண்றது சேலஞ்சிங்கா இருந்தது. ஏன்னா நீச்சல் தெரியாம ஒரு 3 to 5 meters இறங்கி நம்ம டைவிங் எல்லாம் லேர்ன் பண்ணி ஷூட் பண்றது ஒரு சேலஞ்சா இருந்தது. அது
0: என்னமோ தெரியல, அது என்னமோ தெரியல, யாருக்கெல்லாம் பேய பார்த்து பயமோ அவங்களுக்கு தான் அதெல்லாம் கிடைக்குது என்ன உட்பட. சத்திய சோதனைன்னு எனக்கு தெரியல, நீங்க சொல்லும் போது எனக்கு அதுதான் தோணுச்சு. ஆனா பயம் ஒரு பக்கம் இருக்க, இந்த மாதிரி கதைகள் எல்லாரையும் அதிகமா ஈர்க்கும். குறிப்பா அது ஒரு நாடக வடிவத்துல நகரும் போது அடுத்த நடக்க போகுது, யார் இங்க வரப்போறா, என்னதான் இங்க இருக்கு சொல்ல வர்றாங்க அப்படின்னு மக்களுடைய ஆர்வத்தை அதிக அளவுல ஈர்த்திருக்கும்.
1: ஒளியோன்மதாரி
0: எடுத்துக்கிட்டா கூட மர்ம மேடை எவ்வளவு புகழ்பெற்ற ஒரு நாடகம், ஒரு பகுதி ஒரு நாடகம்னு உங்களுக்கே தெரியும். ஆக இதை நகர்த்தும் போது நீங்க ஏதாவது ஒரு கட்டத்துல யோசிச்சீங்களா, சரி இங்க நீங்க சொன்னது மாதிரி திருத்தம் மேற்கொண்டீங்க இல்லையா தொலைக்காட்சிக்காக, ஆக இந்த கதையை நகர்த்தும் போது எப்படிப்பட்ட திருத்தங்கள் மக்கள் மனதுல இடம் பிடிக்கும் நீங்க முடிவெடுத்தீங்க?
12: இப்போ வந்து இப்போ எடுத்துக்காட்டுக்கு மர்ம மேடைன்னு சொல்லும் போது நம்மளுக்கு எப்பவுமே சோமங்கள்ட அந்த சிரிப்பு தானே, அது பிரத்யேகமா நம்மளுக்கு எப்பவுமே நினைவுல இருக்கும் இல்லையா. சோ அதே மாதிரி எழுதும் போது வந்து சூர்யதத்னா, ரஷிடா, இவன் ராஜா எல்லாருமே வந்து இதை இன்னும் எப்படி பயமா இருக்கும். ஏன்னா ராஜா நிறைய நேரத்துல என்கிட்ட சொல்லுவாரு, ஒன் ஆஃப் த பிகஸ்ட் மோட்டிவேஷன் வந்து நீ வந்து எதுக்கு ரொம்ப பயப்படுறியோ அது ஒன்னாலதான் இன்னும் பர்ஃபெக்டா காட்ட முடியும்னு சொல்லுவாரு.
1: சோ
12: அவர் ஆரம்பத்துலேயே சொல்லுவாரு, உனக்குதான் நிறைய விஷன்ஸ் இருக்கும், அது எப்படி தெரியும் இல்லாட்டி எங்க வரும், சோ அதை வந்து கொண்டு வர சொல்லுவாரு. சோ தட் வாஸ் த மேஜர் சேலஞ்ச். ஆனால் கதைகள் வந்து இதில் வந்து நாங்கள் திரைக்கதை விருது பெற்ற ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஆனால் நிறைய நேரத்தில் நாங்கள் கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தோம், சரியா இருக்கா, இது வந்து போய் சேருமா, இல்லாட்டி நம்ம இன்னும் பெட்டராக எழுதியிருக்கலாம். அந்த இதெல்லாம் வந்த பிறகு கூட நம்ம நிறைய டிஸ்கஷன்ஸ் பண்ணிட்டு இருந்தோம், இந்த இடத்த கொஞ்சம் மாற்றிருக்கலாம், இல்லாட்டி இங்கே இன்னும் கொஞ்சம் ஃபியர் கொடுத்துருக்கலாம்ட்டு. ஸோ அந்த தாட் ப்ரொசஸ் அந்த நாடகம் எடுத்து முடிஞ்சும் இருந்துக்கிட்டு தான் இருக்கு இன்னைக்கு. ஸோ எனக்கு வந்து இது என்ன அனுபவம்னா, இந்த இப்போ இப்போ இப்படி ஒரு சீரீஸ் எடுத்த பிறகு இப்போ வந்து சில நேரத்தில் வந்து என் இந்த சீரீஸ்க்காக ரிசர்ச் பண்ணும் போதும் யூனோ த அல்காரிதம் திங் ரைட். ஸோ சோசியல் மீடியா முழுக்க என்னோட எல்லாமே பேய் நாடகம் படம் இப்படி தான் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ சில நேரத்தில் எனக்கே பயமா இருக்கும் தனியா வந்துட்டு இருக்கும் போதும் அது பாப்அப் பண்ணும் போதும், பட் ஓகே இதை நம்ம செய்ய முடியுமா. ஸோ இதுதான் ஐ திங்க் ராஜாவும் நானும் நிறைய அந்த விஜுவல் டிஸ்கஷன் வித் ஷாரில்ஸ் சினிமாட்டோகிராஃபி இன்புட் ரொம்ப உதவியா இருந்துச்சு அதை ஒர்க் பண்றதுக்கு.
1: சிறந்த ஒளிப்பதிவாளருக்கும் வந்து விருது கிடைச்சிருக்கு நம்ம ஷாரிலுக்கு. கண்டிப்பா வந்து இந்த நாடகம் வந்து நம்ம நடுவர்களுக்கு மத்தியில வந்து ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். யாசர், இந்த நாடகத்தை வந்து அதாவது குடும்ப நாடகம் இயக்குறது வந்து அதுக்கான தனி சவால்கள் இருக்கும், ஆனா இருந்தாலும் அது வந்து எல்லாரும் விரும்பி பார்ப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். நீங்க வந்து இப்ப கார்பந்து சார்ந்த நாடகங்களையும் நீங்க இயக்கி இருக்கீங்க, அது மட்டும் இல்ல இப்ப வந்து வெவ்வேறு விதமான ஜான்ரஸ்ல பிரிவுகள்ல நீங்க நாடகங்களை இயக்கியிருக்கீங்க. அமானுஷிய சக்திய மையமா வைத்து நீங்க வந்து இந்த நாடகத்தை வந்து இயக்கும் பொழுது பல சவால்கள் கண்டிப்பா உங்களுக்கு வந்திருக்கும், அதுல வந்து ஒண்ணு கொஞ்சம் சொல்லுங்களேன்.
12: முதல் விஷயம் ஷரீல் பத்தியும் ஒன்னு சொல்லிக்கணும், வந்து நாங்க இருவரும் வந்து ஒரே பிரைமரி ஸ்கூல்ல ஒரே கிளாஸ்ல படித்த ரெண்டு மாணவர்கள். அதுக்கப்புறம் அப்படியே கான்டாக்ட் போயிட்டு திருப்பி மசாலா நாடகம் செய்யும்போது அவர் ஒளிப்பதிவாளரும் வந்து அதுக்கப்புறம் நாங்க தொடர்ந்து நிறைய நாடகங்கள் செஞ்சோம். ஸோ பொறுத்த வரைக்கும் பெரிய சேலஞ்ச் வந்து அந்த நைட் ஷூட்ஸ், ஏன்னா இது வந்து ரவிக்கு நல்லா ஃபெமிலியரா இருக்கும் இல்லையா. சோ அமானுஷ்யத்தை காட்டணும்னா 7 மணிக்கு மேலதான் காட்ட முடியும், இன்னும் அந்த ஒரு விஷயம் இருக்கும் அந்த நைட் ஷூட்ஸ். ஸோ இதுல ஒரு 58 நாள் ஷூட் பண்ணிருந்தோம், 60 நாள் ஷூட் பண்ணிருந்தோம்னு நினைக்கிறேன், ஒரு 3/4 நைட் ஷூட். ஸோ இது வந்து நடிகர்களுக்கும் பெரிய சேலஞ்ச், குழுவினர்கள் என் டீமை பத்தி இதுல முக்கியமா சொல்லணும், ப்ரொடியூசர்ஸ் சேரா, மஞ்சு, டெப்ரா இவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டது. ஏன்னா நைட்லயும் வெல்ஃபேர் கொடுக்கணும், நைட்லயும் கால் ஷீட்ஸ் ஒழுங்கா போகணும், அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து 7 மணிக்கு ஆரம்பிச்சோன்னா 7 மணி வரைக்கும் நம்ம அந்த 12 hours ஷூட் பண்றோம்ல, ஆனா ஒரு 3-4 மணிக்கு எல்லாருமே தோய்வு அடைஞ்சிருவாங்க. ஸோ அப்போ திருப்பி ஒரு டீ பிரேக் கொடுத்து அண்ட் செட்டில் எப்பவுமே சாண்ட்விச்சஸ் நூடுல்ஸ் ஏதாவது டு ஜஸ்ட் மோட்டிவேட் எவ்ரிபடி. ஏன்னா ஐ திங்க் இட்ஸ் வெரி டீமோரலைசிங், உங்க ரெண்டு பேருக்கும் தெரியாது இல்லையா, ஓரளவுக்கு போய் ரொம்ப டயரிங் ஆகும் போது டீமோரலைசிங்
1: ஒரு நேரத்துக்கு ஒரு கால ஒரு நேரம் பிறகு அது அப்படியே உடம்பே அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும்.
0: அது மட்டும் இல்ல, இந்த மாதிரி கதாபாத்திரங்களையோ கதைகளோ எடுக்கும் போது இயற்கையாவே அந்த சக்தியின் ஈர்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நான் விவரிக்கிறேன், அந்த எனர்ஜி
12: இல்ல ஏன்னா ஆரம்பிக்கும் போதுமே நிறைய சில பேர் ஆக்டர்ஸே சொல்லுவாங்க அந்த நெகட்டிவ் எனர்ஜி
0: எதிர்மறையான.
12: ஆரம்பத்துல நான் ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்கா இல்ல இல்ல நம்ம மனசுதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு 15 நாள்ல நடுவுல நிறைய தடைப்படம் ஷூட்ஸ் நிக்கிற மாதிரி போகும். இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்போது வந்து ரொம்ப ஒரு நம்மளோட ஒரு வில் பவர் சேலஞ்ச் இருக்கும்.
1: என்னடா இந்த மாதிரி நடக்குதே, நல்லா நேர்மறையா தானே போய்கிட்டு இருந்துச்சு, எப்படி இப்ப எல்லாமே நடக்கல் ஆகுது அப்படிங்கிற ஒரு சிந்தனை ஏற்படும்.
0: அதுக்கப்புறம் இதுல என்ன ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தோணும், இப்ப நான் படம் எடுக்கிறேனே இது உண்மையிலே பேயா
12: நினைக்கிறேன். போறதுக்கு முன்னாடியே க்ரூல ஆரம்பிச்சுட்டாங்க, ஓ இங்க பொந்தியான இருக்கு நடமாட்டம் இருக்கு தெரியுமா, அந்த மரத்துக்கிட்ட போகாதீங்க, இந்த கழிவறைக்கு போகும்போது தனியா போகாதீங்க. சோ எல்லாருமே வந்து சட்டம் கப்பல்ஸா பேச மூவ் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த தனியா போறதுக்கு பயந்துகிட்டு அந்த. சோ எங்க போனாலும் இப்ப சாங்கி பீச்ல ஷூட் பண்ணும் போதும் யாராவது சொல்லுவாங்க ஓ இங்கதான் வந்து நடமாட்டம் இருக்கு. அப்புறம் நான் சொல்லுவேன் டேய் ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நடமாட்டம் இருக்கு நடமாட்டம் இருக்குன்னு சொல்லி
1: நம்மளுக்கு அந்த உணர்வு. ஆமா
12: கண்டிப்பா கண்டிப்பா.
0: ஆனா ஒரு விஷயம் நான் சொல்லி ஆகணும், பேய்க்கு இருக்கிற லக்கு மாதிரி இந்த உலகத்துல யாருக்குமே இல்ல. ஏன்னா அங்க திகில் டேஸும் ஜெயிச்சுதே, நீங்க நீங்களும் வாயிலா பரிசு ஜெயிச்சிருக்கீங்க, ஒத்துக்கிறீங்களா?
12: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அது
1: அந்த தயவால நீங்க எல்லாரும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கீங்க.
0: ஆனா இது ஒரு பக்கம் இருக்கு யாசர், இப்படிப்பட்ட விருதுகள் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு ஏன் முக்கியம்னு நீங்க நினைக்கிறீங்க?
12: இது கண்டிப்பா முக்கியம். இது வந்து நான் அன்று சபானி கிட்ட சொல்லும் போது கூட நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி நியமனங்கள் கிடைக்கிறதே ஒரு வெற்றி. ஏன்னு சொல்லணும்னா நம்ம வந்து சரியான பாதையில போறோமா, நம்ம இந்த இந்த துறையை எடுத்துட்டோம் ஊடகத்துறையில இருக்கிறோம், சரியான பாதையில போறோமாங்கிறதுக்கு இந்த நியமனங்கள் ஒரு அறிகுறி. சரியா தான் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், ஓகே வி ஆர் இன் தி ரைட் டைரக்ஷன். ஜெயிக்கும் போது இட்ஸ் எ பூஸ்ட். என்ன ஒரு பூஸ்ட்னா அடுத்தது இன்னும் நல்லா செய்யணுங்கிற ஒரு பூஸ்ட் கொடுக்குது. ஸோ இந்த துறையில வந்து ஒரு 20 ஆண்டுகளாக இருக்கும் பொழுது என் ராஜா மாதிரி சீனியர்ஸ் கூட ஒர்க் பண்ணும் பொழுது நிறைய விஷயம் நம்மளும் படிச்சுக்கிறோம் இல்லையா. ஸோ இப்போ நான் வந்து பர்சனலி ஒரு ஹாரர் கான்டென்ட் ஒர்க் பண்ணுவேன்னு எப்பவுமே நினைச்சது இல்லை. அதுல ஒர்க் பண்ணி வெற்றி பெறும்போது சரி மேபி வந்து நம்ம ட்ரை பண்ணலாம், இன்னும் இன்னும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஏன்னா லைக் சஜினி சொன்ன மாதிரி ஐம் மோர் ஆஃப் அ சோஷியல் ஸ்டாரி டெல்லர், சோஷியல் இஷ்யூஸ், ஃபேமிலி ஸ்டாரிஸ், அப்புறமா கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் கான்டென்ட். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட் ஜோன்ர. அண்ட் டெக்னீஷியன்ஸ்க்கு வந்து இந்த எக்ஸ்ப்ளோரேஷன் எப்பவுமே இருக்கும்போது இட் கீப்ஸ் அஸ் வெரி ஃப்ரெஷ்.
1: கண்டிப்பா
0: யாசர், முத ராஜகோபால் அவட்ட சொன்ன மாதிரி தான் உங்கள்கிட்ட சொல்ல போறேன், உங்க அடுத்த நாடகத்துக்கு ஏதாவது ஒரு பேய் தேவைனா பாத்தீங்களா, சிரிப்பிலே பயங்கரமா இருக்குல்ல,
12: அவங்க லைவ் ஆடிஷன் பண்ணிட்டு இருக்காங்க
0: பாருங்க. இப்ப சிரிப்பு டெசிபல் ஏறிடுச்சு, பேரிட்டே போதே. ஆனா உண்மையை சொல்லணும்னா சஜினி பிரமாதமா நடிப்பாங்க. நேர்கள்லாம்
1: இல்ல
0: உண்மையிலே நேர்கள்லாம் அடுத்து எப்ப வருவாங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க நாடகத்துல கொண்டு வந்திருக்காங்க.
1: ஒரு குடும்ப நாடகத்துல வந்து இயக்கியதும் வந்து யாசர் தான் காதல் ஆட்டம் அப்படிங்கிற நாடகத்துல நடிச்சிருந்தேன். 2019 வந்து நடிச்சிருந்தேன் அவர் கூட இயக்கத்துல.
0: யாசர் உங்க நடிகை
12: சஜினி வந்து எங்கேயுமே நல்லா நடிப்பாங்க. சோ அதனால
1: நான் யாரு, நன்றி சார், ரொம்ப நன்றி.
0: சினிமா தமாஷ்க்கு தான் சொன்னோம், உங்க நேரத்தை ஒதுக்கி யாசர் எங்களோட உங்களுடைய இந்த அனுபவத்தை பகிர்ந்து கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நீங்க சொன்னது போல இது வெறும் ஆரம்பம் தான், இன்னும் பல வெற்றிகள் உங்களை தேடி வரணும், அந்த வெற்றிகளோட நீங்க ஒளி ஒன்பதாறு எட்டுக்கு வந்து உட்காரணும் அப்படிங்கறத எங்களுடைய ஆசை. மீண்டும் உங்களுக்கு வாழ்த்துகள்.
1: வாழ்த்துக்கள் யாசர்,
12: ரொம்ப நன்றி. ரவி சஜினி ரொம்ப நன்றி.
1: நன்றி.
12: அதே மாதிரி உங்களுக்கும் வாழ்த்துக்கள் திகில் டேல்ஸ்க்கு.
0: நன்றி.
12: அண்ட் சஜினி நம்ம அடுத்த அமனுஷ கதையில ஒர்க் பண்ணுவோம்.
1: எனக்கு இது பிடிச்சிருக்கே, அமனுஷ கதைகள்லாம் வந்து படிச்சு கேட்டு வளர்ந்த பிள்ளை. ஒரு காலத்துல வந்து ரசல் லீயோட கோ ஸ்டோரிஸ் படிச்சு வளர்ந்த பிள்ளைதான். அதுல ஏதாச்சும் ஒரு அமனுஷ சக்தியா நடிக்கலான்னு ஆசைப்படுறேன். இப்பவே நான் உங்ககிட்ட கேக்குறேன்,
0: சொல்லல எல்லாம் ஒரு
12: நல்ல திட்டங்கள் தானே, நல்ல திட்டங்களை வரவேற்போம்,
0: கைகூடி வரட்டும். நன்றி யாசர் உங்க நேரத்துக்கு.
1: நன்றி நன்றி.
0: ரொம்ப தமாஷான நம்ம பேசியிருந்தாலும் அவங்க கொடுத்த அவங்க சொன்ன தகவல்கள்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன தெரியுமா சஜினி, இந்த படைப்புகளுக்கு பின்னால பல பேருடைய உழைப்பு இருக்கு.
1: கண்டிப்பா
0: அந்த உழைப்ப போற்றி பாராட்ட வேண்டியது ரசிகர்களாகிய நேர்களாகிய நம்முடைய கடமை அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம வலியுறுத்த விரும்புறோம்.
1: ஏன்னா இப்ப வீட்டுல அமர்ந்தபடியே நம்ம தொலைக்காட்சியை பார்க்கும் பொழுது இது சரியா எடுக்கல, அதை சரியா எடுக்கல, இதை இன்னும் பண்ணிருக்கலாமே, அதை நம்ம பண்ணிருக்கலாமே அப்படின்னு கருத்துக்களை வாரி வழங்குறது வந்து ரொம்ப சுலபம். அது மட்டும் இல்ல, எதிர்மறையான கருத்துக்களை வந்து இணையத்துல பதிவு செய்யறதும் ரொம்ப சுலபம். ஆனா அதற்கு பின்னாடி பலருடைய உழைப்பு இருக்கு, பலருடைய பல மணி நேரத்தின் அர்ப்பணம் இருக்கிறது,
0: அர்ப்பணிப்பு இருக்கு,
1: அர்ப்பணிப்பு இருக்கு. அதை வந்து நம்ம போற்றணும், அதை வந்து நம்ம பாராட்டணும், அதற்கு நம்ம நன்றி தெரிவிக்கணும்.
0: இந்த இடத்துல ஒரு தெளிவு சொல்லிக்கிறேன், கருத்து சொல்றது தப்பு இல்ல, நல்லதோ கெட்டதோ தப்பே இல்ல, உங்க கருத்து உங்க நேரம் ஒதுக்கி நீங்க பாக்குறீங்க, கருத்து சொல்லுங்க. அதே நேரத்துல நல்லா இருந்துச்சுன்னு சொன்னா அதையும் நீங்க பதிவிடலாம். அதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா நல்லா இல்ல அல்லது சரியா இல்லன்னு நம்ம வேகமா சொல்லிடுறோம், நல்லா இருக்கும் போது பாராட்ட மட்டும் நம்ம
1: தாய்ங்கணும்னா
0: அது எப்படி நியாயமா?
1: அதேதான்,
0: அதுதான் இந்த இடத்துல வலியுறுத்த விரும்புறோம். வேற ஒண்ணு கிடையாது,
1: உங்களுக்கு சிறந்த படைப்புகளை வழங்கணும் அப்படிங்கறதான் எங்களுடைய நோக்கம்.
0: இப்ப அவங்க சொன்ன இந்த ஆ நாடகம் உட்பட இன்னும் இதர நாடகங்கள் மற்றும் நிகழ்ச்சிகள் மற்றும் கதம்ப நிகழ்ச்சிகள்னு வெவ்வேறு பிரிவை சேர்ந்த நிகழ்ச்சிகளை நாடகங்களை நீங்க பார்க்கணும் அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னா மீ வாட்ச் எங்களுடைய தளத்தை நீங்க நாடலாம். சரி, இதர வெற்றியாளர்கள் யாருன்னு தெரிஞ்சுப்போமா?
1: ஆமா, இப்ப வந்து சற்று முன்பு சொல்லியிருந்த மாதிரி யாசர் ராஜகோபால் இவர்களுக்கு வந்து சிறந்த இயக்கம் சிறந்த திரைக்கதைக்கான விருது கிடைத்துள்ளது ஆ நாடகத்திற்காக. இந்த ஆ நாடகத்தின் ஒளிப்பதிவாளரான ஷாரிலுக்கு வந்து சிறந்த ஒளிப்பதிவு விருதும் கிடைத்துள்ளது. அதுக்கப்புறம் சிறந்த தொகுப்பாளர் அப்படிங்கிற விருது கேனன்ஸ் அண்ட் டுலிப்ஸ் தயாரித்த பிங்கி ப்ராமிஸ் தோழி இந்த நாடகத்திற்கு நவீன் செல்வநாயகத்திற்கு விருது கிடைத்துள்ளது. அதே நேரத்தில் நவீனுக்கும் மற்றும் ஒரு விருது கிடைத்துள்ளது. ஆர்கனைஸ்ட் மேக மீன தயாரிப்பில் திகில் டீல்ஸ் பாகத்திற்கு சிறந்த எடிட்டிங் சிறந்த தொகுப்பிற்கான விருது அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்ல, நம்ம கார்த்திகேயன் சோமசுந்தரம் ஆங்கல் டாக்ஸி ஐந்தாம் பாகத்திற்கும் விருது கிடைத்துள்ளது. சிறந்த எழுத்திற்கான கதம்ப எழுத்திற்கான விருது கிடைத்துள்ளது. தாண்ட்ராவின் தயாரிப்பில் இந்த நிகழ்ச்சி வெளியானது. அப்புறம் ஷெரீன் ஹலீமா இவங்களுக்கு வந்து இருள் நாடகம் இருக்கு இல்லையா, வெரிட்டி ப்ரொடக்ஷன்ஸ் சிறந்த எடிட்டிங்கான விருது இவங்களுக்கு கிடைத்துள்ளது.
0: கேட்கறதுக்கே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. வெவ்வேறு பிரிவுகள்ல வெவ்வேறு விதமான விருதுகள் வாங்கின அனைவருக்கும் வாழ்த்துகள். நமது கலைஞர்களின் பட்டியலை தொடர்ந்து தெரிஞ்சுப்போம்.
1: ஆமாம், எங்க பேட்டை இரண்டாம் பாகத்திற்கும் திரு மொஹமட் அலி சார் இருக்கார் இல்லையா, அவருக்கும் கிடைத்துள்ளது சிறந்த இயக்கம் சிறந்த எழுத்திற்கான விருது. அப்பா, அப்புறம் நம்ம மீடியா காப் ஈகல் விஷன் அமர்கள தீபாவளி 2025 வந்து தயாரிச்சிருந்தாங்க. இதுல வந்து சிறந்த இயக்கத்திற்கான கதம்ப இயக்கத்திற்கான விருது மாலதி மாதவனுக்கு கிடைத்துள்ளது.
0: பிரமாதம். அனைத்து படைப்பாளர்களுக்கும் படைப்புகளை வழங்கிய அனைத்து தயாரிப்பாளர்களுக்கும் சரி, இயக்குநர்களுக்கும் சரி, படத்தொகுப்பாளர்களுக்கும் சரி, இதர தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் சரி, எங்களுடைய வாழ்த்துகள். இணைந்திருக்க எங்களோட இப்ப நாங்க Facebook Live இருந்து விடைபெற போறோம். சஜினி,
1: ரவிஜி,
0: ஒலி 968
1: கேட்டாலே பரவசம். நேரம் இப்பொழுது காலை 8:44.
13: இந்த நேர அறிவிப்புக்கு ஆதரவு
14: டவுன் பஸ். இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
15: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது புன்லே வே நகரை நோக்கி செல்லும் வழியில் ஜுரோங் வெஸ்ட் 66, அதற்கு பிறகும் ஜுரோங் வெஸ்ட் ஸ்ட்ரீட் 61, அதற்கு முன்பும் விபத்துகள் நேர்ந்துள்ளன. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
16: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
17: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
16: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
18: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.

0: ஏபிஜே அபிராமியின் தங்கமே தங்கம், உங்கள் பழைய தங்கத்திற்கு விலையில் எந்த கழிவும் இல்லாமல் எடைக்கு நிகரான முழு மதிப்பு. மேலும் பழைய நகையை மாற்றி நீங்கள் வாங்கும் புதிய நகையின் மீத தொகைக்கு மட்டும் ஜிஎஸ்டி வரி செலுத்தினால் போதும். இந்த தங்கமான வாய்ப்பு உங்கள் ஏபிஜே அபிராமியில் மட்டும். மேலும் உங்களுக்கு பொருத்தமான ராசிக்கற்களை நவரத்தின வல்லுநரின் ஆலோசனையுடன் தேர்ந்தெடுத்து வாங்க சிறந்த நிறுவனம் ஏபிஜே அபிராமி பாப்புலர் ஜுவல்லர்ஸ்,
1: 85 ஸ்ரீரங்கம் சாலை, சிங்கப்பூர்.
2: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
3: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
4: எனக்கு தெரியல, அது பெரிய அளவு முதலீடு.
5: பெரிய அளவுன்னு யார் சொன்னது? மீரேக்கப் இயக்கங்கள் வழி வரவேற்பை மதிப்பிட்டு பயன் அளிக்கிற விஷயங்கள்ல கவனம் செலுத்தி வளருங்க.
4: பலன் கிடைச்சா
5: அப்போ சிறப்பா வளர உங்களுக்கு தெரியும். தொடங்குவதற்கு சரியான இடம் எது என்பது மீரேக்கப்பிடம் கேளுங்க. மீரேக்கப் வழங்குகிற ரெடி செட் க்ரோ. எங்களோட கலந்துரையாட அழைங்க 6333-9888. மின்னஞ்சல் முகவரி mae@mirakup.com.sg.
6: பாடல் ஒலித்தது வித்யாசாகர், இனிசையில் சங்கர் மகாதேவன், சுஜாதா. அந்த பாடல வழங்கியிருந்தாங்க.
7: சங்கர் மகாதேவன் குரல்ல இன்னொரு பாட்டு வரப்போகுது. இந்த பாடல கங்கா கூட பாடியிருக்காரு. போக்கிரி பரத்ல இருந்து வருது மணி சர்மா இசையில. இன்னும் சற்று நேரத்துல பாடல கேட்க போறோம்.
8: 9:08 போக்குவரத்து நிலவரம்.
6: விபத்துகள் ஏற்பட்டுள்ளன. குறிப்பாக நகரத்தை நோக்கி செல்லும் பூன் லே வே, ஜூரங் வெஸ்ட் ஸ்ட்ரீட் 61 பிறகு முதலாம் தடத்தில் விபத்து. பிஐஏ நோக்கி செல்லும் கேஜேஇ சுவாச்சுகாங் டிரைவிற்கு முன்பும் முதலாம் தடத்தில் விபத்து. நேரம் இப்பொழுது சரியாக காலை 8:52 இன்னும் சில வினாடிகளே உள்ளன.
7: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
9: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
10: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
9: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
11: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.

0: மழை கடல திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம்.
1: மனசுல
2: உள்ளதை கொட்டலாம்,
3: அதுக்கும் ஒரு நிகழ்ச்சி இருக்கு. மனசுல இருக்கிறது எல்லாமே நீங்க கொட்டிட்டீங்கன்னா
4: கண்ணம் மாதிரி ஐ அப்படி தேச சாயிரும்.
2: ஒவ்வொரு நாளும் டிக்டாக்ல சந்திக்கும் போது எங்க கிட்ட பேசுங்க.
5: ரஃபி நவீன் வழங்கும்
6: வசந்தம் வாயிலாக ஒலி 968 கேட்டுக்கொண்டிருக்கும் நீர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
7: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 968 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
6: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
7: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
6: ஒலி 968
7: கேட்டாலே பரவசம்.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: வாவ், என்ன விசேஷம்! முகம் ஜொலிக்குதே.
2: சேஜ் சலூனுக்கு போனாலே விசேஷம் தானே.
1: உயர்தர சேவை, அழகு பராமரிப்பு, எல்லாருக்கும் ஏற்ற விதத்துல பார்த்து பார்த்து செய்து தராங்களாமே.
2: ஆமா, சிகை அலங்கார சேவை, சரும பராமரிப்பு சேவை, அழகு சிகிச்சைகள், த்ரெடிங், வாக்ஸிங், சேலை மடிப்புன்னு இன்னும் நிறைய ஆண்களுக்கும் சேவை கொடுக்கறதால என் கணவரும் அங்கதான் போறாரு.
3: சேஜ் சலூன், அனுபவம் உள்ள நிபுணர்கள், உயர்தர சேவை, அனைவருக்கும் ஏற்ற விலை. இன்றை செல்லுங்க 64 சரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா, சேஜ் சலூன்.
4: என்ன சொல்றீங்க? தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கினா இலவச தங்க காசா?
5: ஆமா,
4: நகைகளை வாங்கும் போது 40 விழுக்காடு வரை தள்ளுபடியா?
5: இது நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் சிறப்பான விழாக்கால சலுகை. தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கும் போது இலவசமா தங்க காசு தராங்க. கூடவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நகைகளின் செய்குலியிலும் மற்றும் வைரத்தின் விலையிலும் 40 விழுக்காடு வரை தள்ளுபடியும் உண்டு.
4: அப்படின்னா இப்பவே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு போவோம், நகைகளை வாங்குவோம், பரிசை பெறுவோம்.
6: கொஞ்சம் சிந்தனை
7: நிறைந்த புன்னகை.
6: வணக்கம் சிங்கே.

0: பீட்டு ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரங்கன் ரோட், சிங்கப்பூர்.
2: வணக்கம் சிங்கே.
1: ஓம் திரைப்படத்துல இருந்து சாய் அபயங்கர் இசைமைத்து பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒலித்தது.
2: ஒலி 9:08 அடுத்து வர போறது எல்லாமே 90களில் வந்த ஆட்டம் போட வைக்கும் பாடல்கள்.
1: சிங்கப்பூரின்
2: பல பகுதிகளில் இன்று மத்திய வேளையில் எதிர்பார்க்கலாம் சொல்றாங்க வானிலை ஆய்வகத்தால்.
1: அதோடு PSI எனப்படும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 24 மணி நேர நிலவரப்படி 113-க்கும் 166-க்கும் இடைப்பட்டிருக்கிறது. இது ஆரோக்கியமற்ற நிலை.
2: வானிலை நிலவரம் ஆதரவு
3: SP முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னிரைஸ்.
2: கொஞ்சம்
1: சிந்தனை
2: நிறைந்த புன்னகை.

0: என்னங்க, நமக்கு வீடு வாங்க முகவரா இருந்தாங்களே நெட்லிந்திரா, அவங்களுக்கு எத்தனை விருது கிடைச்சிருக்கு தெரியுமா?
1: இதுல என்ன அதிசயம்? அவங்களுடைய தொழில் திறமைக்கும் துரிதமான செயல்பாட்டுக்கும் விருது கொடுத்தே ஆகணும்.
0: ஒற்றை பெற்றோர், ஓய்வு பெற்ற முதியோர்கள் யாரு வீடு வாங்க ஆசைப்படுறாங்களோ நெட்லிந்திரா சரியான ஆலோசனை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க.
1: ஆமா, அவங்களை நம்பி தைரியமா பொறுப்பு கொடுக்கலாம்.
0: தொடர்புக்கு
1: 8854 8989
0: 8854 8989.

0: பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றைச் செல்லுங்கள் wondershop.sg.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
2: வணக்கம் சிங்கே.

0: இனிமையான 90 இவ்வங்கத்திற்கு ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: உழவாளி படத்திலிருந்து பாடல கேட்டீங்க, அதுக்கு முன்னால சூப்பர் போலீஸ் படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் இடம்பெற்றது.
3: போக்குவரத்து நிலவரம்
4: நேரம் இப்பொழுது காலை 9:17 ஆகிவிட்டது. சிடிஇ எஸ்எல்இ சிடிஐ நோக்கி செல்லும் வழியில் எஸ்எல்இ அந்த பகுதியில் வுட்லண்ட்ஸ் அவென்யூ 2 இருக்கு, பிறகு விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. நகரத்தை நோக்கி செல்லும் கேப்பல் ரோடு கேன்டன்மெண்ட் லிங்க் எக்ஸிட் அங்கேயும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. காரணம், வாகனம் ஒன்று பழுதாகியுள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
5: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
6: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
5: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
7: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
4: உங்களுக்கு தெரியுமா, இன்று அக்டோபர் 9 உலக அஞ்சல் தினம் அனுசரிக்கப்படுகின்றது. அஞ்சல் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு காலத்துல நாம வந்து கைப்பட மடல்களை எழுதுவோம், கடிதங்களை எழுதுவோம், அதை வந்து மடக்கி ஒரு என்வலப்ல போடுவோம், உரையில போட்டு அந்த உரையில இருக்கிற அந்த பசை இருக்கு இல்லையா, அதை வந்து நாக்கால சற்று நனைத்து அதை வந்து அந்த தபால் பெட்டியில வந்து போடுறது வந்து ஒரு அனுபவம். அது மட்டும் இல்ல, இப்ப அந்த காலத்துல பென் பெல்ஸ் எல்லாம் நிறைய இருப்பாங்க ரவி, அவங்களுக்கு வந்து கடிதங்களை எழுதி அப்புறம் நம்ம 2-3 வாரம் காத்திருக்கணும் அவங்க வந்து மறுபடியும் பதில் கடிதம் எழுதுவதற்கு. அதெல்லாம் வந்து ஒரு தனி அனுபவமா இருந்துச்சு. இந்த காலத்துல டக்குன்னு ஒரு மெசேஜ் அனுப்பினா டக்குன்னு மறுபடியும் ஒரு ரிப்ளை வந்துருது.
2: இந்த காலத்துல ஒரு ஸ்டிக்கர் தானே.
4: ஆமா,
2: தட்டி விட்டா 2 வினாடியில
4: தீபாவளி வாழ்த்துக்கள்
2: அவ்வளவுதான். ஆனா ஒரு காலத்துல நம்ம என்ன பண்ணுவோம், கடைக்கு போய் பார்த்து பார்த்து அந்த அட்டைகளை வாங்குவோம். அதோ நமக்கு பிடித்த நடிகரா இருக்கணும்னு பார்ப்போம், பிடித்த வண்ணத்துல இருக்கான்னு பார்ப்போம், பிடித்த அலங்காரங்கள் அதுல போட்டுருப்பட்டிருக்கான்னு பார்ப்போம். இதுக்கும் மேல அந்த அட்டைகளை தூக்கி அப்படியே ஒரு பக்கமா போட்டுற மாட்டோம் தெரியுமா, வீட்டுல சுவரொட்டிகளா பயன்படுத்தும்.
4: அதேதான், வாழ்த்து அட்டைகளை வந்து ஒரு காலத்துல பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்து கைப்பட வண்ண மயில அந்த வண்ண இங்க்ல வந்து எழுதி அதை வந்து போஸ்ட் செய்வது வந்து ஒரு தனி அனுபவம். அது மட்டும் நீங்க சொன்ன மாதிரி வந்து சுவர்கள்ல வந்து அலங்காரப்படுத்துவதற்கும் அந்த அட்டைகளை வந்து நம்ம பயன்படுத்துவோம்.
2: எனக்கு ஒரு நண்பர் இருக்காரு, பேரு கணேசன். அவர் இன்னைக்கு வரைக்கும் தீபாவளி வந்துருச்சுன்னா கடைக்கு போய் ஒரு வாழ்த்து அட்டையை வாங்கி அதுக்கப்புறம் அதை தபால் வாயில அனுப்பி வைப்பாரு. நானும் கேட்பேன், இந்த காலத்துல எதுக்கு நீ இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கேன். அவர் சொல்லுவாரு, எந்த காலமா இருந்தாலும் சில பாரம்பரிய வழிமுறைகள் காப்பாற்றப்படணும், போற்றப்படணும், அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லப்படணும் அப்படின்னு. அவர் மாதிரி நம்ம எல்லாம் செயல்பட்டோம்னா சிறப்பா இருக்குமோ அப்படின்னு தோணுது.
0: இத்தகவலை வழங்கியோர்
8: அதிக தூய்மை அதிக சுவை சுத்தமான பசும்பாலில் இருந்தும் புத்தம் புது சுவைகளில் தயாரிக்கப்பட்ட மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம், சுவையான குளிர்ச்சி அளவற்ற மகிழ்ச்சி.
9: கொஞ்சம் சிந்தனை
10: நிறைந்த புன்னகை.
9: வணக்கம் சிங்கே.

0: தள்ளுபடி 10 முதல் 70 விழுக்காடு வரை உங்கள் ஹனிஃபாவில்.
1: என்ன சொல்றீங்க, தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கினா இலவச தங்க காசா?
2: ஆமா,
1: நகைகளை வாங்கும் போது 40% வரை தள்ளுபடியா?
2: இது நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் சிறப்பான விழாக்கால சலுகை. தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கும் போது இலவசமா தங்க காசு தராங்க. கூடவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நகைகளின் செய்குலியிலும் மற்றும் வைரத்தின் விலையிலும் 40% வரை தள்ளுபடியும் உண்டு.
1: அப்படின்னா இப்பவே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு போவோம், நகைகளை வாங்குவோம், பரிசை பெறுவோம்.
3: எனக்கு M1 ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
4: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்த?
3: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
4: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
3: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
4: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
3: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
4: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
3: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max-ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg-க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
5: புத்துணர்ச்சி தர பஞ்சாராஸ் கற்றாழை, இது போன்ற பல வகையான பஞ்சாராஸ் பேஸ் வாஷ் பொருட்கள் உங்க முகத்தை பாதுகாக்க உதவலாம்.
4: இதெல்லாம் எங்க கிடைக்கும்?
5: நம்ம பஞ்சாராஸ் சிங்கப்பூரில் உள்ள அனைத்து பிரபல கடைகளிலும் கிடைக்கும். மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பக்கடை, சிங்கப்பூர்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
7: வணக்கம் சிங்கே.

0: நக நக நக நக்மா நடித்திருந்த இரண்டு திரைப்படங்கள்ல இருந்து உங்களுக்காக பாடல்கள் ஒலித்தன. சிற்பியின் இசையில் மீட்டுக்குடி திரைப்படத்தில இருந்தும், வித்யாசாகரின் இசையில் வில்லாதி வில்லன் திரைப்படத்தில இருந்தும் பாடல்களை நீங்க கேட்டு ஆடிருப்பீங்க அப்படின்னு நாங்க நம்புறோம்.
1: இருந்தாலும் நக்மாவோட பேரு இவ்வளவு கிளிகிளிப்பா யாரும் சொல்லிருக்கவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில ஒன்னொன்னா வருது அப்படிங்கிற படத்துல இருந்து உங்களுக்காக இன்னும் கொஞ்ச நேரத்துல பாட வர போகுது. ஆட்டம் போட வைக்கும் பாடல்கள் வார இறுதி வரவேற்கிற மாதிரியே உங்களுக்காக வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில ஒன்னொன்னா வருதுங்க.
0: அதுக்கு முன்பு வாங்க தங்க விலை நிலவரத்தை நாம தெரிஞ்சுக்கலாங்க. 22 கேரட் தங்கம் கிராமுக்கு
1: 164 வெள்ளி 50 காசு.
2: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.
3: கொஞ்சம் சிந்தனை
4: நிறைந்த புன்னகை.
3: வணக்கம் சிங்கே.
5: மசாலா கோதே மசாலா கோதோ மாச்சிலாக.

0: வெறும் 10 விழுக்காடு முன்பணம் செலுத்தி ஜாய் ஆலுகாசில் உங்கள் அபிமான நகைகளை இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.
1: இப்பொழுதா? விழா காலத்திற்கு இன்னும் நாட்கள் இருக்கிறதே.
0: அதனால் தான் சிறந்த தங்க விலையை பெற இப்பொழுதே முன்பதிவு செய்ய வேண்டும். தங்க விலை உயர்விலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள ஜாய் ஆலுகாசில் இப்பொழுதே நகைகளை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். அது மட்டுமின்றி தங்க விலை குறைந்தால் குறைந்த விலைக்கே நீங்கள் நகைகளை வாங்கலாம். இன்னும் சிறப்பு என்னவென்றால் இதை நீங்கள் நேரில் சென்றும் அல்லது ஜாய் ஆலுகாஸ் செயலியிலும் வாங்கிக் கொள்ளலாம். இந்த முன்பதிவு சிறப்பு சலுகைகள் நவம்பர் 7 வரை மட்டுமே.
2: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: 20வது ஆண்டாக வெற்றி நடை போடுகிறது ஜாக் சலாம் இந்தியா. 10 நாட்கள் ஜாக் சலாம் இந்தியா. 300க்கும் மேற்பட்ட கடைகள். ஹரியாசின் தீபாவளி விருந்தை சுவைக்க தயாரா இருக்கீங்களா? துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான டிக்கெட்டுகள், கைபேசிகள், சொகுசு கப்பல் பயணம் இவற்றை வெல்வதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 10 நாட்கள் தீபாவளி விற்பனை. குடும்பத்தோட வாங்க, அனுமதி இலவசம்.
4: பாரம்பரியம் உங்களுக்கு ஏற்ற உயர்தர வைர நகைகள் அழையுங்கள். 8430-4950-8430-4950. வைர வசீகரத்திற்கு D3 Diamonds. Power your desire.
5: கொஞ்சம் சிந்தனை
6: நிறைந்த புன்னகை.
5: வணக்கம் சிங்கே.

0: பார்த்து நிலவரம்.
1: நேரம் இப்பொழுது காலை 9:44 ஆகிவிட்டது. MCEA நோக்கி செல்லும் AYE அலெக்சாண்ட்ரா ரோடிற்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது. MCEA நோக்கி செல்லும் AYE பனோய் ரோடு எக்ஸிட் அங்கே சாலை பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
2: ஒலி 9:68
6: சினிமா
2: தளபதி விஜய்.

0: தளபதி விஜயின் மகன் ஜேசன் சஞ்சே அவர் இயக்கிய திரைப்படத்தை பத்தி நேற்று நாம பேசியிருந்தோம் இல்லையா. சிக்மா திரைப்படம் சமீபத்தில் வெளியானது. இந்த திரைப்படத்துல வந்து சிங்கப்பூரை சேர்ந்த நடிகை மகா ஆனந்தும் நடிச்சிருக்காங்க.
1: ஆனா எதிர்பார்த்த மாதிரி இந்த படம் போகல அப்படின்னு ஒரு சில தகவல்கள் சொல்லுது. நீங்க நம்ம படத்தை பாக்கலன்னு சொன்னா திரையரங்குக்கு போய் படத்தை பாத்துருங்க, அதான் ரொம்ப முக்கியம்.
0: இப்ப இதற்கிடையே சமீபத்தில் வெளியாக இருக்கும் சுடச்சுட தகவல் என்னவென்றால், ஜேசன் சஞ்சே அவருடைய அடுத்த திரைப்படத்திற்கு தயாராகிறாராம். இந்த முறை அவர் இயக்க போறதில்லையா, கதாநாயகனாக அவர் அறிமுகம் ஆக போறாராம்.
1: ஜேசன் சஞ்சே அப்படின்னு சொன்ன உடனே உங்களை பல பேருக்கு எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கும். அவரு நடிக்கிறாரா, நடிக்கிற படம் எப்படி இருக்க போகுது, அந்த படத்துல யாரா நடிக்க போறாங்க, இப்படிப்பட்ட தகவல்கள் தெரிந்த கையோட நாங்க உங்களுக்கு தெரியப்படுத்துறோம்.
0: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க
2: அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ரங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி.
3: கொஞ்சம்
0: சிந்தனை
1: நிறைந்த புன்னகை.

0: நித்யா, உன் வீட்டுல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கு.
1: அழகு மட்டுமல்ல, சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
0: சுவையா?
1: இந்த காஃபி.
0: இது கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சு. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்போ இங்க எப்படி?
1: கோத்தாஸ் ஃபில்டர் காபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
2: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் ஃபில்டர் காபி தூள், கோத்தாஸ் துரித வகை காபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் எஸ்பி முத்தையான் சன்ஸ்.
3: மேஸ்ட்ரோ ப்ரொடக்ஷன்ஸ் பெருமையுடன் வழங்கும் இசையின் ராஜா இளையராஜா லைவ் இன் கான்சர்ட். இசை ஞானி இளையராஜாவின் 50 ஆண்டுகள் கலை பயணத்தை கொண்டாட வாருங்கள். முதல் முறையாக சிங்கப்பூரின் மிகப்பெரிய உள்ளரங்கமான சிங்கப்பூர் இன்டோர் ஸ்டேடியத்தில் சனிக்கிழமை நவம்பர் 14 இளையராஜாவின் கலை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. கங்கை அமரன், ஸ்வேதா மோகன், எஸ்பிபி சரண் என பல கலைஞர்கள் உங்களை மகிழ்விக்க உள்ளனர். அக்டோபர் 10 88 வெள்ளியிலிருந்து தொடங்கும் உங்கள் நுழைவுச் சீட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். sistic.com.sg.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
5: வணக்கம் சிங்கே.

0: நீங்க இந்த வார இறுதியில பல சாலைகள் மூடப்பட்டிருக்கும் அப்படிங்கறத கருத்துல கொள்ளணும். குறிப்பா மரீனா சென்டர் பாடாங் வட்டாரத்துல சாலைகள் மூடப்பட்டிருக்கும். காரணம், சிங்கப்பூர் கிராண்ட் பிரி எனப்படும் F1 கார்பந்தய போட்டிகள் நடைபெற உள்ளன. மேல் விவரங்களுக்கு LTA அவங்களுடைய இணையப்பக்கத்தை நீங்க நாடலாம். போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
1: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
2: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
1: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
3: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
4: ரவி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ராஜகோபால் சார் யாசர் கிட்ட பேசியிருந்தோம், அவங்க பெற்ற விருதுகளை பத்தி பேசியிருந்தோம். அவங்க அடுத்த முறை நாடகத்தை எடுக்க போகும்பொழுது நான் அதுல பெய்ய நடிக்கலான்னு முடிவு செஞ்சிட்டேன். ரவி,
0: முடிவு செய்ய வேண்டியது அவங்க, அனுமதி கொடுக்க வேண்டியது அவங்களுக்கு மேல இருக்கிறவங்க.
4: இல்ல, ஏன்னா நீங்க தானே வந்து டிகில் டேல்ஸ் உங்க பக்கத்துல அமர்ந்து இருந்து அந்த அமானுஷ்ய சக்தி எல்லாம் எப்படி நடந்துக்கும், எப்படி நடந்துக்க கூடாது அப்படிங்கிற ட்ரைனிங் எல்லாம் நான் வாங்கிட்டேன். அப்ப இந்த நாடகத்துல நான் கதாநாயகியா நடிச்சு பேயாகவும் மாறி நான் வந்து அசத்தலான்னு இருக்கேன். நம்ம நேயர்களை
0: பிரமாதம், அதே நாடகத்துல இந்த பேய கண்டுபிடிக்கிறதுக்கு ஒருத்த வருவான்ல, அந்த கதாபாத்திரத்துல நான் வரேன்.
4: மீண்டும்
0: உங்களை திங்கட்கிழமை சந்திக்கிறோம். சஜினி,
4: ரவி ஜி,
5: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
6: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
7: வணக்கம். காலை மணி 10, மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சிவரஞ்சனி. பிரதமர் லாரன்ஸ் வாங் சிங்கப்பூர் மீது அமெரிக்கா வர்த்தக வரி எதையும் விதிக்கக்கூடாது என்று கூறியுள்ளார். சிங்கப்பூரில் நடைபெறும் ஃபோர்ப்ஸ் குளோபல் சிஇஓ மாநாட்டில் சிங்கப்பூர் மீது 12.5 விழுக்காடு வரியை அமெரிக்கா விதித்திருப்பது குறித்து கேட்கப்பட்ட கேள்விக்கு பிரதமர் அவ்வாறு சொன்னார். சிங்கப்பூர் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு எந்தவித வரிகளையும் விதிப்பதில்லை என்றும் அமெரிக்காவுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கொண்டுள்ளது என்றும் திரு வாங் கூறினார். சிங்கப்பூரின் வளர்ச்சிக்கு தடையற்ற வர்த்தகம் முக்கியமானது என்றார் அவர். உலகம் மேலும் பிளவுபட்டு வரும் நிலையில் சிங்கப்பூர் தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ள முடியாது என்றும் அவர் சொன்னார். பிற நாடுகளுடன் உறவுகளை வலுப்படுத்துவது, பன்முனைப்படுத்துவது ஆகியவற்றில் சிங்கப்பூர் கவனம் செலுத்துவதாக அவர் தெரிவித்தார். ஆசியான் நாடுகளுடன் பொருளாதார ஒத்துழைப்பையும் ஒருங்கிணைப்பையும் ஆழப்படுத்துவது அதில் அடங்கும். பிரதமர் வாங் AI தொழில்நுட்பம் குறித்தும் பேசினார். செயற்கை நுண்ணறிவு துறையின் வளர்ச்சியால் சிங்கப்பூருக்கு கிடைக்கும் பொருளாதார நன்மைகள் என்றுமே நீடிக்காது என்றார் அவர். எனவே தற்போதுள்ள வாய்ப்புகளை பயன்படுத்தி புதிய திறன்களை வளர்த்துக் கொள்வதும், சிங்கப்பூரர்களுக்கு சிறந்த வேலைவாய்ப்புகளை உருவாக்கி தருவதும் சிங்கப்பூரின் அணுகுமுறை என்று திரு வாங் சொன்னார். AI தொழில்நுட்பம் ஊழியர்கள் மீதும் வேலை சந்தை மீதும் ஏற்படுத்தும் தாக்கம் குறித்தும் பிரதமர் கருத்துரைத்தார். சிங்கப்பூர் ஒவ்வொரு ஊழியரையும் பாதுகாப்பதில் தொடர்ந்து கவனம் செலுத்துவதாக அவர் சொன்னார். சிங்கப்பூரில் எல்லா இடங்களிலும் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் உள்ளது. இன்று 9 நிலவரப்படி மத்திய பகுதியில் 24 காற்றுத்தர குறியீடு இதுவரை இல்லாத உச்சத்தை தொட்டது. அது 170 இருந்தது. மற்ற பகுதிகளில் 115 164 அது பதிவானது. இன்று இரவு வரை காற்றின் தரம் மிதமான நிலையின் உச்சத்திற்கும் ஆரோக்கியமற்ற நிலையின் நடுப்பகுதிக்கும் இடையே இருக்கும் என்று தேசிய சுற்றுப்புற அமைப்பு முன்னுரைத்துள்ளது. இதற்கிடையே வானிலை ஆய்வகம் இன்றிலிருந்து வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை சிங்கப்பூரின் பல பகுதிகளில் மழை பெய்யும் என்று முன்னுரைத்துள்ளது. தற்போது நிலவும் புகை மூட்டத்தை அது ஓரளவு தணிக்க உதவும் என்று நம்பப்படுகிறது. குறிப்பாக இன்று மதியம் தீவின் வடக்கு கிழக்கு பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மலேசியாவின் ஜோஹூர், மலாக்கா, நிகிரி செம்பிலான், செலேங்கோ, புற்றுஜயா ஆகியவற்றில் அனைத்து பள்ளிகளும் மோசமான புகைமூட்டம் காரணமாக இன்று மூடப்படுகின்றன. பாகாங் மாநிலத்தின் ரொம்பின் வட்டாரத்திலும் பள்ளிகள் மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மலேசியாவின் கல்வி அமைச்சர் ஃபத்லினா சிதிக் அறிக்கை ஒன்றில் அதனை தெரிவித்தார். மாநில அளவில் இருக்கும் கல்வி அமைப்புகளும் அதிகாரிகளும் நிலைமையை அணுக்கமாய் கண்காணிக்கவும் தேவை ஏற்பட்டால் உரிய நடவடிக்கை எடுக்கவும் அவர் உத்தரவிட்டுள்ளார். இன்று மதியம் மலேசிய பிரதமர் அன்வார் இப்ராஹிம் 2027 வரவு செலவு திட்டத்தை தாக்கல் செய்யவிருக்கிறார். இது திரு அன்வார் தாக்கல் செய்யும் 5வது வரவு செலவு திட்டமாக இருக்கும். மலேசியாவில் பொது தேர்தல் எந்நேரமும் நடக்கலாம் எனும் ஊகம் நிலவும் வேளையில் திரு அன்வாரின் அரசாங்கம் அதிக மக்கள் ஆதரவை பெற முற்படுகிறது. வரவு செலவு திட்டம் உயரும் வாழ்க்கை செலவினம் உலகளாவிய நிச்சயமற்ற சூழலுக்கு இடையே குடும்பங்களுக்கும் வர்த்தகங்களுக்கும் தேவையான ஆதரவு திட்டங்களை கொண்டிருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தாய்லாந்து அடுத்த 4 கனத்த மழையை எதிர்கொள்ள தயாராகிறது. பேங்காக் உட்பட நாட்டின் பல இடங்களில் திடீர் வெள்ளமும் நிலச்சரிவுகளும் ஏற்படலாம். ஆறுகள் கரைமீறி பாயலாம் என்று அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். கடந்த மாதத்தின் நடுப்பகுதியிலிருந்து தொடர்ந்து பெய்த மழையால் கிழக்கு பேங்காக்கின் சில பகுதிகள் இன்னும் பாதிக்கப்பட்டுள்ளன. இதுவரையில் பெய்துள்ள கனமழையால் தாய்லாந்தின் தொழில்துறைக்கு ஏற்பட்டுள்ள சேதத்தின் மதிப்பு சுமார் 178 மில்லியன் அமெரிக்க டாலர் என்று மதிப்பிடப்படுகிறது. பிரெஞ்சு அரசாங்கம் கூடுதல் ஆசிரியர்களை பணியில் அமர்த்த நடவடிக்கை மேற்கொள்கிறது. நாடு முழுவதும் தொடரும் மாணவர் போராட்டங்கள் மேலும் தீவிரமடையக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. போராட்டங்களை வழிநடத்தும் மாணவ தலைவர்களுடன் பிரெஞ்சு கல்வி அமைச்சர் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. பள்ளி சூழல் மேம்பட வேண்டும், கல்விக்கு கூடுதல் நிதி ஒதுக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து கிட்டத்தட்ட 2 மாணவர்கள் போராடுகின்றனர். சிரமங்களை எதிர்கொள்ளும் உயர்நிலைப் பள்ளிகளுக்கு 3000 ஆசிரியர்கள் அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்று பிரான்சின் கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளார். அமெரிக்க உளவுத்துறை பயன்படுத்தும் ராணுவ தளம் ஒன்றிற்குள் அத்துமீறி நுழைந்ததற்காக லத்வியாவைச் சேர்ந்த 2 பிரிட்டிஷ் அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். அனுமதியின்றி ஓர் இடத்திற்குள் நுழைந்து சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்ததாக சந்தேகிக்கப்பட்டதால் அவர்கள் முதலில் கைது செய்யப்பட்டனர். பின்னர் பயங்கரவாத தடுப்பு பிரிவு காவல்துறையினர் அவர்களை மீண்டும் கைது செய்தனர். சம்பவம் RAF மோல்ஸ்வர்த் தளத்தில் நடந்தது. அமெரிக்காவின் ஐரோப்பிய ஆப்பிரிக்க படை கட்டளை பிரிவுகள் நேட்டோ ஆகியவற்றுக்கான உளவுத்துறை நடுவங்கள் அங்கு உள்ளன. இந்த சம்பவம் பிரிட்டிஷ் தளங்களில் உள்ள அமெரிக்க படைகளின் பாதுகாப்பு குறித்து புதிய அக்கறைகளை எழுப்பியுள்ளது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294 6294

0: எப்படி எல்லாருமே பயனடைற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
1: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
0: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பற்றி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், மியூச்சுவல் ரெஸ்டாரன்ட் சாலை, வாரத்தில் 7 நாள்களும். கல்யாண விருந்துனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு பக்கம் நம்ம வீட்டு பாரம்பரிய சுவைய வாழை இலையில வரவங்களுக்கு அன்போடு பரிமாறணும், இன்னொரு பக்கம் அப்பஞ்சால பூரி ஆப்பம் பணியாரம் ஃபில்டர் காஃபின்னு கேட்ட உடனே சுட சுட செஞ்சு அசத்தணும்.
2: அதுக்குதான் மதுராஸ் விலாஸ். 20 ஆண்டு அனுபவம், பாரம்பரிய வாழை இலை திருமண விருந்தா இருக்கட்டும், உடனே தயாரிக்கிற உணவா இருக்கட்டும், எல்லாமே மதுராஸ் பாத்துக்குவாங்க.
0: சுவையின் சிறப்பு அன்பின் அரவணைப்பு. மதுராஸ் விலாஸ் கேட்டரிங், தொலைபேசி 8183-90075.
3: சத்தம் ரொம்ப பலமா இருக்கு, உற்சாகம் ரொம்ப ரொம்ப கூட இருக்கு,
4: ரத்தத்தின் ரத்தமே எல்லாம் உங்களுக்காக தான்.
5: டான்ஸ் வேணுமா? டான்ஸ் இருக்கு. ஃபைட் வேணுமா? ஃபைட் இருக்கு.
6: தோசை என்கிற வார்த்தை எப்படி உருவானது?
7: கல்லுல ஊத்தும் போது ஸ்வைன்னு கேக்குங்கா, அதனால தோசை அப்படி வச்சுட்டாங்க.
8: என்னது ஸ்வைன்னு கேக்குமா?
6: எங்க நிகழ்ச்சியில நல்ல நல்ல பாடல்கள் கேட்கலாம்,
8: சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்குது.
6: திங்கள் முதல் வெள்ளி வரை
8: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.
3: நீங்க 2 பேரும் சேர்ந்தா ரொம்ப எக்ஸ்ட்ரா எனர்ஜியா இருக்கும்.

பழக்கம் அக்டோபர் 9ஆம் தேதியில இருந்து, அதாவது இன்றையில இருந்து அக்டோபர் 11ஆம் தேதி வரைக்கும் சிங்கப்பூர்ல F1 கொண்டாட்டம் தான். ஒரு பக்கம் நமக்கு காற்று தூய்மை கேட்டு குறியீடு ஆரோக்கியமற்ற நிலையில இருந்தாலும், இன்னொரு பக்கம் வர்றதுக்குன்னா F1 கார் பந்தய ஓட்டுநர்களை பாக்குறதுக்கு பல பேரும் பல இடங்களுக்கே சென்று கொண்டிருக்காங்க. அதே நேரத்துல ஷார்ல் லெக்லேருடைய பிறந்த நாள் அக்டோபர் 16ஆம் தேதியா இருக்கு. ஆனா முன்கூட்டியே அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள்லாம் சொன்னாங்க, பிறந்தநாள் பாடல் பாடி இருந்தாங்க. அது சில இடங்கள்ல நம்மளால பார்க்க முடிஞ்சது IG ஸ்டோரிஸ்ல, சமூக வலைத்தளத்துல. இந்த வருஷம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்க போதுங்க F1 இரவு கார் பந்தயம். காரணம், இந்த வருஷம் ஸ்பிரிண்ட் ரேஸ் இடம்பெறுது, முதல் முறையா இடம்பெறுது. அதாவது முக்கிய பந்தயத்தை விட குறைந்த தூரத்துல சுமார் அரை மணி நேரம் நடைபெறும் விறுவிறுப்பான ஒரு போட்டி தான் இந்த ஸ்பிரிண்ட் ரேஸ். அதையும் நீங்க இந்த வருஷம் F1 எதிர்பார்க்கலாம். விறுவிறுப்பான ஒரு வார இறுதியை கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்க போகுது. அதே நேரத்துல நீங்களும் நல்ல தண்ணீர் அருந்துங்க, நல்லா சாப்பிடுங்க, உங்களை நீங்க பார்த்துக்கொள்ளுங்க, ஆரோக்கியமா இருக்கணும் இல்லையா? சரி, உங்களுக்காக இப்ப வாங்க, அட என்னத்த சொல்வேணுங்கோ பாட வராங்க உதித் நாராயண், அனுராதா ஸ்ரீராம். சிவகாசி படத்துல இருந்து தொடர்ந்து வானொலி பக்கமா இணைஞ்சிருங்க. ரெண்டு பாடல்களுக்கு பிறகு இன்றைக்கு அஞ்சல் தலையை பற்றி நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். என்னது அது அப்படின்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களோட நான் பகிர்ந்து கொள்றேன். அடுத்து 4 மணி நேரம் என்னோட நிகழ்ச்சியில இனி தயார்னா வாங்க நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம். இது உங்க ஆனந்தம் ரம்பா.

0: உங்களுடைய காதலியை நீங்க தெரிவு செய்யும் போது அதன் அழகை மட்டும் பார்க்காதீங்க, உங்க முக வடிவத்தையும் கவனியுங்க. வட்டமான முகம் இருந்துச்சுன்னா சற்று நீளமாக விழும் காதலிகள் முகத்தை நீளமாக காட்ட உதவும். உங்களுக்கு நீளமான முக வடிவம் இருந்துச்சுன்னா வட்டமான அல்லது சற்று அகலமான காதலிகளை நீங்க தேர்ந்தெடுக்கலாம். ரொம்ப அழகா பொருந்தி வரும். முகம் சிறியதாக இருந்தா பெரிய காதலிகளை விட மென்மையான வடிவங்கள் கொண்ட காதலிகளை தேர்ந்தெடுங்க, சிறப்பான முறையில அது பொருந்தி வரும். சரியான காதலி முகத்தை மறைக்காது, முகத்தின் அழகை இன்னும் தெளிவா பொலிவா காட்ட உதவுங்க. அதோட நகையை நீங்க தெரிவு செய்யும் போது உங்க முடி அலங்காரத்தையும் நீங்க சேர்த்து யோசிக்கணும். முடியை நீங்க முழுமையா பின்னால கட்டி இருந்தீங்கன்னா காதலி தெளிவாக தெரியும். அழகான தொங்கும் காதணியை நீங்க தெரிவு செய்யலாம். முடியை நீங்க விரித்து வைத்திருந்தீங்கன்னா சிறிய காதணி மறைந்து போகலாம். சற்று தெளிவான வடிவம் கொண்ட காதணிகளை தெரிவு செய்யுங்க. முடி அலங்காரமும் நகையும் ஒன்றாக சேர்ந்தால்தான் முழு தோற்றமும் நிறைவடையும். இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜுவல்லர்ஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரைட் ஜுவல்லர்.
1: மல்லிகா, உங்க பொண்ணு கல்யாணத்தை சிறப்பா செஞ்சிருக்கீங்க. அதுவும் அந்த மலர் மாலைங்க கண்ண பறிக்குது.
2: ஆமா, ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கடை மாலைனா கண்ண பறிக்கத்தான் செய்யும்.
1: நினைச்சேன், நாங்களும் வாழையடி வாழையா ஜோதி ஸ்டோர்ல தான் வாங்குவோம். அந்த கைவண்ணமே தனிதான்.
2: நிச்சயமா, எல்லா சுப வைபவங்களுக்கும் தனித்தன்மை வாய்ந்த மாலைகளுக்கு என்றுமே ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கடை எண் 1 கேம்பல் லேன்.
3: அதிபர் சவால் மூலம் ஆதரவு பெறும் 120 திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை 100,000-க்கும் மேற்பட்டோர் மற்றும் அவர்களது குடும்பங்களின் வாழ்க்கையை மேம்படுத்த உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றே உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/pc.
0: ஒரு குறிப்பிட்ட கார் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, அது நிறமா இருக்கட்டும் அந்த மாடலா இருக்கட்டும், இந்த காரை பத்தி நீங்க ரொம்பவே நினைக்கிறீங்க, நினைச்சுக்கிட்டே இருக்கீங்க. வரைக்கும், அதாவது நீங்க நினைக்கிற வரைக்கும் அந்த காரை பெருசா நீங்க சாலையில பாத்துக்க மாட்டீங்க. ஆனா நீங்க நினைச்ச பிறகு அந்த காரை பற்றி கூகுள் பண்ண பிறகு அந்த கார் உங்க கண்ணுக்கு தெரியும். எங்க திரும்பினாலும் என்னடா இந்த கார் இருக்கு அப்படின்னு நமக்கு தோணும். சாலையில திரும்பிய பக்கம் எல்லாமே அந்த கார் தான் உங்களுக்கு முதல்ல தெரியும். அதே போல ஒரு புதிய வார்த்தையை நீங்க கற்றுக்கொண்டீங்க, அந்த வார்த்தையை மீண்டும் மீண்டும் காதுல விழும். ஏதாவது ஒரு பலகையில பார்ப்பீங்க, ஏதாவது ஒரு பதாகையில அந்த வார்த்தை இருக்கும். பேருந்து ஏறும்போது, ரயில் ஏறும்போது அந்த வார்த்தையை நீங்க பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு பாடலை நீங்க புதுசா கேட்கறீங்க, அதன் பிறகு அந்த பாடல் தான் எங்க பார்த்தாலும் ஒலிக்கிற மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு பிறக்குது. இத உளவியல் ரீதியா ஃப்ரீக்வன்சி இல்யூஷன் அப்படின்னு சொல்றாங்க. நாம புதுசா விழிப்புணர்வு அதிகரிக்கிறது போல ஒரு உணர்வு பிறக்குது. இதுதான் சொல்றாங்க. உலகத்துல எல்லாமே திடீர்னு அதிகரிக்கலங்க, நம்மளுடைய கவனம் தான் மாறி இருக்கா.
4: ஓஹோ,
0: நேர்களை நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க, ஏதாவது புதுசா நீங்க ஒண்ணு கத்துக்கிட்டீங்களா, இல்ல உங்களுக்கு இப்பதான் அதை பத்தி தெரிய வந்திருக்கா, இப்ப அதை நீங்க எங்க பார்த்தாலும் எங்க திரும்பினாலும் இதனை பாக்குறாங்களா அப்படின்னா, எந்த ஒரு விஷயம் இல்ல ஒரு செயல் இல்ல ஒரு பொருள் அதை பற்றி பகிர்ந்து கொள்ளுங்க. வாட்ஸ்அப் செய்யுங்க 9678 9 8.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: பாரம்பரியம் உங்களுக்கு ஏற்ற உயர்தர வைர நகைகள் அழையுங்கள். 8430-4950-8430-4950 வைர வசீகரத்திற்கு D3 Diamonds. Power your desire.
3: முதன்முறையாக 10 நாட்கள் ஜாக்ஸ்லாம் இந்தியா 20ஆம் ஆண்டு பிரம்மாண்டு தீபாவளி தள்ளுபடி விற்பனை. ஆடைகள், நகைகள், கைவினைப் பொருட்கள், 300க்கும் மேற்பட்ட கடைகள், இந்தியாவின் பிரபல கடை தெருக்கள், ஹரியாசி வெடிங் பிரியாணி, தீபாவளி விருந்து, அதிரடி தள்ளுபடிகள், தினமும் பரிசுகள், துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான பயணச்சீட்டுகள், கைபேசிகள், உல்லாச கப்பல் இரவு விருந்து பற்று சீட்டுகள் ஆகியவற்றை வெல்லுங்கள். அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 3 பத்து நாட்கள் ஜாக்ஸ்லாம் இந்தியா தீபாவளி விற்பனை அனுமதி இலவசம்.
4: ஒரு காலத்துல நம்ம கடிதம் எழுதணும்னா

இப்படிலாம் வர்ணிச்சு நம்ம கடிதங்களை உருகி உருகி காதலன் காதலிக்கலாம் எழுதிருக்கலாம். ஆனா அந்த ஒரு காலத்துல நம்ம எழுதும் போது அஞ்சல் தலையோட அந்த கடிதங்களை நம்ம அனுப்புவோம். இப்ப அந்த அஞ்சல் தலையே தேவை இல்லைன்னு சொல்றாங்க. தனித்துவமான குறியீடு உங்களுக்கு கிடைக்கும். எல்லா அஞ்சல் தலைகளும் ஒன்றாக இருக்காது. அதை நீங்க அஞ்சல் உரையில எழுதி வழக்கம் போல அஞ்சல் பெட்டியில போடலாம். அச்சடிக்கவும் தேவையில்லை, காகித அஞ்சல் தலையை ஒட்டவும் தேவையில்லை. தொழில்நுட்பம் வளர வளர ஒரு காலத்துல செஞ்ச பல செயல்கள் இப்போ காலாவதி ஆகுதுங்க. சரி, அந்த வரிசையில அஞ்சல் தலை, இப்படிப்பட்ட கடிதங்கள் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு என்ன நினைவு வருது? அப்படிப்பட்ட ஒரு வேலையை நீங்க செஞ்சிருக்கீங்களா? அல்லது அஞ்சல் தலைகளை கலெக்ட் சேகரிக்கிற ஒரு நபரா நீங்க? எல்லாம் ஒட்டி வைப்பீங்களா? ஒரு காலத்துல நான் என்னுடைய பள்ளி பருவத்துல இருக்கும் போது எனக்கு ஒட்டி வைக்கிற பழக்கம் இருந்துச்சுங்க. அதுவும் வெவ்வேறு அஞ்சல் தலைகள் வெவ்வேறு மதிப்புலையும் இருக்கும் இல்லையா? எவ்வளவு கனமா உங்க கடிதங்கள் இருக்குன்னு பொறுத்திருக்கு. இப்படிப்பட்ட நினைவுகள் அதையும் நீங்க என்னோட பகிர்ந்து கொள்ளலாம். வாட்ஸ்அப் செய்யுங்க 9678 9 6 8. இதை பற்றி இன்றைக்கு நான் பேசுறதுக்கும் முக்கிய ஒரு காரணம் இருக்குதுங்க. அக்டோபர் 9 உலக அஞ்சல் தினமா இருக்குது. அதனால இன்றைக்கு நான் இந்த தகவலை பகிர்ந்து கொள்ளணும்னா எப்படி? அதே நேரத்தில் பகிர்ந்து கொள்ளுங்க. நீங்க கடைசியா எப்ப ஒருவருக்கு கையால கடிதம் எழுதி அனுப்பியிருக்கீங்க? எல்லாமே இப்ப குறிஞ்செய்தியில் தான் இருக்கு. பேனாவை எடுத்து நீங்க எப்ப எழுதுனீங்க சொல்லலாமே. வாட்ஸ்அப் செய்யுங்க 9 6 7 8 8 9 6 8.

0: 90 ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் டயர், பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்
3: வணக்கம். ஹல்மா, பத்மதி
4: பேசுறேன்.
3: மிந்திலாம் வந்து அந்த காலத்துல வந்து நம்ம வந்து தீபாவளி அட்டைகள், வாழ்த்து அட்டைகளை வந்து அனுப்புவோம். ஆனா நம்ம வீட்டுல இருந்து நிறைய பேர் இருக்காங்க, சோ ஒரு 20-30 காட்டு வரும். அதெல்லாம் ஸ்டாம்ப் ஒட்டி ஒட்டி ஒட்டி ஒட்டி போய் நம்ம போய் போஸ்ட்ல போடுவோம். இப்ப வந்து எல்லாமே வந்து மாறி இருக்கு, காட் கூட அனுப்ப தேவையில்லை, வாட்ஸ்அப்லயே அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
4: நன்றி அம்மா. அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, அவங்க சின்ன வயசுல குறிப்பா உயிரிழை பள்ளி காலகட்டத்துல எப்போதுமே இந்த அஞ்சல் தலைகளை சேகரிக்கிற பழக்கம் அவங்களுக்கு இருந்துச்சான். அப்படி இப்படின்னு ஒரு 3 ஸ்டெம் ஆல்பம்ஸ் வரைக்கும் அவங்க சேகரிச்சிருக்காங்களா. வாவ், எவ்வளவு நேரம் செலவழிச்சு ஒன்னொன்னா அழகா நேர்த்தி அவங்க ஒட்டி 3 ஆல்பம்ஸ் அவங்க உருவாக்கியிருக்காங்கன்னா பாருங்களேன்.

0: வெறும் 10 விழுக்காடு முன்பணம் செலுத்தி ஜாய் ஆலுகாசில் உங்கள் அபிமான நகைகளை இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.
1: இப்பொழுதா? விழா காலத்திற்கு இன்னும் நாட்கள் இருக்கிறதே.
0: அதனால் தான் சிறந்த தங்க விலையை பெற இப்பொழுதே முன்பதிவு செய்ய வேண்டும். தங்க விலை உயர்விலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள ஜாய் ஆலுகாசில் இப்பொழுதே நகைகளை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். அது மட்டுமின்றி தங்க விலை குறைந்தால் குறைந்த விலைக்கே நீங்கள் நகைகளை வாங்கலாம். இன்னும் சிறப்பு என்னவென்றால், இதை நீங்கள் நேரில் சென்றும் அல்லது ஜாய் ஆலுகாஸ் செயலியிலும் வாங்கிக் கொள்ளலாம். இந்த முன்பதிவு சிறப்பு சலுகைகள் நவம்பர் 7 தேதி வரை மட்டுமே.
2: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: மெட்ராஸ்.

0: டான்பஸ், இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ். சுத்தமான முறையில் தரத்துடன் தயாரிக்கப்படுகின்ற பாரம்பரியத்தின் அசல் சுவை கொண்ட மொறுமொறு தின்பண்டங்கள் சிங்கப்பூரில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். டான்பஸ் ஸ்நாக்ஸ், இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
1: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம்

0: தேதி உலக அஞ்சல் தினமா இருக்கு. அதை முன்னிட்டு அஞ்சல் தலை பற்றி ஒரு பெரிய மாற்றம் சிங்கப்பூர்ல வந்திருக்கு. அது சற்று முன்பு உங்களோட நான் பகிர்ந்து கொண்டேன். அஞ்சல் தலை இதுக்கப்புறம் தேவையே இல்லைன்னு சொல்லிட்டாங்க, மாற்றிட்டாங்க. தொழில்நுட்பம் வளர வளர இது எல்லாமே இப்ப மாறிட்டு இருக்கு. அந்த வரிசையில அஞ்சல் தலைன்னு சொல்லும் போது உங்களுக்கு எவ்வளவு நினைவுகள் இருக்கின்றன? கொஞ்சம் பின்னோக்கி நம்ம பார்க்கலாமே. உங்க வாழ்க்கையை பற்றியும் நீங்க என்னோட பகிர்ந்து கொள்ளலாம்னு சொல்லி இருந்தேன்.
1: பெரிய காலை வணக்கம் ஹரிமா, நன்றி பேசுறேன். ஓகே, எனக்கு வந்து நான் வந்து முன்ன சிங் போஸ்ட்ல வந்து படிப்பு முடிச்ச புதுசுல வந்து நான் 7 வருஷம் வந்து சிங் போஸ்ட்ல வேலை செஞ்சேன். ஃப்ரண்ட்லைன்லயும் வேலை செஞ்சிருக்கேன், அவங்க டெலிவரி பேஸ் மெயின் சென்டர்லயும் நான் வேலை செஞ்சிருக்கேன். அந்த டைம்ல வந்து நான் ஃப்ரண்ட்லைன் இருக்கும்போது இந்த புதிய அஞ்சல் தலைகள் வந்து லான்ச் பண்ணுவாங்க. நிறைய கண்ட்ரீஸோட புது ஸ்டாம்ப்ஸ் எல்லாம் வந்து லான்ச் பண்ணும்போது காலையிலேயே வந்து போலீஸ் ஆஃபீஸ் முன்னுக்கே வந்து அவ்வளோ கியூ நிற்பாங்க எல்லாரும் அதை வாங்குறதுக்குதே. புதுசாக வந்து வாங்கி அந்த ஒரு ஸ்பெஷல் ஸ்டாம்ப் இருக்கும் ஹலிமா, அந்த ஸ்டாம்பை போட்டு தான் அதை வந்து அவங்க வாங்குவாங்க. ஏன்னா நம்ம அதை என்டோர்ஸ் பண்ணணும், ஸோ என்டோர்ஸ் பண்ணி தான் அந்த ஸ்டாம்ப் வாங்குவாங்க. அப்புறம் எனக்கு அந்த டைம் தோணும், ஏன் இதை இவ்வளோ காசு போட்டு வாங்குறாங்க அப்படின்னு. ஆனால் செலசு அந்த வாங்குறவங்களும் வந்து எங்களுக்கு சொல்லுவாங்க, இது வந்து இத்தனை வருஷம் நான் கழிச்சு இப்போ நான் விற்கும் போது எனக்கு அவ்வளோ காசு வரும், ஏன்னா அந்த லாபம் இருக்கு. சம் சில பேருக்கு வந்து அது ஒரு ஒரு ஹாபி மாதிரி ஒரு ஆர்வம் அது கலெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதான் இப்போ நீங்கள் இந்த டைட்டில் சொன்னோன்னே எனக்கு டக்குன்னு என்னோட பழைய ஞாபகங்கள் வந்துட்டு. தேங்க்யூ ஆலிமா.
0: நன்றி அம்மா, ரொம்ப அழகாக பகிர்ந்து கொட்டிங்க. சிங்கப்பூர்ல அஞ்சல் தலைகளின் வரலாறு 1854 தொடங்கிடுச்சுங்க. ஆமா, அந்த காலத்துல இருந்து அஞ்சல் தலை இருக்குது. 1948 சிங்கப்பூர் என்ற பெயருடன் அஞ்சல் தலைகள் வெளிவர தொடங்கின. ஒரு காலத்துல சிங்கப்பூர் அஞ்சல் நிறுவனம் Then and Now என்கிற புதிய அஞ்சல் தலை தொகுப்பை வெளியிட்டிருந்தது. இந்த அஞ்சல் தலைகளை வெவ்வேறு கோணங்கள்ல நீங்க சாய்த்து பார்த்தீங்கன்னா படங்கள் மாற ஆரம்பிக்கும், மாறி தெரியும். ஒரு அஞ்சல் தலையில புல்லட்டன் கட்டடத்தை நீங்க பார்க்கலாம், அன்றைய தோற்றமும் இன்றைய தோற்றமும் இடம்பெறும். மற்றொரு கோணத்துல நீங்க அந்த அஞ்சல் தலை திருப்பி பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் அஞ்சல் ஊழியர்களின் கடந்த காலமும் இன்றைய மாற்றங்களும் சித்தரிக்கப்பட்டுள்ளன. ஆமாங்க, அது ரொம்ப சுவாரஸ்யமான ஒன்னா இருந்திருக்கும். அந்த காலத்துல யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கு இந்த அஞ்சல் தலை இருந்துச்சுன்னா எல்லாருக்கிட்டே காட்டிருப்பாங்க. 2014 30 காசுகள் செலுத்தினீங்கன்னா ஒரு சாதாரண கடிதத்தை நீங்க அனுப்ப முடியும். இப்ப அதே வகை கடிதத்தை நீங்க அனுப்ப நினைச்சீங்கன்னா உங்களுக்கு 62 காசுகள் ஆகும். ஆனா நம்முடைய தாத்தா பாட்டி காலத்துல அஞ்சல் தலைகள் இன்னும் குறைந்த மதிப்புகள்ல இருந்திருக்கலாம். அப்ப அஞ்சல் தலை என்பது கடிதத்தை அனுப்புவதற்கான கட்டணம் மட்டும் இல்லைங்க, அதுல இடம்பெற்ற படங்களை கண்டு ரசிப்பது, அவற்றை சேகரிப்பது பலருக்கு விருப்பமான பொழுதுபோக்காக அமைஞ்சிருக்கும். 1948 ஒரு காசு அஞ்சல் தலையா இருந்துச்சு. 1960 4 காசுகளும் 10 காசுகளும் இருக்கிற அஞ்சல் தலைகள் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சிங்கப்பூர் கொடி கொண்ட அஞ்சல் தலைகள் 1966 15, 20, 30 காசு அஞ்சல் தலைகள் விற்கப்பட்டன. சிங்கப்பூரின் முதலாவது சுதந்திர ஆண்டு நிறைவுக்காக ஒரு நினைவு அஞ்சல் தலை வெளியிடப்பட்டிருந்தது. மலர்கள், பறவைகள், மீன்கள் எல்லாமே 1960 இருந்த அஞ்சல் தலைகள்ல நம்ம பார்த்திருக்கலாம்.
2: விழியால் காதல் கடிதம் வண்ணச்சோலையில் மாலையில் பார்க்க

0: என்றோ கேட்ட ஞாபகம் ஆதரவு
1: இன்றும் இன்றும் வாங்க தூண்டும் இந்தியா கேட் பாஸ்மதி அரிசி உள்ள மகிழ சமைக்க உதவும் இந்தியா கேட் பாஸ்மதி அரிசி மொத்த விநியோகஸ்தர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்
0: குறுஞ்செய்தியா?
2: ஆமா, யூசேஃப் சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடிகள் வரும் அக்டோபர் மாதத்துல கிடைக்க போறத எத்தோடி நினைவூட்டுறா.
0: நல்லதுதான், நான் அத பத்தி எப்போதும் மறந்துடுவேன்.
2: இந்த இரண்டு தள்ளுபடிகளும் பொருள் சேவை வரி பற்றுச்சீட்டு திட்டத்தின் ஒரு பகுதின்னு உனக்கு தெரியுமா?
0: ஓ, அது என்ன?
2: பொருள் சேவை வரி பற்றுச்சீட்டு திட்டம் தகுதி பெறும் சிங்கப்பூர்களுக்கான நிரந்தர ஆதரவு திட்டம். இதுல யூசேஃப் சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடிகளும் அடங்கும்.
0: அப்போ இது ஒரு முறை மட்டும் வழங்கப்படுற உதவி இல்லன்னு தெரியுது.
2: ஆமா, மத்திய கழக நிலவரம் அறிவிக்கப்பட்ட ஆதரவு திட்டத்தின்படி வரும் அக்டோபர் மாதத்துல யூசேஃப் தொகை வழக்கத்தை விட இரு மடங்கா கிடைக்க போகுது.
0: தகவலுக்கு நன்றி. அடுத்தடுத்து வர்ற என்னுடைய கட்டணங்கள்ல இந்த தள்ளுபடிகள் வந்திருக்கான்னு கவனிக்கிறேன்.
3: வரும் அக்டோபர் மாதத்தில் தகுதி பெறும் 1 மில்லியனுக்கும் அதிகமான சிங்கப்பூர் HDB குடும்பங்கள் 190 வெள்ளி வரையிலான கூடுதல் யூசேஃப் தொகையையும் 1 மாதம் வரையிலான சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடியையும் பெற உள்ளன. மேல் விவரங்களுக்கு singaporebudget.gov.sg/gstv/rebates.
4: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.

0: சரஸ் பேசுறேன். நீங்க சொன்னீங்களே கேட்டீங்களா இந்த ஸ்டெம், அது என் பொண்ணுங்க வந்து பிரைமரி ஸ்கூல் படிக்கும் போது என் பிள்ளைங்க வந்து அந்த புக்கில் வந்து ஒட்டி ஒட்டி எல்லாம் சேர்த்து சேர்த்து வைப்பாங்க ஸ்டெம் எல்லாம். எதுக்குமா சேர்க்குறீங்கன்னா நான் அதுங்களுக்கு ஒரு ஆசை அந்த மாதிரி சேர்க்கணும்னு சொல்லி சேர்த்து சேர்த்து வைக்கோங்க. இல்லம்மா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அழகா அழகா வரிசையா அடுக்கி வைப்பாங்க அந்த ஸ்டெம் எல்லாம் பிரைமரி ஸ்கூல்ல.
1: நல்ல ஒரு பொழுதுபோக்கா பலருக்கும் அமைச்சிருக்கும். அதே நேரத்துல அந்த காலத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் கைபேசிலேயே இருக்க மாட்டாங்க, திரைகளை பாத்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க, ஏதாவது ஒரு அர்த்தமுள்ள பொழுதுபோக்கில அவங்க ஈடுபட்டிருப்பாங்க. அஞ்சல் தலைகளை சேகரிப்பதும் அதுல அடங்கும். அந்த வரிசையில சிங்கப்பூரின் புகழ்பெற்ற வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சில அஞ்சல் தலைகள் இருக்கின்றன. மலர்கள், பறவைகள், மீன்கள் கொண்ட அஞ்சல் தலைகள் 1960களில் சிங்கப்பூரின் இயற்கை வளங்களை எடுத்துக்காட்டும் வகையில அமைஞ்சிருக்கும். அதை கண்டிப்பா பல பேரும் பார்த்திருக்கலாம். சிங்கப்பூர் குடியரசு அஞ்சல் தலைகள் 1966 வெளியான அஞ்சல் தலைகள். அதோட 1966 வெளியான அஞ்சல் தலைகள் ரொம்ப தனித்துவமானவையாக இருந்திருக்கும். ஏன்னா ரிபப்ளிக் ஆஃப் சிங்கப்பூர்னு முழுமையான நாட்டு பெயர் இடம்பெற்ற ஒரே சிங்கப்பூர் அஞ்சல் தலை தொகுப்பு இதுதாங்க. 1926 அதன் வடிவமைப்பை நினைவு கூர்ந்து புதிய அஞ்சல் தலைகளும் வெளியிடப்பட்டுள்ளன. மலர் அஞ்சல் தலை தொகுப்பு நம்ம மறக்க முடியுமா? 1991 இருந்து 95 வரைக்கும் இந்த ஆர்க்கட் மலர்களை மையமா கொண்ட அஞ்சல் தலை தொகுப்புகள் சிங்கப்பூர்ல நடைபெற்ற உலக அஞ்சல் தலை கண்காட்சிக்காக வெளியிடப்பட்டன. அதோட சிங்கப்பூர்ல ஒரு காலத்துல அஞ்சல் தலை இல்லாமலேயே இலவசமா கடிதத்தை அனுப்ப முடிந்தது உங்களுக்கு தெரியுமா? எந்த ஒரு காலகட்டம் அது சொல்லுங்க பாப்போம்.

0: பல பேர்கிட்ட இருக்கிற கேள்வி, முக பராமரிப்பை நம்ம வயதானதுக்கு அப்புறம் மேற்கொள்ளணுமா அல்லது நல்ல வயதுல இருக்கும் போதே நம்ம மேற்கொள்ளணுமா? நல்ல இளம் வயதா இருக்கும் போதே நீங்க மேற்கொள்ள தொடங்கினீங்கன்னா உங்களுடைய முகம் பழ பழ பழன்னு மின்னிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா வயசானதுக்கு அப்புறம் நான் ஒண்ணும் செய்யக்கூடாதுங்கிறீங்களா? இளம் வயதுல சில காரணங்களுக்காக நீங்க செய்ய முடியாம போயிருக்கலாம். ஆனா கவலைப்படாதீங்க, இப்ப உங்ககிட்ட வசதி இருக்கு, போறதுக்கு நேரம் இருக்கு. அப்ப எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க? எங்க கிட்ட வாங்கன்னு உங்களை இரு கரம் ஏந்தி அழைக்கிறாங்க.
1: நமக்கு வீடு வாங்க முகவரா இருந்தாங்களே நெற்றி இந்திரா, அவங்களுக்கு எத்தனை விருது கிடைச்சிருக்கு தெரியுமா?
2: இதுல என்ன அதிசயம், அவங்களுடைய தொழில் திறமைக்கும் துரிதமான செயல்பாட்டுக்கும் விருது கொடுத்தே ஆகணும்.
1: ஒற்றை பெற்றோர், ஓய்வு பெற்ற முதியோர்கள் யார் வீடு வாங்க ஆசைப்படுறாங்களோ நெற்றி இந்திரா சரியான ஆலோசனை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க.
2: ஆமா, அவங்கள நம்பி தைரியமா பொறுப்பு கொடுக்கலாம்.
1: தொடர்புக்கு
2: 8854-8989
1: 8854-8989
2: நெட்லி வந்தாச்சு,
1: டென்ஷன் போயாச்சு.
3: மேஸ்ட்ரோ ப்ரொடக்ஷன்ஸ் பெருமையுடன் வழங்கும் இசையின் ராஜா இளையராஜா லைவ் இன் கான்சர்ட். இசை ஞானி இளையராஜாவின் 50 ஆண்டுகள் கலை பயணத்தை கொண்டாட வாருங்கள். முதல் முறையாக சிங்கப்பூரின் மிகப்பெரிய உள்ளரங்கமான சிங்கப்பூர் இன்டோர் ஸ்டேடியத்தில் சனிக்கிழமை நவம்பர் 14 இளையராஜாவின் கலை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. கங்கை அமரன், ஸ்வேதா மோகன், SPB சரண் என பல கலைஞர்கள் உங்களை மகிழ்விக்க உள்ளனர். அக்டோபர் 10 88 வெள்ளியிலிருந்து தொடங்கும் உங்கள் நுழைவுச் சீட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். sistic.com.sg.
4: என்ன நடந்தது? இந்த பள்ளிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
5: I want to go out and buy food. Bring me downstairs.
4: வெளியே சென்று உணவு வாங்க வேண்டும், தன்னை அழைத்து செல்லுமாறு அவர் கேட்டார். மேரி கதவை திறந்து,
6: Akong, you eat already.
4: அவர் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டதாக கூறினார். பின்னர் அந்த பணிப்பெண் கதவை சாத்தினார். ஆனால் முதியவர் அதோடு நிறுத்தவில்லை. வரவேற்பறையில் இருந்த தனது நடை கைத்தடியை எடுத்தார். மேரியின் அறை கதவை அந்த கைத்தடியால் தொடர்ந்து அடித்தார். கைத்தடியுடன் நின்று இருந்த முதியவரை பார்த்ததும் அவர் கோபமடைந்தார். அதன் பிறகு என்ன நடந்தது? இந்த முழு பாகமும் மீலிசனில் மட்டும்தான் இருக்கிறது. மீலிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் நீங்கள் அங்கு சென்று கேட்கலாம். மீடியா கப் ஒலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது. காலை 10 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம். சரியா 11:22 ஆகுது. அடுத்ததா ஒரு புதிய பாடலை கேட்க போறோம். மன்னிச்சிருங்க, இந்த ஒரு தொகுப்புல புதிய பாடலை ஏன் அலிமா ஒளிபரப்புறீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வழக்கு போல இந்த அங்கத்தை கேட்கறவங்களுக்கு கண்டிப்பா தெரியும், இந்த ஒரு நேரத்துல ஒரு புதிய பாடலை இடம்பெறதுக்கு காரணம் இவ்வாறு நட்சத்திரமா ஒலியில வலம் வராங்க பாடகி சாதனா சர்க்கம். அவங்களும் பெனிஜாயாலும் இணைந்து கொண்டு வரும் பாடல் தான் அடுத்து கலந்துட்டு இருக்கு சத்தியம் பாடல இருந்து. இந்த பாடலுக்கு பிறகு தொடர்ந்து பழைய பாடல்கள் தொகுப்பு இடம்பெறும்.

0: இவ்வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
2: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
3: இன்றைக்கான நாணய மாற்று விகிதம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு அமெரிக்க டாலர் ஒரு வள்ளி 28 காசு, ஒரு யூரோ ஒரு வள்ளி 43 காசு, ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட் ஒரு வள்ளி 70 காசு, ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 89 காசு, 100 இந்திய ரூபாய் ஒரு வள்ளி 33 காசு, 100 இலங்கை ரூபாய் 38 காசு, ஒரு சிங்கப்பூர் வள்ளிக்கு மலேசிய ரிங்கேட் 3 ரிங்கேட் 20 காசு.
4: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
3: வாங்க வாங்க ஆனந்த மாறு மணிகாட்சி பக்கமா வாங்க. சற்று முன்பு சொல்லியிருந்தேன் இல்லையா, சிங்கப்பூர்ல ஒரு காலத்துல அஞ்சல் தலை இல்லாமலேயே நீங்க இலவசமா கடிதத்தை அனுப்பியிருக்கலாம். சரி, எந்த ஒரு காலகட்டம் அது அப்படின்னு கேட்ட போது பல்வேறுகள் சரியான பதிலை நீங்க அனுப்பி வச்சிருக்கீங்க. ஆமாங்க, 1945 ஆண்டு இரண்டாம் உலக போர் முடிவடைந்த பிறகு செப்டம்பர் 17 இருந்து அக்டோபர் 18 வரை கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு அஞ்சல் சேவை இலவசமாக வழங்கப்பட்டது. அந்த காலகட்டம் அஞ்சல் தலைகளை மாற்றி அமைப்பதற்கு அவகாசம் தேவைப்பட்டதுனால இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சா. அப்ப அஞ்சல் தலைகள் தயாரா இல்லாம இருந்ததுனால கட்டணம் இல்லாம கடிதங்களை அனுப்பி இருந்தாங்களா. இப்ப தொழில்நுட்ப வளர்ச்சியால அஞ்சல் தலை ஒட்டாமலேயே கடிதம் அனுப்பும் வாய்ப்பு நமக்கு வந்திருக்கு.

0: ஒரு சுவாரஸ்யமான தகவலை நான் பார்த்திருந்தேங்க. உலகிலேயே முதன் முறையா சிறிய அலங்கார மணிகள் பதிக்கப்பட்ட அஞ்சல் தலை எங்க வெளியானதுன்னு உங்களுக்கு தெரியுமா? வேற எங்கும் இல்ல, நம்முடைய சிங்கப்பூர்ல தான். 2008 ஏப்ரல் 8 புரானகான் அரும்பொருளகத்தின் திறப்பு விழாவை முன்னிட்டு இந்த சிறப்பு அஞ்சல் தலை வெளியிடப்பட்டிருந்துச்சா. புரானகான் மரபுல அழகிய மணி வேலைப்பாடுகளை நம்மளால பார்க்க முடியும் இல்லையா? அது முக்கிய இடம் வகிக்கின்றன. அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில, எடுத்துக்காட்டும் வகையில, ஒரு சிறிய கைப்பை வடிவிலான சேகரிப்பு தாள்ல மணிகள் பதிக்கப்பட்ட அஞ்சல் தலை இடம்பெற்றிருந்தது. இதுல இன்னொரு ஆச்சரியமான செய்தி என்னன்னா, அந்த சிறிய மணிகள் கையால தயாரிக்கப்பட்டு நிறைய கவனத்துடன் அஞ்சல் தலையில பதிக்கப்பட்டிருந்துச்சாம். எவ்வளவு நேரம் எடுத்திருக்கோம் பாருங்க ஒரு அஞ்சல் தலைய உருவாக்குறதுக்கு. மட்டும் இல்லாம இப்ப சிங்கப்பூர்ல பல தபால்காரர்களை நம்மளால பார்க்க முடியும். ஆனா ஒரு காலத்துல, குறிப்பா 1819 சிங்கப்பூரின் அஞ்சல் சேவை எப்படி இருந்திருக்கோன்னு யோசிச்சு பாத்துருக்கீங்களா? அப்ப ஒரே ஒரு தபால்காரர் தான் இருந்தாரா. சிங்கப்பூர் ஆற்றுக்கு அருகே இருந்த ஒரு சிறிய அறையில இருந்து அஞ்சல் பணிகளை அவர் செய்திருந்தாரு, மேற்கொண்டிருந்தாரு. அந்த காலத்துல கடல் வழியா வந்த கடிதங்களை சேரும் சகதியுமா இருக்கும் பாதைகள் எல்லாம் தாண்டிதான் கிராமப்புறங்களுக்கு இவங்க கொண்டு செல்வாங்களா. அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான வேலையா அந்த காலத்துல இருந்துச்சுங்க. அந்த அஞ்சல்களை நடந்தும் குதிரை வண்டிகளிலும் இவங்க கொண்டு செல்வாங்க. ஒரே ஒரு தபால்காரரோட தொடங்கிய பயணம் இப்ப தானியங்கி இயந்திரம் செயல்படும் அளவுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்குதான் சொல்லணும்.
1: இத்தகவலை வழங்கியோர்
2: மனதை தொடும் மனமும் சுவையும் கொண்ட மில்கி மிஸ்ட் நெய். சுத்தமானது, நம்பகமானது. நெய் என்றால் மில்கி மிஸ்ட்.

0: என்ன சொல்றீங்க? தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கினா இலவச தங்க காசா?
1: ஆமா,
0: நகைகளை வாங்கும் போது 40 விழுக்காடு வரை தள்ளுபடியா?
1: இது நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் சிறப்பான விழாக்கால சலுகை. தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கும் போது இலவசமா தங்க காசு தராங்க. கூடவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நகைகளின் செய்குலியிலும் மற்றும் வைரத்தின் விலையிலும் 40 விழுக்காடு வரை தள்ளுபடியும் உண்டு.
0: அப்படின்னா இப்பவே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு போவோம், நகைகளை வாங்குவோம், பரிசை பெறுவோம்.
2: சிங்கப்பூரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருள்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பற்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக வண்ட ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோன், டாக்டர் உ, ஏசப்ரோ என இன்னும் பல. ஆமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள். 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள், திறந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றைச் செல்லுங்கள் wondershop.sg.
3: சுவையாக சமைக்க
4: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
3: அம்மா சொல்லி கொடுத்த மாதிரி சமைக்கிறேன், அதே சமையல் குறிப்பையும் பயன்படுத்துறேன், அதே ஏன் சமையல் மட்டும் சரியா வர மாட்டேங்குது அப்படின்னு யோசிப்பவரா இருந்தீங்கன்னா உங்க சமையல் முறையில பிரச்சனை இல்லைங்க. நீங்க காய்கறிகளை எப்படி பார்த்து வாங்குறீங்க என்பதோ அதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம்.
5: என்ன சொல்றேன்?
3: சந்தையில முட்டைக்கோஸ் வாங்க போறீங்களா? இல்ல கனமானதாக தேர்ந்தெடுங்க, இது சுவையா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வாட்டர் ஸ்பினிச் கங்கோங் அப்படின்னு மலாய் மொழியில சொல்லுவோம். மெல்லிய உறுதியான தண்டுகளை கொண்ட கங்கோங்க தேர்ந்தெடுங்க. தடிமனாக இருந்தா பொதுவாகவே சாப்பிடவும் ருசியா இருக்காது, அது கடினமாகவும் இருக்கும். அடுத்ததாக சாவி வகையான கீரை, அவற்றின் தண்டுகளை மெதுவா அழுத்தி பாருங்க, அவை உறுதியாக இருக்கணும். இலைகள் மஞ்சள் நிறமாக இருந்தா அவற்றையும் தவிர்த்து விடுங்க. அடுத்து பூண்டு, நல்ல இறுக்கமா சேதமடையாத தோல் கொண்ட பூண்டுகளை தேர்ந்தெடுங்க, அப்பதான் சுவையாக இருக்கும். நிறைவா இஞ்சி, மென்மையான தோலுடன் அழுத்தும் போது உறுதியா இருக்கணுங்க. இப்படிப்பட்ட இஞ்சி தான் வாசமா சுவையா இருக்கும். சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக் கொள்ள சிறந்த வழி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: கனிமுத்து பாப்பா படத்தில் இருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் கொண்டு வரும் பாடல் இதோ. இந்த பழைய பாடல்கள் தொகுப்பு அங்கத்தின் நிறைவு செய்யற மாதிரி இந்த பாடல் வருது. தொடர்ந்து வானொலி பக்கமா இணைஞ்சிருக்கு. செய்திகளுக்கு பிறகு உங்களை நான் சந்திக்கிறேன். ஹலீமா அஸ்மான்.

0: குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
1: 20வது ஆண்டாக வெற்றி நடை போடுகிறது ஜாக் சலாம் இந்தியா. 300க்கும் மேற்பட்ட கடைகள், ஹரியாசின் தீபாவளி விருந்தை சுவைக்க தயாரா இருக்கீங்களா? துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான டிக்கெட்டுகள், கைபேசிகள், சொகுசு கப்பல் பயணம், இவற்றை வெல்வதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 10 நாட்கள் தீபாவளி விற்பனை. குடும்பத்தோட வாங்க, அனுமதி இலவசம்.
2: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
3: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
4: வணக்கம். நண்பகல் மணி 12, மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சிவரஞ்சனி. தேசிய தண்ணீர் அமைப்பான PUB பருவநிலை மாற்றத்திற்கு ஏற்ப நீரை நிர்வகித்தல், புதுமையான நீர் சார்ந்த தீர்வுகளை உருவாக்குதல் ஆகிய முயற்சிகளுக்காக அனைத்துலக நீர் சங்கத்திடமிருந்து அங்கீகாரம் பெற்றுள்ளது. ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் நடைபெற்ற அனைத்துலக நீர் மாநாட்டில் PUBக்கு சாதனையாளர் பிரிவின் கீழ் அந்த அங்கீகாரம் வழங்கப்பட்டது. மொத்தம் 4 அமைப்புகளுக்கு அந்த விருது வழங்கப்பட்டது. PUB அமைப்பின் நியூ வாட்டர் திட்டத்திற்கும் புத்தாக்க விருது வழங்கப்பட்டது. சிங்கப்பூரில் எல்லா இடங்களிலும் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் உள்ளது. இன்று 11 மணி நிலவரப்படி மத்திய பகுதியில் 24 மணி நேர காற்று தூய்மை கேட்டு குறியீடு இதுவரை இல்லாத உச்சத்தை தொட்டது. அது 177 இருந்தது. மற்ற பகுதிகளில் 119 168 அது பதிவானது. இன்று இரவு வரை காற்றின் தரம் மிதமான நிலையின் உச்சத்திற்கும் ஆரோக்கியமற்ற நிலையின் நடுப்பகுதிக்கும் இடையே இருக்கும் என்று தேசிய சுற்றுப்புற அமைப்பு முன்னுரைத்துள்ளது. இதற்கிடையே வானிலை ஆய்வகம் இன்றிலிருந்து வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை சிங்கப்பூரின் பல பகுதிகளில் மழை பெய்யும் என்று முன்னுரைத்துள்ளது. தற்போது நிலவும் புகை மூட்டத்தை அது ஓரளவு தணிக்க உதவும் என்று நம்பப்படுகிறது. குறிப்பாக இன்று பிற்பகல் தீவின் வடக்கு கிழக்கு பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அமெரிக்கா இடைத்தவணை தேர்தல் முடியும் வரை ஈரான் மீது தாக்குதல் நடத்தப் போவதில்லை என்று தெரிவித்துள்ளார். தேர்தல் வரும் நவம்பர் 3 நடைபெறும். தெஹரானுடன் ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தை நடைபெறுவதாகவும் அவர் சொன்னார். ஈரான் பொருளாதார ரீதியாகவும் ராணுவ ரீதியாகவும் மிக மோசமான நிலையில் உள்ளது என்றும், ஹொர்முஸ் நீரிணையின் முற்றுகை தொடரும் என்றும் அவர் தமது ட்ரூத் சோஷியல் தளத்தில் தெரிவித்தார். இதற்கிடையே அதிபர் டிரம்பின் அறிவிப்பை தொடர்ந்து எண்ணெய் விலை சுமார் 0.7 குறைந்துள்ளது. பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை பீபாய்க்கு சுமார் $103.5 பதிவானது. அமெரிக்க கச்சா எண்ணெய் விலை 0.6 குறைந்து பீபாய்க்கு சுமார் $91 பதிவானது. போரை முடிவுக்கு கொண்டு வரும் பேச்சுவார்த்தை நல்ல முறையில் நடைபெற்று வருவதாக அதிபர் டிரம்ப் கூறியதைத் தொடர்ந்து விலையில் சரிவு ஏற்பட்டுள்ளது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மத்திய கிழக்கு போரை முடிவுக்கு கொண்டுவர ஆன அனைத்தையும் செய்து ஈரானுக்கு உதவ உறுதியளித்துள்ளார். திரு புட்டின் ஈரானிய அதிபர் மசூத் பெசெஷ்கியானை சந்தித்து பேச்சு நடத்தினார். வட்டார மாநாடு ஒன்றில் கலந்து கொள்ள இரு தலைவர்களும் துர்க்மினிஸ்தான் சென்றுள்ளனர். மத்திய கிழக்கு போருக்கு முற்றுப்புள்ளி வைக்க ஈரான் உண்மையான முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக திரு புட்டின் சொன்னார். மலேசிய பிரதமர் அன்வார் இப்ராஹிம் இன்று 2027 நாட்டின் வரவு செலவு திட்டத்தை தாக்கல் செய்யவிருக்கிறார். இது திரு அன்வார் தாக்கல் செய்யும் 5வது வரவு செலவு திட்டமாக இருக்கும். மலேசியாவில் பொது தேர்தல் எந்நேரமும் நடக்கலாம் எனும் ஊகம் நிலவும் வேளையில் திரு அன்வாரின் அரசாங்கம் மக்களின் ஆதரவை திரட்ட முற்படுகிறது. வரவு செலவு திட்டம் உயரும் வாழ்க்கை செலவினம் உலகளாவிய நிச்சயமற்ற சூழலுக்கு இடையே குடும்பங்களுக்கும் வர்த்தகங்களுக்கும் தேவை தேவையான ஆதரவு திட்டங்களை முன்வைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்க உளவுத்துறை பயன்படுத்தும் ராணுவ தளத்திற்குள் அத்துமீறி நுழைந்ததற்காக லத்வியாவைச் சேர்ந்த இருவரை பிரிட்டிஷ் அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். அனுமதியின்றி ஓர் இடத்திற்குள் நுழைந்து சொத்துகளுக்கு சேதம் விளைவித்த சந்தேகத்தின் பேரில் அவர்கள் முதலில் கைது செய்யப்பட்டனர். பின்னர் பயங்கரவாத தடுப்பு காவல்துறையினர் அவர்களை மீண்டும் கைது செய்தனர். சம்பவம் RAF மோல்ஸ்வொர்த் தளத்தில் நடந்தது. அமெரிக்காவின் ஐரோப்பிய ஆப்பிரிக்க தளபதியங்கள் நேட்டோ ஆகியவற்றுக்கான உளவுத்துறை நடுவங்கள் அங்கு உள்ளன. இந்த சம்பவம் பிரிட்டிஷ் தளங்களில் உள்ள அமெரிக்க படைகளின் பாதுகாப்பு குறித்து புதிய அக்கறைகளை எழுப்பியுள்ளது. பிரெஞ்சு அரசாங்கம் கூடுதல் ஆசிரியர்களை பணியில் அமர்த்த நடவடிக்கை மேற்கொள்கிறது. நாடு முழுவதும் தொடரும் மாணவர் போராட்டங்கள் மேலும் தீவிரமடையும் என்று அஞ்சப்படுகிறது. போராட்டங்களை வழிநடத்தும் மாணவ தலைவர்களுடன் பிரெஞ்சு கல்வி அமைச்சர் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. பள்ளி சூழல் மேம்பட வேண்டும், கல்விக்கு கூடுதல் நிதி ஒதுக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து கிட்டத்தட்ட 2 வாரங்களாக மாணவர்கள் போராடுகின்றனர். நிலைமையை சமாளிக்க சிரமப்படும் உயர்நிலை பள்ளிகளுக்கு 3000 மாற்று ஆசிரியர்கள் அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்று பிரான்சின் கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளார்.
5: சொல்லும் பொருளும் ஆத்தென்டிகேஷன் உறுதிப்படுத்துதல். வங்கி இணைய சேவையை பயன்படுத்துவோர் கடவுச்சொல் சிங்பாஸ் மூலம் தங்கள் தனிப்பட்ட விவரங்களை உறுதிப்படுத்த வேண்டும். ஆத்தென்டிகேஷன் உறுதிப்படுத்துதல்.
4: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை மாலை 6 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.
1: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கிஜி மேல சமைச்சு கொடுத்தேன்.
2: ஆஹா, சம்ம வாசனை! அம்மா வந்துருக்காங்க, அம்மா வெளியில வெளியில வாங்க. ஏய் அம்மா, எங்க?
1: அது நான் சமைச்சது தான் சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். அதே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
3: ஆர்கேஜி நெய், சிங்கப்பூரின் விருப்பமான நெய்.
4: சிங்கப்பூரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருள்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பரப்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக வாண்டர் ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோ, டாக்டர் ஊ, ஏசப்போ என இன்னும் பல. ஹமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள், திறந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றைச் செல்லுங்கள் 1 ஷாப் டவுன் எஸ்

0: பிடிகள்ல மட்டும் தெரிஞ்சா பத்தாது, வானிலை ஆய்வகம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இடியுடன் கூடிய மழை தாங்க பல இடங்கள்ல இன்றைக்கு நீங்க எதிர்பார்க்க போறீங்க. வெப்பநிலை 25-34 டிகிரி செல்சியஸ்க்கும் இடைப்பட்டு இருக்கும். ஈரத்தன்மை 60-95 வழிகாட்டிற்கும் இடைப்பட்டு இருக்கும். காற்று தூய்மை கேட்டுக்குரிய இடம் எப்படி இருக்குது, 24 மணி நேர நிலவரப்படி மத்திய பகுதியில் 177 பதிவாயிருக்கு, மேற்கு பகுதியில் 168, கிழக்கு பகுதியில் 151, தெற்கு பகுதியில் 157, வடக்கு பகுதியில் 119. 24 மணி நேர காற்று தரக்குறியீடு ஆரோக்கியமற்ற நிலையில் பதிவாயிருக்கு.
1: வானிலை நிலவரம் ஆதரவு
2: எஸ்பி முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் புண்ணியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் புண்ணி ரைஸ்.

0: ஸ்டூடெண்ட்ஸ் படத்தில் இருந்து ஜெஸி கிஃப்ட் கொண்டு வந்த பாடல் ஒலிபரப்பானது.
1: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: சிங்கப்பூர் கிராண்ட் பிரீ F1 இரவு கார் பந்தயம் நடைபெற போகுது. அதை முன்னிட்டு மொரினா சென்டர் பாடங் பகுதியில் இருக்கும் சாலைகள் மூடப்பட்டு இருக்கும். எப்ப அக்டோபர் 13 வரைக்கும் காலை 5:30 வரைக்கும் இந்த சாலைகள் எல்லாமே மூடப்பட்டு இருக்காங்க. அதனால நீங்க மாற்று வழிகளை பயன்படுத்தணும். பாட்னியை நோக்கி செல்லும் பிரெடல் ரோட் CTEக்கு பிறகு வாகன பழுதாக இருக்குது. அங்க 2 தடத்தை நீங்க தவிர்த்துருங்க. போக்குவரத்து நெரிசல் சாங்கியை நோக்கி செல்லும் PIE லோனி ரோட்டுக்கு பிறகு தடை ஒன்று ஏற்பட்டிருக்கு. அங்கு நீங்க முதலாம் தடத்தை தவிர்த்திடணும். டுவாசை நோக்கி செல்லும் PIE எடம் ரோட்டுக்கு பிறகு சாலை பணிகள்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
3: மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
4: இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை 321 கிளெமென்டி மால் 6.

0: வடசாலை.
1: எனக்கு M1 ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
0: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்தே?
1: M1 க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
0: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
1: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
0: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
1: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
0: அடடா, நான் இப்பவே M1 க்கு மாற போறேன்.
1: M1 க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.

வாங்க, மூன்றுக்கும் என்ன தொடர்பு? அங்கத்துல உங்களுக்கு நான் இன்றைக்கு எடுத்துட்டு வந்தது பட்டாம்பூச்சியின் கால்கள், கெளுத்தி மீனின் தோல் அதாவது கேட்ஃபிஷ் ஸ்கின், மூன்றாவது மனித நாக்கு. மூன்றுக்கும் என்ன சம்பந்தமா இருக்க முடியும் ஹலிமா? சம்பந்தமே இல்லாதது போல இருக்குதே அப்படிதான் தோணும். நம்ம கொஞ்சம் யோசிச்சு கூகுள்ச்சு பார்த்தோன்னா பதில் கண்டிப்பா கிடைக்கும். பட்டாம்பூச்சியின் கால்கள், கெளுத்தி மீனின் தோல், கேட்ஃபிஷ் ஸ்கின், மனித நாக்கு, இந்த மூன்றுக்கும் இருக்கும் தொடர்பு என்ன கண்டுபிடிக்க பாப்போம். வாட்ஸ்அப் செய்யுங்க 9 6 7 8 8 9 6 8. வேடி படத்துல இருந்து கார்த்திக் சாய்ந்தவி கொண்டு வரும் பாடல் இரவு.

0: மத்திய வணக்கம் ஹலிமா.
1: வணக்கம் ஐயா.
0: நீங்க கேட்ட கேள்விக்கு வலுவழுப்பான ஈரத்தன்மை.
1: நல்ல முயற்சி ஐயா, ஆனா நான் எதிர்பார்க்கும் விடை அது கிடையாது. சில பேர் இப்பதான் நீங்க வாழ்க்கை திறந்திருக்கலாம், நான் என்ன கேள்வி கேட்டேன்னு நீங்க தவறு விட்டுருக்கலாம். கழுத்தி மீன், பட்டாம்பூச்சி கால்கள், மனித நாக்கு, இந்த மூன்றுக்கும் இருக்கும் தொடர்பு என்ன கண்டுபிடிச்சு சொல்லுங்க பாப்போம். நேரம் சரியா 12:30 ஆகுதுங்க.
2: இந்த நேர அறிவிப்புக்கு ஆதரவு
1: காலை 10 மணியில இருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம்.

0: கேட்ட கேள்விக்கு நேர்கள் பதில்களை அனுப்பி வச்சிருக்காங்க.
1: வணக்கம் ஹலிமா, நான் மீனா இம்பியன்மஸ் ஜிவில் இருந்து அழைக்கிறேன்.
0: சொல்லுங்க மீனா,
1: நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் மூன்றுக்கும் உள்ள ஒற்றுமை சுவை உணர்வு. மனிதருக்கு நாக்கில் சுவை உணர்வு, பட்டாம்பூச்சிக்கு கால்களில், கெழுத்தி மீனுக்கு அதன் தோல், உடல் முழுவதும் தோலினால் தான் அது சுவை அறியும். நன்றி.
0: தெளிவான குரல் பதிவு எடுத்து அனுப்பி வச்சிருக்கங்க நம்ம மீனா. மீனா போல கேரோலின், லக்ஷ்மி, ஆஸ்திரேலியில இருந்து சிவா, சதீஷ், பத்மாவதி, மாஹிதரன், புஷ்பா, எல்லாருமே சரியான பதில தெரிவிச்சிருக்கீங்க. சரி, குறிப்பா அந்த கெழுத்தி மீன் அது எப்படி சுவைய உணருது அப்படின்னு கொஞ்சம் விளக்கி உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போறேன். ஆனா அதற்கு முன்னால வாங்க ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம்.

0: என்ன சொல்றீங்க? தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கினா இலவச தங்க காசா?
1: ஆமா,
0: நகைகளை வாங்கும் போது 40 விழுக்காடு வரை தள்ளுபடியா?
1: இது நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் சிறப்பான விழா கால சலுகை. தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கும் போது இலவசமா தங்க காசு தராங்க. கூடவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நகைகளின் செய்குலியிலும் மற்றும் வைரத்தின் விலையிலும் 40 விழுக்காடு வரை தள்ளுபடியும் உண்டு.
0: அப்படின்னா இப்பவே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு போவோம், நகைகளை வாங்குவோம், பரிசை பெறுவோம்.
2: 2026 வெளிவந்த புத்தம் புதிய தமிழ் பாடல்கள்ல உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எது? ஒலியின் சிறந்த 10 பாடல்கள் நிகழ்ச்சியில நீங்க வாக்களிச்ச பாடல் எந்த தரவரிசையில இடம்பெறுதுன்னு தெரிஞ்சுக்க ஆசையா? வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகள்ல மாலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை டீ கடை நிகழ்ச்சியை கேட்க தவறாதீங்க. இந்த தொகுப்பை நீங்க ஒலியின் டிக்டாக் வாயிலாக நேரடியாகவும் பார்க்கலாம். பாடல்கள் புதுசு, உங்க வாக்குகள் தான் பெருசு. ஆதரவு மதராஸ் விலாஸ்.
3: காலை 10 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம்.

அவங்க மனிதர்கள் பெரும்பாலும் நாக்கின் உதவியுடன் தான் சுவையை வந்து உணர்றோம் இல்லையா. ஆனா பட்டாம்பூச்சிகளால தங்கள் கால்கள்ல இருக்கும் சுவை உணரிகளின் உதவியுடன் பட்டாம்பூச்சிகள் எந்த இலையில அமருதோ அதுல இருக்கும் வேதிப்பொருள்களை உணர முடியுமா பாடுறா. ஆனா இதை விட ரொம்ப சுவாரஸ்யமானது இந்த கெளுத்தி மீன் தாங்க, கேட்ஃபிஷ் தான். மனிதர்களுக்கு நாக்குல சுவை அரும்புகள் இருக்கின்ற, ஆனா கெளுத்தி மீனுக்கோ வாயில மட்டும் இல்ல உடலின் வெளிப்புறம் முழுவதும் சுவை உணரிகள் இருக்குதா. குறிப்பா அதன் வாயை சுற்றியுள்ள மீச போன்ற நீண்ட உறுப்புகள்ல ஏராளமான சுவை அரும்புகள் ஒளிந்திருக்குது. சரி, அது எப்படிதான் வேலை செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப உணவுல இருந்து வேதிப்பொருள்கள் வெளியேறுகின்றன இல்லையா. நீர்ல இருக்கும் உணவில் இருந்து சில புரத கூறுகளும் அமினோ அமிலங்களும் தண்ணீர்ல கரைந்து பரவுகின்றனவா. இப்ப இந்த மீனின் மீசை இருக்குது இல்லையா, அந்த உறுப்புகள்லயும் தோலிலையும் சுவை அரும்புகள் இருக்கிறதுனால அந்த மீனால தோலை வச்சு சுவைச்சு பார்க்க முடியுதுங்க. இயற்கையின் படைப்பு, ஆண்டவனின் படைப்பு. ஆஹா.

0: இன்னும்
1: கிளம்பலையா? பாரு, என் முகம் பொலிவே இல்லாம இருக்கு.
2: கவலைய விடு, முகப்பொலிவுக்கு பஞ்சாராஸ் மல்தானி மிட்டி. முகப்பருக்களை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் ஆரஞ்சு. வறண்ட சருமத்துக்கு பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் பப்பாளி. சருமத்தில் உள்ள பிசுபிசுப்பை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் சந்தனம். முகத்துக்கு புத்துணர்ச்சி தர பஞ்சாராஸ் கற்றாழை. இது போன்ற பல வகையான பஞ்சாராஸ் ஃபேஸ் வாஷ் பொருட்கள் உங்க முகத்தை பாதுகாக்க உதவலாம்.
1: இதெல்லாம் எங்க கிடைக்கும்?
2: நம்ம பஞ்சாராஸ் சிங்கப்பூரில் உள்ள அனைத்து பிரபல கடைகளிலும் கிடைக்கும். மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பக்கடை, சிங்கப்பூர்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.

0: என்ன சொல்றீங்க? தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கினா இலவச தங்க காசா?
1: ஆமா,
0: நகைகளை வாங்கும் போது 40 விழுக்காடு வரை தள்ளுபடியா?
1: இது நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் சிறப்பான விழா கால சலுகை. தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கும் போது இலவசமா தங்க காசு தராங்க. கூடவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நகைகளின் செய்குலியிலும் மற்றும் வைரத்தின் விலையிலும் 40 விழுக்காடு வரை தள்ளுபடியும் உண்டு.
0: அப்படின்னா இப்பவே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு போவோம், நகைகளை வாங்குவோம், பரிசை பெறுவோம்.
2: எனக்கு M1ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
3: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்தே?
2: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
3: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
2: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
3: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
2: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
3: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
2: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
4: சிங்கப்பூரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருட்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பற்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக ஒன்டர் ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்வீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோன், டாக்டர் ஊ, ஏசப்போ என இன்னும் பல. ஆமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள், திறந்து வரும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். October 10th வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றைச் செல்லுங்கள் wondershop.sg. நேரம் சரியா 1:03 ஆகுதுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல சில திறமைசாலிகளை நம்ம மெய்நிகர் வாயிலா சந்திக்க போறோம். பேஸ்புக்லயும் லைவ் வரப்போறோம். நீங்க அவங்களை பார்க்கலாம். எதற்காக அப்படின்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் பகிர்ந்து கொள்றேன். அதற்கு முன்னால வாங்க, இன்றைக்கான வானிலை எப்படி இருக்க போகுதுன்னு சற்று முன்பு நான் சொல்லி இருந்தேன். ஆனா அடுத்த 4 நாட்களுக்கு நீங்க இடியுடன் கூடிய மழை எதிர்பார்க்க போறீங்க. கண்டிப்பா இப்ப இருக்கிற இந்த புகை மூட்டத்துக்கு இது ஒரு நல்ல செய்தியாக நமக்கு அமையும். வெப்பநிலை 24-34 டிகிரி செல்சியஸ்க்கும் இடைப்பட்டு இருக்கும். ஈரத்தன்மை 60-95 181 கிழக்கு பகுதியில் 155, மேற்கு பகுதியில் 170, தெற்கு 160, வடக்கு 123. காற்று தர குறியீடின் படி ஆரோக்கியமற்ற நிலையில் உள்ளது.
5: வானிலை நிலவரம் ஆதரவு
6: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னி ரைஸ்.
5: ஒலி 968
7: சினிமா சினிமா.
8: நடிகர் அஜித் குமார்
9: நடிகர்
8: அஜித்குமார் உங்களுக்கே தெரியும், கார் பந்தயங்கள்னா அவருக்கு கொள்ள பிரியம். அதனால தொடர்ந்து ஆர்வத்துடன் அவர் பல கார் பந்தயங்கள்ல பங்கேற்று வராரு. October 9th-10th போர்ச்சுகல்ல நடைபெறவிருக்கு மிஷலின் லெமான்ஸ் கப் போட்டியில அஜித்குமார் பங்கெடுக்கிறாருங்க. இந்த கார் பந்தயத்தை முன்னிட்டு அஜித்குமார் ஒரு காணொலியையும் வெளியிட்டு இருந்தாரு. நான் இப்ப போட்டிமாவும் சர்க்கிட்ல இருக்கிறேன், இந்த ஒரு கார் பந்தயத்துக்கு நான் தயாராகிட்டு இருக்கேன். ரசிகர்களே, நீங்களும் எனக்கு ஆதரவு கொடுக்கணும், லவ் யூ ஆல் அப்படின்னு சொல்லி ஒரு காணொலியை வெளியிட்டு இருந்தாரு. ஆனா இந்த காணொலிக்கு கலவையான கருத்துக்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லணுங்க. எதுக்கு சார், நீங்க சொன்னதை நம்பி அன்போ ஆதரவும் நம்ம கொடுப்போம், ஆனா நீங்க அமைதியா இருங்கன்னு சொல்லிடுவீங்க. எங்களுக்கும் குடும்பம், குட்டிகள்லாம் இருக்குதுங்க. நீங்க பரவாயில்ல, காரை ஓட்டிங்க, ராக்கெட்டை வேணும்னாலும் விடுங்க, ஆனா எங்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்குமான்னு தெரியல. ஒருத்தர் சொல்ல, இன்னொருத்தவங்க அமைதியா ரசிக்கலாம், ஆனா என்ன கூச்சலிட வேண்டாம், ரொம்ப சத்தம் போட வேண்டாம்னு சில பேரு அவரை சார்ந்தும் பேசி இருந்தாங்க. எது எப்படியும் நல்லபடியாக அவர் இந்த கார் பந்தயத்துல ஈடுபட்டு வெற்றி பெற்றா சரிதான்.
10: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி. தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணிமணி.

0: பார்த்து நிலவரம்.
1: மரினா சென்டர் பாடங் பகுதிகளில் இப்ப நீங்க இருந்தீங்கன்னா அங்க சாலைகள் மூடப்பட்டு இருக்குதுங்க. காலை 5:30 மணி வரைக்கும், அக்டோபர் 13 வரைக்கும் அங்க சாலைகள் மூடப்பட்டு இருக்கும். F1 இரவு கார் பந்தயத்தின் காரணத்தினால விபத்து ஒன்று நேர்ந்திருக்கு. SLE நோக்கி செல்லும் CTE ஜாலான் புகேட் மேரா நுழைவாயிலில் வாகனமும் பழுதாக இருக்குதுங்க. AYE நோக்கி செல்லும் CTE மால்மன் ரோட்டுக்கு பிறகு, AYE நோக்கி செல்லும் CTE சுரங்கப்பாதை ஹெவ்லாக் ரோட் எக்ஸிட்டில் அங்கே போக்குவரத்து நெரிசல்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: மம்மி பாஸ்மதி ரைஸ், தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.
4: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
5: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
4: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
5: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
4: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
5: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
6: முதன்முறையாக 10 நாட்கள் ஜாக்ஸ்லாம் இந்தியா 20 பிரம்மாண்டு தீபாவளி தள்ளுபடி விற்பனை. ஆடைகள், நகைகள், கைவினை பொருட்கள், 300 மேற்பட்ட கடைகள், இந்தியாவின் பிரபல கடை தெருக்கள், ஹரியாசின் வெடிங் பிரியாணி, தீபாவளி விருந்து, அதிரடி தள்ளுபடிகள், தினமும் பரிசுகள். துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான பயணச்சீட்டுகள், கைபேசிகள், உல்லாச கப்பல் இரவு விருந்து பற்று சீட்டுகள் ஆகியவற்றை வெல்லுங்கள். அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 கோயில் 3 10 நாட்கள் ஜாக்ஸ்லாம் இந்தியா தீபாவளி விற்பனை அனுமதி இலவசம்.
7: எனக்கு தெரியல, அது பெரிய அளவு முதலீடு.
8: பெரிய அளவுன்னு யார் சொன்னது? மீரேக்கப் இயக்கங்கள் வழி வரவேற்பை மதிப்பிட்டு பயன் அளிக்கிற விஷயங்கள்ல கவனம் செலுத்தி வளருங்க.
7: பலன் கிடைச்சா
8: அப்போ சிறப்பா வளர உங்களுக்கு தெரியும். தொடங்குவதற்கு சரியான இடம் எது என்பது மீரேக்கப்பிடம் கேளுங்க. மீரேக்கப் வழங்குகிற ரெடி செட் க்ரோ. எங்களோட கலந்துரையாட அழைங்க. 6333-9888 மின்னஞ்சல் முகவரி mae@mirakab.com.sg.
1: காலை 10 மணியிலிருந்து பிற்பகல் 2 வரை ஆனந்தம் அரபம். நேரம் சரியா 1:13 ஆகுதுங்க. சற்று முன்பு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த அங்கத்துல நான் மட்டும் இல்ல, என்னோட சேர்ந்து சில திறமைசாலிகளை நம்ம சந்திக்க போறோம். ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி நம்ம பார்க்கும் போது நம்ம கண்களுக்கு முதல்ல தெரியறது யாரு? அங்க நடித்திருக்கும் கலைஞர்கள் தான். அவ ரொம்ப அழகா ஆடைகள் அணிஞ்சிருக்காங்க. அவங்க ஒப்படைய பாருங்க.

0: வழங்கப்பட்டிருக்கு. தமிழ் மலாய் சீன மொழிகள்ல இந்த படைப்புகளுக்காக மொத்தம் 35 விருதுகள் வழங்கப்பட்டன. அதுல 11 பிரிவுகள் நம்ம தமிழுக்காக கிடைச்சிருக்க நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. இப்ப வாங்க நம்ம நவீன் மாலதி அவர்களை சந்திக்கலாம். வணக்கம் மாலதி. நவீன், முதல்ல உங்க இருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள்.
1: ரொம்ப ரொம்ப நன்றி.
0: நிறைய உழைப்பு அடங்கியிருக்கு இல்லையா? பல மணி நேரம், பல நாட்கள், பல மாதங்கள் அந்த விருதுக்காக நம்ம உழைக்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா நிகழ்ச்சி நல்லா இருக்கணும், சிறப்பா இருக்கணும், மக்கள் பார்க்கணும், அதற்காக தான் நம்ம உழைக்கிறோம். அதையும் தாண்டி இப்படிப்பட்ட ஒரு விருது கிடைக்கும் போது அது ஒரு பெரிய அங்கீகாரமா நமக்கு அமையுது. முதல்ல மாலதி கிட்ட இருந்து நம்ம வரலாவே. அமர்கள தீபாவளி 2025 ஆண்டுக்கான அந்த அமர்கள தீபாவளியை நீங்க தான் தொகுத்து அதை ரொம்ப அழகா ஏற்பாடு செஞ்சு வழங்கி இருந்தீங்க. எவ்வளவு பெரிய ஒரு சவால் அது மாலா? ஏன்னா நிகழ்ச்சி படைப்பாளர்கள் இருந்து, கலைஞர்கள் இருந்து அந்த இடம், மேடை அலங்கரிப்பு, ஒரு கல்யாண ஏற்பாடை விட ஒரு அமர்கள தீபாவளி நிகழ்ச்சியின் ஏற்பாடு தான் இன்னும் அதிகம்னு நான் நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்களே எப்படி.
1: அலிமா, அது நான் கண்டிப்பா ஒத்துக்கணும். நீங்க சொன்னது அத்தனையும் உண்மை. நம்ம வந்து ஒரு நிகழ்ச்சி செய்யணும்னா வந்து இந்த அமர்க தீபாவளி வந்து 6 மாசம் முன்னாடியே நம்ம வந்து ஏற்பாடு, அதுக்கு கான்செப்ட், அதுக்கு ட்ரீட்மெண்ட், யார் யார் பாட போறா, ஆட போறா, யார் யார் வந்து கலந்துக்க போறான்னு எல்லாமே வந்து 6 மாசம் முன்னாடியே வந்து கொஞ்சம் கொஞ்சமா பிளான் பண்ணுவோம். அந்த கடைசி மாசத்துலதான் நமக்கு வந்து அந்த அந்த ஒரு நர்வஸ்னஸ், ஒரு டென்ஷன்லாம் வரும், ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப வரும். பிகாஸ் அதுக்கு 1 மாசம் முன்னாடி வந்து நமக்கு வந்து அந்த காஸ்டியூம் கரெக்டா ரெடியா இருக்கணும், பாட்டு ரெக்கார்டிங் எல்லாமே இருக்கும். சோ அதுக்கு வந்து நிறைய நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. ஆனா சேலஞ்ச் வந்து எனக்கு மட்டும் வந்து வராது, இது இஸ் எ டீம் ஒர்க்னு சொல்லுவாங்க. சோ அதுக்கு டிசைனிங் சொன்ன மாதிரி செட் டிசைன், அதுக்கு லைட்டிங், அந்த ஆடியோ, அந்த மேக்கப், அந்த காஸ்டியூம்ஸ், அதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு பெரிய டீம் இருக்கு. சோ இந்த எனக்கு மட்டும் இல்ல, இஸ் அ என்டையர் டீமுக்கு தான் நான் சொல்லணும்.
0: ஆமா, ஒரு தனி மரம் தோப்பாகாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? குழு முயற்சி தான் எப்போதுமே. ஒருத்தருடைய பார்வையில மட்டும் ஒரு நிகழ்ச்சி நம்ம நடத்த முடியாது. ஒரு 10-20 பேர் இருக்கிற குழுக்கள்ல கண்டிப்பா நிறைய சவால்களும் இருக்கும் இல்லையா மாலா? ஏன்னா நீங்க ஒரு கண்ணோட்டத்துல சரி இந்த நிகழ்ச்சி நம்ம இப்படி நடத்திட்டு போகலாம்னு நினைப்பீங்க. ஆனா வேறொருத்தவங்க சொல்லுவாங்க இல்ல இல்ல இது வேண்டாம், நம்ம இந்த மாதிரி செஞ்சா என்ன, அங்க கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள்லாம் நிலவும். அதை எப்படி நீங்க சமாளிச்சு சரி வாங்கப்பா ஒன்னா சேர்ந்து நம்ம இப்படிதான் செய்ய போறோம்னு அந்த முழு குழுவையும் நீங்க எப்படி கொண்டு வருவீங்க அந்த ஒரு நிலைக்கு?
1: ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஷோ டைரக்ட் பண்ணும்போது, அதுவும் லைஃபா டைரக்ட் பண்ணும்போது அது ஒரு ஃபர்ஸ்ட் சேலஞ்ச். ஏன்னா அதுல வந்து நீங்க வந்து தப்பு பண்ணக்கூடாது, ஏன்னா வியூவர்ஸ் வந்து லைஃபா அது பாக்குறாங்க. அது ஒண்ணு. இந்த அந்த அமிர்த தீபாவளி 2025 வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஷோ. ஏன்னா வந்து யூஸ்வலி நம்ம வந்து ஒரு கம்பேர் லிங்க், 2 ஹோஸ் இருப்பாங்க இல்லைன்னா 3 ஹோஸ் இருப்பாங்க, அவங்க லிங்க் கொடுத்துட்டு ஒரு டான்ஸ் பண்ணிடுவாங்க. என்ன டிஃபரெண்ட்னா இந்த வருஷம் நம்ம வந்து புதுசா ஒரு ஒரு ஸ்கிட் மாதிரி செய்யலாம், ஒரு ஐடியாவுக்கு வந்தோம். ஓகே, ட்ரீட்மெண்டே மாத்தலாம். ஒரு ஸ்கிட்னா ஒரு வந்து ஒரு ஃபேமிலியா கொண்டுட்டு வரோம், அதுல வந்து ஒரு 6-7 ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து எப்படி வந்து டிராமா ஸ்கிரிப்ட் எழுதுறோமோ அதே மாதிரி நம்ம ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ள அது அந்த ஒரு மெசேஜிங் எல்லாம் கரெக்டா சொல்லிடணும். சோ அது ஒரு இன்னொன்று ஒரு சேலஞ்ச். சோ அதுக்குள்ள நான் ரைட்டர்ஸ் கூட எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு ஓகே இப்படி பண்ணலாம். அது மட்டும் இல்ல, நீங்க ஒரு ஸ்கிட் பண்ணும் போது அவங்களோட கம்பே ஏரியா வந்து கொஞ்சம் பெருசா இருக்கணும். ஏன்னா அதுக்கு செட்டு போடணும்ல, நம்ம ஒரு ஃபேன்சின்னா அதுக்கு வந்து ஒரு சோஃபா வேணும், அதுக்கு வந்து ஒரு டேபிள் வேணும், அந்த மாதிரி ஒரு செட் இருக்கும். சோ அந்த 2025 வந்து எங்களோட கம்பேரிங் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் ஸ்டேஜ் வந்து ஆக்கியபை பண்ணிட்டாங்கனால நடுவில் வந்து செட் வந்து கொஞ்சம் லிமிட்டட் ஸ்பேஸா இருக்கும். சோ டான்சர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அது ஒரு லிமிட்டட் ஸ்பேஸ் இருந்துச்சு. சோ இந்த மாதிரி சேலஞ்ச் வந்து டெஃபினெட்லி என்னோட செட் டிசைனுக்கு ஒரு பேசும்போது ஓகே நம்ம இப்படி ஹவு கேன் யூ ஒர்க் டுகெதர், பிகாஸ் இது ட்ரீட்மெண்ட் டிஃபரெண்டா இருக்கு, எப்படி ஒன்னா செய்யலாம், அதுக்கு லைட்டிங் எல்லாம் டிஃபரெண்டா இருக்கும். சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடந்தது. பட் ஆஃப்கோர்ஸ் அது எல்லாமே அழகா அமைஞ்சிருச்சு.
0: கண்டிப்பா எல்லாமே ரொம்ப அழகா அமைஞ்சிருக்கு அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா உங்க அனுபவமும் அதற்கு ஒரு பெரிய காரணம். இத்தனை ஆண்டு காலமா எத்தனையோ நிகழ்ச்சிகளை நீங்க தொகுத்து வழங்குறீங்க, ஏற்பாடு செய்யறீங்க, தயார் செய்யறீங்க. அதற்காக நிறைய அனுபவங்கள் இருக்கிறதுனாலதான் உங்களால எந்த ஒரு சவால் வந்தாலும் அதை ரொம்ப நிதானமா அதை சந்திச்சு சரி அதற்கு என்ன ஒரு உரிய தீர்வை நம்ம காணலாம். ஏன்னா சில நேரங்கள்ல இப்படிப்பட்ட ஒரு பெரிய நிகழ்ச்சி நம்ம பண்ணும் போது மாலா ஒரு நேரத்துல நமக்கு மன உளைச்சலா இருக்கும், எரிச்சல் வரும். கேக்குற ஒரு கேள்விக்கு நம்ம பதில் சொல்ல நினைப்போம், ஆனா இது கூட உனக்கு தெரியலையா.

0: அப்படின்னு சில நேரங்களில் கோவம் கோவமாக கூட வரும். அதை எல்லாமே நம்ம தணிச்சு சரி இந்த நிகழ்ச்சி நம்ம நடத்தி முடிச்சிரும், ஒரு வழியாக நம்ம கரை சேர்த்துருவோன்னு நீங்கள் கரை சேர்த்துருவீங்க. நீங்கள் நினச்சபடி இது நடக்கலையே, ஆனால் பரவாயில்ல நம்ம சமாளிச்சிருவோம் அப்படின்னு நேரடி ஒளிபரப்பாக இருக்கும்போது நீங்கள் சந்திச்ச ஒரு சவால், ஒரு நிகழ்வு, அதை பகிர்ந்து கொள்ள முடியுமா? கண்டிப்பா ஒவ்வொரு நிகழ்ச்சியிலயும் இருக்கும் நேரடி நிகழ்ச்சியில.
1: ஆமா, ஓகே. சோ வந்து சில நேரங்களை வந்து நான் விஜுவலைஸ் பண்ணிருக்கும் போது லைக் ஓகே இந்த வார்ட்ரோப் இந்த காஸ்டியூம்ஸ் வந்து இந்த கலர்ல அமையலாம், பட் சில பேருக்கு வந்து கலர் வந்து அமையாது, இல்லைன்னா வந்து சில நிமிஷம் வந்து அந்த காஸ்டியூம்ஸ் வந்து வந்து சேராது. அப்புறம் அப்கோர்ஸ் எனக்கு அது கோவம் வரும். நீங்க விஜுவல் பண்ணிருப்பீங்க, லைட்டிங் டிசைனர் எல்லாம் பேசிருப்பீங்க, சோ அது விஜுவல் வராத போது நீங்க சொன்ன மாதிரி கோவம் எல்லாம் வந்து நம்ம அடிக்கிட்டு ஓகே பரவாயில்ல இது இப்ப என்ன சில பிகாஸ் வி ஹேவ் டு மூவ் ஆன், ஒன்னு மூணு நாலு ஷோ இருக்கு என்ன பண்ணலாம். I mean, we have to be very, very patient and we have to just get going.
0: பொறுமை கடல்.
1: ஆமா ஆமா, வேலை நம்ம கோவப்பட்டோம்னா and the, because வந்து director வந்து is the captain of the ship னு சொல்றாங்க the entire project. So now when we sync பண்ணنا the entire project syncs together with you. So அது வந்து அது செய்ய கூடாது. So I have to like lead entire project with the team னு சொல்லறனோ. So now I'm
0: ஒவ்வொரு வருஷமும் நம்ம செய்யும் போது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா, எப்படி வித்தியாசமா நம்ம செய்யலாம் அப்படின்னு. இப்ப தேசிய தின அணிவகுப்பு மாதிரி தானே, ஒவ்வொரு வருஷமும் தேசிய தின அணிவகுப்பு நடக்குது, ஆனா அதை எவ்வளவு வித்தியாசமா செய்யலாம்னு எல்லாருமே அப்படியே மூளையை பிழிஞ்சு அந்த புத்தாக்க சிந்தனையை அவங்க கொண்டு வரணும். அதே போல மாலாவுக்கு அந்த புத்தாக்க சிந்தனை எங்க இருந்து கிடைக்குது?
1: ஓகே, சோ வந்து அது நான் வந்து அது அமிர்த தீபாவளி 10 வருஷமா செஞ்சிட்டு இருக்கேன். சோ ஒவ்வொரு வருஷமும் என்ன புதுமையா செய்யலாம், இதுக்கு நிறைய முன்னாடி ரீசர்ச் ஓடும். ஆக்சுவலி லைக் நிறைய பாடல்கள் நான் பார்ப்பேன், நிறைய படங்கள் பார்ப்பேன், தமிழ் படம் மட்டும் இல்லை இன்டர்நேஷனல் ப்ரோக்ராம்ஸ் பார்த்து இது புதுமையா என்ன செய்யலாம், லைட் என்ன வித்தியாசம் செய்யலாம். இப்ப வந்து சாட் ஜிபிடி எல்லாம் நிறைய வந்திருக்கு, ஏஐ எல்லாம் நிறைய வந்திருக்கு, அதுக்கெல்லாம் எப்படி செய்யலாம், ஏஆர் எப்படி பண்ணலாம், அந்த மாதிரி புதுமையா என்ன செய்யலாம், மக்களுக்கு என்ன பிடிக்கும், அது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து பாடல்கள் மூலமா நம்ம எப்படி வெளிப்படுத்தலாம், இஸ் சாங் வந்து something that we can connect to people. So எப்படி புதுமையா செய்யலாம், எப்படி டான்ஸ் வித்தியாசமா செய்யலாம்னு நான் வந்து லைக் வந்து டான்சர்ஸ் கூட வந்து சேர்ந்து வந்து டிஸ்கஸ் பண்ணுவேன். அதுக்கு சேர்ந்த மாதிரி அதுக்கு வார்ட்ரோப் எல்லாமே.
0: 6 மாதங்கள் நீங்க இவ்வளவு உழைப்பு, இவ்வளவு சிந்தனைகள், யோசனைகள், சரி இது வேண்டாம், சரி இதை நம்ம எடுத்துக்கலாம், சரி இதை கொஞ்ச நேரம் நம்ம வந்து ஆற போட்டுட்டு பிறகு திரும்ப இதற்கு வந்து நம்ம பார்ப்போம்னு 6 மாதங்கள் திரும்ப திரும்ப திரும்ப அதை ரிவைஸ் பண்ணி எல்லாமே செய்து ஒரு வழியா நீங்க அதை அந்த படைப்பை வந்து நம்ம கண் முன்னாடி வந்து நிறுத்துறீங்க. ரொம்ப அழகான ஒரு படைப்பா இருந்திருக்கு அமர்கொள்ள தீபாவளி 2025. அந்த நிகழ்ச்சியை எடிட் செஞ்சவரும் நம்ம நவீன் தான். நவீன், அந்த அனுபவத்தை பத்தி சுருக்கமா சொல்லலாமே முடிக்கிறதுக்கு முன்னால.
2: அதாவது அமர்கள தீபாவளியை பொறுத்தவரையில மாலா 95% ஆஃப் தி ஜாப் முடிச்சிட்டாங்க. இந்த வேலையை அங்க கம்பைல் பண்றதுதான். சோ எங்கெங்க லாக்ஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுதான் தூக்கணும் இல்லையா. மற்றபடி மெஜாரிட்டி ஒர்க் இஸ் டன். இட்ஸ் நாட் லைக் இப்ப டிராமா ஏதாவது பண்றோமா இல்லாட்டி வேற ஜான்ர பண்ணவனா நம்ம இங்கே ஸ்டோரியை கிரியேட் பண்ணலாம்.
0: சரி,
2: பட் இங்க தே ஒர்க் ஒரு 6 மாசம் ஒர்க் பண்ணி அவ்வளவு அந்த உழைப்பு அது கடைசியில இருந்தாங்கன்னு கொடுப்பாங்க. அதுல எங்க லேக் இருக்கான்னு அது தூக்குறது தான். அதை பொறுத்த வரைக்கும்
0: சுலபமா சொல்லிட்டீங்க, ஆனா அது எவ்வளவு கஷ்டமான வேலை தெரியுமா? உட்கார்ந்து பாக்கணுமே, காட்சி காட்சியா பாக்கணும், எங்க அழகா நம்ம அதை தூக்கணும், எங்க அழகா அதை நம்ம கோர்வையா சேர்க்கணும் அப்படின்னு. அது உங்க வேலையினால நீங்க அதை ரொம்ப சுலபமா சொல்றீங்க, ஆனா மத்தவங்க பார்க்கும் போது தெரியும் உங்களுடைய கை வந்து விளையாடும், உங்க விரல்கள் விளையாடும், டக்கு டக்கு டக்கு டக்கு டக்குன்னு நீங்க அடிப்பீங்க. அதுவே ஒரு பெரிய வேலை தான் எங்களை பொறுத்த வரைக்கும். ஆனா ரொம்ப அழகா நீங்க அதை செய்து அந்த படைப்பு நீங்க கொடுக்குறீங்க. ரொம்ப நன்றி நவீன். ஆனா நவீனுக்கு 2 விருதுகள் கிடைச்சிருக்கு. அந்த விருதுகளை பற்றி தான் இன்னும் விரிவா நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல பேச போறோம். மாலதி, இந்த ஒரு பிற்பகல் பொழுதுல நம்மோட இணைந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
1: ரொம்ப ரொம்ப நன்றி அலிமா.
0: நன்றி மாலா. நவீன, இந்த கொஞ்ச நேரத்துல சந்திப்போம். இந்த பாடலுக்கு பிறகு டிக்கி லோனா படத்துல இருந்து மலேசிய வாசுதேவன் எஸ் ஜானகி கொண்டு வரும் பாடல் இதோ.

0: பாட்டு ஆதரவு
1: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் பில்டர் காபி தூள், கோத்தாஸ் துரித வகை காபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் எஸ்பி

0: ஆனந்தம் ஆரம்பம். நேரம் சரியா 1:29 ஆகுது. மீடிகாப் திரை விருதுகள் 2026 கடந்த அக்டோபர் 2 நடைபெற்றதுங்க. திரைக்கு பின்னால பணியாற்றும் கலைஞர்களின் திறமையை பாராட்டும் இந்த விழாவில் தமிழ் நிகழ்ச்சிகளுக்கான 11 பிரிவுகள்ல விருதுகள் வழங்கப்பட்டிருந்தன. அந்த வரிசையில நம்ம நவீனுக்கு 2 விருதுகள் கிடைச்சிருக்கு. வாழ்த்துக்கள் நவீன்.
1: நன்றி அலிமா, நன்றி, ரொம்ப நன்றி.
0: எப்படி இருக்கு நவீன், ஒரு விருது கிடைக்கிறதே பெரிய விஷயம், ஆனா ஒரே நிகழ்ச்சியில விழாவில 2 விருதுகளை நீங்க பெற்று இருக்கீங்க. அந்த விருதுகள் தான், முதல்ல சிறந்த படத்தொகுப்புக்காக நாடகம் பிங்கி ப்ராமிஸ் ஸ்டோரி, சிறந்த படத்தொகுப்பு தகவல் நிகழ்ச்சி தியல் டேல்ஸ் 3 அத்தியாயம், இந்த 2 விருதுகள் உங்களுக்கு வழங்கப்பட்டு இருக்கு. அதற்கு முதல்ல வாழ்த்துக்கள். எப்படி இருக்கு, உங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளுங்களேன்.
1: ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அலிமா. அதாவது இந்த எனக்கு கடைசியா ஒரு விருது கிடைச்சு ஒரு 16 மேலாச்சு. ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஐ மீன் தென் இந்த வருஷம் 1 பதிலா 2 கிடைக்கும் போது, ஆனா என்ன இதுல ஐரணியன்னா, அந்த குறிப்பிட்ட திகதியில அன்னைக்கு எனக்கு உடம்பு முடியாம போச்சு, சுகமா இல்லை. சோ இன்ஃபுளுன்ஸ் ஆனால எனக்கு அன்னைக்கு என்ன போக கிடைக்கல. சோ நான் வீட்டுல இருந்தா எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் அங்க இருந்து அப்டேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப ஓ உங்களுக்கு இது கிடைச்சிருக்கு, அப்படியா, ஓகே, இத்தனை வருஷம் கழிச்சு இப்படா போகலையா, அன்னைக்கு பார்த்து கடவுளை பார்த்து ரெண்டு வாட் கொடுத்தாரு, ரொம்ப சந்தோஷம்.
0: அது எப்பொழுதுமே அப்படிதான். ஆனா இப்ப எப்படி இருக்கு, உடல்நலம் தேறி வந்துட்டீங்களா? நிகழ்ச்சிய நீங்க தொகுப்பதற்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது. அந்த வேறுபாடுகளை முதல்ல நீங்க பகிர்ந்து கொள்ளலாமே நவீன்.
1: கண்டிப்பா. அதாவது இப்ப பிங்கி ப்ராமிஸ் எடுத்துட்டோம்னா அது ஒரு அவங்க எங்க வைக்கணும், அது என்ன, சில இடத்துல ரியாக்ஷன்ஸ் அதிகமா வைக்க கூடாது, சில இடத்துல குறைவா வைக்க கூடாது. சோ அந்த கரெக்டான அளவை புரிஞ்சுக்கிட்டு அந்த ரிதம் எங்களுக்குள்ள இருக்கிற முக்கிய ஒரு எடிட்டர்ஸா. சோ எவ்வளவு தூரத்துக்கு ரியாக்ஷன் வைக்கணும், எங்க சைலண்ட் மூமெண்ட் வைக்கணும், எடிட்டிங்ன்றது இப்ப கட் பண்ணி போறது இல்ல. இப்ப கரண்ட் ட்ரெண்ட் அந்த இமோஷன்ஸ் நாம, அதாவது I'm being another storyteller. It's an opportunity for me. So, ஏற்கனவே ஒரு ஸ்டோரி என்றது 2 டேபிள் கிரியேட் ஆகும். ஒன்னு வந்து ஸ்கிரிப்ட் டேபிள், இன்னொன்று எடிட் டேபிள். சோ அங்க இருந்து வர்றத நம்ம இன்னும் என்ஹான்ஸ் பண்ண முடியுமா? ஏன்னா சில வேளையில ஸ்கிரிப்ட்ல இருக்கிறது அந்த லொகேஷன்ஸ்ல ஷூட் பண்ணும்போது கொஞ்சம் மாத்தி இருப்பாங்க. சோ அதை நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டு அதை எப்படி இன்னும் என்ஹான்ஸ் பண்றதுன்றது அது ஒரு இமோஷனல் டிராமா சம்பந்தப்பட்ட இருக்கிற சேலஞ்ச். பட் திகில் டேல்ஸ் எடுத்துக்கிட்டா அது வேற லெவல்.
0: ஏன்னா
1: எக்ஸாக்ட்லி பிகாஸ் என்ன, அது இட்ஸ் பேசிக்கலி ஒரு இவன்ட் கவரேஜ். ஒன்னு ஒரு பொருளை தேடி போறாங்க, இருந்தா போனஸ் இல்லன்னா இல்ல. சோ அந்த போற வழியில என்னென்ன நடக்குது, ஏன்னா சில வேலையில இப்ப எங்கிட்ட பல பேர் கேட்கிற விஷயம் தான், நீங்க இப்ப அந்த போடுற சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் உண்மையா இல்லாட்டி நீங்க கிரியேட் பண்றீங்க எல்லாமே. ஆக்சுவலி அது உண்மை, ஆனா டெக்னிக்கல் ரீசனுக்காக இப்போ ரவி நடந்துட்டு போறாருன்னா சைட்ல ஏதாவது சரக்குன்னு ஒரு சத்தம் கேட்டிருக்கோம், ஆனா அது நம்மட மைக்ல பிக்அப் ஆயிருக்காது. சோ அந்த சவுண்ட நாம இங்க என்ஹான்ஸ் பண்றதுமே ஒழிய அடிஷனலா ஒண்ணும் பண்ணல. சோ அப்பதான் அந்த அந்த ஷோக்கு உரிய அந்த ஒத்தன்டிசிட்டி எங்களுக்கு கிடைக்கும். சோ அப்ப அந்த அது இருந்தா தான் அங்க வெற்றி, அப்பதான் நம்மளுக்கு ஆடியன்ஸ் கூட கனெக்ட் பண்ண முடியும். அப்ப அதுதான் அந்த ஆடியன்ஸ் கனெக்ட் பண்ணி அதுக்கு ரியாக்ட் பண்ணாங்கன்னா அதுதான் என்னோட பெரிய வெற்றி
0: சொல்லுவேன். ஆமா, நீங்க ஒரு காட்சியில வந்து நடிகர்கள் அழகா நடித்திருந்தாலும் அதை எங்க நீங்க தொடங்கணும், எப்படி அதை முடிக்கணும்னு அது படத்தொகுப்பாளருடைய கையில தான் இருக்குது. ஏன்னா அவங்க எவ்வளவுதான் உணர்வு பூர்வமா நடிச்சிருந்தாலும் அந்த இசை அந்த ஒரு கோணத்துல அவங்களை காட்டுறது, எவ்வளவு அவங்க முகத்தை நீங்க காட்டுறீங்க அதுல வந்து அவங்க முகம் அதிகமா தெரியணும், வெளியே கொண்டு வரும், அது பட தொகுப்பாளர் கையில தான் இருக்கு. அதற்கு உங்க புத்தாக்க திறமையும் ரொம்ப முக்கியம் நவீன். இப்போ இந்த தீயில் நிறைந்த நிகழ்ச்சிக்கு நிறைய கூறுகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்ன நடக்க போகுது, அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்ப நீங்க உருவாக்கணும் இல்லையா, உங்களுடைய இசையிலையும் சரி உங்களுடைய பட தொகுப்புல காட்சிகள்ல. அதை எப்படி நீங்க தக்க வைக்கிறீங்க, ஒவ்வொரு பாகத்திலையும் எப்படி தக்க வைக்கிறீங்க?
1: அது இப்ப சஸ்பென்ஸ் அந்த ஜான்ரல உங்களுக்கு ஏற்கனவே சஸ்பென்ஸ் சொன்ன உடனே ஆடியன்ஸ்க்கு ஒரு எதிர்பார்ப்பு அங்கே கிரியேட் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் அது எவ்வளவு தூரத்துக்கு நம்ம சஸ்டெயின் பண்றோம், அந்த சஸ்டெயின் அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்துல 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ இதுல எங்க நம்ம சஸ்டெயின் பண்ண முடியுமான்னு நம்ம பாத்துக்கொள்ளணும். அதாவது எந்த ஷாட்டை எவ்வளவு நேரம் வச்சுக்கிறதோ, இல்லாட்டி எங்க மியூசிக் வரணும். ஈவன் ஹாரர் ஜான்ரல்ல சைலன்ஸ் ஆல்சோ இஸ் அ மியூசிக். உங்களுக்கு மியூசிக் போட்டுதான் உங்களுக்கு ஒரு கிரியேட் பண்ணணும் இல்ல, சைலண்டான ஒரு கொரிடோரை நீங்க இப்படியே ஒரு ஸ்லோ ட்ராக் பண்ணீங்கனாலே அங்கே ஒரு பயம் வந்துடும். தென் சடன்லி ஒரு மியூசிக்கை போட்டு நாம எடுத்துட்டோம்னா ஏ ஓகே. ஸோ அந்தந்த மூமெண்ட்ஸ் அப்பப்ப கிரியேட் பண்ணிட்டு போனாதான் ஆடியன்ஸ் இப்போ ஹோல்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மூமெண்ட்ஸை நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்டா நான் இங்க எடிட்டரா உட்கார்றதுக்கு பதிலா நான் ஒரு பார்வையாளனா இங்க உட்காருவேன். எனக்கு என்ன பிடிக்குதோ, ஏன்னா நான் ஒரு ஆபரேட்டரா உட்காந்துட்டேன்னா அங்க ஒரு புண்ணியம் இல்ல. சோ நான் இங்க ஒரு ஆடியன்ஸ் உட்காந்து நான் பாப்பேன், ஏய் இது எனக்கு பயமா இருக்குது, ஓகே இன்னும் கொஞ்சம் வச்சிடலாம். சோ நான் ஒரு பார்வையாளர் எனக்கு என்ன பிடிக்குதோ அதுதான் நான்
0: இருக்கணும் வேகம் ரொம்ப முக்கியமா, இல்ல அதுல அமைதி ரொம்ப முக்கியமா, இல்ல அதுல பின்னணி இசைதான் ரொம்ப முக்கியமா, எது இன்னும் அதிகமா தேவைப்படுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, இல்ல மூணுமேயா?
1: இல்ல இதை விட இன்னும் பல செக்டர்ஸ் இருக்கு, ஆனா எல்லாம் அந்த கலவையா பேலன்ஸ் பண்ணணும். இப்போ ஒவ்வொரு ஜானர், இப்போ ஹாரர் ஜானருக்கு சைலன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா சடன்லி ஒரு பயம் கொடுத்தாண்டா ஒரு மியூசிக் போட்டு எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் திரும்ப ஒரு சைலன்ஸா வச்சிருந்தா அது அங்க ஒர்க் பண்ணும். ஆனா எதே இதே ஒரு இமோஷனல் டிராமான ஒரு ஃபீல் குட் மியூசிக் பின்னாடி இருந்தா அது இன்னும் அதிகமா இருக்கும். ஸோ அந்த இமோஷனல் இதுல நம்ம ஆர்டிஸ்ட் ரியாக்ஷன்ஸ், அது சின்னதா ஒரு கண் அசைவா இருக்கலாம், இங்க இப்படி திரும்ப ஒரு வாயில ஒரு கோணர்ல ஒரு சின்னதா ஒரு சிரிப்பா இருக்கலாம், அந்த மூமெண்ட்ஸை கரெக்டா கேப்சர் பண்ணிட்டு அந்த அங்க அங்க நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ இட் டிஃபர்ஸ் எந்தெந்த ஜான்ருக்கு என்னென்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் எங்களை மாத்திக்கிட்டு தயார்படுத்திக்கிட்டே இருக்கும்.
0: எல்லாத்துக்குமே பெரிய தருணங்கள் தேவை இல்லை, சில நேரங்களில் சின்ன தருணங்கள் கூட பெரிய அர்த்தங்களை நமக்கு கொண்டு வரும், பார்வையாளரை வந்து யோசிக்க வைக்கும், அதுதான் நீங்க சொல்றீங்க. சரி, இப்போ நீங்க தொகுத்த ஒரு காட்சி நவீன், அந்த காட்சி பா நான் நினைச்சதை விட இவ்வளவு அழகா வந்திருக்கேன்னு நீங்களே உங்களை பார்த்துப்பா நவீன் நல்லா பண்ணிருக்கப்பா அப்படின்னு சொன்ன ஏதாவது ஒரு காட்சி இருக்குதா பகிர்ந்து கொள்ளுங்களேன்.
1: இருக்கு, அந்த பிங்கி பிரமிஸ் தோழியில அந்த கிளைமேக்ஸ் சீன், அதாவது அந்த செட்டிங்கே அவ்வளவு அழகா அனுராதா கந்தராஜ் அவங்க தான் டைரக்டர், அவங்கள அவங்களோட டீம் அழகா பண்ணி வச்சிருந்தாங்க. சோ அந்த ஒரு பையன் அங்க நிக்கிறான், விக்னேஸ்வரியோட நிக்கிறான், இங்க அவங்களோட அப்பா வருவாரு. சோ அந்த ஒரு மூமெண்ட், அந்த ஒரு எக்ஸ்சேஞ்ச், அந்த காட்சிய ஃபர்ஸ்ட் எடிட் பண்ணும் போதே எனக்கே அது ரொம்ப ஃபீலிங்கா இருந்துச்சு. நான் கேன் ரிலேட் டு தேர் ஃபீலிங், அவ்வளவு அழகா இருந்துச்சு. அப்ப நான் அனுகு சொன்னா அனு நான் இன்னொரு மியூசிக் ஒன்னு எடுத்து நான் அதை பேக்ரவுண்டா போட்டு நான் இந்த சீனை எடிட் பண்ணேன். யூஸ்வலா நாங்க எடிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் மியூசிக்கு அனுப்புவோம். ஆனா அந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் நான் அனு சொன்னேன், அனு இல்ல இங்க நம்ம ஒரு மியூசிக் போட்டு எடிட் பண்ணுவான்ட்டு தென் ஷி கேவ் மீ எ ரெஃபரன்ஸ், அது எங்க அந்த கல்கோ நாகோ படத்துல இருந்து வர ஒரு மியூசிக் ஒன்று, அதை பேக்ரவுண்டா போட்டு நாங்க அதை எடிட் பண்ணோம். எடிட் பண்ணும் போது அந்த சீன் பார்த்து முடிச்சுட்டு நாங்க இப்படி அனுவ திரும்பி பாக்குறோம், அவங்க என்ன திரும்பி பாக்குறாங்க, ரெண்டு பேருடைய கண்ணலயே ஒரு லைட்டா இங்க நிக்குது போது இது வெற்றி என்னட்டு, அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த ப்ரோசஸுக்கு போனோம். சோ அந்த ஒவ்வொரு ஒரு மூமெண்ட்ஸ் அதை கரெக்டா கேப்சர் பண்ணிக்கிட்டாலே அது பெரிய விஷயம்.
0: அதே போல மக்களிடையே இந்த காட்சி போய் சேர்ந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா, எப்படி இருந்தது வரவேற்பு?
1: கண்டிப்பா, ஏன்னா அந்த டிராமா பார்த்துட்டு பல பேர் எனக்கோ அனுக்கோ இல்லாட்டி நம்ம டீம் மெம்பர்ஸ்க்கோ ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லும் போது அது எங்களுக்கு ஏதோ ஓகே சாதிச்சிட்டோம் அந்த ஒரு உணர்வை கொடுக்கும். நம்ம கரெக்டான லென்த்ல தான், கரெக்டான ட்ராக்ல தான் போயிட்டு இருக்கோம் அந்த ஒரு லென்த்.
0: கண்டிப்பா ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. ஒரு சிறந்த படைப்பு அப்படின்னு சொல்லும் போது அது திரையில தோன்றும் முகங்கள் மட்டும் கிடையாது, அதற்கு பின்னால இருக்கும் எண்ணற்ற கலைஞர்களுடைய உழைப்பு, கற்பனை திறன், அர்ப்பணிப்பு எல்லாமே அடங்கியிருக்கு. அந்த வரிசையில இப்படிப்பட்ட ஒரு ஒரு விருது நிகழ்ச்சி எவ்வளவு முக்கியம் நீங்க நினைக்கிறீங்க, திரைக்கு பின்னால இருக்கும் கலைஞர்களை அங்கீகரிக்கிறத?
1: கண்டிப்பா, இது எங்களுக்கு ஒரு எங்களை ஓட வைக்குது, ஏன்னா பிகாஸ் எங்கட வேலை இட்ஸ் நாட் லிமிட்டட், ஒரு 8 to 5, 8 to 6 வேலை இல்லை, சில வேலையில லேட் நைட்ஸ் எல்லாம் நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். சோ டயர்ட்ல வீட்டை போவோம், அடுத்த நாள் திரும்ப ஓகே ரீசெட் கம் பேக் டு ஒர்க் அகெயின் லேட் நைட் ஆயிரும். சோ அப்படி ஓடிட்டு இருக்கும் போது இப்படி ஒரு விருது கிடைத்தா ஏ பரவாயில்ல எங்களே அங்கேயே இருக்கிறாங்க அந்த ஒரு சந்தோஷம் எங்களுக்கு வரும். சோ அதனால நம்ம அந்த டயர்னஸ் இல்லாம போயிருது,
0: ஒரு உந்துதல் பிறக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாருக்குமே மனித இயல்பு தானே, எல்லாருக்குமே ஒரு அங்கீகாரம் நமக்கு வேண்டும் இல்லையா? ஏன்னா எவ்வளவு தூரம் நம்ம போயிருக்கோம், எவ்வளவு சிறப்பான வேலையை நம்ம செய்யறோம், நம்ம படைப்பு மக்களுக்கு போய் சேருதா இல்லையா அப்படின்னு இந்த மாதிரி விருதுகள் கிடைக்கும் போது அது நமக்கு மன மகிழ்ச்சி கொடுக்குது, உந்துதலையும் கொடுக்குது. ரொம்ப அழகா இன்றைக்கு இந்த இரண்டு நிகழ்ச்சிகளை பற்றி நீங்க பகிர்ந்து கொண்டீங்க நவீன். அந்த உழைப்புக்கு இன்றைக்கு உங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வெற்றி தான், ஒரு பெரிய அங்கீகாரம் தான் இது. மேலும் பல சாதனைகளை புரியறதுக்கு இது வழிவகுக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ரொம்ப நன்றி நவீன், மீண்டும் வாய்ப்பிருந்தால் சந்திப்போம். வாழ்த்துக்கள்.
2: அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ரேங்கன் ரோட், சிங்கப்பூர்.

0: தள்ளுபடி 10 முதல் 70 விழுக்காடு வரை உங்கள் ஹனிஃபாவில்.
1: மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட் தயிர்.
2: ஆமா, மில்கி மிஸ்ட் தயிர் சுத்தமான பாலில் இருந்து தயாரிக்கப்படுற சுவையான கட்டி தயிர். மில்கி மிஸ்ட் தயிர்
1: எல்லாரும் விரும்பி சாப்பிடுற சுவையான தயிர்.
2: மில்கி மிஸ்ட் தயிர்
1: சிங்கப்பூர் வந்ததும் கிடைக்குமான்னு எங்ககிட்ட இருந்தியே, இப்போ இங்கேயும் கிடைக்கும்.
2: மில்கி மிஸ்ட் தயிர், நெய், பட்டர், சீஸ், பனீர், இப்படி தரமான மில்கி மிஸ்ட் பொருட்கள் எல்லாமே எல்லா கடைகளிலும் கிடைக்கும்.
1: மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட் தயிர்.
3: சொல்லுங்கள் ராஜமாதா.
4: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
3: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
4: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
3: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
4: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
3: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
4: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
5: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2

0: ஏபிஜே அபிராமியின் தங்கமே தங்கம், உங்கள் பழைய தங்கத்திற்கு விலையில் எந்த கழிவும் இல்லாமல் எடைக்கு நிகரான முழு மதிப்பு. மேலும் பழைய நகையை மாற்றி நீங்கள் வாங்கும் புதிய நகையின் மீத தொகைக்கு மட்டும் GST வரி செலுத்தினால் போதும். இந்த தங்கமான வாய்ப்பு உங்கள் ஏபிஜே அபிராமியில் மட்டும். மேலும் உங்களுக்கு பொருத்தமான ராசிக்கற்களை நவரத்தின வல்லுநரின் ஆலோசனையுடன் தேர்ந்தெடுத்து வாங்க சிறந்த நிறுவனம் ஏபிஜே அபிராமி பாப்புலர் ஜுவல்லர்ஸ்,
1: 85 ஸ்ராங்கன் சாலை, சிங்கப்பூர்.
2: நான் இப்பதான் என் சட்ட பிரச்சனைக்காக விக்டரி லா சேம்பர்ஸ்க்கு போயிட்டு வந்தேன்.
3: அனுபவம் எப்படி?
2: வழக்கறிஞர் வித்யா என் பிரச்சனையை கவனமா கேட்டு தமிழ்ல எளிமையா விளக்கினாங்க. என்ன செய்யணும்னு படிப்படியாக சொல்லி தெளிவான ஆலோசனையும் கொடுத்தாங்க.
4: கோவன், மரின் பரே, டெம்பனிஸ்னு மூன்று கிளைகள் அனைத்தும் MRTR-ல இருக்கா, நமக்கு வசதியா போச்சு.
2: விபத்து இழப்பீட்டு கோரிக்கை, விவாகரத்து, சொத்து பிரச்சனை, உயில் எழுதுதல் என எல்லா சட்ட சேவையும் நியாயமான விலையில். விக்டரி லா சேம்பர்ஸ், 8921-5363.
5: வாவ், என்ன விசேஷம், முகம் ஜொலிக்குதே.
6: சேஜ் சலூனுக்கு போனாலே விசேஷம் தானே.
5: உயர்தர சேவை, அழகு பராமரிப்பு, எல்லாருக்கும் ஏற்ற விதத்துல பார்த்து பார்த்து செய்து தரங்களாமே.
6: ஆமா, சிகை அலங்கார சேவை, சரும பராமரிப்பு சேவை, அழகு சிகிச்சைகள், த்ரெடிங், வாக்ஸிங், சேலை மடிப்புன்னு இன்னும் நிறைய ஆண்களுக்கும் சேவை கொடுக்கறதால என் கணவரும் அங்கதான் போறாரு.
7: சேஜ் சலூன், அனுபவமுள்ள நிபுணர்கள், உயர்தர சேவை, அனைவருக்கும் ஏற்ற விலை. இன்றை செல்லுங்க 64 சரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா. சீட் சலூன்.

படத்துல இருந்து சங்கர் மகாதேவன் மகாலட்சுமி கொண்டு வந்த பாடல் ஒளிபரப்பானது. அதற்கு முன்னால வேட்டைக்காரன் படத்துல இருந்த கிருஷ்ண ஐயர் சாருலதா மணி கொண்டு வந்த பாடலை கேட்டோம். நேரம் சரியா 1:55 ஆகுதுங்க. இப்ப நானும் விடைபெறும் நேரம் வந்தாச்சு. இன்றைக்கு நான் வழங்கிய பாடல்கள், தகவல்கள், துணுக்குகள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோம், உங்களை மகிழ்வித்திருக்கோம் அப்படின்னு நம்புறேன். நாளைக்கு நான் உங்களை சந்திக்க வர மாட்டேன், ஆனா அடுத்த வாரம் திங்கட்கிழமை சிங்கிள் சிங்கிளா தனிக்கட்டு ரானியா உங்களை ஆனந்த மார்ம நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறேன். ஹலீமா அஸ்மான் ஜெயில ஜீவ படத்திலிருந்து அணிந்து கொண்டு வரும் பாடல் இதோ.

0: Gen Z beat ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 Serangoon Road, சிங்கப்பூர்.

0: மதுரையோட மனமும் ருசியும். ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டின் மால், 6 வேர்டன் சாலை.
2: Formula One is back under the floodlights. The Singapore Airlines Singapore Grand Prix roars back into the iconic Marina Bay Street Circuit from 9th to 11th October. Feel the adrenaline as the world's fastest drivers battle it out, speeding wheel to wheel as they race for victory at the home of Formula One's spectacular night race. Can Mercedes duo Kimi Antonelli and George Russell keep their momentum going? Or will Ferrari, McLaren and Red Bull turn up the pressure and take the fight all the way to the checkered flag? Strap in for an exciting race filled with full-throttle, high-octane Formula One action as MediaCorp brings you all the action live from 9th to 11th October on Channel 5 and MeWatch. The coverage of Formula One Singapore Airlines Singapore Grand Prix 2026 is brought to you by broadcast main sponsor Direct Asia Insurance. Buy motor and travel insurance today at directasia.com.
3: You're listening to Hindi Numbers on E968.
4: अरे जल गई जल गई।

0: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
1: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
0: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
2: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212 வாரத்தில் 7 நாட்களும்.
3: எனக்கு தெரியல, அது பெரிய அளவு முதலீடு.
4: பெரிய அளவுன்னு யார் சொன்னது? மீரேக்கா இயக்கங்கள் வழி வரவேற்பை மதிப்பிட்டு பயனளிக்கிற விஷயங்கள்ல கவனம் செலுத்தி வளருங்க.
3: பலன் கிடைச்சா
4: அப்போ சிறப்பா வளர உங்களுக்கு தெரியும். தொடங்குவதற்கு சரியான இடம் எது என்பது மீரேக்காப்பிடம் கேளுங்க. மீரேக்கா வழங்குகிற ரெடி செட் க்ரோ. எங்களோட கலந்துரையான அழைங்க 6333988888. மின்னஞ்சல் முகவரி mae@mirekap.com.sg.
5: You're listening to Hindi Numbers on Oli 968.

0: வெறும் 10 விழுக்காடு முன்பணம் செலுத்தி ஜாய் ஆலுகாசில் உங்கள் அபிமான நகைகளை இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.
1: இப்பொழுதா? விழா காலத்திற்கு இன்னும் நாட்கள் இருக்கிறதே.
0: அதனால் தான் சிறந்த தங்க விலையை பெற இப்பொழுதே முன்பதிவு செய்ய வேண்டும். தங்க விலை உயர்விலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள ஜாய் ஆலுகாசில் இப்பொழுதே நகைகளை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். அது மட்டுமின்றி தங்க விலை குறைந்தால் குறைந்த விலைக்கே நீங்கள் நகைகளை வாங்கலாம். இன்னும் சிறப்பு என்னவென்றால் இதை நீங்கள் நேரில் சென்றும் அல்லது ஜாய் ஆலுகாஸ் செயலியிலும் வாங்கிக் கொள்ளலாம். இந்த முன்பதிவு சிறப்பு சலுகைகள் நவம்பர் 7 வரை மட்டுமே.
2: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
4: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்தே?
3: M1 க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
4: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
3: மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி.
4: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி.
3: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
4: அடடா, நான் இப்பவே M1 க்கு மாற போறேன்.
3: M1 க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய m1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
5: சிங்கப்பூரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருட்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பரப்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக வாட்டர் ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோ, டாக்டர் ஊ, ஏசப்போ என இன்னும் பல. ஹமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள். 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள். திறந்து வரும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 இரவு 8 நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றைச் செல்லுங்கள் wondershop.sg. You're listening to Hindi Numbers on Mediacom Only 968.
6: Mediacom Only 968 Hindi Paadalgal.

0: டான்பாஸ், இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
1: சுத்தமான முறையில் தரத்துடன் தயாரிக்கப்படுகின்ற பாரம்பரியத்தின் அசல் சுவை கொண்ட மொறுமொறு தின்பண்டங்கள் சிங்கப்பூரில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். டான்பாஸ் ஸ்நாக்ஸ், இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
2: Formula One is back under the floodlights. The Singapore Airlines Singapore Grand Prix roars back into the iconic Marina Bay Street Circuit from 9th to 11th October. Feel the adrenaline as the world's fastest drivers battle it out, speeding wheel to wheel as they race for victory at the home of Formula One's spectacular night race. Can Mercedes duo Kimi Antonelli and George Russell keep their momentum going? Or will Ferrari, McLaren and Red Bull turn up the pressure and take the fight all the way to the checkered flag? Strap in for an exciting race filled with full-throttle, high-octane Formula One action as Mediacorp brings you all the action live from 9th to 11th October on Channel 5 and MeWatch. The coverage of Formula One Singapore Airlines Singapore Grand Prix 2026 is brought to you by broadcast main sponsor Direct Asia Insurance. Buy motor and travel insurance today at directasia.com.
3: மொழியில் நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது
4: மலையாள

0: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
1: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
0: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
1: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
0: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
1: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
2: சிங்கப்பூரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருள்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பற்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக வண்டர் ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோன், டாக்டர் ஊ, ஏசப்போ என இன்னும் பல. ஆமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள், திறந்து வரும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றைச் செல்லுங்கள் wondershop.sg.
3: நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது
2: மலையாள பாடல்கள்.

0: மில்கி மிஸ்ட் மில்கி மிஸ்ட் மில்கி மிஸ்ட் தயிர்.
1: ஆமா, மில்கி மிஸ்ட் தயிர் சுத்தமான பாலில இருந்து தயாரிக்கப்படுற சுவையான கட்டி தயிர். மில்கி மிஸ்ட் தயிர்
0: எல்லாரும் விரும்பி சாப்பிடுற சுவையான தயிர்.
1: மில்கி மிஸ்ட் தயிர்
0: சிங்கப்பூர் வந்ததும் கிடைக்குமான்னு எங்ககிட்ட இருந்தியே இப்போ இங்கேயும் கிடைக்கும்.
1: மில்கி மிஸ்ட் தயிர், நெய், பட்டர், சீஸ், பனீர், இப்படி தரமான மில்கி மிஸ்ட் பொருட்கள் எல்லாமே எல்லா கடைகளிலும் கிடைக்கும்.
0: மில்கி மிஸ்ட் மில்கி மிஸ்ட் மில்கி மிஸ்ட் தயிர்
2: 20வது ஆண்டாக வெற்றி நடை போடுகிறது ஜாக் சலாம் இந்தியா. ஜாக் சலாம் இந்தியா 300க்கும் மேற்பட்ட கடைகள். ஹரியாசின் தீபாவளி விருந்தை சுவைக்க தயாரா இருக்கீங்களா? துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான டிக்கெட்டுகள், கைபேசிகள், சொகுசு கப்பல் பயணம் இவற்றை வெல்வதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 10 நாட்கள் தீபாவளி விற்பனை. தீபாவளி விற்பனை குடும்பத்தோட வாங்க அனுமதி இலவசம்.
3: நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது
4: மலையாள பாடல்கள்.

0: கேட்டது மலையாள பாடல்கள். ஏபிஜே அபிராமியின் தங்கமே தங்கம், உங்கள் பழைய தங்கத்திற்கு விலையில் எந்த கழிவும் இல்லாமல் எடைக்கு நிகரான முழு மதிப்பு. மேலும் பழைய நகையை மாற்றி நீங்கள் வாங்கும் புதிய நகையின் மீத தொகைக்கு மட்டும் GST வரி செலுத்தினால் போதும். இந்த தங்கமான வாய்ப்பு உங்கள் ஏபிஜே அபிராமியில் மட்டும். மேலும் உங்களுக்கு பொருத்தமான ராசிக்கற்களை நவரத்தின வல்லுநரின் ஆலோசனையுடன் தேர்ந்தெடுத்து வாங்க சிறந்த நிறுவனம் ஏபிஜே அபிராமி பாப்புலர் ஜுவல்லர்ஸ்,
1: 85 ஸ்ரீரங்கம் சாலை, சிங்கப்பூர்.
2: Formula One is back under the floodlights. The Singapore Airlines Singapore Grand Prix roars back into the iconic Marina Bay Street Circuit from 9th to 11th October. Feel the adrenaline as the world's fastest drivers battle it out, speeding wheel to wheel as they race for victory at the home of Formula One's spectacular night race. Can Mercedes duo Kimi Antonelli and George Russell keep their momentum going? Or will Ferrari, McLaren and Red Bull turn up the pressure and take the fight all the way to the checkered flag? Strap in for an exciting race filled with full-throttle, high-octane Formula One action as MediaCorp brings you all the action live from 9th to 11th October on Channel 5 and VWatch. The coverage of Formula One Singapore Airlines Singapore Grand Prix 2026 is brought to you by broadcast main sponsor Direct Asia Insurance. Buy motor and travel insurance today at directasia.com.

0: கிளம்பலையா?
1: பாரு என் முகம் பொலிவே இல்லாம இருக்கு.
0: கவலைய விட, முகப்பொலிவுக்கு பஞ்சாராஸ் முல்தானி மிட்டி. முகப்பருக்களை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் ஆரஞ்சு. வறண்ட சருமத்துக்கு பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் பப்பாளி. சருமத்தில் உள்ள பிசுபிசுப்பை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் சந்தனம். முகத்துக்கு புத்துணர்ச்சி தர பஞ்சாராஸ் கற்றாழை. இது போன்ற பல வகையான பஞ்சாராஸ் பேஸ் வாஷ் பொருட்கள் உங்க முகத்தை பாதுகாக்க உதவலாம்.
1: இதெல்லாம் எங்க கிடைக்கும்?
0: நம்ம பஞ்சாராஸ் சிங்கப்பூரில் உள்ள அனைத்து பிரபல கடைகளிலும் கிடைக்கும். மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பக்கடை, சிங்கப்பூர்.

0: தள்ளுபடி 10 முதல் 70 விழுக்காடு வரை உங்கள் ஹனிஃபாவில்.
1: வாவ், என்ன விசேஷம், முகம் ஜொலிக்குதே. சேஜ் சலூனுக்கு போனாலே விசேஷம் தானே.
2: உயர்தர சேவை, அழகு பராமரிப்பு, எல்லாருக்கும் ஏற்ற விதத்துல பார்த்து பார்த்து செய்து தரங்களாமே.
3: ஆமா, சிகை அலங்கார சேவை, சரும பராமரிப்பு சேவை, அழகு சிகிச்சைகள், த்ரெடிங், வாக்ஸிங், சேலை மடிப்புன்னு இன்னும் நிறைய ஆண்களுக்கும் சேவை கொடுக்கறதால என் கணவரும் அங்கதான் போறாரு.
4: சேஜ் சலூன், அனுபவம் உள்ள நிபுணர்கள், உயர்தர சேவை, அனைவருக்கும் ஏற்ற விலை. இன்றை செல்லுங்க 64 சரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா, சேஜ் சலூன்.
5: மீனா, எனக்கு ஒரு வழக்கறிஞரின் உதவி தேவை. உனக்கு நல்ல சட்ட நிறுவனம் ஏதாவது தெரியுமா?
6: விக்டரி லா சேம்பர்ஸ் LLC.
5: ஆமா, விக்டரி லா சேம்பர்ஸ் LLC.
6: நம்பகமான சட்ட சேவை கொடுக்கறாங்க. வழக்கறிஞர் வித்யா நம்ம தேவைய அறிஞ்சு சிறப்பான சட்ட அறிவுரைய தமிழ்ல தெளிவா கொடுக்கறாங்க. ஏ உயிலையும் அவங்க தான் எழுதுனாங்க.
7: விபத்து இழப்பீடு கோரிக்கை, விவாகரத்து, சொத்து பிரச்சனை, உயில் எழுதுதல் போன்ற பல்வேறு சட்ட சேவைகளும் நியாயமான விலையில். இன்றை அழையுங்கள் விக்டரி லா சேம்பர்ஸ் LLC, 8921-5363.
8: வேகமான வெள்ளிக்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
9: பல பேர்கிட்ட இருக்கிற கேள்வி, முக பராமரிப்பை நம்ம வயதானதுக்கு அப்புறம் மேற்கொள்ளணுமா, அல்லது நல்ல வயதுல இருக்கும் போதே நம்ம மேற்கொள்ளணுமா? நல்ல இளம் வயதா இருக்கும் போதே நீங்க மேற்கொள்ள தொடங்கினீங்கன்னா உங்களுடைய முகம் பழ பழ பழன்னு மின்னிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா வயசானதுக்கு அப்புறம் நான் ஒண்ணும் செய்யக்கூடாதுங்கிறீங்களா? இளம் வயதுல சில காரணங்களுக்காக நீங்க செய்ய முடியாம போயிருக்கலாம். ஆனா கவலைப்படாதீங்க, இப்ப உங்ககிட்ட வசதி இருக்கு, போறதுக்கு நேரம் இருக்கு. அப்ப எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க? எங்க கிட்ட வாங்கன்னு உங்களை இரு கரம் ஏந்தி அழைக்கிறாங்க.
10: நாம் இணையும் இடம், நம் குரல்கள் ஒலிக்கும் நேரம், உங்கள் துணை டீ கடை.
11: இதோ வந்துட்டோம்.
12: ஒளிபரப்புறதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கு.
13: நீங்க சொன்னா ஏதோ விஷயம் இருக்குன்னு அர்த்தம்.
12: திரும்ப இந்த பாடல கேளுங்க.
13: நினைக்கிறேன்
12: சின்ன வயசுல இருந்து. அப்படி என்றால் பிறந்ததுல இருந்து அவருக்கு கருப்பும் வெள்ளையும் தான் தெரியும். இந்த நிறங்கள் மட்டும் தான் தெரியும், வண்ணங்கள் தெரியாது. அதற்காக இவர் என்ன பண்ணிருக்காருன்னு, ஒரு சிகிச்சைக்கு போயிருக்காரு விமலா. அவருடைய மண்டை ஓட்டிலிருந்து வெளியிலே ஒரு ஆண்டெனா இப்படி நீட்டிக்கிட்டு வெளியில வரும். அந்த ஆண்டெனாவோட தான் அவரு உயிர் வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்த ஆண்டெனா என்ன செய்யும் தான், இப்ப அவர் பாக்குற வண்ணங்கள், உதாரணத்துக்கு எனக்கு முன்னாடி சிவப்பு நிறம் இருக்குன்னு வைங்க, அது ஒரு விதமான ஒரு ஓசைய எழுப்பும் அவருடைய மண்டை ஓட்டுக்குள்ள மூளையில. சரியா, அது எழுப்பும் போது, ஓ இது நான் பாக்குறது வந்து சிவப்பு நிறம், இது பச்சை நிறம், நேரடியாக இது அவருக்கு வந்து ஒலிக்கும். சரியா, இது வந்து போன் கண்டக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப அவரு இந்த ஆண்டெனாவோடய அவர் நடமாடணும் அப்படிங்கறதுனால பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன பண்ணிருக்காருன்னா, அவருடைய அடையாள அட்டையில அந்த ஆண்டெனாவோட அவரு புகைப்படம் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு அனுமதிச்சிருக்காங்க. அதுவும் அவருடைய உடல் பாகத்தின் ஒன்று அப்படின்னு கருதி இருக்காங்க.
13: பாத்தீங்களா, இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு.
12: எனக்கு பார்க்கும்போது சிலுக்குது.
13: இந்த மாதிரி கூட மனிதர்கள் இருக்காங்க, கருப்பு வெள்ளை மட்டும் தான் உங்களுக்கு தெரியுது
12: தெரியுது. ஆனா அதுக்கும் மேல அவரு மண்டை ஓட்டுல இருந்து, இந்த மூளையில இருந்து வெளியில வருது ஒரு ஆண்டெனா. அத பத்தி நினைச்சாலே எனக்கு ஐயோ
13: சிலிருக்குது.
12: தொடர்றதுக்கே எனக்கு பயம்.
13: உண்மையிலே தொழில்நுட்பம் இந்த மாதிரி எல்லாம் ஒருத்தருடைய வாழ்க்கையில ஒளி வைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் பொழுது சந்தோஷமாக தான் இருக்கு. நிச்சயமாக அவர் கொடுத்து வச்சவர் தான் இந்த மாதிரியான ஒரு சிகிச்சை பெறுவதற்கு.
12: நம்ம நேர்களுக்கு ஒரு சிகிச்சை காத்துட்டு இருக்கு. நல்ல பாடல்களும் நல்ல தொகுப்புகளும் இதன் வழியாக சிகிச்சை காத்துட்டு இருக்குன்னு சொல்றேன்.
13: உங்க மனசுக்கு ஒத்தடமாக என்ன பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் நீங்க தாங்கிக் கொள்ளக்கூடிய அந்த உற்சாகத்தையும் அந்த மன உறுதியும் கொடுக்கற மாதிரி 8:00 வரைக்கும் உங்களுக்காகவே காத்திருக்கு டீ கடை. ஒரு டீயை குடிங்க, பாட்டை கேளுங்க, ஒளியோட இணைஞ்சிருங்க.
12: இதோ 8:00 வரைக்கும் உங்களுக்காக நிகழ்ச்சி படைக்க வந்து விட்டோம். உங்கள் வெல்வெட் பேபி விமலா.
13: வைபு இல்லையா?
12: வைபு தான், வைபு தான்.
13: ரவுடி பேபி நித்யா,
12: இது டீ கடை.

0: எல்லா
1: ஆமா ராசா ராசா தீகளையும் நம்ம கூப்பிடுறோம் டீ கடைக்கு வாங்க வாங்க.
0: நம்ம நேர்களுக்காக இன்றைக்கு சிறப்பான ஒரு பேட்டிங் காத்துட்டு இருக்குங்க.
1: ஆமா சிறப்பு விருந்தினர் அவருக்கு சமீபத்துல ஒரு பெரிய விருது கிடைச்சிருக்கு,
0: பெரிய அங்கீகாரம்.
1: ஆமா என்ன விருது, எதற்கான விருது, யாரு உங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க வானொலி பக்கமாகவே இருங்க.
0: ஆமா 4 மணிக்கு மேல உங்களுக்காக அந்த பேட்டி இடம்பெற காத்திருக்கு. அதனை தொடர்ந்து 6 மணிக்கு மேல டிக்டாக் லைவ் வழியாகவும் வானொலி வழியாகவும் ஒலியின் சிறந்த 10 பாடல்கள் இந்த வாரம் என்ன பாடல் எந்த இடத்தை பிடிச்சிருக்கு என்பதை நாம தெரிஞ்சுக்க போறோம்.
1: இந்த தொகுப்பு 5:30 மணிக்கு நம்ம ஆரம்பிச்சிருவோம். ஆனா வானொலியில 6 மணிக்கு மேலதான் டிக்டாக் வாயிலாக நாங்க உங்களை சந்திக்க வந்துருவோம். 5:30 மணிக்கு வந்துட்டு என்னப்பா யாரும் காணோம் அப்படின்னு
0: சொல்லிங்களா,
1: தேடக்கூடாது சரியா?
0: 6 மணிக்கு மேல வாங்க, எப்படி இருக்காங்க பாக்கலாம்.
1: என்ன வச்சே நீங்க டிக்டாக் லைக்ஸ் வாங்குறீங்க எனக்கு தெரிஞ்சு போச்சு.
2: ஒலி 9:08 போக்குவரத்து
0: 4:14 நேரம் சரியாக
1: விபத்து நேர்ந்திருக்குங்க. பிஐ நோக்கி செல்லும் கேஜே இபிஐ ஷாங்கிக்கு பிறகு 2ம் தடத்தில்
0: ஹாங்காங் ஸ்ட்ரீட் நோக்கி செல்லும் நியூ பிரிட்ஜ் சாலை அங்கு யூதோங் ஸ்ட்ரீட்டுக்கு அருகில 4ம் தடத்துல விபத்து ஏற்பட்டிருக்கு, கவனமா செல்லுங்க.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: மம்மி பாஸ்மதி ரைஸ் தரத்தின் உன்னதம் சுவையின் அற்புதம்.
5: தொடர்புக்கு
6: மதுரையோட மனம் ருசியும் ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம். குமார் மெஸ் இப்போது

0: முதல் முறையாக வண்ட ஷாப் திருவிழா, சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோ, டாக்டர் ஊ, ஏசப்போ என இன்னும் பல. ஆமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70% வரையிலான சேமிப்புகள், திறந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றை செல்லுங்கள் wantashop.sg.
1: பாரம்பரியம் உங்களுக்கு ஏற்ற உயர்தர வைர நகைகள் அழையுங்கள். 8430-4950-8430-4950 வைர வசீகரத்திற்கு D3 Diamonds. Power your desire.
2: உங்களுக்காக விமலா நித்யா 4 மணில இருந்து 8 மணி வரைக்கும் கொஞ்சம் காசு நிறைய மியூசிக்.

0: ஹைட்ரோ கேட்ட ஞாபகம் ஆதரவு.
1: இன்றும் இன்றும் வாங்க தூண்டும் இந்தியா கேட் பாஸ்மதி அரிசி. உள்ள மகிழ சமைக்க உதவும் இந்தியா கேட் பாஸ்மதி அரிசி. மொத்த விநியோகஸ்தர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
2: என்னன்னு சொல்லிடலாம். 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 165 வெள்ளி 50 காசு. மீண்டும் சொல்றோம்,
3: கொஞ்சம் ஏறி இருக்கு.
2: ஆமா ஆமா,
3: 165 வெள்ளி 50 காசு.
4: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY Jewelers. அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.
5: கடந்த அக்டோபர் 4 தேதி Anchorvale Village-ல் நடைபெற்ற Fit and Fun நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்று முடிந்தது. அந்த நிகழ்ச்சியில் சிங்கப்பூரின் பல பகுதிகளில் இருந்து பலரும் வந்து கலந்து கொண்டனர்.

0: படைத்தார்கள். போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகளை பெற்றுக் கொண்ட நேயர்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள்.
1: உங்கள் அனைவரையும் அடுத்த ஃபிட் அண்ட் ஃபன் நிகழ்ச்சியில் நாங்கள் சந்திக்கின்றோம்.
0: இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு கொண்டு வந்த சுகாதார பங்காளிகள் இபின் மற்றும் கிரீன் லைஃப். Fit and Fun 2020. Everybody knows நிகழ்ச்சியின் ஒரு கூறாக மீடியா காப் ஏற்பாடு செய்தது.
2: நீங்களும் இளையராஜாவோட விசிறியா? அப்ப நீங்க தொடர்ந்து கேட்க வேண்டிய ஒரே ஒரு நிகழ்ச்சி டீ கடை. நீங்க ஒரு சூப்பர் ஸ்டார் விசிறினா இந்த பாடல் நிச்சயமா உங்களுக்கு தெரியும். பாடலாம் இந்த பாடல் கிடையாது, நாம எடுத்துட்டு வந்த இசை.
3: எங்க ஒலிபரப்புங்க, நாங்க கண்டுபிடிக்கலாமான்னு பாக்கலாம்.
2: இந்த பாட்டா இப்ப கண்டுபிடிக்கிறேன்
3: பாருங்க. 9 6 7 8 8 9 6 8 முதல் வரிய பாடி அனுப்பணும். சரியா?
2: ஆமா, அப்படி அவங்க எப்படி பாடி இருக்காங்களோ அதே மாதிரி பாடி அனுப்பணும், நிறைய உணர்ச்சியோட. சரிங்களா?

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: எப்படி எல்லாருமே பயனடைகிற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
2: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
0: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பற்றி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், 101 சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
3: எனக்கு M1 ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
0: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
3: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு 1 வெள்ளி கூட கொடுக்கல.
0: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
3: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
0: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
3: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
0: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
3: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
4: மேஸ்ட்ரோ ப்ரொடக்ஷன்ஸ் பெருமையுடன் வழங்கும் இசையின் ராஜா இளையராஜா லைவ் இன் கான்சர்ட். இசை ஞானி இளையராஜாவின் 50 ஆண்டுகள் கலை பயணத்தை கொண்டாட வாருங்கள். முதல் முறையாக சிங்கப்பூரின் மிகப்பெரிய உள்ளரங்கமான சிங்கப்பூர் இன்டோர் ஸ்டேடியத்தில் சனிக்கிழமை நவம்பர் 14 இளையராஜாவின் கலை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. கங்கை அமரன், ஸ்வேதா மோகன், SPB சரண் என பல கலைஞர்கள் உங்களை மகிழ்விக்க உள்ளனர். அக்டோபர் 10 88 வெள்ளியிலிருந்து தொடங்கும் உங்கள் நுழைவுச் சீட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். sistic.com.sg.
5: சத்தம் ரொம்ப பலமா இருக்கு, உற்சாகம் ரொம்ப ரொம்ப கூட இருக்கு.
6: ரத்தத்தின் ரத்தமே எல்லாம் உங்களுக்காக தான்.
7: டான்ஸ் வேணுமா? டான்ஸ் இருக்கு. ஃபைட் வேணுமா? ஃபைட் இருக்கு.
0: இருக்கு.
4: தோசை என்கிற வார்த்தை எப்படி உருவானது?
8: கல்லுல ஊத்தும் போது ஸ்வைன்னு கேக்கும்கா, அதனால தோசை அப்படி வச்சுட்டாங்க.
0: என்னது ஸ்வைன்னு கேக்குமா?
4: திங்கள் முதல் வெள்ளி வரை,
0: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை.
5: நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா ரொம்ப எக்ஸ்ட்ரா எனர்ஜியா இருக்கும். சோ தேங்க்யூ.
0: என்ன
9: சொல்றாரு? ஏ மாமே ஒரு மல்லிகைப்பூ கொடுத்தான் அடி ஆத்தி, இது எதுக்கு நான் யோசனை பண்ணி பார்த்தேன்மா. அந்த பாட்டு ரோசா பூ ரவிக்கு காரின்னு நினைக்கிறேன் படம்.
0: ஓ
9: சரி, சரிதான். ஓகே,
0: நல்ல முயற்சி நண்பா. ஆனா அந்த பாடல அல்ல. மற்றும் ஒரு நேயர் நித்யா, நம்ம மகிதரன் வித்தியாசமான மற்றும் ஒரு பாடலையும் குறிப்பிட்டிருக்காரு. அவரோட
10: முள்ளு மலர் திரைப்படத்தில் இடம்பெற்ற ராமன் ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும் அந்த பாடல்.
0: ராமே ஆண்டாலும், ஓ அதே மாதிரி ஒரு மெட்டுலதான் இருக்கு, அதே மாதிரி ஒலிக்குது. சரி, சிலருக்கு குழப்பம் இருக்கலாம். லேசா அந்த பாடலுடைய என்ன சொல்லுவாங்க, அந்த துணுக்கு இருக்கு இல்லையா, இசை துணுக்கு, லேசா
11: கேப்போமே.
0: வெற்றி செல்வன், லக்ஷ்மி, ராதகுமாரி, லவ் லக்ஷ்மணன், மங்களம், தமிழ், செந்தில்குமார், ராஜு என பலர் சிறப்பில சொல்லிருக்கீங்க.
11: சரி வாங்க, லவ் லக்ஷ்மணன் அவர் எப்படி பாடி அனுப்பியிருக்காரு கேட்போம்.
12: வணக்கம் விமலா, வணக்கம் நித்யா,
0: வணக்கம்.
12: உங்கள் லவ் லக்ஷ்மணன். இந்த பாட்டு என்னமோ பாட்டு, ஐயோ யாவுமா இருந்துச்சு. உங்களுக்கு மெசேஜ் போட்டோன்னா ஐயோ மறந்துட்டேனே. ஓ அதான் நினைக்கிறேன். முத்து முத்தா புத்திருக்கு தன்ன புள்ள,
11: ஐயோ எப்பா எம்மா
0: எட்டு கட்ட
12: அடி செத்தருமா வந்து வச்சு என்னன்னு தெரியல.
0: தெரியுமே உங்களுக்கு தெரியலன்னு தெரியுமே. இதெல்லாம் பாடுறாரு, ஆனா தொடக்க வரைய பாடலான்னு அங்கதான் நிக்கிறாரு அவரு.
11: ஆனா 2 நேர்களும் சரியா பாடியிருக்காங்க. சரி, லவ் லக்ஷ்மணன் உங்களை நாங்க சேர்த்துக்கிறோம் பட்டியல்ல. லக்ஷ்மி அவங்களுடைய குரல் பதிவு கேட்போம்.
5: குட் ஆஃப்டர்நூன் விமலா நித்யா. கண்டுபிடிச்சிட்டு அந்த பாட்டை. கண்ணி கருத்துருச்சி, கண்ணு தவள சத்தம் கெட்டுருச்சு, ஊரும் உறங்கிடுச்சு, நாம ஒதுங்க இடம் கிடைச்சிடுச்சு. அந்த பாட்டு தான் நினைக்கிறேன். ஓகே, ரொம்ப நன்றி.
11: நான் லட்சுமி பேசுறேன். அடுத்து வெற்றி செல்வன். என்ன நமக்கு கேக்குது?
13: கருத்திருச்சி கண்ணு தவள சத்தம் கெட்டுருச்சு. வணக்கம் சகோதரர்களே, நான் வெற்றி செல்வம் பேசுறேன்.
11: ரொம்ப நன்றி. நன்றி. ரெண்டு பேரும் ஒரு சிறப்பா பாடிருந்தீங்க. ஆனா லட்சுமி வேற லெவல் தான் பாடிருந்தாங்க. நிறைய கராஓகே பாடிருக்காங்க போல இருக்கு. அதனாலதான் அந்த பிரகாஷ் எல்லாம் நல்லா சரியா மஞ்சது.
14: ஆமா ஆமா. ஆக சரியான பதில் நம்ம ரஃபியும் சொல்லியிருக்காரு. வாழ்த்துகள். சரியான பாடல் வாங்க கேப்போம். சூப்பர் ஸ்டார் என்னமா ஆட்டம் போட்டுருவாரு.
11: அதே மாதிரி நீங்களும் ஆட்டம் பாட்டம் செய்யலாம், ஆடலாம், ஓடலாம், எல்லாமே செய்யலாம். ஏன்னா வெள்ளிக்கிழமை வந்தாச்சு, மாலை நேரம் ஆயாச்சு, வேலைலாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு வண்டி கட்டுங்க
14: வாங்க.
11: டீ கிடைக்காதுன்னு

0: எனத்துக்கோனா எதுக்கோனா சின்ன புள்ளனா பச்சை புள்ளனா ஒண்ணு மாதிரியா கண்ணி பொண்ணுனா மதியமா எங்கேயே படுத்துக்கிட்டேன்.
1: கல்யாண விருந்துனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு பக்கம் நம்ம வீட்டு பாரம்பரிய சுவைய வாழை இலையில வரவங்களுக்கு அன்போடு பரிமாறணும், இன்னொரு பக்கம் அப்பஞ்சால பூரி ஆப்பம் பணியாரம் ஃபில்டர் காஃபின்னு கேட்ட உடனே சுட சுட செஞ்சு அசத்தணும்.
2: அதுக்குதான் மதுராஸ் விலாஸ். 20 ஆண்டு அனுபவம், பாரம்பரிய வாழை இலை திருமண விருந்தா இருக்கட்டும், உடனே தயாரிக்கிற உணவா இருக்கட்டும், எல்லாமே மதுராஸ் பாத்துக்குவாங்க.
1: சுவையின் சிறப்பு அன்பின் அரவணைப்பு. மதுராஸ் விலாஸ் கேட்ரிங், தொலைபேசி 8183-9075.
3: முதன்முறையாக 10 நாட்கள் ஜாக்ஸலாம் இந்தியா 20ஆம் ஆண்டு பிரம்மாண்டு தீபாவளி தள்ளுபடி விற்பனை. ஆடைகள், நகைகள், கைவினை பொருட்கள், 300க்கும் மேற்பட்ட கடைகள், இந்தியாவின் பிரபல கடை தெருக்கள், ஹரியாசின் வெடிங் பிரியாணி, தீபாவளி விருந்து, அதிரடி தள்ளுபடிகள், தினமும் பரிசுகள், துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் சென்று வர விமான பயணச்சீட்டுகள், கைபேசிகள், உல்லாச கப்பல் இரவு விருந்து பற்று சீட்டுகள் ஆகியவற்றை வெல்லுங்கள். அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 3 10 நாட்கள் ஜாக்ஸலாம் இந்தியா தீபாவளி விற்பனை, அனுமதி இலவசம்.
4: சொல்லுங்கள் ராஜமாதா.
5: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
4: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
5: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்,
4: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
5: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
4: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்,
5: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
6: அதிபர் சவால் மூலம் ஆதரவு பெறும் 120 திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை 100,000-க்கும் மேற்பட்டோர் மற்றும் அவர்களது குடும்பங்களின் வாழ்க்கையை மேம்படுத்த உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றே உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/pc.

0: அருமையான பாடல் உங்களுக்காகவே இடம்பெற்றிருந்தது. எஸ்பிபி மற்றும் எஸ் ஜானகி அந்த பாடல வழங்கி இருந்தாங்க.
1: ஆமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கான பல அங்கங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. ஒரு சிறப்பு விருந்தினரும் நம்மளோட இணைவிருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தவங்களா?
0: அப்படி நம்புறோம்.
1: ஆமா ஆமா, இருந்த போதிலும் உங்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு வந்து கொண்டு இருக்கின்றது. வாழ்க்கையில எப்படி சந்தோஷமா இருக்கலாம்?
0: என்ன பெரிய குறிப்பு, எங்களை பாருங்க, நாங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கோம்.
1: கொஞ்ச நேரத்துல பயந்துட்டேன், என்னது விமலா சண்டைக்கு வராங்களே.
0: இல்ல, சண்டை வர மாதிரி இருக்கும், ஆனா மனசுலாம் வந்து அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு நட்பு. நித்யா பாக்குதான் வந்து நம்ம டூரியன் மாதிரி இருப்போம், ஆனா உள்ளுக்கு எல்லாம் வந்து சீதாப்பழம் மாதிரி.
1: நீங்க டூரியன் சாப்பிடாத, நீங்களே டூரியன் வந்து ஒரு ஒரு உதாரணமா எடுத்து சொல்றீங்க பாத்தீங்களா?
0: மறக்காதீங்க,
1: சிறந்த 10 பாடல்களும் உங்களுக்காக இடம்பெறவிருக்கின்றன. பாடல்களுக்கு நீங்க இன்னும் வாக்களிக்கலன்னா இப்போதே நீங்க IG ஸ்டோரிக்கு சென்று வாக்களிங்க. ஏன்னா 8 நிமிஷம் தான் இருக்கு, அதோட வாக்களிப்பு முடிஞ்சிடும். சரிங்களா?

0: மாலை 4 மணி முதல் 8 மணி வரை டீ கடை ஆதரவு.
1: தினம் ஆர்கேஜி நெய்.

0: இவ்வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: வானிலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மேகமூட்டமாக இருக்கும் வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸுக்கும் 35 டிகிரி செல்சியஸுக்கும் இடைப்பட்டு இருக்கும்.
3: இந்த நேரத்தில் மாலை மணி 5-6 நிலவரப்படி சிங்கப்பூர்ல PSI எனும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு இப்போது வடக்கு பகுதியில 87 மேற்கு பகுதியில 148 மத்திய பகுதியில 145 இருக்கு,
2: தெற்கு பகுதியில 92 கிழக்கு பகுதியில 108 பதிவாகியிருக்குங்க.
0: வானிலை நிலவரம் ஆதரவு
4: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனம்.
5: வெறும் 10 விழுக்காடு முன்பணம் செலுத்தி ஜாய் ஆலுகாஸில் உங்கள் அபிமான நகைகளை இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.
6: இப்பொழுதா? விழா காலத்திற்கு இன்னும் நாட்கள் இருக்கிறதே.
5: அதனால் தான் சிறந்த தங்க விலையை பெற இப்பொழுதே முன்பதிவு செய்ய வேண்டும். தங்க விலை உயர்விலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள ஜாய் ஆலுகாஸில் இப்பொழுதே நகைகளை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். அது மட்டுமின்றி தங்க விலை குறைந்தால் குறைந்த விலைக்கே நீங்கள் நகைகளை வாங்கலாம். இன்னும் சிறப்பு என்னவென்றால் இதை நீங்கள் நேரில் சென்றும் அல்லது ஜாய் ஆலுகாஸ் செயலியிலும் வாங்கிக் கொள்ளலாம். இந்த முன்பதிவு சிறப்பு சலுகைகள் நவம்பர் 7 வரை மட்டுமே.
7: ஜாய் ஆலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
8: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
4: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
9: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
10: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
9: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு 1 கூட கொடுக்கல.
10: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
9: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
10: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
9: ஆமா, அதோட துணைக்கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
10: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
9: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய m1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
2: போக்குவரத்து
0: நிலவரம் ஆதரவு
11: மம்மி பாஸ்மதி ரைஸ், தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.

0: விமலா, சற்று முன்பாக சொல்லியிருந்தோம், நம்மளுடைய டீ கடையில ஒரு சிறப்பு விருந்தினர் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. சமீபத்துல ஒரு புகழ்பெற்ற நம்ம மீடியா வசந்தத்தின் நிகழ்ச்சிக்கு அவங்களுக்கு வந்து ஒரு புதியதொரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு, ஒரு விருது கிடைச்சிருக்கு. அது என்ன நிகழ்ச்சி அப்படின்னு நம்ம லேச அந்த பாடலோட நம்ம கேட்போமா?
1: இப்ப
0: மட்டும் இல்ல, இது முன்பு காலத்துல நான் பள்ளிக்கூடத்துல படிக்கிற காலகட்டத்தில், உயர்நிலை பள்ளி, நான் வந்து தொடக்கப்பள்ளி அப்படிலாம் விட சொல்ல மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன். அப்பல இருந்து பாத்துட்டு வரோம். நமக்கு வந்து அந்த நிகழ்ச்சி பார்க்கும் போது feels like home அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம்ங்களா? அப்போது டாக்ஸி ஓட்டுநரும் அங்கல், அவர் வந்து இப்போது நம்மளோட இல்லை, ஆனால் அந்த காலகட்டத்தின் போது அவர் அவரோட சேர்ந்து கார்த்திக், அப்போ கார்த்திகோட சேர்ந்து மற்ற பெண் படைப்பாளர்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு சீசன் 5 புதியதொரு ஒரு ஒரு தொடர் நம்ம பார்த்தோம். கார்த்திக் அப்புறம் புதியதொரு அங்கிள் டாக்ஸி ஓட்டுநரே நம்ம பார்த்தோம். அதற்கு பின்னணியில் ஒரு பெரிய குழுவே இருக்கிறது விமலா. ஆக அந்த குழுவில் இருக்கிற ஒருத்தர், இவர் ரொம்ப முக்கியமானவர், இவர் இல்லைன்னா நம்மளால் அழகான காட்சிகள்லாம் பார்க்க முடியாது. அதனால பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபி, சிறந்த ஒளிப்பதிவுக்கான விருது பெற்றிருக்காரு திரு ஷாருல் கான்.
2: வணக்கம் ஷாருல் கான்.
0: வணக்கம்.
3: Thank you. வணக்கம் வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க?
2: அனுபவமா அமைஞ்சிருக்கும், எப்படி இருந்தது உங்களுக்கு?
3: புதுசா தான் இருந்துச்சு, அத்தனை பேர் கூட சேர்ந்து இருந்தோம் அத்தனை நாளைக்கு. சோ எல்லாரோடைய சொல்லுவாங்களே, எல்லாருக்கும் தங்கும் போது அதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. எல்லாருக்கும் சேர்ந்து தங்கும் போது வாஸ் எ வெரி ஃபன் எக்ஸ்பீரியன்ஸ். பட் உண்மையிலே சொல்ல போனா டுவர்ட்ஸ் த எண்ட், கடைசி காலங்க வரும்போது இட் வாஸ் வெரி இமோஷனல் ஃபார் எவ்ரிபடி ஆல்சோ. ஏன்னா இத்தனை நாள் சேர்ந்து ஒரு குடும்பமா வாழ்ந்துருக்கோம்.
0: ஆரம்பத்துல வந்து அந்யோன்யமா நம்ம இருந்தோம் இல்லையா, யார் யாருன்னு தெரியல, அவங்க அவங்களுக்கு என்ன பழக்கம், என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு தெரியல அப்படின்னு வரும்போது, கடைசியில ஒரு பயணமா போகும்போது குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டீங்க.
2: நிறைவு பெறும்போது அது ஒரு நிகழ்வா இருக்கும். ஏற்கனவே எவ்வளவு நாள் ஷூட் நடந்துச்சு?
3: Actually exactly தெரியல, but I think ஒரு 20 நாள் 22 நாள் இருந்திருக்கும்.
0: அவ்வளவுதானா?
3: அதெல்லாம் DOP, right? Camera, tech, uh-huh. We like all these things. அங்க போகும்போது சிக்னல் கிடைக்காது, ஃபோன் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த ரெண்டு நாள் வந்து பைத்தியமே பிடிச்சிருச்சு, யாரு கூட பேச முடியாம, அந்த ஸ்க்ரோல் பண்ண முடியாம.
0: பயன்படுத்திருப்பீங்க அங்க இருக்கிற படப்பிடிப்பு குழுவோட இல்லையா?
3: அது உண்மையிலே இருந்தோம். பட் மோஸ்ட்லி அப்படிதான் இருந்துச்சு. பட் யூனோ யூஸ்வலி நம்ம போனை ஸ்க்ரோல் பண்ணல அப்பப்ப சொந்தமா இருக்கும்போது. யா, சோ அது அது கிடைக்கல.
0: ஒரு விஷயம் சொன்னாரு, கிரேசி அப்படின்னு சொன்னாரு. அதாவது அவருடைய அனுபவம் வந்து எதிர்பார்க்காத விதமாக அமைஞ்சது அப்படின்னு சொன்னாரு. அதுல ஏதாவது ஒண்ணு மறக்க முடியாதது அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒண்ணு இருக்குமா?
3: நிறைய இருக்கு. டெக்னிக்கலி என்னோட டீம்ல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சொல்ல போனா டூ வீடியோகிராஃபர்ஸ் இருக்கும். ஸோ டிஓபினா இன்னொரு கேமரா நரேஷ் இருந்தாரு, கேமரா ஆப்ரேட்டர். எனக்கு ஹைட்ல கண்டோம், அவருக்கு தண்ணியில கண்டோம். ஸோ இந்த எபெஞ்சர் ஸ்பாட்ஸ்லாம் வந்துச்சுல, ஸோ ஹைட் வந்து அவர் பண்ணுவாரு, தண்ணி விஷயங்கள் நான் பண்ணுவேன். என்ன சொன்னாங்க, கொஞ்சம் ஸ்வாப் பண்ணுங்களேன், ஒரே ஒரு வாட்டி கடைசியா கொஞ்சம் ஸ்வாப் பண்ணுங்களேன்னு சொன்னாங்க. சரி நம்மளும் இவ்வளவு நாள் போயாச்சு, வை நாட் ட்ரை பண்ணுவோம் சொல்லிட்டு ஸ்வாப் பண்ணோம். அதுல நம்ம கார்த்திக் அண்ணனும் சஃபினாவும் என்னை வச்சு செஞ்சிட்டாங்க அந்த ஹைட்ல. அந்த விவோ இந்த பேர் நான் லைக் ஃபேரிஸ் வீல் மாதிரி தானே, அது சம்திங் அதில் சிங்கப்பூர்ல அதே மாதிரி ஆஸ்திரேலியா இருந்துச்சு.
2: பிரிஸ்பேன்ல இருந்தீங்க அப்படின்னா?
3: ஆமா கரெக்ட், யா நிறுத்தினாங்க. அப்போ அவங்க ஆட்டி ஆட்டி
0: என்ன
2: பயமுறுத்தினாங்க. திட்டம் போட்டு செஞ்சாங்களா?
3: சத்தியமா எனக்கு தெரியல, பட் அப்படிதான் பிளான் பண்ணி பண்ண மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. நான் மேல உட்காரும் போது நான் ஒண்ணே வந்தா சொன்னேன், பிளீஸ்யா என்ன விட்டுருங்களேன், தப்பி தவறி மேல வந்துட்டேன், எனக்கு கொஞ்சம் இந்த ஒரு வாட்டி மட்டும் மன்னிச்சுக்கீங்க சொல்லிட்டு பண்ணேன். உடவே இல்ல கீழே போற, அதுல வேற கேமரா என்கிட்ட இருந்து எடுத்து, ஏன்னா கை ஆட ஆரம்பிச்சுட்டு, சோ அவங்க என்கிட்ட இருந்து கேமரா எடுத்து என்ன என்ன ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ இட்ஸ் வெரி ஃபன்னி.
2: அப்ப திட்டம் போட்டு தான் சரி, திட்டம் போட்ட சரி தான்.
0: ஆமா ஆமா, அப்படிதான்
3: இருக்குன்னு நினைக்கிறேன்.
0: சரி, ஆமா நிச்சயமாக மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருந்தது எங்களுக்கு பார்வையாளர்கள், எங்களுக்கும் வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயமாக இருந்தது. ஒளிப்பதிவு அப்படின்னு சொல்லும் போது நிறைய விஷயங்கள் நீங்க வந்து தயார்படுத்தணும் இல்லையா? ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லும் போது நாடகத்துக்குன்னு வேற சில அந்த தகவல் நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு வேற மாதிரி நீங்க தயார்படுத்தணும். ஒரு வெளிநாட்டுக்கு சென்று படப்பிடிப்பு அப்படின்னு வரும்போது ஒளிப்பதிவு குழு எப்படி எந்த வகையில நீங்க தயார்படுத்திக்கணும் அது சொல்லுங்களேன்.
3: ஓகே, சோ நான் ஐவ் ஆக்சுவலி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஷூட் பண்றது, ஓவர்சீஸ்ல ஷூட் பண்றதுக்கு. ஃபர்ஸ்ட் ஐ ஷூட் ஃபாலோ அவுட் ஆஃப் பிரான்ஸ், ஓவர்சீஸ் பிரான்ஸ்க்கு ஷூட் பண்ணுவேன். சோ ஐ யூஸ் டு டிராவல் ஆஃப்டன் டு ஷூட் பண்றதுக்கு. இந்த வாட்டி வந்து ஒரு டிவி சீரீஸா இருக்கிறனால, ஆக்சுவலி இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் டிவி ப்ரோக்ராம் ஃபார் வாஸ்தம் பண்ண வரும். ஐ ஹவ் நாட் டன் எனிதிங் பிஃபோர் வாஸ்தம், எதுவுமே பண்ணதில்லை. இதுதான் என்னோட ப்ளஸ் டிவி ஷோ.
0: செஞ்சு ஒரு விருதே எடுத்துட்டீங்க, வாவ்.
2: சகலே கட்டுல
3: இட் வாஸ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இதை கிடைச்சது வந்து ஆக்சுவலி பெருமையாக இருக்கு, ஏன்னா மொதல் வாட்டி ட்ரை பண்ணதுல கிடைச்சதுக்குன்னா இட் ஷோஸ் ஏதோ பண்ணியிருக்கேன், நல்லா பண்ணியிருக்கேன்னு காட்டுது. ஸோ சந்தோஷமா தான் இருக்கு. பட் இந்த வென் இட் கம்ஸ் டு லைக் ஒரு டிவி ஷோன்னு சொல்லும் போது ஃபார் ட்ராவல் சீரீஸ் தேவாஸ் அ லாட் ஆஃப் நிறைய பிளானிங் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஏன்னா எந்த மாதிரி இக்விப்மெண்ட் நம்ம எடுத்துகிட்டு போனோம், ஏன்னா இப்போ ஒரு ட்ராமாவில் வச்சிங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும், அதில் வந்து நம்ம எடுத்துகிட்டு போக தேவையில்லை. லைக் நிறைய ஹெவியான இக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். ஆனால் இப்போ ஒரு ட்ராவல் சீரீஸாக இருக்கிறதுனால வி டோன்ட் ரியலி பிரிங் நிறைய ஹெவியான இக்யூப்மெண்ட்ஸ் நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது, ஏன்னா வி ஆர் ஆன் த கோ. ஸோ அதை எப்படி வந்து குவாலிட்டியை அடிப்படாமல் அந்த லைட்டான எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்துருக்கோம்,
2: தரம் குறையாம தரமான செயல்களை செய்ய வேண்டும்.
3: கரெக்ட், அதே தான். சோ அந்த பிளானிங் பண்றது தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, பட் வாஸ் குட். ஜேகே சார் அண்ணன் வந்து வாஸ் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் த்ரூ அவுட் த என்டையர் ப்ரோசஸ். ஹி கைடட் அஸ் த்ரூ, ஓகே இந்த மாதிரி பண்ணலாம், இது ஏன் இந்த மாதிரி ட்ரை பண்றீங்களா. சோ நிறைய ஹெல்ப் பண்ணாரு, சோ அதை வச்சு அப்படியே ஓட்டிட்டோம்.
0: ஆமா, இது வந்து இப்ப நீங்க ஜே கே சார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அவர் தான் வந்து தயாரிப்பாளர் இல்லையா இபி அப்படின்னு சொல்லும் போது, ஆரம்பத்துல விம்லா அங்கிள் டாக்ஸி அந்த அந்த நிகழ்ச்சியுடைய பாணியே வேற மாதிரி இருந்திருக்கும். இது ஒரு மாதிரி சிங்கப்பூர், மலேசியா அப்புறம் அண்டை நாடுகளை வந்து மையமா வச்சு எடுத்திருந்தாங்க அப்படிதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. இது ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லும் போது இது பல மாதங்கள் அல்லது வருஷங்கள் கழிச்சு நீங்க இந்த நிகழ்ச்சியை செய்யும் போது ஜே கே சாரா அவர்கள் உங்ககிட்ட வந்திருப்பாரு, இங்க பாரு இது வந்து ஒரு நான் ஒரு பெரிய ஒரு ஒரு பரிமாணத்தை நம்ம எடுத்திருக்கோம், அதுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு அப்படின்னு உங்ககிட்ட வந்தாரா? இந்த மாதிரி அதற்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, அந்த ஒரு எதிர்பார்ப்பையும் தாண்டி நம்ம செய்யணும், அவருடைய எதிர்பார்ப்பு எப்படி இருந்தது உங்ககிட்ட அவர் வந்து இந்த நிகழ்ச்சி பத்தி பேசும்போது?
3: ஓகே, ஸோ மொதல் வாட்டி மீட் பண்ணும்போது அவர் ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டு இருந்தாரு, நானா போனேன். அவர் சொன்னாரு, அவங்க சொன்னாரு இந்த மாதிரி ஒரு ஷோ செஞ்சிருக்கோம், இத்தனை வருஷமா செஞ்சிருக்கோம், அதுக்கு ஒரு ஆடியன்ஸ் பேஸ் இருக்கு, அண்ட் இட்ஸ் அ வெரி பிக் ஆடியன்ஸ் பேஸ் ஃப்ரம் த டைம் தே மீட்டிங். ஸோ குவாலிட்டி குறையாம உங்க கிரியேட்டிவிட்டியும் நான் வந்து எஃபெக்ட் பண்ண மாட்டேன், நீங்க உங்க கிரியேட்டிவிட்டி கண்டிப்பா கொடுக்கணும். ஒரு கிரியேட்டிவ் பர்சனலா வந்து அவரு எப்பவுமே வந்து நீங்க இதுதான் பண்ணும் அதுதான் பண்ண சொன்னது இல்லை. ஏன்னா அவரு ஒன்னே ஒன்று தான் சொன்னாரு, உங்களை நம்பி நான் உனக்கு இந்த ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கேன்னா உங்க திறமையை நம்பி தான் கொடுத்துருக்கேன், ஸோ நீங்க பண்ணுங்க.

0: ஒரு சுவாரஸ்யமான அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள முடியுமா ஷாரோல்?
1: சுவாரஸ்யமான அனுபவம்னா வண்டி ஆல்மோஸ்ட் கிராஷ் பண்ணிருப்பேன், நிறைய விஷயம் நடந்திருக்கு அந்த மாதிரிலாம்.
0: ஏன்னா கிராஷ் பண்ணிருப்பீங்களா?
1: ஆமா ஆமா, பிகாஸ் அப்கோர்ஸ் நம்ம டிராவல் பண்ணிருக்கோம், டிஃப்ரெண்ட் வெஹிக்கல்ஸ் இருந்திருக்கோம். ஸோ நம்ம எப்போதுமே வந்து ட்ராவலிங் டுகெதர் ரைட். ஸோ அண்ட் ஆஸ்திரேலியாவில் வந்து சிங்கப்பூர்ல வந்து அனிமல்ஸ் கிராஸ் பண்றது அதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ ஆனா ஆஸ்திரேலியாவில வந்து கேங்குரு கிராஸ் பண்ணி போறது ரொம்ப காமன்.
0: நம்ம மேல அது வந்து சரி நிறுத்தி,
1: நிறையவாடி கிராஸ் பண்ணிருக்கு, அதுதான் அதுதான் பிரச்சனையே. ஸோ கிராஸ் பண்ணி போகும்போது இஃப் யூ ஆர் ட்ராவலிங் கொஞ்சம் சீக்கிரமா போயிட்டு இருந்தோம்னா பிரேக் அடிக்கும் போது எல்லாரும் யா. ஸோ ஒன்னு ரெண்டு வாட்டி அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு, சோஃப் பண்ணிருக்கோம், இது பண்ணிருக்கோம். ஸோ இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங், நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. கார்த்திக் அண்ணா அடிபட்டு இருப்பாங்க, நீ பாத்திருப்பீங்க சீரீஸ்ல.
0: ஸோ அதெல்லாம் நீங்க அதெல்லாம் கேப்சர் பண்ணுனீங்க நீங்க?
1: ஆமா ஆமா, அது நான் வேற இது என்னோட வீடியோகிராஃபர் வேற ஜூம் பண்ணுங்க ஜூம் பண்ணுங்க சொல்லி ஜூம் பண்ணி கேப்சர் பண்ணோம். இல்ல ஐ மீன் அட் தி எண்ட் ஆஃப் தி டே நடந்துருச்சு. சோ நம்ம கேப்சர் பண்ணி தான ஆகணும், கிளியரா கேப்சர் பண்ணலாம் பெட்டரா இருக்கல.
0: சோ அதுதான் கண்டென்ட் கூட கண்டென்ட் போடு
1: அவங்களுக்கு இல்ல இல்ல இல்ல சத்தியமா நானும் பண்ண முடியாது,
0: இல்ல நானும் செய்ய மாட்டேன், எனக்கு உயிர் மேல ஆசை இருக்கு.
2: தெரிஞ்சிருச்சு, இருங்க எனக்குன்னு ஒரு காலம் வரும்ல. சரி,
0: நீங்க யாரோ ட்ரை பண்ணீங்களா, முயற்சி செய்தீங்களா அந்த மாதிரி பஞ்சி ஜம்பிங் பண்ற மாதிரியோ? அல்லது
1: கேட்டாங்க பண்றீங்களான்னு கேட்டாங்க, சத்தியமா என்னால பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன். இந்த ஷோ கண்டினியூ பண்ணுனா நான் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டேன். பட் ஐ they wanted me to do it, but I நான் அப்படி பண்ணிருந்தேனா I don't know what would happen. So
0: I said content ஆ இருப்பீங்க.
1: definitely கண்டிப்பா கத்துல எல்லாம் போயிருக்கோம்.
2: சரி ஷாரூல், ஒரு விஷயம் கேட்கணும். படப்பிடிப்பு அப்படின்னு சொல்லும்போது வெளிநாட்டுல இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் கூடுதலான நேரத்துக்கு தூங்குறதோ அல்லது அந்த மாதிரி விஷயம் எல்லாம் கிடையாது. இந்த ரெஸ்ட், ஓய்வு அப்படிங்கறத நாம கொஞ்சம் தியாகம் செஞ்சுதான் செயல்படணும். அந்த மாதிரி இருக்கும் போது எத்தனை மணிக்கு நீங்க ஆரம்பிப்பீங்க? அதுவும் டிஓபிஸ் அப்படின்னு சொல்லும் போது நீங்க தான் தயாரா இருக்கணும் அந்த இடத்துக்கு போய். ஏன்னா ஒவ்வொரு நாளும் என்ன பார்க்க போறீங்க, என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கே தெரியாது இல்லையா? இது ஒரு செட், இது வந்து ஒரு நாடகம் அப்படின்னு சொன்னா அது வேற. ஆனா வெளிநாடுன்னு வரும்போது நீங்க எப்படி உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்க? எவ்வளவு எத்தனை மணிக்கு நீங்க ஆரம்பிச்சீங்க உங்களுடைய படப்பிடிப்பை ஒவ்வொரு நாளும்?
1: யூஸ்வலி வந்து காலையிலே ஒரு 7 மணிக்கு 6:30 மணிக்கு 7 மணிக்கு ஆரம்பிச்சிருவோம். ஆனா நம்ம டீம் வந்து ஒரு 5 மணிக்கெல்லாம் எஞ்சிருவோம். அப்புறம் முடிக்கிறது அது நைட் ஷூட் எல்லாம் முடிஞ்சு ஒரு 12 மணி 1 மணி சம்டைம்ஸ் அதே முடிஞ்சிரும். சில டைம்ல வந்து கொஞ்சம் லேட் ஆகும், பிகாஸ் ஷூட் பண்ணி முடிச்ச பிறகு சாப்பிடுவோம், சாப்பிட்ட பிறகு பேசுவோம், பேசின பிறகுதான் தூங்குவோம். சோ பை டைம் தூங்குறதுக்குள்ளாரே வந்து ஒரு 12 o'clock ஆயிரும், 1 o'clock. பட் வி ஆர் யூஸ் டு இட். ஏன்னா இந்த மாதிரி பண்ணி பண்ணி ஐ திங்க் we are used to it anyway. It was only for ஒரு 20 நாள் 30 நாள்
2: so okay தான். ரெசர்ச் பண்ணீங்க அதனால தான் உங்களுக்கு அந்த சிரமம் தெரியல.
0: சரி, இப்ப விருது எடுத்ததுக்கு அப்புறமா உங்க நலன் விரும்பிகள், உங்க அன்புக்குரியவர்கள் அவங்க என்ன சொன்னாங்க?
2: ஆமா,
0: ஷாரோல் எப்ப ட்ரீட்னு கேட்டிருப்பாங்க கண்டிப்பா.
2: மைமூன் உங்களுக்கு வந்து செய்தி அனுப்பி வச்சிருக்காங்க. மைமூன் அப்துல் ரசா, கங்க்ராச்சுலேஷன்ஸ், ப்ரவுட் ஆஃப் யூ டியர் பாய் அப்படின்னு போட்டிருக்காங்க. உங்களுடைய ஆதரவாளர் நினைக்கிறேன்.
1: சொன்னாங்க
0: தொடர்ந்து
2: நிறைய நீங்க விருதுகளை பெறணும், நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் எங்களுக்கு நீங்க வந்து தொடர்ந்து கொடுக்கணும். உங்களுடைய கண்ணோட்டத்திலிருந்துதான் நாங்க வந்து நிகழ்ச்சி இங்க பாத்துட்டு இருக்கோம், காட்சிகளை பாத்துட்டு இருக்கோம். அப்படிதான் அங்கிள் சக்சி சீசன் 5 எங்களுக்கும் அப்படிதான் அமைஞ்சது. நல்ல ஒரு முன்பு காலத்துல இருந்த அந்த ஞாபகங்களை திரும்ப வந்து ஒரு அதுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுத்த மாதிரியும்

0: திரும்ப அந்த அந்த ரிலீஃப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒரு உணர்வு எங்களுக்கு கொடுத்ததுல ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கும் உங்களுடைய உங்களுடைய குழுவினருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம்.
1: Thank you so much for having me as well. Hope the show was good.
0: நிச்சயமா நிச்சயமா, இன்னும் நிறைய செய்யணும் நீங்க சரிங்களா ஷரூல்?
1: Thank you, thank you.
2: Okay. நன்றி, வணக்கம்.

0: இனிமையான 90
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
3: இன்னும் கிளம்பலையா?
4: பாரு, என் முகம் பொலிவே இல்லாம இருக்கு.
3: கவலைய விட, முகப்பொலிவுக்கு பஞ்சாராஸ் முல்தானி மிட்டி. முகப்பருக்களை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் ஆரஞ்சு. வறண்ட சருமத்துக்கு பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் பப்பாளி. சருமத்தில் உள்ள பிசுபிசுப்பை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் சந்தனம். முகத்துக்கு புத்துணர்ச்சி தர பஞ்சாராஸ் கற்றாழை. இது போன்ற பல வகையான பஞ்சாராஸ் பேஸ் வாஷ் பொருட்கள் உங்க முகத்தை பாதுகாக்க உதவலாம்.
4: இதெல்லாம் எங்க கிடைக்கும்?
3: நம்ம பஞ்சாராஸ் சிங்கப்பூரில் உள்ள அனைத்து பிரபல கடைகளிலும் கிடைக்கும். மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பக்கடை, சிங்கப்பூர்.
5: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜினேல சமைச்சு கொடுங்க.
6: ஆஹா, சம்ம வாசனை! அட்டாங்க அம்மா. எங்க?
5: அது நான் சமைச்சது தான் சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். அதுவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
7: ஆர்கேஜி நெய், சிங்கப்பூரின் விருப்பமான நெய்.
8: சிங்கப்பூரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருள்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பற்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக வண்ட ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோன், டாக்டர் உ, ஏசப்ரோ என இன்னும் பல. ஆமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள். 70% வரையிலான சேமிப்புகள். திறந்து வரும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 இரவு 8 நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு, இன்றை செல்லுங்கள் wondershop.sg.
9: மாலை 4
10: இரவு 8 வரை டீ கடை, ஒரு சிப் ஒரு சிரிப்பு. இப்போது நீங்கள் கேட்கவிருப்பது ஒலியின் சிறந்த 10 பாடல்களின் தொகுப்பு.
11: இதோ ஆரம்பம் ஆயிடுச்சு உங்களுக்கான நேரம்.
10: ஒலியின் சிறந்த 10 பாடல்கள் நிகழ்ச்சி. நீங்க வாக்களித்திருக்கும் பாடல்கள் என்னென்ன எடுத்து பிடிச்சிருக்க அப்படின்னு உங்களுக்காகவே நாங்க தொகுத்து வழங்க இருக்கின்றோம். 10 பாடல்கள் காத்துட்டு இருக்குங்க.
11: 10 பாடல்கள்ல ஒரு சில பாடல்களின் முன்னோட்டத்தை கேட்போமா?

0: நிச்சயமா இந்த பாடல்களுக்கு நீங்க வாக்களிச்சதுங்க. என்ன எடுத்து பிடிச்சிருக்கு இந்த பாடல்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுவீங்க. தொடர்ந்து வானொலி பக்கமா இணைஞ்சிருங்க. 6 மணிக்கு மேல வானொலி வழியாகவும் டிக்டாக் லைவ் வழியாக இணைய போறோம். பற்றிச்சிட்டு வேற காத்துட்டு இருக்குங்க.
1: இப்ப வாங்க, நீங்க வாக்களிச்சிருக்கும் பாடல்கள்ல 10வது நிலையில இடம் பிடிச்சிருக்கும் பாடல நாம கேட்க போறோம். 6 விடுகாட்டினர் தான் இந்த பாடலுக்கு வாக்களிச்சிருக்காங்க.
0: பாடல் இன்னும் புதுப்பிக்கணும் நித்யா, எல்லாருடைய மனசுல கொண்டு போய் சேர்க்கணும் நித்யா.
1: அதுக்கு முக்கியமான காரணம், எல்லாரும் 2 பாடல்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. எல்லாரும் அங்க
0: போயிட்டாங்க.
1: கவலைப்படாதீங்க, இது ஒரு நல்ல பாடல் தான். முக்கியமாக உள்ளூர் ரேப்பர் பாடகர் யங் ராஜா பாடியிருக்கும் பாடல்ல
0: இந்த வாரம் இல்லைனாலும் அடுத்த வாரம் இந்த பாடலுக்கு வாக்களிச்சு நல்ல நிலைக்கு கொண்டு வாங்க. இப்ப வாங்க 10வது நிலையை பிடித்திருக்கும் பாடல்.

0: குரல் பாட்டு ஆதரவு இந்திய பாரம்பரிய சுவை கொண்ட கோதாஸ் ஃபில்டர் காபி தூள், கோதாஸ் துரித வகை காபி தூள், கோதாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர் எஸ் பி முத்தையா அண்ட் சன்ஸ்.
1: என்ன சொல்றீங்க, தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கினா இலவச தங்க காசா?
2: ஆமா,
1: நகைகளை வாங்கும் போது 40 விழுக்காடு வரை தள்ளுபடியா?
2: இது நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் சிறப்பான விழாக்கால சலுகை. தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கும் போது இலவசமா தங்க காசு தராங்க. கூடவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நகைகளின் செய்குலியிலும் மற்றும் வைரத்தின் விலையிலும் 40 விழுக்காடு வரை தள்ளுபடியும் உண்டு.
1: அப்படின்னா இப்பவே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு போவோம், நகைகளை வாங்குவோம், பரிசை பெறுவோம்.

கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய் கோலாகலமாக நடைபெற்று முடிந்தது. அந்த நிகழ்ச்சியில் சிங்கப்பூரின் பல பகுதிகளில் இருந்து பலரும் வந்து கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் அங்கர்வேல் வில்லேஜில் இருந்து காம்பஸ் வான் வரை 5 கிலோமீட்டர் நடை இடம்பெற்றது. நடைக்கு பிறகு குடி பேக் ஒன்றும் வழங்கப்பட்டது. மீடியா காப் கலைஞர்கள் உங்களுக்காக நிகழ்ச்சியையும் அங்கு படைத்தார்கள். போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகளை பெற்றுக் கொண்ட நேயர்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு கொண்டு வந்த சுகாதார பங்காளிகள் EBN மற்றும் Green Life Fit and Fun 2020 Everybody Knows நிகழ்ச்சியின் ஒரு கூறாக மீடியா காப் ஏற்பாடு செய்தது.

0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
1: மம்மி பாஸ்மதி ரைஸ் தரத்தின் உன்னதம் சுவையின் அற்புதம்.
2: நேரம் ஸ்ரீஹா மாலிமணி 5:41
1: ஒலி 9:68 போக்குவரத்து நிலவரம்.
2: விபத்துகள் நேர்ந்துள்ளன. பிஐ நோக்கி செல்லும் பிகேஇ உருளன் 73 நுழைவாயில் அருகிலும், பிஐ நோக்கி செல்லும் கேஜிஇ பிஐ சாங்கிக்கு பிறகு இரண்டாம் தடத்திலும் விபத்துகள் நேர்ந்துள்ளன.
0: அதிபர் சவால் மூலம் ஆதரவு பெறும் 120 திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை 100,000+ மேற்பட்டோர் மற்றும் அவர்களது குடும்பங்களின் வாழ்க்கையை மேம்படுத்த உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றே உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/pc.
2: சுவையாக சமைக்க
3: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
2: அம்மா சொல்லி கொடுத்த மாதிரிதான் சமைக்கிறேன், அதே சமையல் குறிப்பையும் பயன்படுத்துறேன், அதே ஏன் சமையல் மட்டும் சரியா வர மாட்டேங்குது அப்படின்னு யோசிப்பவரா இருந்தீங்கன்னா, உங்க சமையல் முறையில பிரச்சனை இல்லைங்க, நீங்க காய்கறிகளை எப்படி பார்த்து வாங்குறீங்க என்பதோ அதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம்.
4: என்ன சொல்றேன்,
2: சந்தையில முட்டைக்கோஸ் வாங்க போறீங்களா? இல்ல, கனமானதாக தேர்ந்தெடுங்க, இது சுவையா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வாட்டர் ஸ்பினிச் கங்கோங் அப்படின்னு மலாய் மொழியில சொல்லுவோம். மெல்லிய உறுதியான தண்டுகளை கொண்ட கங்கோங்க தேர்ந்தெடுங்க. தடிமனாக இருந்தா பொதுவாகவே சாப்பிடவும் ருசியா இருக்காது, அது கடினமாகவும் இருக்கும். அடுத்ததாக சாவிய வகையான கீரை, அவற்றின் தண்டுகளை மெதுவா அழுத்தி பாருங்க, அவை உறுதியாக இருக்கணும். இலைகள் மஞ்சள் நிறமாக இருந்தா அவற்றையும் தவிர்த்து விடுங்க. அடுத்து பூண்டு, நல்ல இறுக்கமா சேதமடையாத தோல் கொண்ட பூண்டுகளை தேர்ந்தெடுங்க, அப்பதான் சுவையாக இருக்கும். நிறைவா இஞ்சி, மென்மையான தோலுடன் அழுத்தும் போது உறுதியா இருக்கணுங்க. இப்படிப்பட்ட இஞ்சிதான் வாசமா சுவையா இருக்கும். சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள சிறந்த வழி.
5: மேஸ்ட்ரோ ப்ரொடக்ஷன்ஸ் பெருமையுடன் வழங்கும் இசையின் ராஜா இளையராஜா லைவ் இன் கான்சர்ட். இசை ஞானி இளையராஜாவின் 50 ஆண்டுகள் கலை பயணத்தை கொண்டாட வாருங்கள். முதல் முறையாக சிங்கப்பூரின் மிகப்பெரிய உள்ளரங்கமான சிங்கப்பூர் இன்டோர் ஸ்டேடியத்தில் சனிக்கிழமை November 14 இளையராஜாவின் கலை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. கங்கை அமரன், ஸ்வேதா மோகன், SPB சரண் என பல கலைஞர்கள் உங்களை மகிழ்விக்க உள்ளனர். October 10 88 தொடங்கும் உங்கள் நுழைவுச் சீட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். sistic.com.sg. 8th number 8

அருமையான பாடல்கள் தகவல்கள் எல்லாமே உங்களுக்காக காத்திருப்பதால நீங்க தொடர்ந்து கேட்க வேண்டிய நிகழ்ச்சி.

0: இதுவரை இடம்பெற்றது இஸ்லாமிய பாடல்கள்.
1: வணக்கம். மாலை மணி 6, மீடியாகாப் போலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. சிங்கப்பூரில் காற்றின் தரம் தொடர்ந்து ஆரோக்கியமற்ற நிலையில் உள்ளது. மாலை 5 மணி நிலவரப்படி 24 மணி நேரத்துக்கான காற்று தூய்மை கேட்டு குறியீடு 134 பதிவானது. மத்திய வட்டாரத்தில் புகை மூட்டம் ஆக மோசமாக இருக்கிறது. அங்கு காற்று தூய்மை கேட்டு குறியீடு 192 பதிவானது. சிங்கப்பூரின் மற்ற பகுதிகளில் 134 186 இடைப்பட்டுள்ளது. புகை மூட்டத்தால் சில பெற்றோர் பிள்ளைகளுக்கு முகக்கவசம் அணிவித்து பள்ளிக்கு அனுப்புகின்றனர். பள்ளிகள் வெளிப்புற நடவடிக்கைகளை குறைத்துக் கொண்டுள்ளன. ஃபார்முலா 1 இரவு நேர கார்பந்தயம் இன்று தொடங்குகிறது. புகை மூட்டம் மோசமடைந்தால் நடவடிக்கை எடுக்க ஏற்பாட்டாளர்கள் தயார் நிலையில் இருக்கின்றனர். தேவை எழுந்தால் பார்வையாளர்களுக்கு N95 ரக முகக்கவசங்களும் மருத்துவ உதவியும் வழங்கப்படும். வானிலையை பொருட்படுத்தாமல் கார்பந்திய ரசிகர்கள் பிற்பகல் முதலே மெரினாபே வட்டாரத்தில் கூட தொடங்கிவிட்டனர். இன்று பயிற்சி சுற்று, நாளை தகுதி சுற்று, ஞாயிற்றுக்கிழமை இறுதிப் பந்தயம். அனைத்துலக கார்பந்திய நட்சத்திரங்களின் திறனை நேரில் காண ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். எஸ்டி என்ஜினியரிங் நிறுவனத்தின் புதிய விமான பராமரிப்பு பழுதுபார்ப்பு வளாகத்தில் சுமார் 500 வேலைகள் உருவாக்கப்படும். 170 மில்லியன் வெள்ளி செலவில் கட்டப்பட்ட சாங்கி கிரீக் வளாகம் அதன் செயல்பாடுகளை கடந்த மே மாதம் தொடங்கியது. இன்று அதிகாரப்பூர்வமாக திறக்கப்பட்ட அது முழுமையாக செயல்படும் போது சுமார் 500 ஊழியர்களை கொண்டிருக்கும். பெரும்பாலான வேலைகள் புதிதாக உருவாக்கப்படும். உரிமம் பெற்ற விமானப் பொறியாளர்கள், திட்டமிடல் உற்பத்தி கட்டுப்பாட்டு நிபுணர்கள், இயந்திர பழுதுபார்ப்பு நிபுணர்கள் போன்ற வேலைகள் வழங்கப்படும். அந்த வளாகத்தில் செயல்முறைகளுக்கு ஆதரவாக ஆளில்லா வானூர்திகள், தானியக்க இயந்திர மனித கருவிகள் பயன்படுத்தப்படும். அனைத்துலக நிலைத்தன்மை தர சான்றிதழ் கொண்ட பயோ எல்என்ஜி எனும் இயற்கையான பொருள்களால் தயாரிக்கப்படும் திரவ இயற்கை எரிவாயுவை சிங்கப்பூர் முதல் முறையாக பெற்றுக் கொண்டுள்ளது. ஷெல், சிங்கப்பூர் எல்என்ஜி நிறுவனங்கள் அந்த திரவ இயற்கை எரிவாயுவை சிங்கப்பூருக்கு கொண்டு வந்தது. அத்தகைய எரிவாயுவை உற்பத்தி செய்வதிலிருந்து பயன்படுத்தும் வரை விநியோகத் தொடரை கொண்டிருப்பது சாத்தியமானது என்று வர்த்தக எரிசக்தித்துறை அமைச்சர் டான் சிலிங் கூறினார். ஷெல் நிறுவனம் சிங்கப்பூரில் தளம் கொண்ட 135 ஆண்டு நிறைவு நிகழ்ச்சியில் அவர் உரையாற்றினார். கல்வி அமைச்சர் டெஸ்மன்லி பெருங்கடல் ஆராய்ச்சி பிரச்சினைகளை தீர்க்கும் ஆற்றல்களையும் கூட்டாக பணியாற்றும் திறன்களையும் மேம்படுத்த மாணவர்களுக்கு உந்துதல் அளிக்கும் என்று கூறியிருக்கிறார். நிச்சயமற்ற உலகில் கடந்து செல்லவும் அவர்களை அது தயார் செய்யும் என்றார் அவர். கப்பல் பேயில் நங்கூரமிட்டுள்ள ஓஷன் எக்ஸ்பிளோரர் கப்பலில் அவர் பேசினார். ஆய்வு, ஒலி, ஒளி தயாரிப்பு ஆற்றல்களை கொண்டது அந்த கப்பல். இதுவரை சுமார் 570 ஆசிரியர்களும் மாணவர்களும் அதனை சுற்றி பார்த்திருக்கின்றனர். பள்ளிகளும் உயர்கல்வி நிலையங்களும் பெருங்கடல் பற்றிய புரிதலை வலுப்படுத்தும் இதர நடவடிக்கைகளில் பங்கேற்றுள்ளன. அமைதிக்கான நோபல் பரிசை தென்னாப்பிரிக்க நீதிபதி நவநீதம் பிள்ளை வென்றுள்ளார். அமைதியையும் அனைத்துலக சட்டத்தையும் நிலைநாட்ட அவர் எடுத்த முயற்சிகளுக்காக அந்த பரிசு வழங்கப்பட்டுள்ளது. திருவாட்டி நவி பிள்ளை இந்திய தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்தவர். அனைத்துலக நீதிமன்றத்தில் நீதிபதியாக சேவையாற்றியவர். ஐக்கிய நாட்டு நிறுவன மனித உரிமை அமைப்பின் ஆணையராகவும் அவர் பொறுப்பேற்றிருந்தார். தென்னாப்பிரிக்காவில் இன ஒதுக்கலை முடிவுக்கு கொண்டு வந்த மறைந்த முன்னாள் அதிபர் நெல்சன் மண்டேலாவை தற்காத்த பெருமையும் அவரை சேர்கிறது. மலேசிய அரசாங்கம் அடுத்த ஆண்டுக்கு 112 பில்லியன் வரவு செலவு திட்டத்தை வெளியிட்டுள்ளது. இவ்வாண்டுடன் ஒப்பிடுகையில் அது மிதமான ஏற்றம் என்று கூறப்படுகிறது. உலகளவில் அதிகரிக்கும் எண்ணெய் விலை, அரசாங்க நிதி மீதான நெருக்குதல் போன்றவற்றுக்கு இடையில் மலேசிய பிரதமரும் நிதி அமைச்சருமான திரு அன்வார் இப்ராஹிம் வரவு செலவு திட்டத்தை வெளியிட்டார். குறிப்பிட்ட அம்சங்களில் அரசாங்கம் வழங்கும் சலுகைகளை அவர் தற்காத்து பேசினார். தேவையில்லாத செலவுகளை குறைத்து மக்களுக்கு தேவையான அம்சங்களுக்கு நிதி வழங்க அது உதவியிருப்பதாக அவர் சொன்னார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மத்திய கிழக்கு போரை முடிவுக்கு கொண்டுவர ஆன அனைத்தையும் செய்ய உறுதியளித்துள்ளார். ஈரானிய அதிபர் மசூத் பெஜஷ்கியானை சந்தித்த போது அவர் அவ்வாறு கூறினார். துர்க்மேனிஸ்தானில் நடைபெறும் காமன்வெல்த் சுதந்திர நாடுகளின் உச்சநிலை மாநாட்டுக்கு இடையே இருவரும் சந்தித்தனர். உக்ரைன் போரில் பயன்படுத்த ஈரான் ரஷ்யாவுக்கு ஆளில்லா வானூர்திகளையும் குறுந்தொலைவு ஏவுகணைகளையும் வழங்கியதாக உக்ரைனும் மேற்கத்திய நாடுகளும் குற்றஞ்சாட்டுகின்றன. மத்திய கிழக்கில் அமெரிக்க இலக்குகளை குறிவைத்து தாக்க ஈரானுக்கு தகவல் வழங்கியதாக ரஷ்யா மீது குற்றஞ்சாட்டப்படுகிறது. அமெரிக்காவில் ராணுவ துப்பாக்கிச்சூடு வழி ஒருவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படுவது நேரலையில் ஒளிபரப்பப்படவிருக்கிறது. 2009 டெக்சஸில் உள்ள ஃபார்ட் ஹூட் ராணுவ தளத்தில் 13 பேரை சுட்டுக் கொன்ற நிடால் ஹசானுக்கு அவ்வாறு மரண தண்டனை நிறைவேற்றப்படவிருக்கிறது. 1945 பிறகு ராணுவ துப்பாக்கிச்சூட்டு மூலம் மரண தண்டனை நிறைவேற்றப்படுவது இதுவே முதல் முறையாக இருக்கும். ஹசான் பல உயிர்களை பறித்த அதே டெக்சஸ் ராணுவ தளத்தில் வரும் December 3 அவருக்கான மரண தண்டனை நிறைவேற்றப்படும். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 7 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: மாலை 4 மணி முதல் 8 மணி வரை டீ கடை ஆதரவு. இப்போது நீங்கள் கேட்கவிருப்பது ஒலியின் சிறந்த 10 பாடல்களின் தொகுப்பு. 6 மணி செய்திக்கு பிறகு மீண்டும் இணையறோம் டீ கட நிகழ்ச்சி. இல்ல, நீங்க வாக்களித்திருக்கும் பாடல்கள் ஒலியின் சிறந்த 10 பாடல்கள் நிகழ்ச்சி கேட்டிருக்கோம். ஏற்கனவே 3 பாடல்களை கேட்டாச்சு. தொடர்ந்து கேட்டு பாத்தீங்கன்னா காத்திருக்கும் சில பாடல்களை
1: முன்னிட்டோம்.
0: அதோடு இந்த பாடல்களை எந்த தரவரிசையில வந்திருக்கு என்பதை இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து எங்களோட இணைஞ்சிருங்க. இது டீ கடை.

0: நிலைப்படுத்திருக்கும் பாடல் என்ன அப்படின்னு வாங்க லேசா ஒரு முன்னோட்டத்தை ஒலியேற்றுகின்றோம்.
1: ஆர்டினரி மேன் திரையிலிருந்து பாடலை நாம கேட்டோம்.
0: ஆறு விழுக்காட்டு நேர்கள் வாக்களித்திருந்த பாடலாக அந்த பாடல் அமைஞ்சிருந்தது. அதுவே
1: 17 விழுக்காட்டினர் எனக்கு இந்த மென்மையான பாடல் பிடிச்சிருக்கே அப்படின்னு சொல்லி வாக்களிச்சிருக்காங்க.
0: ஆமாங்க, முத ராத்திரி திரைக்க இடம்பெற்றிருந்த பாடலாக அந்த பாடல் அமைஞ்சிருந்தது. அதிரை தொடர்ந்து 8 நிலையில்
1: பத்தா திரையில் இடம்பெற்ற இந்த பாடலை 21 விழுக்காட்டினர் வாக்களிச்சிருந்தாங்க.
0: சற்று முன்பு நீங்க கேட்டு மகிழ்ந்த 7 நிலையை படித்திருந்த தாரித்தி பாடல், இளையராஜா மெனசியில் இடம்பெற்றிருந்த அந்த பாடல், இப்ப பலரும் முழுமுடுத்திருக்கும் பாடல அமைஞ்சிருக்கு.
1: ஆமா விமலா, 28 விழுக்காட்டினர் வாக்களிச்சிருந்தாங்க.
0: இந்த பட்டியலோ உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. இந்த வாரம் எந்த பாடல் முதல எடுத்து பிடிச்சிருக்கு என்பதை இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சுக்கலாம். இப்ப வாங்க சிங்கப்பூரின் வானிலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ.
1: மேக மூட்டமாக இருக்கும் அப்படின்னு முன்னறிச்சிருக்காங்க. வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸுக்கும் 34 டிகிரி செல்சியஸுக்கும் இடைப்பட்டிருக்கும்.
0: மாலிமடி 6-12 நிலவரப்படி சிங்கப்பூர்ல PSI எனும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு நிலவரத்து தெரிஞ்சுக்கலாம். வடக்கு பகுதியில 91 மேற்கு பகுதியில 134 மத்திய பகுதியில 131 பதிவாகி இருக்கு.
1: கிழக்கு பகுதியில 111 தெற்கு பகுதியில 93 பதிவாகி இருக்கிறது.
2: வானிலை நிலவரம் ஆதரவு
3: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னி ரைஸ்.
4: ஒலியின் சிறந்த 10 பாடல்கள் ஆதரவு மதராஸ் விலாஸ். திருமண சுப நிகழ்வு விருந்துகளுக்கு மதராஸ் விலாஸ். சுவையின் சிறப்பு அன்பின் அரவணைப்பு மதராஸ் விலாஸ். 8183970075.
5: கல்யாண விருந்துனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு பக்கம் நம்ம வீட்டு பாரம்பரிய சுவைய வாழை இலையில வரவங்களுக்கு அன்போடு பரிமாறணும். இன்னொரு பக்கம் அப்பஞ்சால பூரி ஆப்பம் பணியாரம் ஃபில்டர் காஃபின்னு கேட்ட உடனே சுட சுட செஞ்சு அசத்தணும்.
6: அதுக்குதான் மதராஸ் விலாஸ். 20 ஆண்டு அனுபவம், பாரம்பரிய வாழை இலை திருமண விருந்தா இருக்கட்டும், உடனே தயாரிக்கிற உணவா இருக்கட்டும், எல்லாமே மதராஸ் பாத்துக்குவாங்க.
7: சுவையின் சிறப்பு அன்பின் அரவணைப்பு மதராஸ் விலாஸ் கேட்டரிங். தொலைபேசி 8183970075.
8: நான் இப்பதான் என் சட்ட பிரச்சனைக்காக விக்டரி லா சேம்பர்ஸ்க்கு போயிட்டு வந்தேன்.
9: அனுபவம் எப்படி?
8: வழக்கறிஞர் வித்யா என் பிரச்சனையை கவனமா கேட்டு தமிழ்ல எளிமையா விளக்கினாங்க. என்ன செய்யணும்னு படிப்படியாக சொல்லி தெளிவான ஆலோசனையும் கொடுத்தாங்க.
10: கோவன், மரின் பரே, டெம்பனிஸ்னு 3 கிளைகள் அனைத்தும் MRTR-ல இருக்கா, நமக்கு வசதியா போச்சு.
11: விபத்து இழப்பீட்டு கோரிக்கை, விவாகரத்து, சொத்து பிரச்சனை, உயில் எழுதுதல் என எல்லா சட்ட சேவையும் நியாயமான விலையில். விக்டரி லா சேம்பர்ஸ், 8921-5363.
12: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கி ஜின்னையில சமைச்சு கொடுக்க.
13: ஆஹா, சம்ம வாசனை! வெளியில வாங்க. அம்மா எங்க?
12: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜினை உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசுனைங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். நம்மளே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
14: ஆர்கேஜினை சிங்கப்பூரின் விருப்பமான நெய்.
15: வேலை முடிஞ்சு கலைப்பா வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்கீங்களா,
16: அல்லது இன்னும் அலுவலகத்துலதான் வேலை செஞ்சிட்டு இருக்கீங்களா,
15: வீட்டுல சமைச்சிட்டு இருக்கீங்களா,
16: அல்லது உடற்பயிற்சியில ஈடுபட்டு இருக்கீங்களா?
15: எங்கேயும் எப்போதும் உங்களுக்கு துணையாக ஒழித்துக் கொண்டிருப்பது
16: உங்க அபிமான நிகழ்ச்சி டீ கடை.
15: ஒரு சிப் நிறைய சிறப்பு
0: வணக்கம்
1: நேர்களே, என்ன பார்க்க வேற மாதிரி இருக்கும்.
0: ஆமா, நம்ம நித்யா வந்து இன்று சிங்கப்பூர் வாமிகா. சிங்கப்பூர் வாமிகா
1: சொல்லலப்பா,
0: சிங்கப்பூர் வாமிகா இப்பொழுது நம்ம டீ கடைக்கு வருக வருக வரவேற்கின்றோம். எப்படி இருக்கீங்க சிங்கப்பூர் வாமிகா?
1: இது அவங்களுக்கு தெரியுமா?
0: இல்ல, நீங்க
1: அவங்களை நான் ஓவியமா வரைஞ்சேன்னு தெரியும், ஆனா விமலா
0: இல்ல கொஞ்ச நேரம் அவங்க மாதிரி நீங்க பேசுங்க.
1: வாமிட் வந்துருப்பது
9: சரி சரி, இன்னும் கொஞ்சத்தை வரலாம். நீங்க எப்படி நித்யா இருக்காங்க அப்படின்னு பாக்குறது கூட நீங்க டிக்டாக் லைவ் வழியாக வரலாம். சரி நித்யா, இப்ப ஜெயில இரண்டு திரைப்படத்துடைய புதிய புதிய பாடல்கள்லாம் சில அறிமுகமாகி இருக்கு இல்லையா? ஒவ்வொரு பாட்டை கேட்கும் போதும் பயங்கரமா இருக்கு. நம்ம நேர்கள் பலரும் வந்து அப்படியே எப்பட அடுத்தடுத்த பாடல் வரும் காத்திருந்திருக்காங்க. அந்த சில பாடல்களின் முன்னோட்டத்தில் நம்ம
1: 7 மணிக்கு மேல இந்த பாடலுக்கு இந்த ஜெயில இரண்டு பாடல் வேணும்னா நீங்க 8 மணி வரைக்கும் செய்தி இல்ல செய்தி இல்ல நாம சொல்ற செய்தியும் கேட்கணும், ஒளிபரப்புற பாடலையும் கேட்கணும்.
9: சங்கர் மகாதேவனும் நம்ம அனிருத்த சேர்ந்து வேற பாடியிருக்காங்க இந்த படத்துல.
17: போனவை நேற்றை போலவே போகட்டும்,
1: அனிருத் எப்போதும் போல இப்படி ஒரு பாடல் கொடுப்பாரு, மென்மையாகவும் ஒரு பாடல் கொடுப்பாரு.

உங்களுடைய காதணியை நீங்க தெரிவு செய்யும் போது அதன் அழகு மட்டும் பார்க்காதீங்க, உங்க முக வடிவத்தையும் கவனியுங்க. வட்டமான முகம் இருந்துச்சுன்னா சற்று நீளமாக விழும் காதணிகள் முகத்தை நீளமாக காட்ட உதவும். உங்களுக்கு நீளமான முக வடிவம் இருந்துச்சுன்னா வட்டமான அல்லது சற்று அகலமான காதணிகளை நீங்க தேர்ந்தெடுக்கலாம், ரொம்ப அழகா பொருந்தி வரும். முகம் சிறியதாக இருந்தா பெரிய காதணிகளை விட மென்மையான வடிவங்கள் கொண்ட காதணிகளை தேர்ந்தெடுங்க, சிறப்பான முறையில அது பொருந்தி வரும். சரியான காதணி முகத்தை மறைக்காது, முகத்தின் அழகை இன்னும் தெளிவா பொலிவா காட்ட உதவுங்க. அதோட நகையை நீங்க தெரிவு செய்யும் போது உங்க முடி அலங்காரத்தையும் நீங்க சேர்த்து யோசிக்கணும். முடியை நீங்க முழுமையா பின்னால கட்டி இருந்தீங்கன்னா காதணி தெளிவாக தெரியும். அழகான தொங்கும் காதணியை நீங்க தெரிவு செய்யலாம். முடியை நீங்க விரித்து வைத்திருந்தீங்கன்னா சிறிய காதணி மறைந்து போகலாம். சற்று தெளிவான வடிவம் கொண்ட காதணிகளை தெரிவு செய்யுங்க. முடி அலங்காரமும் நகையும் ஒன்றாக சேர்ந்தால்தான் முழு தோற்றமும் நிறைவடையும். இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜுவல்லர்ஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்ஸ்.

0: தள்ளுபடி 10-70 விழுக்காடு வரை உங்கள் ஹனிஃபாவில்.
1: நாம் இணையும் இடம், நம் குரல்கள் ஒலிக்கும் நேரம், உங்கள் துணை டீ கடை.
2: இங்க ஒரு பக்கம் சிறந்த 10 பாடல்கள் ஓடிட்டு இருக்கு. டிக்டாக்ல வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க விமலா.
3: ஆமா, நித்யா மேனி, சிங்கப்பூர் நித்யா மேனா, சிங்கப்பூர் அமைக்காவா அப்படின்ற ஒரு பெரிய ஒரு வாக்கெடுப்பு நடந்துட்டு
2: இருக்கு.
3: இல்ல விடுறதா இல்ல, நான் வந்து சிங்கப்பூர் அமைக்கான்னு சொல்றேன். நேர்கள் டிக்டாக் லைஃப்ல சிங்கப்பூர் நித்யா மேனன்னு சொல்லிட்டு
2: இருக்காங்க. சிறந்த 10 பாடல்களுக்கான வாக்களிப்பா?
3: அது ரொம்ப நேரம் யோசிச்சு வேற சொல்லிட்டு இருக்காங்க. அதனால இது வந்து
2: எனக்கு என்ன ரொம்ப ஆச்சரியமா இருக்குன்னா, எல்லாரும் மும்முரமா இதுலயே ஈடுபட்டு இருக்காங்க விமலா.
3: ஆமா,
2: அவங்க விமலா பாட்டுக்கு எதாவது நகைச்சுவை சொல்லிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா, நீங்களுமா நேர்களை
3: நீங்க என்ன நினைக்கிறீங்க சரிங்களா? இன்றைக்கு ஒரு முடிவு வந்து நிகழ்ச்சி முடிவு நமக்கு தெரிஞ்சிடும். சரி, நம்முடைய நேர்களுக்காக அடுத்து வந்து 5 நிலையை படித்திருக்கும் பாடல். இந்த படமே வந்து ரொம்ப அருமையான திரைப்படம். சென்னை போயிருந்த போது பாக்கணும் நினைச்சு நேரம் கிடைக்காம போயிருச்சு. அங்க இருக்கக்கூடிய ரசிகர்கள் பாத்திருந்தா இன்னும் பெரிய ஒரு அனுபவமா
2: நினைக்கிட்டீங்களே. சென்னையில மட்டும்தான் ஐமேக்ஸ் திரையரங்குல இது வந்து வெளியிட்டு இருந்தாங்க.
3: எந்த படத்தை பத்தி பேசுறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். மண்டாடி திரைப்படத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். அந்த படத்துல வந்து நம்முடைய சூரியோடைய அந்த ஒரு கெட்டப், அவர் பட்ட பாடு, அதற்காக அவர் பட்ட மெனக்கட்டை பத்தி ஒரு பேட்டியின் பொழுது சொல்லியிருந்தார்.
2: மெனக்கட்டை பத்தி சொல்லும் போது உண்மையாகவே அவர் வந்து சேல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரி கடல் சார்ந்த போட்டிகள்ல ஈடுபடுற, அது ஏற்கனவே அவருக்கு வந்து அது ரத்தத்திலே இருக்கிற மாதிரியே அவர் அதற்கான பயிற்சிகள் பெற்றாரு. மாச கணக்க அது வந்து ஓடிட்டு இருந்துச்சு இந்த பயிற்சி எல்லாம். சில இது வந்து ரொம்ப உயிருக்கு ஆபத்து விளைவிக்கிற மாதிரி சில ஸ்டண்ட் அவர் வந்து பண்ணியிருந்தாரு.
3: அவங்க பேசக்கூடிய அந்த மொழி வித்தியாசமா அமைஞ்சிருந்தது பேட்டியில சொன்னாரு. வழக்கமா நாம பேசக்கூடிய அந்த வட்டார மொழியாக இல்லாம அது இன்னும் வேற மாதிரியான மொழியா இருந்துச்சு. அதை புரிஞ்சுக்கிறதுக்கே அவ்வளவு நாள் பிடிச்சது. ஏன்னா அவங்க பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் வந்து தட்டுப்படல, புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு நம்மளுடைய சூரியன். அதுக்கப்புறம் அது வந்து கத்துக்கிட்டு, அது மட்டும் இல்லாம உடல் உழைப்பு அதிகமா தேவைப்பட்டுச்சு.
2: ஆமா,
3: கஷ்டப்பட்டு
2: இழுக்கணும். அந்த அலைகள் வந்து எந்த திசைய போகணும்னு தெரியாது, இயற்கை வேற. அதற்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து அந்த படகைய நம்ம செலுத்தணும் அப்படின்னு வரும்போது நிறைய வலிமை தேவைப்படும்.
3: அதனால பாருங்க, ஒரு கட்டத்துல என்னாச்சுன்னா, படகு லேசா சாஞ்சிருச்சு. ஒரு க்ரோ வந்து மதிப்புள்ள அந்த கேமரா கருவிகள் வந்து கடலுக்கே போய்விட்டது.
2: ஆஹா, பெரிய ஒரு மன வலி ஏற்பட்டிருக்கும் நிச்சயமாக. ஆனா இவ்வளவு தியாகங்கள் கடந்துதானே ஒரு படத்தினுடைய வெற்றி அதுலதானே இருக்கு.
3: ஆமா, அப்படிப்பட்ட ஒரு திரைப்படம் வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு அப்படி நிச்சயமாக சொல்லலாம் இல்லையா?
2: நிச்சயமாக. இந்த படத்தை இன்னும் பாக்கலன்னா போய் பாருங்க. நான் நினைக்கிறேன் இன்னும் ஓடிடி தளங்கள்ல ஒரு சில நாட்கள்ல வந்துரும்
3: அப்படின்றீங்க. அப்ப வாங்க, இந்த பாடல் காட்சி எப்படி இருக்குன்னு முடிச்ச திரையரங்கில் பாருங்க, இல்லனா ஓடிடி தளங்கள பொறுத்து பார்க்கலாம்.
2: 5 நிலை.
0: 5 நிலை. 5.

0: தகவலை வழங்கியோர்.
1: அதிக புரதச்சத்து கொண்ட மில்கி மிஸ் பன்னீர் எளிதாக சமைக்கலாம். அசல் மற்றும் அசத்தலான மில்கி மிஸ் தயிர், கெட்டியானது சுவையானது. மில்கி மிஸ் பன்னீர், மில்கி மிஸ் தயிர்.
2: அடுத்த இடம்பெறும் தகவலை வழங்குவது மதராஸ் விலாஸ் கேட்ரிங். தொலைபேசி 8183-9075.
3: விமலா, இன்னும் சில தினங்கள்ல தீபாவளி வரப்போகுது. தீபாவளி அப்படின்னாலே தட புடலான சாப்பாடு கொண்டாட்டம் இருக்குல்ல. அலுவலகத்திலயும் சரி, உங்க வீட்லயும் சரி, இந்த மாதிரி தீபாவளி கொண்டாட்டங்கள் நீங்க வந்து திட்டமிட்டிருந்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் ஒரு நல்ல விருந்து கொடுக்கணும், சைவ சாப்பாடு தீபாவளி விருந்து கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்காகவே இந்த சேவை வழங்க காத்துட்டு இருக்காங்க.
4: அவங்க தான் மதராஸ் விலாஸ் கேட்ரிங்.
3: ஆமாங்க, நல்ல சுத்தமான சைவ உணவு புஃபே சாப்பாடு காத்திருக்கு. அது மட்டும் இல்லாம பாரம்பரிய இந்திய உணவோட
4: இனிப்பு காரம் இப்படி பல வகையான உணவுகளை வழங்குறாங்க.
3: அது மட்டும் இல்லாம வாடிக்கையாளர்களுக்கு எப்படிப்பட்ட உணவு வேணுமோ அதுக்கு ஏத்த வகையில தனிப்பட்ட முறையில செய்து கொடுப்பாங்க.
4: உணவு வழங்குறது மட்டும் இல்லாம இந்த புஃபேக்கான முக்கியமான சில விஷயங்களை அவங்க அமைச்சு கொடுக்கறாங்க. விமலா,
3: உங்க நிகழ்வு சின்ன ஒரு நிகழ்வா இருக்கலாம், அல்லது பெரிய ஒரு விருந்து நிகழ்ச்சியா இருக்கலாம், அதற்கு ஏத்த வகையில உங்களுடைய பேக்கேஜும் மாற்றி அதுக்கு ஏத்த வகையில உங்களுக்காக கொடுக்க காத்துட்டு இருக்காங்க.
4: அதனால தீபாவளிக்கு நீங்க சைவ உணவு கேட்ரிங் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அணுக வேண்டிய ஒரே ஒரு சேவை மதராஸ் விலாஸ் கேட்ரிங்.
3: ஆமாங்க, நீங்க விவரங்களுக்கு இப்பவே நாடலாம் அவங்க தொலைபேசி எண். மதராஸ் விலாஸ் உரிய கேட்ரிங் சேவைக்கான தொலைபேசி எண்
4: 8183-9075. 8183-9075.
3: நம்ம ஒரு சுவை, நம்ம தீபாவளி. இந்த நேரத்துல நம்ம நேயர்களுக்காகவே முப்பதொழி பெருமானம் உள்ள மதராஸ் விலாஸ் உணவகத்தார் வழங்கக்கூடிய முப்பதொழி பெருமானம் உள்ள உணவு பற்றிச்சிட்டும் காத்துட்டே இருக்குங்க. ரெண்டு பேர் உட்கார்ந்து கல்யாண சாப்பாடு கட்டு கட்டுன்னு கேள்வி இதுதான்,
4: கேள்வி இதுதான் நேர்களே. மதராஸ் விலாஸ் கேட்ரிங் உங்களுடைய வீட்டுக்கு மட்டும் இல்லாம உங்க அலுவலக விழாக்களுக்கும் இவங்க கேட்ரிங் சேவையா வழங்குவாங்க. இது
3: சரியா தவறா
4: அப்படிங்கறத பதில் சொல்லி எங்களுக்கு குரல் பதிவு அனுப்புங்க. 9678-9068.

0: இந்த பாட்டு வெளிவந்த காலகட்டத்துல சமூக வலைதளத்துல பலரும் காணொலியை பதிவேற்று செஞ்சிருந்தாங்க. பாஸ்கர் அங்கிள்,
1: அவரே பாடுகிறாரு, தங்கமான பையன் நானு.
0: ஆமா, இப்ப மத்தவங்க நம்மளை பத்தி நல்லா பேசுவாங்க நினைக்கிறீங்க, நாமளே பேச வேண்டியது.
1: ஆக நாங்க இப்ப என்ன சொல்லிக்க விரும்புறோம்னா, உலகத்திலேயே சிறந்த நிகழ்ச்சி எது? டீ கடை. நாங்க மட்டும் தான் சொல்லுவோம், ஏன்னா யாரும் சொல்லல.
0: அதுதான் காதல் பாட்டு ஆதரவு.
2: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் பில்டர் காபி தூள், கோத்தாஸ் துரித வகை காபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் எஸ்பி முத்தையான் சன்ஸ்.
3: வேலை முடிஞ்சு கலைப்பா வீட்டுக்கு திரும்பிட்டு இருக்கீங்களா,
0: அல்லது இன்னும் அலுவலகத்துலதான் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா,
3: வீட்டுல சமைச்சிட்டு இருக்கீங்களா,
0: அல்லது உடற்பயிற்சியில ஈடுபட்டு இருக்கீங்களா?
3: எங்கேயும் எப்போதும் உங்களுக்கு துணையாக ஒழித்துக் கொண்டிருப்பது
0: உங்க அபிமானி நிகழ்ச்சி டீ கடை. ஒரு சிறிய சிறப்பு
1: அடுத்ததாக வாகனம் பழுதாகி உள்ளது பி கே நோக்கி செல்லும் எஸ் அலி வுட்லண்ட்ஸ் அவென்யூ இரண்டுக்கு பிறகு.
0: ஏ நோக்கி செல்லும் சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ் வே அங்கு ஆட்சி சாலை எக்ஸிட்டுக்கு அருகில நெரிசல் அதிகமா இருக்குங்க.
4: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
2: மம்மி பாஸ்மதி ரைஸ், தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம். வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
1: இன்று அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி ஒரு அமெரிக்க டாலர் ஒரு வெள்ளி 28 காசு,
0: ஒரு யூரோ ஒரு வெள்ளி 43 காசு,
1: ஒரு ஸ்டர்லிங் பவுன் ஒரு வெள்ளி 70 காசு,
0: ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 89 காசு,
1: 100 இந்திய ரூபாய் ஒரு வெள்ளி 33 காசு,
0: அதுவே 100 இலங்கை ரூபாய் 38 காசு,
1: ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கேட் 3 வெள்ளி 20 காசு.
5: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
6: Number three.

0: நம்ம சாந்தினி நாக துர்கா முசாமில் இருவரும் மஸ்ஜித் பிளே பாய்ல ஜோடியாக நடிச்சிருந்தாங்க. அவங்க இந்த பாடல்ல இடம்பெற்றிருந்தாங்க. அழகாக நடனம், அவரு ஹிப்ஹாப் நடனமும் அவங்க பரதநாட்டியம் ஆடி அசத்திருந்தாங்க.
1: இந்த பாடல் ரொம்ப அழகா இருக்கு, கேட்கறதுக்கும் நல்ல அழகா அமைஞ்சிருக்கு. இதே போல இன்னும் ரெண்டு பாட்டு தான் இருக்கு நித்யா. முதலில் சிறந்த பத்து பாடல் நிகழ்ச்சியில ரெண்டு பாடல்
0: இரண்டாவது நிலையில வந்துருச்சா?
1: இல்ல, இது வந்து மூணாவது இடத்து பிடிச்சி. இன்னும் ரெண்டு பாட்டு தான் மீதம் இருக்கு.
0: மீதம் இருக்கு.
1: காத்திருக்கும் சில பாடல்களோட முன்னோட்டம் லேசா சொல்லிட்டு
0: படத்தை பாத்துட்டீங்களா?
1: இன்னும் பாக்கல நித்யா. ஓ, மம்மிக்காக நான் பாக்கினேன், கண்டிப்பா
0: பாப்பேன். அதனால எந்த பாடல் முதல் இடம், எந்த பாடல் இரண்டாவது இடம் அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க பாப்போம்.
1: ஆமா, நேரடியாக வானொலி பக்கமாக இருந்தாலும் சரி, பேஸ்புக் பக்கமாக டிக்டாக் பக்கமாக இருந்தாலும் சரி, நீங்க வந்து சொல்லலாம் இந்த பாடல் முதல் இடத்தை பிடிக்க போகுதுன்னு. இப்ப நம்ம நேயர்களுக்காக இன்னும் கொஞ்ச நேரத்தில் காத்துட்டே இருக்குங்க.
0: முப்பது வெள்ளி பெருமானம் உள்ள பட்டுச்சுட்டு அதற்கான கேள்வி காத்துட்டு இருக்கு.
1: நம்ம நேர்கள் பயணம் செஞ்சுட்டு இருக்கலாம், வெள்ளிக்கிழமை வேலை முடிச்சு களப்பா பல போர்களை தாண்டி
0: போர்தான் ஒரு நாளும்
1: நமக்குன்னு செலவு வாய்ப்பாங்களா?
2: போக்குவரத்து நிலவரம்,
0: போக்குவரவு மெதுவடைஞ்சிருக்குங்க. சாங்கியை நோக்கி செல்லும் இசிபி ரோச்சோ ரோட் எக்ஸிட் அருகில், நகரை நோக்கி செல்லும் இசிபி ரோச்சோ ரோட் எக்ஸிட் மீண்டும் அது வந்து செய்தியாக வந்திருக்கிறது. எஸ்எல்இ நோக்கி செல்லும் டிபிஇ புங்கல் ரோட்டுக்கும் டெம்பனிஸ் அவென்யூ 7க்கும் இடைப்பட்ட பகுதியிலும் போக்குவரவு மெதுவடைஞ்சிருக்கு.
1: நான் துவாஸ் பக்கமா போறேன். துவாசை நோக்கி செல்லும் பிஐ எரும் சாலை நுழைவாயில் அந்த பகுதியிலையும், எஸ்எல்இ நோக்கி செல்லும் சிடிஇ அமோக் அவென்யூ 3 இருந்து பிரெடல் சாலை நெடுக்க நெரிசல் அதிகமாக இருக்கு.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
2: மம்மி பாஸ்மதி ரைஸ், தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.
4: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
5: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
4: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
5: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
4: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
5: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
1: தகவலை வழங்குவது
0: மதராஸ் விலாஸ் கேட்டரிங், தொலைபேசி 8183905. தீபாவளி நாளே பலகாரமானம் தான் விமலா.
1: உண்மைதான் நித்யா, அந்த அதிரசம் இருக்க அதிரசியம், இன்னொரு பக்கம் முறுக்கு இருக்க முறுக்கு,
0: அதெல்லாம் இல்லாம ஒரு கொண்டாட்டமா.
1: நெய் மணக்கு வைக்கக்கூடிய அந்த மைசூர் பாக்கு இருக்கு இல்லையா, அதோட லட்டு, பால், இனிப்பு வகைகள், பலகாரங்கள் எல்லாமே வந்து சுவை சேர்க்கும் போங்க.
0: ஆஹா, தீபாவளி கொண்டாட்டங்களை சிங்கப்பூருக்கு கொண்டு வராங்க மதராஸ் விலாஸ் கேட்டரிங்.
1: வீட்டுக்கான ஆர்டர்களா இருந்தாலும் சரி, அலுவலகத்துக்கு தேவையான ஒரு கிஃப்ட் பாக்ஸ், இந்த மாதிரியான பலகாரங்கள்ல பரிமாறிக்கொள்வாங்க இல்லையா, அதற்கான அல்லது அலுவலக நிகழ்வாக இருந்தாலும் சரி, அதற்கான ஆர்டர் செய்யணும்னா நீங்க நாடலா
0: மதராஸ் விலாஸ் கேட்டரிங்.
1: அவங்க தொலைபேசி எண் 8183905. மதராஸ் விலாஸின் வாடிக்கையாளர் அடுத்து நம்மோட அவங்க அனுபவத்தை பகிர்ந்து கொள்றாங்க.
6: நான் இங்க மதராஸ் விலாஸ்க்கு வந்து ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸ் வந்துட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் எப்படி இந்த கடை தெரிஞ்சது அப்படின்னா, ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன், யாரு கேட்டர்ஸ் கேட்டேன், அப்ப அவங்க மதரா விலாஸ் சொன்னாங்க. ஸோ அந்த ஃபுட் ரொம்ப பிடிச்சிருந்ததால இங்கே தேக்கால இருக்கிறவங்களோட ரெஸ்டாரண்ட்க்கு வந்தேன். அங்கே சாப்பாடு சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. அவங்களோட சிக்னேச்சர் டிஷ் இதுதான் கல்யாண மீல்ஸ், அப்படி இருக்கும். நீங்கள் எப்போ வந்தாலும் டிஷ்ஷஸ் வெரைட்டிஸ் பாருங்க, காய் எல்லாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. இந்த மெனு இது ரிப்பீட்டே ஆகாது, ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வெரைட்டி இருக்கும். அட் டு இட் இங்கே மேலே அவங்களுக்கு இவெண்ட் செய்கிற அளவுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்குது. என் சன்னோட ஆரோக்கியமே நான் இங்கே தான் வச்சுருந்தேன். ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இட்ஸ் அ நைஸ் பிளேஸ் டு ஈவன் ஃபார் இவெண்ட்ஸ். ஸோ மதுரா விலாஸ் நான் எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நான் சொன்னா பார்த்தாது, நீங்க வந்து ட்ரை பண்ணணும், உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்களே ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க. நிச்சயமா டோன்ட் மிஸ் இட், திஸ் இஸ் சம்திங் தட் நீட்ஸ் டு பீ ட்ரை.
1: அழகாக நம்முடைய நேயர்களுக்காக மனோன்மணி, வாடிக்கையாளர் மனோன்மணி, நம்முடைய மதராஸ் உணவகத்துடைய அவங்களுடைய சேவைகளை பற்றி சொல்லியிருந்தாங்க. சற்று ஒரு கேள்வி கேட்டிருந்தோம்.
0: ஆமா, மதராஸ் விலாஸ் இவங்க உங்க வீட்டுல மட்டும் இல்லாம உங்களுடைய அலுவலகத்திலையும் கேட்டரிங் சேவைகளை வழங்குவாங்க, இது சரியா தவறா அப்படின்னு கேட்டிருந்தோம்.
1: பல நேர்கள் பதில் அனுப்பி வச்சிருக்காங்க, எல்லாரும் சரியான பதில சொல்லிருக்கீங்க, வாழ்த்துக்கள் அனைவருக்கும். ஆனா ஒரே ஒரு அதிர்ஷ்டசாலி நேருக்கு
0: மட்டும்தான்
1: பரிசு. ஆமா,
0: அவங்கதான் புனிதா.
1: வணக்கம் புனிதா.
7: புனிதா பேசுற, அதோட பதில் வந்து சரி.
1: என்பது சரியான பதில். யார் இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டு பதில் கொடுப்பாங்க, பரிசு கொடுப்பாங்க? நாங்க கொடுப்போம், நாங்க டீ கடை.
0: ஆமா, பரந்த மனசு உள்ளவங்க சரிங்களா, பிக் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆமா, ஆக உங்களுக்கான 30 வெள்ளி பெருமானம் உள்ள பற்றுச்சிட்டு வழங்குறாங்க மதுராஸ் கேட்டரிங் சர்வீசஸ்.
1: சும்மா இல்லைங்க, கல்யாண பேருந்து உங்க அன்புக்குரியவரோட சென்று நீங்க சாப்பிட்டு திருப்தியா சாப்பிட்டு வரலாம்.
0: இரண்டு பேருக்கு. சரி, இந்த சந்தோஷமான ஒரு செய்தியோட இரண்டாம் நிலையில இடம் பிடிச்சிருக்கும் பாடலை கேட்க போகிறோம்.
1: அதுக்கு முன்னால முயற்சி செய்த நேர்களுக்கு நன்றி. பரிசு கிடைக்கலன்னா அடுத்த வாரம் கண்டிப்பா நீங்க தொடர்ந்து முயற்சி பண்ணணும்.
0: சரி, இரண்டாம் நிலையில இடம் பிடிச்சிருக்கும் இந்த பாடலை கேட்கறதுக்கு முன்பாக இந்த பாடலை பத்தி லேசா சொல்லி ஆகணும் விமலா. இந்த படத்தை பார்த்த பிறகு பல பேருக்கு இந்த பாடல் மேல ஒரு வேறு விதமான ஒரு அன்பும் ஒரு காதலும் ஒரு மதிப்பும் வந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
1: ஈர்ப்புன்னு சொல்லமா?
0: நிச்சயமாக. அதற்கு முக்கியமான காரணம் இசை. இளையராஜா அவருடைய ரொம்ப அருமையான ஒரு இசை மட்டும் இல்லாம ஸ்வேதா மோகன் அவருடைய அவங்களுடைய குரல், பின்னணி குரல், அது மட்டும் இல்லாம இந்த பாடல் வந்து இந்த படத்தோட ஒற்று நீங்க வந்து பார்க்கும் போது இந்த பாடல் வந்து வேற விதமாக நமக்கு வந்து தோன்றும். கேட்கும் போது வேற மாதிரி இருக்கும். பாடல் அந்த படத்தை பார்த்த பிறகு அந்த பாடலுடைய அர்த்தமும் நாம வந்து வேற விதமா நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்படிதான் நம்ம நேயர்களுக்கும் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆரம்பத்தில் இந்த பாடல் வந்து இந்த பட்டியல நம்ம அறிமுகப்படுத்தும் போது 10th நிலையிலும் 9th நிலையிலும் தான் வந்தது. அது ஒரு மாதிரி கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடிட்டு
1: இருந்துச்சு. பாடல் வெளிவந்த போது
0: எங்களுக்கே ரொம்ப வந்து ஆச்சரியமா இருந்தது. என்னடா இளையராஜா பாடல் வந்து திரும்ப ஒரு கம்பை கொடுத்துருக்காரு, ஏன் வந்து வரல அப்படின்னு சொல்லும் போது படத்தை பார்த்த பிறகு நான் நினைக்கிறேன் மக்கள் பலருக்கும் இந்த பாடல் மேல ஒரு ஈர்ப்பு வந்திருக்கு. அதனால தான் இரண்டாம்
1: தூங்கும் போதெல்லாம் வந்து மைண்ட் வாய்ஸா கேக்குது இந்த பாட்டு.
0: ஆஹா, கேட்போமே.

0: பாடல் இரண்டாவது நிறைவு வெற்றிகரமா இடம் பிடிச்சிருக்கு.
1: எங்கப்பா அருமையா இருந்துச்சு பாடல கேட்கும்பொழுது. அது மாடி மீனாட்சின்னு சொல்லும் பொழுது
0: அருமையான ஒரு பாடல். இந்த நேரத்தில் நம்ம நேயர்கள் அனைவருக்குமே நம்ம நன்றியை சொல்லிக்கிறோம். டிக்டாக் வாயிலாகவும் வாட்ஸ்அப் வாயிலாகவும் வந்து எங்களுடைய நிகழ்ச்சியில கலந்து கொண்டமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
1: மீண்டும் அடுத்து வரும் இதே நிகழ்ச்சி இடம்பெறும் கேட்க தவறாதீங்க.
2: போக்குவரத்து நிலவரம்
1: எஸ்எல்ஏ நோக்கி செல்லும் சிடி அமோக்கி அவனி மூன்றிலிருந்து பிரைடல் சாலை நெடுக நெரிசல்.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: மம்மி பாஸ்மதி ரைஸ் தரத்தின் உன்னதம் சுவையின் அற்புதம்.
1: கல்யாண விருந்தினா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு பக்கம் நம்ம வீட்டு பாரம்பரிய சுவைய வாழை இலையில வரவங்களுக்கு அன்போடு பரிமாறணும், இன்னொரு பக்கம் அப்பஞ்சால பூரி ஆப்பம் பணியாரம் காஃபின்னு கேட்ட உடனே சுட சுட செஞ்சு அசத்தணும்.
4: அதுக்குதான் மதுராஸ் விலாஸ். 20 ஆண்டு அனுபவம், பாரம்பரிய வாழை இலை திருமண விருந்தா இருக்கட்டும், உடனே தயாரிக்கிற உணவா இருக்கட்டும், எல்லாமே மதுராஸ் பாத்துக்குவாங்க.
1: சுவையின் சிறப்பு அன்பின் அரவணைப்பு. மதுராஸ் விலாஸ் கேட்ரிங், தொலைபேசி 8183-9075.
5: மல்லிகா, உங்க பொண்ணு கல்யாணத்தை சிறப்பா செஞ்சிருக்கீங்க, அதுவும் அந்த மலர் மாலைங்க கண்ண பறிக்குது.
6: ஆமா, ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கட மாலைனா கண்ண பறிக்கத்தான் செய்யும்.
5: நினைச்சேன் நாங்களும் வாழையடி வாழையா ஜோதி ஸ்டோர்ல தான் வாங்குவோம், அந்த கைவண்ணமே தனிதான்.
6: நிச்சயமா, எல்லா சுப வைபவங்களுக்கும் தனித்தன்மை வாய்ந்த மாலைகளுக்கு என்றுமே ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கடை எண் 1 கேம்பல் லேன்.
7: சரும பராமரிப்பு சேவை, அழகு சிகிச்சைகள், த்ரெடிங், வாக்ஸிங், சேலை மடிப்புன்னு இன்னும் நிறைய ஆண்களுக்கும் சேவை கொடுக்கறதால என் கணவரும் அங்கதான் போறாரு.
8: சேஜ் சலூன், அனுபவம் உள்ள நிபுணர்கள், உயர்தர சேவை, அனைவருக்கும் ஏற்ற விலை. இன்றை செல்லுங்க 64 சரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா. சேஜ் சலூன்.
9: என்ன சொல்றீங்க, தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கினா இலவச தங்க காசா?
10: ஆமா,
9: நகைகளை வாங்கும் போது 40% வரை தள்ளுபடியா?
10: இது நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் சிறப்பான விழா கால சலுகை. தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கும் போது இலவசமா தங்க காசு தராங்க. கூடவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நகைகளின் செய்குலியிலும் மற்றும் வைரத்தின் விலையிலும் 40% வரை தள்ளுபடியும் உண்டு.
9: அப்படின்னா இப்பவே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு போவோம், நகைகளை வாங்குவோம், பரிசை பெறுவோம்.

0: ஒலியின் சிறந்த 10 பாடல்கள் ஆதரவு மதராஸ் விலாஸ். திருமண சுப நிகழ்வு விருந்துகளுக்கு மதராஸ் விலாஸ். சுவையின் சிறப்பு அன்பின் அரவணைப்பு மதராஸ் விலாஸ். 8183970075.
1: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
2: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
3: வணக்கம். 7:00 மீரியகாப் ஒலி 9:06 செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. சிங்கப்பூரில் காற்றின் தரம் தொடர்ந்து ஆரோக்கியமற்ற நிலையில் உள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தில் அது மிகவும் ஆரோக்கியமற்ற நிலையை எட்டக்கூடிய நிலையில் சிங்கப்பூர் அதற்கு தயாராகி வருகிறது. மாலை 6 மணி நிலவரப்படி 24 மணி நேரத்துக்கான காற்று தூய்மை கேட்டு குறியீடு 135 பதிவானது. மத்திய வட்டாரத்தில் புகைமூட்டம் ஆக மோசமாக இருக்கிறது. அங்கு காற்று தூய்மை கேட்டு குறியீடு 192 பதிவானது. சிங்கப்பூரின் மற்ற பகுதிகளில் 135 187 இடைப்பட்டிருக்கிறது. புகைமூட்டத்தால் சில பெற்றோர் பிள்ளைகளுக்கு முகக்கவசம் அணிவித்து பள்ளிக்கு அனுப்புகின்றனர். பள்ளிகள் வெளிப்புற நடவடிக்கைகளை குறைத்துக் கொண்டுள்ளன. Formula 1 இரவு நேர கார் பந்தயம் இன்று தொடங்கியிருக்கிறது. புகைமூட்டம் மோசமடைந்தால் நடவடிக்கை எடுக்க ஏற்பாட்டாளர்கள் தயார் நிலையில் இருக்கின்றனர். தேவை எழுந்தால் பார்வையாளர்களுக்கு N95 ரக முகக்கவசங்களும் மருத்துவ உதவியும் வழங்கப்படும். வானிலையை பொருட்படுத்தாமல் கார் பந்தய ரசிகர்கள் பிற்பகல் முதலே மெரினாபே வட்டாரத்தில் கூட தொடங்கிவிட்டனர். இன்று பயிற்சி சுற்று, நாளை தகுதி சுற்று, ஞாயிற்றுக்கிழமை இறுதி பந்தயம். அனைத்துலக நிலைத்தன்மை தர சான்றிதழ் கொண்ட பயோ LNG எனும் இயற்கையான பொருள்களால் தயாரிக்கப்படும் திரவ இயற்கை எரிவாயுவை சிங்கப்பூர் முதல் முறையாக பெற்றுக் கொண்டுள்ளது. ஷெல், சிங்கப்பூர் LNG நிறுவனங்கள் அந்த திரவ இயற்கை எரிவாயுவை சிங்கப்பூருக்கு கொண்டு வந்தன. அத்தகைய எரிவாயுவை உற்பத்தி செய்வதிலிருந்து பயன்படுத்தும் வரை விநியோகத் தொடரை கொண்டிருப்பது சாத்தியமானது என்று வர்த்தக எரிசக்தித்துறை அமைச்சர் டான்சேலிங் கூறினார். ஷெல் நிறுவனம் சிங்கப்பூரில் தளம் கொண்ட 135 நிறைவு நிகழ்ச்சியில் அவர் உரையாற்றினார். சவுதி அரேபியாவில் பொதுமக்களுக்கான விமான போக்குவரத்து கட்டமைப்புகள் மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதல்களுக்கு சிங்கப்பூர் கண்டனம் தெரிவித்துள்ளது. அத்தகைய தாக்குதல்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவற்றை எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாது என்றும் சிங்கப்பூர் வெளியுறவு அமைச்சு கூறியது. சவுதி அரேபியாவில் விமான நிலையம் ஒன்றின் மீது நேற்று நடத்தப்பட்ட 2 தாக்குதல்களில் அந்நாட்டவர் 3 மாண்டனர். மேலும் பலர் காயமடைந்ததாக சவுதி அரேபியாவின் சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் தெரிவித்தது. ST என்ஜினியரிங் நிறுவனத்தின் புதிய விமான பராமரிப்பு பழுதுபார்ப்பு வளாகத்தில் சுமார் 500 வேலைகள் உருவாக்கப்படும். 170 மில்லியன் வெள்ளி செலவில் கட்டப்பட்ட சாங்கி க்ரீக் வளாகம் அதன் செயல்பாடுகளை கடந்த மே மாதம் தொடங்கியது. இன்று அதிகாரப்பூர்வமாக அது முழுமையாக திறக்கப்பட்டது. முழுமையாக செயல்படும் போது சுமார் 500 ஊழியர்களை கொண்டிருக்கும். பெரும்பாலான வேலைகள் புதிதாக உருவாக்கப்படும். உரிமம் பெற்ற விமான பொறியாளர்கள், திட்டமிடல் உற்பத்தி கட்டுப்பாட்டு நிபுணர்கள், இயந்திர பழுதுபார்ப்பு நிபுணர்கள் போன்ற வேலைகள் வழங்கப்படும். அந்த வளாகத்தில் செயல்முறைகளுக்கு ஆதரவாக ஆளில்லா வானூர்திகள், தானியக்க இயந்திர மனித கருவிகள் பயன்படுத்தப்படும். கல்வி அமைச்சர் டெஸ்மன் லீ பெருங்கடல் ஆராய்ச்சி பிரச்சினைகளை தீர்க்கும் ஆற்றல்களையும் கூட்டாக பணியாற்றும் திறன்களையும் மேம்படுத்த மாணவர்களுக்கு உந்துதல் அளிக்கும் என்று கூறியிருக்கிறார். நிச்சயமற்ற உலகில் கடந்து செல்லவும் அவர்களை அது தயார் செய்யும் என்றார் அவர். கப்பல் பேயில் நங்கூரமிட்டுள்ள ஓஷன் எக்ஸ்பிளோரர் கப்பலில் அவர் பேசினார். ஆய்வு, ஒலி ஒளி தயாரிப்பு ஆற்றல்களை கொண்டது அந்த கப்பல். இதுவரை சுமார் 570 ஆசிரியர்களும் மாணவர்களும் அதனை சுற்று பார்த்திருக்கின்றனர். பள்ளிகளும் உயர்கல்வி நிலையங்களும் பெருங்கடல் பற்றிய புரிதலை வலுப்படுத்தும் இதர நடவடிக்கைகளில் பங்கேற்றுள்ளன. சிங்கப்பூரின் மூன்று முக்கிய வங்கிகளின் பங்குகள் கடந்த இரண்டு நாள்களாக சந்தித்த கடும் சரிவுக்கு பிறகு இன்னமும் நெருக்கதலை எதிர்நோக்குகின்றன. யுஓபி பங்கு விலை ஆக அதிகமாக சரிந்தது. டிவிஎஸ் பங்கு விலையும் சரிந்த நிலையில் ஓசிபிசி சற்று மீண்டு வந்தது. கடந்த இரண்டு நாள்களில் ஓசிபிசி கிட்டத்தட்ட 10 விழுக்காடும், யுஓபி சுமார் 8 விழுக்காடும், டிபிஎஸ் 6 விழுக்காடும் இழந்தன. ஸ்ட்ரெய்ட்ஸ் டைம்ஸ் குறியீடு கிட்டத்தட்ட 6 விழுக்காடு வீழ்ச்சி கண்டது. அமைதிக்கான நோபல் பரிசை தென்னாப்பிரிக்க நீதிபதி நவநீதம் நவி பிள்ளை வென்றிருக்கிறார். அமைதியையும் அனைத்துலக சட்டத்தையும் நிலைநாட்ட அவர் எடுத்த முயற்சிகளுக்காக அந்த பரிசு வழங்கப்பட்டுள்ளது. திருவாட்டி நவநீதம் பிள்ளை இந்திய தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்தவர். அனைத்துலக நீதிமன்றத்தில் நீதிபதியாக சேவையாற்றியவர். ஐக்கிய நாட்டு நிறுவன மனித உரிமை அமைப்பின் ஆணையராகவும் அவர் பொறுப்பேற்றிருந்தார். தென்னாப்பிரிக்காவில் இன ஒதுக்கலை முடிவுக்கு கொண்டு வந்த மறைந்த முன்னாள் அதிபர் நெல்சன் மண்டேலாவை தற்காத்த பெருமையும் அவரை சேர்கிறது.
4: சொல்லும் பொருளும் ஆத்தென்டிகேஷன், உறுதிப்படுத்துதல். வங்கி இணைய சேவையை பயன்படுத்துவோர் கடவுச்சொல் சிங்பாஸ் மூலம் தங்கள் தனிப்பட்ட விவரங்களை உறுதிப்படுத்த வேண்டும். Authentication, உறுதிப்படுத்துதல்.
3: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
5: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.
6: மாலை 4 மணி முதல் 8 மணி வரை டீ கடை ஆதரவு.
7: நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.

0: முதன்முறையாக 10 நாட்கள் ஜாக்ஸ்லாம் இந்தியா 20ஆம் ஆண்டு பிரம்மாண்டு தீபாவளி தள்ளுபடி விற்பனை. ஆடைகள், நகைகள், கைவினைப் பொருட்கள், 300க்கும் மேற்பட்ட கடைகள், இந்தியாவின் பிரபல கடை தெருக்கள், ஹரியாசின் வெடிங் பிரியாணி, தீபாவளி விருந்து, அதிரடி தள்ளுபடிகள், தினமும் பரிசுகள், துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் சென்று வர விமான பயணச்சீட்டுகள், கைபேசிகள், உல்லாச கப்பல் இரவு விருந்து பற்றுச்சீட்டுகள் ஆகியவற்றை வெல்லுங்கள். அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 3 10 நாட்கள் ஜாக்ஸ்லாம் இந்தியா தீபாவளி விற்பனை, அனுமதி இலவசம்.
1: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை, கோலா உருண்டை, சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
2: குமார் மெஸ், இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
3: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
4: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்த?
3: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
4: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
3: மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி
4: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 வெள்ளி.
3: ஆமா, அதோட துணைக்கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
4: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
3: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர், 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
5: எனக்கு தெரியல, அது பெரிய அளவு முதலீடு.
6: பெரிய அளவுன்னு யார் சொன்னது? மீரேக்கா இயக்கங்கள் வழி வரவேற்பை மதிப்பிட்டு பயன் அளிக்கிற விஷயங்கள்ல கவனம் செலுத்தி வளருங்க.
5: பலன் கிடைச்சா
6: அப்போ சிறப்பா வளர உங்களுக்கு தெரியும். தொடங்குவதற்கு சரியான இடம் எது என்பது மீரேக்கா இடம் கேளுங்க. மீரேக்கா வழங்குகிற ரெடி செட் க்ரோ. எங்களோட கலந்துரையான அழைங்க 6333-9888. மின்னஞ்சல் முகவரி MAE@mirakab.com.sg. உங்க mirakab.sg/ready set grow.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: ஆவி பறக்கும் டீக்கடை பக்கமா வாங்க. உங்களுக்காக விமலா நித்யா 4 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் கொஞ்சம் காசு நிறைய மியூசிக்.
2: ஆவி பறக்கும் டீக்கடை
3: 7 மணி செய்திகளுக்கு பிறகு தொடர்ந்து இடம் பெறுகின்றது
4: டீக்கடை.
3: நம்ம நேரலிக்காக இன்றைக்கு விஜய் சேதுபதியோட கதாபாத்திரம் பேரு நினைச்சேன். தொடக்கத்துல படத்துடைய தலைப்பை கேட்கும் போது குழந்தைகள் தட்டி தட்டி தூங்க பத்தா
4: கேலி சித்திரம்
3: சரி. உங்களுக்காக அந்த படத்துல இருந்தோ ஒரு அருமையான பாடல் காத்துட்டே
5: இருக்கேன்.
4: இந்த பாடலுடைய தொடக்க தலைப்பு
3: என்னது?
4: சிந்தபக் டம் டம் அப்படின்னு ஆரம்பிக்கும்.
3: கியூட்டான
4: ஒரு
3: பாட்டு.
4: அதாவது இது
3: தமிழ் பாடலா
4: அப்படிங்கிற இல்ல, இது வந்து சோட்டா பீம்கான ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு. நீங்க சொன்னது சரிதா, பத்தா தூங்கிக்கிறது குழந்தை பாத்தீங்களா கொண்டு வந்துட்டாங்க.
3: ஓ
4: சிந்தபக் டம் டம் பாத்தீங்களா
3: சாயபயங்கர், நம்ம நிறைய பேச வேண்டி இருக்கு.
4: அந்த பாடல் இன்னும் கொஞ்ச நேரத்துல அதோடு பத்தா திரைப்பட பற்றி ஒரு சுவாரஸ்யமான தகவல் காத்துட்டு இருக்கு.
3: நம்ம நேர்கள் புது பாடல் வேணும் அப்படின்னு கேக்குறவங்களுக்கு எடுத்து வச்சிருக்கோமுலோ.
4: நோரா ஃபட்டேஹி பிரியர்களே, வாங்க வாங்க வானொலி பக்கமாக.
3: என்ன பாட்டுமா இது?
4: எனக்கு தெரியுமா, நானா எழுதுன இந்த பாட்டை என்ன கேட்டுட்டு இருக்கீங்க?
3: இல்ல, எந்த அகராதி புரட்டினாலும் இந்த பாடல்களுக்கான அர்த்தம் புரியாது.
4: அர்த்தம் எல்லாம் இந்த காலத்துல பாட்டு வந்து நீங்க எதிர்பார்க்க கூடாது. பாடல அனுபவிங்க, ஆராயதீங்க
3: அப்படின்றீங்க. அப்படின்னா வாங்க அந்த பாடல இன்னும் கொஞ்ச நேரத்தில் இடம்பெற காத்திருக்கு. அதற்கு முன்பாக 80கள் காலகட்டத்துல விசிறிகளாக இருந்தீங்கன்னா இளையராஜாவோட பாடல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்காக அருமையான ஒரு பாடல் காத்துட்டு இருக்கு. இந்த வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே உணர் வந்து நல்ல சந்தோஷமா இருக்கும். அப்பா சனி ஞாயிற்றுக்கிழமை நல்லா ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு.
4: ஆமா, அதனால அந்த ஓய்வு எடுக்கிற அந்த சமயத்துல கொஞ்சம் வேகமான பாடலையும் நம்ம கேட்க போறோம். இப்போ
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பத
6: அண்ணமே
3: நீங்களும் இளையராஜாவோட விசிறியா?
4: அப்ப நீங்க தொடர்ந்து கேட்க வேண்டிய ஒரே ஒரு நிகழ்ச்சி

ஆசை நூறு வகைப்பாழ்வில் நூறு சுவைப்பா. போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா.

போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா, தினம் ஆடி பாடலாம் பல ஜோடி சேரலாம், மனம் போல் வா கொண்டாடலாம், மனம் போல் வா கொண்டாடலாம், ஆசை நூறு வகைப்பா.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: என்ன சொல்றீங்க? தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கினா இலவச தங்க காசா?
3: ஆமா,
2: நகைகளை வாங்கும் போது 40 விழுக்காடு வரை தள்ளுபடியா?
3: இது நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் சிறப்பான விழா கால சலுகை. தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கும் போது இலவசமா தங்க காசு தராங்க. கூடவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நகைகளின் செய்குலியிலும் மற்றும் வைரத்தின் விலையிலும் 40 விழுக்காடு வரை தள்ளுபடியும் உண்டு.
2: அப்படின்னா இப்பவே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு போவோம், நகைகளை வாங்குவோம், பரிசை பெறுவோம்.
4: சொல்லுங்கள் ராஜமாதா.
5: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
4: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
5: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
4: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
5: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
4: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
5: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
6: அதிபர் சவால் மூலம் ஆதரவு பெறும் 120 திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை 100,000-க்கும் மேற்பட்டோர் மற்றும் அவர்களது குடும்பங்களின் வாழ்க்கையை மேம்படுத்த உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றே உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/pc.

0: பீட்டு ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட், சிங்கப்பூர்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: அடுத்ததாக
1: பருத்தி வீரன் திரையில இருந்து இந்த ஒரு பாடல் காத்துட்டு இருக்கு விமலா.
4: அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113
5: பாரம்பரியம் உங்களுக்கு ஏற்ற உயர்தர வைர நகைகள் அழையுங்கள். 8430-4950-8430-4950 வைர வசீகரத்திற்கு D3 Diamonds. Power your desire.
6: சிங்கப்பூர்
7: வந்ததும் கிடைக்குமான்னு எங்ககிட்ட இருந்தே இப்போ இங்கேயும் கிடைக்கும்.
6: மில்கி மிஸ்ட் தயிர், நெய், பட்டர், சீஸ், பனீர், இப்படி தரமான மில்கி மிஸ்ட் பொருட்கள் எல்லாமே எல்லா கடைகளிலும் கிடைக்கும்.
7: மில்கி மிஸ்ட் மில்கி மிஸ்ட் மில்கி மிஸ்ட் தயிர்.
8: ஏய் அரா,

அடி காதர்ந்த மூலி உனகட்டு வண்டி தாடி. அட இந்த படி படிக்க

என்ன நாயனாரே, சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, வாயில வச்சு ஊத வேண்டியானு. நீங்க ஊதுறீங்களா, நான் ஊதவா?

0: இதுல இருந்து என்ன தெரியுது?
1: தெரியுது நல்ல நித்தி ஆடுறாங்கன்னு தெரியுது.
0: அது ஒண்ணு, யாரையும் தூங்க விட போறது இல்லன்னு தெரியுது.
1: இரவு 8 மணி வரைக்கும் இதே போல நல்ல வேகமான பாடல்களா காத்துக்கிட்டே இருக்கு. அதனால வானொலி பக்கமாகவே இணைஞ்சிருங்க. நேரம் 2:34.
2: வாகனம்
0: ஒன்று பழுதாகி உள்ளது. துவாசை நோக்கி செல்லும் PIECTECTக்கு பிறகு
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
4: மம்மி பாஸ்மதி ரைஸ், தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.
5: சிங்கப்பூரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருள்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பற்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக வண்ட ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோ, டாக்டர் ஊ, ஏசப்ரோ என இன்னும் பல. ஆமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள். 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள், தினந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 இரவு 8 நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். October 10 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றை செல்லுங்கள் wondershop.sg.
6: 20th ஆண்டாக வெற்றி நடை போடுகிறது
7: ஜாக் சலாம் இந்தியா.
6: 10 ஜாக் சலாம் இந்தியா. 300 மேற்பட்ட கடைகள். ஹரியாசின் தீபாவளி விருந்தை சுவைக்க தயாரா இருக்கீங்களா? துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான டிக்கெட்டுகள், கைபேசிகள், சொகுசு கப்பல் பயணம், இவற்றை வெல்வதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. October 16-25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 10 தீபாவளி விற்பனை.
8: தீபாவளி விற்பனை.
6: குடும்பத்தோட வாங்க, அனுமதி இலவசம்.
0: டீ கடையில தொழில்நுட்ப செய்து. அழைப்பு வரலாம், மெசேஜஸ் வந்திருக்கலாம்.
1: எனக்கு தெரியல, நான் வந்து யாருமே என்ன தொந்தரவு பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டேன். இருந்தாலும் தொலைபேசி அலறுது நித்யா. அதுக்கப்புறம் தான் போயிட்டு புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கிட்டேன்.
0: என்ன?
1: எப்படி வந்து இந்த டு நாட் டிஸ்டர்பையோ எப்பொழுதுமே இந்த அழைப்பையோ மெசேஜஸோ வாட்ஸ்அப்போ அது வரக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். சிலருக்கு வந்து என்ன மாதிரி தெரியாம இருக்கலாம், அவங்களுக்காக நான் சொல்றேன். வழக்கமா உங்க கை தொலைபேசியில நீங்க வந்து அந்த ஸ்வைப் டவுன் பண்ணீங்க, கண்ட்ரோல் சிஸ்டம்ல இருக்கும் அந்த நம்ம டு நாட் டிஸ்டர்ப்னு. அதையும் தாண்டி நீங்க என்ன செய்யணும்னா, செட்டிங் போயிட்டு ஃபோக்கஸ் தட்டிட்டு டு நாட் டிஸ்டர்ப்ல யாரெல்லாம் உங்களை வந்து அந்த மாதிரி டு நாட் டிஸ்டர்ப் போட்டாலும் யார் உங்களுக்கு செய்தி அனுப்பலாம் அப்படின்னு சிலரை நீங்க தேர்ந்தெடுக்கலாம். உதாரணத்துக்கு உங்க துணை அல்லது உங்க அப்பா அம்மா, அவங்க இந்த மாதிரி முக்கியமானவர்கள் நீங்க தேர்ந்தெடுக்கலாம். அப்படி உண்மையில யாருமே என்ன தொந்தரவு பண்ணக்கூடாது, யாருமே என்ன வந்து தொடர்பு கொள்ள கூடாதுன்னா அவங்க பேர் எதுவுமே நீங்க சேர்க்க கூடாது. அப்படி நீங்க போட்டீங்கன்னா டு நாட் டிஸ்டர்ப்ல யாருமே உங்களை தொந்தரவு பண்ண முடியாது.
0: புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கிட்டேன் விம்லா. எப்போதுமே டு நாட் டிஸ்டர்ப் போடும் போது அந்த வைப்ரேஷன், அதாவது எந்த ஒரு ஓசையும் இல்லாம வெறும் வைப்ரேட் மோட்ல வச்சிருவேன். அதனால என்னுடைய கைபேசி வைப்ரேட் பண்ணும். அப்ப எனக்கு தெரிஞ்சிடும் யாரோ எனக்கு செய்தி அனுப்பி வச்சிருக்காங்க. அதுவும் ஒரு முறை அப்படின்னு சொல்லலாம். ஆனா நீங்க சொல்ற மாதிரி இப்போது நம்ம வேலையிலோ ஏதாவது ஒரு விஷயத்துல மும்முரமா இருக்கும் போது திடீர்னு உங்களுக்கு அவசர அழைப்பு வருதுன்னா எப்படி அந்த வரதா நீங்க சொன்ன வழியை பின்பற்றி வர்றதா நல்லது.
1: நினைக்கிற கை தொலைபேசியை டு நாட் டிஸ்டர்ப்ல போட்டே இருக்க போறேன்னு நினைக்கிறேன்.

0: வடக்கு பகுதியில் 59 மேற்கு பகுதியில் 91 மத்திய பகுதியில் 123 இருக்கு, தெற்கு பகுதியில் 83 கிழக்கு பகுதியில் 113 பதிவாகி இருக்குங்க.
1: வானிலை நிலவரம் ஆதரவு
2: எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் பொன்னி ரைஸ். சுவையாக சமைக்க
3: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
2: அம்மா சொல்லி கொடுத்த மாதிரிதான் சமைக்கிறேன், அதே சமையல் குறிப்பையும் பயன்படுத்துறேன், அதே ஏன் சமையல் மட்டும் சரியா வர மாட்டேங்குது அப்படின்னு யோசிப்பவரா இருந்தீங்கன்னா உங்க சமையல் முறையில பிரச்சனை இல்லைங்க, நீங்க காய்கறிகளை எப்படி பார்த்து வாங்குறீங்க என்பதோ அதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம்.
4: என்ன சொல்றேன்,
2: சந்தையில முட்டை கோஸ் வாங்க போறீங்களா? இல்ல, கனமானதாக தேர்ந்தெடுங்க, இது சுவையா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வாட்டர் ஸ்பினிச் கங்கோங் அப்படின்னு மலாய் மொழியில சொல்லுவோம், மெல்லிய உறுதியான தண்டுகளை கொண்ட கங்கோங்க தேர்ந்தெடுங்க. தடிமனாக இருந்தா பொதுவாகவே சாப்பிடவும் ருசியா இருக்காது, அது கடினமாகவும் இருக்கும். அடுத்ததாக சாவி வகையான கீரை, அவற்றின் தண்டுகளை மெதுவா அழுத்தி பாருங்க, அவை உறுதியாக இருக்கணும். இலைகள் மஞ்சள் நிறமாக இருந்தா அவற்றையும் தவிர்த்து விடுங்க. அடுத்து பூண்டு, நல்ல இறுக்கமா சேதமடையாத தோல் கொண்ட பூண்டுகளை தேர்ந்தெடுங்க, அப்பதான் சுவையாக இருக்கும். நிறைவா இஞ்சி, மென்மையான தோலுடன் அழுத்தும் போது உறுதியா இருக்கணுங்க. இப்படிப்பட்ட இஞ்சிதான் வாசமா சுவையா இருக்கும். சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள சிறந்த வழி.
1: குறுஞ்செய்தியா?
5: ஆமா, யூசேஃப் சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடிகள் வரும் அக்டோபர் மாதத்துல கிடைக்க போறத என் தோழி நினைவூட்டுறா.
1: நல்லதுதான், நான் அதை பத்தி எப்போதும் மறந்துடுவேன்.
5: இந்த இரண்டு தள்ளுபடிகளும் பொருள் சேவை வரி பற்றுச்சீட்டு திட்டத்தின் ஒரு பகுதின்னு உனக்கு தெரியுமா?
1: ஓ, அது என்ன?
5: பொருள் சேவை வரி பற்றுச்சீட்டு திட்டம் தகுதி பெறும் சிங்கப்பூர்களுக்கான நிரந்தர ஆதரவு திட்டம். இதுல யூசேஃப் சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடிகளும் அடங்கும்.
1: அப்போ இது ஒரு முறை மட்டும் வழங்கப்படுற உதவி இல்லைன்னு தெரியுது.
5: ஆமா, மத்திய கிழக்கு நிலவரத்தால அறிவிக்கப்பட்ட ஆதரவு திட்டத்தின் படி வரும் அக்டோபர் மாதத்துல யூசேஃப் தொகை வழக்கத்தை விட 2 மடங்கா கிடைக்க போகுது.
1: தகவலுக்கு நன்றி. அடுத்தடுத்து வர்ற என்னுடைய கட்டணங்கள்ல இந்த தள்ளுபடிகள் வந்திருக்கான்னு கவனிக்கிறேன்.
6: வரும் அக்டோபர் மாதத்தில் தகுதி பெறும் 1 மில்லியனுக்கும் அதிகமான சிங்கப்பூர் HDB குடும்பங்கள் 190 வெள்ளி வரையிலான கூடுதல் யூசேஃப் தொகையையும் 1 மாதம் வரையிலான சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடியையும் பெற உள்ளன. மேல் விவரங்களுக்கு singaporebudget.gov.sg/gstv/rebates.
7: ஏபிஜே அபிராமியின் தங்கமே தங்கம், உங்கள் பழைய தங்கத்திற்கு விலையில் எந்த கழிவும் இல்லாமல் எடைக்கு நிகரான முழு மதிப்பு. மேலும் பழைய நகையை மாற்றி நீங்கள் வாங்கும் புதிய நகையின் மீத தொகைக்கு மட்டும் GST வரி செலுத்தினால் போதும். இந்த தங்கமான வாய்ப்பு உங்கள் ஏபிஜே அபிராமியில் மட்டும். மேலும் உங்களுக்கு பொருத்தமான ராசிக்கற்களை நவரத்தின வல்லுநரின் ஆலோசனையுடன் தேர்ந்தெடுத்து வாங்க சிறந்த நிறுவனம் ஏபிஜே அபிராமி பாப்புலர் ஜுவல்லர்ஸ்,
8: 85 சாலை, சிங்கப்பூர்.
2: கல்யாண விருந்தினா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு பக்கம் நம்ம வீட்டு பாரம்பரிய சுவைய வாழை இலையில வரவங்களுக்கு அன்போட பரிமாறணும், இன்னொரு பக்கம் அப்பஞ்சால பூரி ஆப்பம் பணியாரம் ஃபில்டர் காஃபின்னு கேட்ட உடனே சுட சுட செஞ்சு அசத்தணும்.
9: அதுக்குதான் மதுராஸ் விலாஸ். 20 ஆண்டு அனுபவம், பாரம்பரிய வாழை இலை திருமண விருந்தா இருக்கட்டும், உடனே தயாரிக்கிற உணவா இருக்கட்டும், எல்லாமே மதுராஸ் பாத்துக்குவாங்க.
10: சுவையின் சிறப்பு அன்பின் அரவணைப்பு மதுராஸ் விலாஸ் கேட்டரிங். தொலைபேசி 8183-9075.
1: ஒலி 9-6-8
11: சினிமா சினிமா
2: இந்த திரைப்படத்தை பத்தி தான் அனைவரும் பேசிருக்காங்க. ஒரு பக்கம் டாரதி திரைப்படத்துடைய அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த வேகம், அந்த படத்தை பத்தி எல்லாரும் வந்து சமூக வலைத்தளத்துல பேசிருக்க நேரத்துல பட்டனங்க திரும்பி பார்த்தா எல்லாம் பத்தா பத்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.
0: அதையும் பார்க்க வைக்கணும்னு தோண வைக்குது. இப்ப புரிஞ்சிருச்சா பத்தானா என்னன்னு?
2: தெரியல.
0: வந்திருக்காரு விஜய் சேதுபதி, அவரு தான் பத்தா.
2: ஓ,
0: அதுங்க வைக்கிறது பத்தா. ஆனா இது வேற,
2: அந்த படத்துல இடம் பெற்றிருக்கு. இந்த பாடல் வந்து மக்களுடைய நம்ம நேர்களுடைய மனசுல நல்லா இடம் பிடிச்சிருக்கு.
0: அழகான பாடல்கள் கொடுத்திருக்காரு நம்ம சாய் அபயங்கர்.
2: இந்த படத்தை பார்த்த பலரும் பாராட்டி இருக்கும் வேளையில உலக நாயகன் கமல்ஹாசன் அவருடைய ஒரு நிகழ்ச்சியின் போது சொல்லியிருந்தாரு,
4: விஜய் சேதுபதியை பாராட்டி தள்ளி இருந்தாரு. அது ஒரு பக்கம் இருக்க,
12: வெவ்வேறு உருவங்களை கொண்ட பல பேர், உயிரங்களை கொண்ட பல பேர், அதாவது சின்ன குட்டி பையனை பத்தி சொல்லியிருந்தாரு, வெளுத்து கட்டிருக்காரு பையனை
4: பிருத்வி அப்படின்னு சொல்லி இவர் ரொம்ப அருமையா நடிச்சிருக்காரு அப்படின்னு ஒரு ஜாம்பவான் சொல்லும் போது அந்த பையனுக்கு எப்படி இருந்திருக்கும்.
12: உண்மைதான், கமல்ஹாசனுடைய அவரே பாராட்டுறாரு அப்படின்னா அதெல்லாம் ஒரு பெரிய அங்கீகாரம். சின்ன வயசுல அது முதல் திரைப்படம் அந்த பையனுக்கு.
4: ஓ,
12: பையனுக்கு முதல் அனுபவம்.
4: அசத்திருக்காருன்னு கேள்விப்பட்டோம்,
12: அதனாலதான் நாளைக்கு படம் பார்க்க போறேன். நீங்க வரீங்களா?
4: சரி, வரேன், பாப்போம்.
12: சரி, அந்த குட்டி பையன் சாய் பிருத்திவிராஜ், அவரு என்ன அந்த படத்தை அனுபவிச்சாரு, அந்த படத்தை நடிச்ச அனுபவம், அதை பற்றி ஒரு அழகா வந்து பகிர்ந்து கொண்டிருக்காரு ஒரு நிகழ்ச்சியின் பொழுது.
4: வாங்க அதை நம்ம லீசா கேட்கலாம்.
13: எடுத்துக்கூடாது.
14: உங்களுக்கு என்ன டிஃபிகல்ட்டா இருந்தது? ஸ்கேரா இருந்தது, ஈஸி ஆக்கிட்டாரு, வேற என்ன டிஃபிகல்ட்டா இருந்தது படத்துல?
13: எனக்கு எதுவும் டிஃபிகல்ட்ஸ் தெரியல.
14: இல்ல,
13: ஆனா வந்து டாக்டர்ஸா வந்து மார்னிங் டு நைட் வந்து லைக் இப்போ ஒரு ஷார்ட் போதுன்னா அந்த ஷார்ட் முன்னாடி அது வந்து லைக் இந்த மாதிரி இது பண்ணும் லைக் 4 to 3 times சொல்லி கொடுத்துருவாரு.
14: ஓ ஓகே.
13: நான் வந்து ஓகே சார் அந்த மாதிரிலாம் சொல்லி அப்புறம் அவர் வந்து லைக் நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன், ஏன்னா இது வந்து என் ஃபர்ஸ்ட் மூவி வந்து. ஸோ நைஸ்.

0: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கியிருந்தாங்க
1: அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ரங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி.
0: தமிழ் ஆதவன் அவரோட குரையில வத்தா படத்துல இந்த பாடலை நாம கேட்டோம்.
2: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரவு மெதுவடைஞ்சிருக்கு. துவாசை நோக்கி செல்லும் இவா இ துவாஸ் வெஸ்ட் டிரைவ் எக்ஸிட் அருகில்
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
4: மம்மி பாஸ்மதி ரைஸ் தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.
5: இன்னும் கிளம்பலையா?
6: பாரு, என் முகம் பொலிவே இல்லாம இருக்கு.
5: கவலைய விடு, முகப்பொலிவுக்கு பஞ்சாரா ஸ்மல்தானி மிட்டி. முகப்பருக்களை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் ஆரஞ்சு. வறண்ட சருமத்துக்கு பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் பப்பாளி. சருமத்தில் உள்ள பிசுபிசுப்பை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் சந்தனம். முகத்துக்கு புத்துணர்ச்சி தர பஞ்சாராஸ் கற்றாழை. இது போன்ற பல வகையான பஞ்சாராஸ் ஃபேஸ் வாஷ் பொருட்கள் உங்க முகத்தை பாதுகாக்க உதவலாம்.
6: இதெல்லாம் எங்க கிடைக்கும்?
5: நம்ம பஞ்சாராஸ் சிங்கப்பூரில் உள்ள அனைத்து பிரபல கடைகளிலும் கிடைக்கும். மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பக்கடை, சிங்கப்பூர்.
1: மாலை 4 மணி முதல் 28 மணி வரை டீ கடை.

0: நலம் தரும் தினம் ஆர்கேஜினை
1: அமைதியாக அமர்ந்திருக்கும் உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல்
2: வணக்கம்.
3: நீங்க சுத்தி இங்கதான் வருவீங்க.
4: இரவனில் ஆட்டம் நிகழ்ச்சியில எங்க பாட்டையும் கேட்கலாம்,
3: உங்க பாட்டையும் கேட்கலாம்.
4: மனசுல உள்ளதை எங்ககிட்ட நீங்க கொட்டலாம்.
3: அதுக்கும் ஒரு நிகழ்ச்சி இருக்கு. மனசுல இருக்கிறது எல்லாமே நீங்க கொட்டிட்டீங்கன்னா
5: கண்ணம் பண்ணு மாதிரி ஆயி அப்படி தேச சாயிரும்.
4: ஒவ்வொரு நாள் டிக்டாக்ல சந்திக்கும் போது எங்ககிட்ட பேசுங்க.
3: ரஃபி
4: நவீன் வழங்கும்
6: இரவினில் ஆட்டம் இணையில்ல கொண்டாட்டம். இரவினில் ஆட்டம்
7: நான்கு படியிலிருந்து ஒலி 9.6 இணைஞ்சிருக்கும் அனைவருக்கும் மீனவர்களுடைய மனமார்ந்த
5: நன்றி.
7: நீல் என்பவர் விமலா, அவர் வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு மனிதர். அவர் பிறப்பிலேயே அவருக்கு நிறங்கள் தெரியாது, அவருக்கு வந்து கிரே ஸ்கேல் மட்டும்தான் தெரியும். அதனால அவர் சிகிச்சை சென்றிருந்தாரு. தன்னுடைய மூளையில இருந்து வெளியிலே ஒரு ஆண்டனாவோட அவர் வந்து இப்போது நடமாடி கொண்டிருக்கிறாரு. அதை அந்த ஆண்டனா என்ன செய்யணும், இப்போது வண்ணங்களை பார்க்க வைக்காது அது. ஆனா என்ன வண்ணம் பாக்குறாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஒளி எழுப்பும். அதுல இருந்து தெரியும், ஓ இது ஆரஞ்சு மஞ்சள் அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரியும். இப்போது அவருடைய அடையாள அட்டையில ஆண்டனாவோட என்னால படம் எடுக்க முடியும்பா அப்படின்னு சொல்லி அவர் தைரியமா இப்போது நடமாடி கொண்டு.
8: உண்மையிலே பெரிய விஷயம் அனிதா, இந்த மாதிரியான நபர்களுக்கு மனிதர்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குது இல்லையா தொழில்நுட்ப மருத்துவத்துறை. இது உண்மையிலே வந்து பின்னணியில இருக்கிறவங்களுக்கு நம்முடைய பாராட்டுகளை தெரிவிக்கும். அதே பாராட்டோட இன்றைக்கு நாம வந்து ஷாருல் கான் அவர்களை, ஷாருல்
7: ஷாருல்
8: அவரை சந்திச்சிருந்தோம்.
7: ஆமா, ஷாருல் கான் அவர் வந்து சமீபத்துல அங்கிள் டாக்ஸி சீசன் 5 ஒளிப்பதிவாளராக இருக்கிறாரு. அவருடைய பிரமாதமான இந்த ஒரு பணிக்கு இப்போது மீடியா கார்ப் ஸ்கிரீன் அவார்ட்ஸ் கொடுத்திருக்காங்க விம்லா.
8: ஆமா, அவருடைய சுவாரஸ்யமான அந்த பேட்டி இடம்பெற்றது. 6 மேல நம்ம நேர்களுக்காக ஒலியின் சிறந்த 10 பாடல்களை வெளியேற்றிருந்தோம். நம்ம நேர்கள் பலரும் வாக்களித்திருந்த ஒரு பாடல்
7: அதுதான்.
8: எப்படி இந்த பாடல் முதல் எடுத்து பிடிச்சது அப்படின்னு எங்களை திட்டாதீங்க.
7: இரண்டாவது நிலையில முத்துமணி பாடலை கேட்டோம் நாம.
8: அடுத்த வாரம் முதல் எடுத்து பிடிக்கணும்
7: சொல்றேன். ஆமா, எல்லாம் உங்க கையில தான் இருக்கு.
8: சரி, தொடர்ந்து வாக்களிங்க. இடம்பெற்ற தகவல்கள் அனைத்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்ற சந்தோஷத்துல மீண்டும் நாங்கள் விடைபெறும் நேரம் வந்தாச்சு. நம்ம நேர்களுக்காக நீங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில வந்துருவீங்க தானே நிகழ்ச்சி படுங்க.
7: இந்த வாரம் நான் இல்ல தாய்
8: இல்ல பரவாயில்ல, நீங்க செய்யுங்களேன். எல்லாரும் கேக்குறாங்க நித்யா தான் வேணும்.
7: தெரியல, முடிவெட்டுல இருந்து எனக்கு இந்த வலது பக்கத்துல இருந்து காது கேட்கலங்களா.
8: இப்போது டாடா பாபா சொல்லி விடைபெறுகின்றோம்.
7: பை பேபி,
8: ரவுடி பேபி,
7: இது டீ கடை.

0: என்ன மாமா, உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுமே, அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம்
1: அப்படின்ற.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங். வணக்கம். 8:00 மீடியாகாப் ஒலி 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. சிங்கப்பூரில் காற்றின் தரம் தொடர்ந்து ஆரோக்கியமற்ற நிலையில் உள்ளது. தற்போதைய நிலவரத்தை பார்த்தால் அடுத்த 24 மணி நேரத்தில் அது மிகவும் ஆரோக்கியமற்ற நிலையை எட்டக்கூடும் என்று தேசிய சுற்றுப்புற அமைப்பு முன்னுரைக்கிறது. அரசாங்கத்தின் புகைமூட்ட பணிக்குழு மக்களின் சுகாதாரத்தையும் நலத்தையும் பாதுகாப்பதற்கான அடுத்த கட்ட திட்டங்களையும் செயல்படுத்தவும் யோசனைகளை விடுக்கவும் தயார் நிலையில் உள்ளது. குறிப்பாக எளிதில் பாதிக்கப்படக்கூடியவர்களை கருத்தில் கொண்டு நடவடிக்கைகள் எடுக்கப்படும். காற்று தூய்மை கேட்டு குறியீடு 200 மேல் சென்றால் மக்கள் கழகத்தின் அடித்தள அமைப்புகள் தகுதி பெறும் சிங்கப்பூர்களுக்கு N95 முகக்கவசங்களை வழங்க தொடங்கும். இன்றிரவு 7 நிலவரப்படி 24 மணி நேரத்துக்கான காற்று தூய்மை கேட்டு குறியீடு 136 பதிவானது. மத்திய வட்டாரத்தில் புகைமூட்டம் ஆக மோசமாக இருக்கிறது. அங்கு காற்று தூய்மை கேட்டு குறியீடு 192 பதிவானது. சிங்கப்பூரின் மற்ற பகுதிகளில் 136 187 இடைப்பட்டிருக்கிறது. சவுதி அரேபியாவில் பொதுமக்களுக்கான விமான போக்குவரத்து கட்டமைப்புகள் மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதல்களுக்கு சிங்கப்பூர் கண்டனம் தெரிவித்துள்ளது. அத்தகைய தாக்குதல்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவற்றை எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாது என்றும் சிங்கப்பூர் வெளியுறவு அமைச்சு கூறியது. சவுதி அரேபியாவில் விமான நிலையம் ஒன்றின் மீது நேற்று நடத்தப்பட்ட 2 தாக்குதல்களில் அந்நாட்டவர் 3 மாண்டனர். சிங்கப்பூரின் 3 முக்கிய வங்கிகளின் பங்குகள் கடந்த 2 நாள்களாக சந்தித்த கடும் சரிவுக்கு பிறகு இன்னமும் நெருக்குதலை எதிர்நோக்குகின்றன. யுஓபி பங்கு விலை ஆக அதிகமாக சரிந்தது. டிபிஎஸ் பங்கு விலையும் சரிந்த நிலையில் ஓசிபிசி சற்று மீண்டு வந்தது. கடந்த 2 நாள்களில் ஓசிபிசி கிட்டத்தட்ட 10 விழுக்காடும், யுஓபி சுமார் 8 விழுக்காடும், டிபிஎஸ் 6 விழுக்காடும் இழந்தன. ஸ்ட்ரீட்ஸ் டைம்ஸ் குறியீடு கிட்டத்தட்ட 6 விழுக்காடு வீழ்ச்சி கண்டது. புக்கெட் பாத்தோக்கில் உள்ள அல் ரவுடா பள்ளிவாசல் சுமார் 30 முதல் முறையாக பெரிய அளவில் மேம்பாடு காண்கிறது. சுமார் 9 வெள்ளி செலவில் மேம்பாட்டுப் பணிகள் இடம்பெறும். பள்ளிவாசலில் ஒரே நேரத்தில் 4,000 பேர் வரை தொழுகையில் ஈடுபடலாம். அங்கு சென்று வருவதற்கான வசதிகளும் சமூக நடவடிக்கைகளுக்கான இடங்களும் மேம்படுத்தப்படும். உணவு விநியோக நிறுவனமான கோமேஸுக்கு உணவு பாதுகாப்பு குற்றங்களுக்காக 13,000 வெள்ளி அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் ரிவர் வேலி தொடக்கப்பள்ளியில் சிலர் அந்த நிறுவனத்தின் உணவை சாப்பிட்ட பிறகு வயிற்றுக் கோளாற்றால் அவதிப்பெற்றனர். தொற்றுநோய் அமைப்பும் சிங்கப்பூர் உணவு அமைப்பும் இணைந்து கோமேஸ் நிறுவனத்தின் வளாகத்தில் சோதனை நடத்தின. பல்வேறு உணவு பாதுகாப்பு குறைபாடுகளை அவை கண்டுபிடித்தன. உணவு சேவை நிறுவனங்கள் அவற்றின் வளாகத்தை சுத்தமாக வைத்திருக்கவும் முறையாக பராமரிக்கவும் அதிகாரிகள் நினைவூட்டுகின்றனர். உணவு பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றும்படியும் வலியுறுத்துகின்றனர். முன்னாள் வழக்கறிஞர் லிம் தியன் அரசு நீதிமன்றத்தில் சரணடைய தவறியதற்காக மேலும் சில குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்குகிறார். கடந்த ஆகஸ்ட் மாதம் அவர் தமக்கு விதிக்கப்பட்ட சிறை தண்டனையை நிறைவேற்றுவதற்கு சரணடைய தவறினார். செல்லுபடியான கடப்பிதழோ அடையாள ஆவணமோ இல்லாமல் சிங்கப்பூரை விட்டு வெளியேறியதற்காக குடிநுழைவு சட்டத்தின் கீழ் ஒரு குற்றச்சாட்டை அவர் எதிர்நோக்குவதாக காவல்துறை தெரிவித்தது. சிறை தண்டனை நிறைவேற்றுவதை தவிர்ப்பதற்காக சிங்கப்பூரை விட்டு மலேசியாவுக்கு சென்றதாகவும் லிம் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. எதிர்த்தரப்பு அரசியல்வாதியுமான அவர் மீது மொத்தம் 7 குற்றச்சாட்டுகள் பதிவாகியிருக்கின்றன. மலேசிய அரசாங்கம் அடுத்த ஆண்டுக்கு 112 பில்லியன் வரவு செலவு திட்டத்தை வெளியிட்டுள்ளது. இவ்வாண்டுடன் ஒப்பிடுகையில் அது மிதமான ஏற்றம் என்று கூறப்படுகிறது. உலகளவில் அதிகரிக்கும் எண்ணெய் விலை, அரசாங்க நிதி மீதான நெருக்குதல் போன்றவற்றுக்கு இடையில் வரவு செலவு திட்டம் வெளியிடப்பட்டது. மலேசிய பிரதமரும் நிதியமைச்சருமான திரு அன்வார் இப்ராஹிம் வரவு செலவு திட்டத்தை வெளியிட்டார். குறிப்பிட்ட அம்சங்களில் அரசாங்கம் வழங்கும் சலுகைகளை அவர் தற்காத்து பேசினார். தேவையில்லாத செலவுகளை குறைத்து மக்களுக்கு தேவையான அம்சங்களுக்கு நிதி வழங்க அது உதவியிருப்பதாக அவர் சொன்னார். சிங்கப்பூரில் பிறந்து இந்திய திரையுலகில் கால் பதித்தது மட்டுமல்ல, தமக்கென்று ஒரு பெயரையும் நிலைநாட்டிக் கொண்டார் பின்னணி பாடகி முனைவர் பிரியதர்ஷினி. தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி என பல்வேறு மொழிகளில் 180 மேற்பட்ட திரைப்பட பாடல்களை அவர் பாடியிருக்கிறார்.
2: அப்போ எல்லோரும் முன்னாடி பாடும்போது அவங்க சொன்னாங்க, வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, நீ இங்கே வந்து இருந்தேன்னா கண்டிப்பாக வந்து நீ வந்து யூ கேன் ட்ரை டு சிங் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஃபார் த மூவிஸ் அப்படின்னு, ஏன்னா வாய்ஸ் வந்து மூவிக்கு ஏற்ற மாதிரி ஒரு வாய்ஸாக இருக்க சொன்னாங்க, த ஹைஸ் அண்ட் ஆல் தட். ஸோ அப்போது ஒரு ஆசை இருந்தது, பட் கண்டிப்பாக ரொம்ப நான் அந்த ஆசையை ரொம்ப டீப்பாலாம் போல.
1: அது பற்றிய விரிவான தொகுப்பை இன்றிரவு 8:30 தொலைக்காட்சி செய்தியில் பார்க்கலாம். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 9:00 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
3: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.
4: நித்யா, உன் வீட்டுல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கு.
5: அழகு மட்டுமல்ல, சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
4: சுவையா?
5: இந்த காஃபி.
4: இது கோதாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சு. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்போ இங்க எப்படி?
5: கோதாஸ் ஃபில்டர் காஃபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
6: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோதாஸ் ஃபில்டர் காஃபி தூள், கோதாஸ் துரித வகை காஃபி தூள், கோதாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் SP முத்தையான் சன்ஸ்.
7: என்ன சொல்றீங்க, தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கினா இலவச தங்க காசா?
8: ஆமா,
7: நகைகளை வாங்கும் போது 40% வரை தள்ளுபடியா?
8: இது நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் சிறப்பான விழா கால சலுகை. தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கும் போது இலவசமா தங்க காசு தராங்க. கூடவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நகைகளின் செய்குலியிலும் மற்றும் வைரத்தின் விலையிலும் 40% வரை தள்ளுபடியும் உண்டு.
7: அப்படின்னா இப்பவே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு போவோம், நகைகளை வாங்குவோம், பரிசை பெறுவோம்.
9: Formula One is back under the floodlights. The Singapore Airlines Singapore Grand Prix roars back into the iconic Marina Bay Street Circuit from 9th to 11th October. Feel the adrenaline as the world's fastest drivers battle it out, speeding wheel to wheel as they race for victory at the home of Formula One's spectacular night race. Can Mercedes duo Kimi Antonelli and George Russell keep their momentum going? Or will Ferrari, McLaren and Red Bull turn up the pressure and take the fight all the way to the checkered flag? Strap in for an exciting race filled with full-throttle, high-octane Formula One action as MediaCorp brings you all the action live from 9th to 11th October on Channel 5 and MeWatch. The coverage of Formula One Singapore Airlines Singapore Grand Prix 2026 is brought to you by broadcast main sponsor Direct Asia Insurance. Buy motor and travel insurance today at directasia.com.

0: எப்ப பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜினையில சமைச்சு கொடுத்தேன். உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசுனைங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். அதே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
1: ஆர்கே ஜினை சிங்கப்பூரின் விருப்பமான நெய்.
2: எனக்கு M1 ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
3: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
2: M1 க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
3: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
2: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
3: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
2: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
3: அடடா, நான் இப்பவே M1 க்கு மாற போறேன்.
2: M1 க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
4: இந்த அக்டோபரில் மீ லிசனில் உங்கள் கவனத்தை ஈர்க்கும் வலையொலிகளை கேளுங்கள். என்ன நடந்தது வலையொலியில்?
5: விளக்கம் கேட்டபோது பதில் கிடைக்காததால் பீட்டர் அந்த சிறுவனின் முகத்தில் குறைந்தது 5 முறை குத்தினார், அறைந்தார்.
4: மீ லிசன் வலையொலிகளுடன் இடைவிடாத பொழுதுபோக்கை அனுபவியுங்கள்.
6: ஒலியில் இப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஹிந்தி பாடல்கள்.
7: You're listening to Hindi Numbers on 960.

கேட்டுக்கொண்டிருப்பது ஹிந்தி நாள்கள். You're listening to Hindi Numbers on only 968.

0: வெறும் 10 விழுக்காடு முன்பணம் செலுத்தி ஜாயா லுகாஸில் உங்கள் அபிமான நகைகளை இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.
1: இப்பொழுதா? விழா காலத்திற்கு இன்னும் நாட்கள் இருக்கிறதே.
0: அதனால் தான் சிறந்த தங்க விலையை பெற இப்பொழுதே முன்பதிவு செய்ய வேண்டும். தங்க விலை உயர்விலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள ஜாயா லுகாஸில் இப்பொழுதே நகைகளை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். அது மட்டுமின்றி தங்க விலை குறைந்தால் குறைந்த விலைக்கே நீங்கள் நகைகளை வாங்கலாம். இன்னும் சிறப்பு என்னவென்றால், இதை நீங்கள் நேரில் சென்றும் அல்லது ஜாயா லுகாஸ் செயலியிலும் வாங்கிக் கொள்ளலாம். இந்த முன்பதிவு சிறப்பு சலுகைகள் நவம்பர் 7 வரை மட்டுமே.
2: ஜாயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
4: குமார் மெஸ், இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
5: சிங்கப்பூரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருள்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பற்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக வாட்டர் ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோன், டாக்டர் உ, ஏசப்போ என இன்னும் பல. ஆமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள், திறந்து வரும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 இரவு 8 நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றைய செல்லுங்கள் wondershop.sg. You're listening to Hindi Numbers on Mediacom Oli 968.
6: Mediacom Oli 968 இல் ஹிந்தி பாடல்கள்.

0: என்ன சொல்றீங்க, தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கினா இலவச தங்க காசா?
1: ஆமா,
0: நகைகளை வாங்கும் போது 40% வரை தள்ளுபடியா?
1: இது நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் சிறப்பான விழா கால சலுகை. தங்கம் மற்றும் வைர நகைகளை வாங்கும் போது இலவசமா தங்க காசு தராங்க. கூடவே தேர்ந்தெடுக்கப்பட்ட நகைகளின் செய்குலியிலும் மற்றும் வைரத்தின் விலையிலும் 40% வரை தள்ளுபடியும் உண்டு.
0: அப்படின்னா இப்பவே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு போவோம், நகைகளை வாங்குவோம், பரிசை பெறுவோம்.

0: என்ன நடந்தது? இந்த பணிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
1: I want to go out and buy food. Bring me downstairs.
0: வெளியே சென்று உணவு வாங்க வேண்டும். தன்னை அழைத்து செல்லுமாறு அவர் கேட்டார். மேரி கதவை திறந்து,
2: You eat already.
0: அவர் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டதாக கூறினார். பின்னர் அந்த பணிப்பெண் கதவை சாத்தினார். ஆனால் முதியவர் அதோடு நிறுத்தவில்லை. வரவேற்பறையில் இருந்த தனது நடை கைத்தடியை எடுத்தார். மேரியின் அறை கதவை அந்த கைத்தடியால் தொடர்ந்து அடித்தார். கைத்தடியுடன் நின்று இருந்த முதியவரை பார்த்ததும் அவர் கோபமடைந்தார். அதன் பிறகு என்ன நடந்தது? இந்த முழு பாகமும் மீ லிசனில் மட்டும்தான் இருக்கிறது. மீ லிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் நீங்கள் அங்கு சென்று கேட்கலாம். மீடியாகாம் ஒலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது.
3: வணக்கம். 7:00 மீடியாகாப் போலி 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. சிங்கப்பூரில் காற்றின் தரம் தொடர்ந்து ஆரோக்கியமற்ற நிலையில் இருக்கிறது. தற்போதைய நிலவரத்தை பார்த்தால் அடுத்த 24 மணி நேரத்தில் அது மிகவும் ஆரோக்கியமற்ற நிலையை எட்டக்கூடும் என்று தேசிய சுற்றுப்புற அமைப்பு முன்னுரைக்கிறது. அரசாங்கத்தின் புகைமூட்ட பணிக்குழு மக்களின் சுகாதாரத்தையும் நலத்தையும் பாதுகாப்பதற்கான அடுத்த கட்ட திட்டங்களை செயல்படுத்தவும் ஆலோசனைகளை விடுக்கவும் தயார் நிலையில் இருக்கிறது. குறிப்பாக எளிதில் பாதிக்கப்படக்கூடியவர்களை கருத்தில் கொண்டு நடவடிக்கைகள் எடுக்கப்படும். காற்று தூய்மை கேட்டு குறியீடு 200 மேல் சென்றால் மக்கள் கழகத்தின் அடித்தள அமைப்புகள் தகுதி பெறும் சிங்கப்பூரர்களுக்கு N95 முகக்கவசங்களை வழங்க தொடங்கும். இன்றிரவு 8 நிலவரப்படி 24 மணி நேரத்துக்கான காற்று தூய்மை கேட்டு குறியீடு 135 பதிவானது. மத்திய வட்டாரத்தில் புகைமூட்டம் ஆக மோசமாக இருக்கிறது. அங்கு காற்று தூய்மை கேட்டு குறியீடு 192 பதிவானது. சிங்கப்பூரின் மற்ற பகுதிகளில் 135 186 இடைப்பட்டிருக்கிறது. இவ்வேளையில் சிங்கப்பூர் ஆயுதப்படை புகைமூட்டத்தால் வெளிப்புற நடவடிக்கைகளில் மாற்றங்களை செய்கிறது. நீண்ட நேரம் அல்லது கடுமையான வெளிப்புற நடவடிக்கைகளில் படையினர் ஈடுபடுவது இயன்றவரை தவிர்க்கப்படும். உடலுறுதி சோதனைகள் உட்புறங்களுக்கு மாற்றப்படுகின்றன. ஏற்கனவே மருத்துவ பிரச்சினை கொண்ட படையினரை பாதுகாக்க கூடுதல் நடவடிக்கை எடுக்கப்படும். அவர்களுக்கு N95 ரக முகக்கவசம் வழங்கப்படும். புகைமூட்ட நிலவரத்தை தொடர்ந்து கண்காணிப்பதாக சொன்ன சிங்கப்பூர் ஆயுதப்படை நிலைமைக்கு ஏற்றவாறு மாற்றங்களை செய்யும் என்று கூறியது. காற்று தர குறியீடு 300 தாண்டினால் அனைத்து அத்தியாவசியமற்ற வெளிப்புற நடவடிக்கைகள் நிறுத்தப்படும் என்று அது தெரிவித்தது. அத்தியாவசிய உட்புற நடவடிக்கைகளில் ஈடுபடும் போது படையினர் முகக்கவசம் அணிந்து கொள்வர். புக்கெட் பாத்தோக்கில் உள்ள ஆர் ரவுடா பள்ளிவாசல் சுமார் 30 முதல் முறையாக பெரிய அளவில் மேம்பாடு காண்கிறது. சுமார் 9 வெள்ளி செலவில் மேம்பாட்டுப் பணிகள் இடம்பெறும். பள்ளிவாசலில் ஒரே நேரத்தில் 4000 பேர் வரை தொழுகையில் ஈடுபடலாம். அங்கு சென்று வருவதற்கான வசதிகளும் சமூக நடவடிக்கைகளுக்கான இடங்களும் மேம்படுத்தப்படும். சிங்கப்பூரில் Formula 1 கார் பந்தய வளாகத்தில் விற்கப்படும் பானக்கலன்களுக்கு 10 வைப்புத் தொகை செலுத்த தேவையில்லை. அந்த வளாகத்துக்குள் விற்கப்படும் பானக்கலன்களுக்கு தேசிய மறுபயணீட்டுத் திட்டத்திலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருப்பதாக தேசிய சுற்றுப்புற அமைப்பு தெரிவித்தது. பானக்கலன்களை திருப்பிக் கொடுத்து வைப்புத் தொகையை பெறும் திட்டம் இம்மாதம் முதல் தேதி முழுமையாக நடப்புக்கு வந்த சில நாள்களில் Formula 1 கார் பந்தயம் இடம்பெறுகிறது. உணவு விநியோக நிறுவனமான கோமேஸுக்கு உணவு பாதுகாப்பு குற்றங்களுக்காக 13,000 வெள்ளி அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த ஜனவரி மாதம் ரிவர்வேலி தொடக்கப்பள்ளியில் சிலர் அந்த நிறுவனத்தின் உணவை சாப்பிட்ட பிறகு வயிற்றுக் கோளாற்றால் அவதிப்பட்டனர். தொற்றுநோய் அமைப்பும் சிங்கப்பூர் உணவு அமைப்பும் இணைந்து கோமேஸ் நிறுவனத்தின் வளாகத்தில் சோதனை நடத்தின. பல்வேறு உணவு பாதுகாப்பு குறைபாடுகளை அவை கண்டுபிடித்தன. உணவு சேவை நிறுவனங்கள் அவற்றின் வளாகத்தை சுத்தமாக வைத்திருக்கவும் முறையாக பராமரிக்கவும் அதிகாரிகள் நினைவூட்டுகின்றனர். உணவு பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றும்படியும் அவர்கள் வலியுறுத்தினர். முன்னாள் வழக்கறிஞர் லிம் தியன் அரசு நீதிமன்றத்தில் சரணடைய தவறியதற்காக மேலும் சில குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்குகிறார். கடந்த ஆகஸ்ட் மாதம் அவர் தமக்கு விதிக்கப்பட்ட சிறை தண்டனையை நிறைவேற்றுவதற்கு சரணடைய தவறினார். செல்லுபடியான கடப்பிதழோ அடையாள ஆவணமோ இல்லாமல் சிங்கப்பூரை விட்டு வெளியேறியதற்காக குடிநுழைவு சட்டத்தின் கீழ் ஒரு குற்றச்சாட்டை அவர் எதிர்நோக்குவதாக காவல்துறை தெரிவித்தது. சிறை தண்டனை நிறைவேற்றுவதை தவிர்ப்பதற்காக சிங்கப்பூரை விட்டு மலேசியாவுக்கு சென்றதாகவும் லிம் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. தேசிய தண்ணீர் அமைப்பான PUB பருவநிலை மாற்றத்துக்கு ஏற்ப தண்ணீரை நிர்வகித்தல், புதுமையான தண்ணீர் சார்ந்த தீர்வுகளை உருவாக்குதல் போன்ற முயற்சிகளுக்காக அனைத்துலக தண்ணீர் சங்கத்திடமிருந்து அங்கீகாரம் பெற்றிருக்கிறது. ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் நடைபெற்ற அனைத்துலக தண்ணீர் மாநாட்டில் PUB அமைப்புக்கு சாதனையாளர் பிரிவின் கீழ் அந்த அங்கீகாரம் வழங்கப்பட்டது. மொத்தம் 4 அமைப்புகளுக்கு அந்த விருது வழங்கப்பட்டது. PUB அமைப்பின் நியூ வாட்டர் திட்டத்திற்கு புத்தாக்க விருதும் வழங்கப்பட்டது. சிங்கப்பூரின் நிதி இருப்பு எவ்வாறு பாதுகாத்து பெருக்கப்படுகிறது என்பதை இளம் சிங்கப்பூரர்கள் அறிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. சொந்த எதிர்கால நிதி திட்டமிடலுக்கான பாடங்களையும் அவர்கள் கற்றுக்கொள்ளலாம். GIC அரசாங்க முதலீட்டு நிறுவனம் முதல் முறையாக பொது கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கிறது. 45th ஆண்டு நிறைவை குறிக்கும் நிறுவனம் தி சீக்ரெட் வால்ட் எனும் பொது கண்காட்சியை நடத்துகிறது. நாளையிலிருந்து நவம்பர் 1st வரை கண்காட்சி இடம்பெறும். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மத்திய கிழக்கு போரை முடிவுக்கு கொண்டுவர ஆன அனைத்தையும் செய்ய உறுதியளித்திருக்கிறார். ஈரானிய அதிபர் மசூத் பெஜஷ்கியானை சந்தித்தபோது அவர் அவ்வாறு கூறினார். துர்க்மெனிஸ்தானில் நடைபெறும் காமன்வெல்த் சுதந்திர நாடுகளின் உச்சநிலை மாநாட்டுக்கு இடையே இருவரும் சந்தித்தனர். உக்ரைன் போரில் பயன்படுத்த ஈரான் ரஷ்யாவுக்கு ஆளில்லா வானூர்திகளையும் குறுந்தொலைவு ஏவுகணைகளையும் வழங்கியதாக உக்ரைனும் மேற்கத்திய நாடுகளும் குற்றஞ்சாட்டுகின்றன. மத்திய கிழக்கில் அமெரிக்க இலக்குகளை குறிவைத்ததாக ஈரானுக்கு தகவல் வழங்கியதாக ரஷ்யா மீது குற்றஞ்சாட்டப்படுகிறது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை காலை 7 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் இரவினில் ஆட்டம். மீண்டும் இன்னொரு வெள்ளிக்கிழமையில நம்ம இருக்கோம். வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லும்போது வார இறுதி வந்தாச்சுன்னு தான் அங்கே அர்த்தம். ஏன்னா இந்த வாரம் முழுவதுமே திங்கட்கிழமை ஆரம்பிக்கும் போது நான் சொன்னேன், ஆஹா திங்கட்கிழமை தான் நான் இப்போ இருக்கு, இன்னும் எத்தனையோ நாள் வந்து கடந்து தான் வந்து வார இறுதியை நம்ம எட்ட போகிறோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் கண்ணை திறக்கிறதுக்குள்ளார இப்போ வெள்ளிக்கிழமையில இருக்கோம். ரொம்ப ஒரு நீளமான ஒரு வாரமாக தான் எனக்கு இருந்துச்சு, இருந்தாலுமே ரொம்ப வேகமாக கடக்கடன ஓடிட்டு அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுடைய வாரம் எப்படி இருந்தது எல்லாமே என் கூட பகிருங்க. ஒரு சிறப்பு என்னன்னா, இன்றைக்கு இரவு ஆட்டம் நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்குமே டிக்டாக் லைஃப்லையும் நம்ம இணைஞ்சிருக்கோம். ஆமாம், இப்போ முதல் ஒரு மணி நேரத்தில் டிக்டாக் லைஃப்பில் நம்ம இணைஞ்சிருக்கோம். பொதுவாக உங்களுக்கு தெரியும், முன்பெலாம் டிஜே மிக்ஸ்லாம் இருக்கும், நம்ம பாடல்களை ஒளிபரப்போம், பேசுவோம், வித்தியாசமான எல்லாமே செய்வோம். இன்றைக்கி வாங்க, வித்தியாசமாக என்ன நடக்க போகுதுன்னா, டிக்டாக் லைஃப் மூலமாக தான் இன்றைக்கு என்ன தலைப்பை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நாளுமே நானே சுயமாக யோசித்து ஒரு தலைப்பை கொடுக்கறத விட உங்ககிட்ட கேட்டு உங்களுடைய கருத்துக்களை எல்லாத்தையுமே உங்ககிட்ட பகிர்றதுல எனக்கு ஒரு சந்தோஷம். அதே சமயத்தில் என்னென்ன பாடல்கள் வேணும் அப்படிங்கிறத மறக்காம கேளுங்க. உங்களுக்கே தெரியும், வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் கேட்டிங்கன்னா 10 மணிலிருந்து 11:30 மணி வரைக்குமே உங்களுடைய விருப்ப பாடல் இருக்குது. அதற்காக நீங்கள் இப்போவே இங்கே கேட்க ஆரம்பிக்கலாம். ஆனால் டிக்டாக் லைவ் மூலமாக நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா, இந்த முதல் ஒரு மணி நேரத்தில் என்னென்ன பாடல்களை நீங்கள் கேட்கணும்னு ஆசைப்படுறீங்களோ நீங்கள் வந்து சொல்லுங்கள், அதை நான் உங்களுக்காக எடுத்து வைக்கிறேன். சரியா, டிக்டாக் லைவ்ல சந்திப்போம், ஒலியில் நம்ம சந்திப்போம். தொடர்ந்து நீங்கள் இது உங்கள் ஒலி 968 கேட்டாலே பரவசம்.
1: பாரம்பரியம் உங்களுக்கு ஏற்ற உயர்தர வைர நகைகள் அழையுங்கள். 8430-4950-8430-4950 வைர வசீகரத்திற்கு D3 Diamonds Power Your Desire.
2: குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392-2122, 101 ரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
3: அதிபர் சவால் மூலம் ஆதரவு பெறும் 120 திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை 100,000-க்கும் மேற்பட்டோர் மற்றும் அவர்களது குடும்பங்களின் வாழ்க்கையை மேம்படுத்த உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றே உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/pc.

0: பீட்டு ஆதரவு
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரெங்கன் ரோட், சிங்கப்பூர்.
2: இரவினில் ஆட்டம் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம் நேயர்களே. நேரம் இப்பொழுது 9:15 ஆகிறது. சற்று முன்பாக அன்னக்கிளியே அன்னக்கிளி அப்படிங்கிற ஒரு பாடலை நம்ம கேட்டோம். ஸ்மித் ஆஷர் அந்த பாடலை பாடியிருந்தார், இசையமைச்சிருந்தார். எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு பாடல், அண்மையில் வெளிவந்த பாடல்களில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த பாடல். நான் வந்து லூப்ல கேட்டுக்கிட்டே இருக்கேன், அதை நீங்களும் கேட்கணும் ஆசைப்பட்டேன். இப்போ நம்ம டிக்டாக் லைஃப்ல இணைஞ்சிருக்கோம், பலரும் அவங்களுடைய விருப்பமான பாடல்களை என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே நான் வரிசை எடுத்து அடக்கிட்டேன். இப்போ நான் சொல்றேன், அழகிய தீயே இருக்கு மின்னலையிலேருந்து, சகுனி திரைப்படத்துலேருந்து மனசில் மழையே இருக்கு, குட்டி திரைப்படத்துலேருந்து கண்ணு ரெண்டெல்லாம் இருக்கு. எல்லாமே நேயர்கள், அதாவது டிக்டாக் லைஃப் வாயிலாக வந்திருக்கும் நேயர்கள் வந்து விரும்பி கேட்டிருக்காங்க. ஆனால் அவங்ககிட்ட சொல்லிட்டேன், ஒளியில் இடம்பெற போகுது, அதனால அவங்க கொஞ்சம் காத்திருந்து தான் இந்த பாடல்களை எல்லாத்தையுமே கேட்கணும். நீங்களும் டிக்டாக் லைஃப் பக்கமாக வாங்க, எதை பற்றி பேசலாம் அப்படின்னு நேர்கள்கிட்ட நான் கேட்டிருந்தேன். அவங்க தலைப்பு கொடுக்கல, இருந்தாலுமே அவங்களுடைய நாள் எப்படி இருந்துச்சு அவங்ககிட்ட கேட்டப்ப ஒரு சிலர் வந்து இல்லை ரொம்ப மோசமான ஒரு நாள் இன்று அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். முகேஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்றைக்கி சூப்பர், எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு நாள், நல்ல ஒரு பொழுது அப்படின்னு சொல்லியிருக்காரு முகேஷ். ஆக கண்டிப்பாக ஒரு கலவையாக தான் இருக்கும். உங்களுடைய நாள் எப்படி இருந்துச்சு, என்ன செஞ்சீங்க, இந்த வார இறுதியில் என்னென்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத என் கூட பகிருங்க. நீங்கள் என் கூட பகிர்றத ஒளியில் கேட்குற அழிந்த நேர்களுமே கேட்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். சரி, அடுத்த பாடல் மின்னலை திரைப்படத்திலிருந்து நம்ம கேட்போம், ஹாரிஸ் ஜெயராஜுடைய இசையில்.

0: ஹாரிஸ் ஜெயராஜுடைய இசையில ஹரிஷ் ராகவேந்திரா டிம்மி பாடி இருந்த பாடல் நம்ம கேட்டோம். வாலியினுடைய வரிகள்ல நேரம் இப்பொழுது 9:22.
1: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது துவாசி நோக்கி செல்லும் ஏஒய் ஜூரோங் டவுன் ஹால் சாலைக்கு பிறகு. அதனைத் தொடர்ந்து வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது எஸ்எல்இ நோக்கி செல்லும் டிபிஇ கேபிஇக்கு பிறகு. இறுதியாக எம்சிஇயை நோக்கி செல்லும் ஏஒய் ஜான்லான் புன்லைக்கு பிறகு சாலை பணிகள். அதனால அங்கே 3 தடத்தை தவிர்த்துங்க.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: மம்மி பாஸ்மதி ரைஸ், தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.
4: மீனா, எனக்கு ஒரு வழக்கறிஞரின் உதவி தேவை. உனக்கு நல்ல சட்ட நிறுவனம் ஏதாவது தெரியுமா?
5: விக்டரி லா சேம்பர்ஸ் எல்எல்சி.
4: ஆமா, விக்டரி லா சேம்பர்ஸ் எல்எல்சி
5: நம்பகமான சட்ட சேவை கொடுக்கறாங்க. வழக்கறிஞர் வித்யா நம்ம தேவையை அறிஞ்சு சிறப்பான சட்ட அறிவுரைய தமிழ்ல தெளிவா கொடுக்கறாங்க. உயிலையும் அவங்கதான் எழுதினாங்க.
6: விபத்து இழப்பீடு கோரிக்கை, விவாகரத்து, சொத்து பிரச்சனை, உயில் எழுதுதல் போன்ற பல்வேறு சட்ட சேவைகளும் நியாயமான விலையில். இன்றே அழையுங்கள் விக்டரி லா சேம்பர்ஸ் LLC 8921-5363.
7: மதுரையோட மனம் ருசியும் ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்ட சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
8: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
9: எனக்கு தெரியல, அது பெரிய அளவு முதலீடு.
10: பெரிய அளவுன்னு யார் சொன்னது? மீரேக்கா இயக்கங்கள் வழி வரவேற்பை மதிப்பிட்டு பயன் அளிக்கிற விஷயங்கள்ல கவனம் செலுத்தி வளருங்க.
9: பலன் கிடைச்சா
10: அப்போ சிறப்பா வளர உங்களுக்கு தெரியும். தொடங்குவதற்கு சரியான இடம் எது என்பது மீரேக்காப்பிடம் கேளுங்க. மீரேக்கா வழங்குகிற ரெடி செட் க்ரோ. எங்களோட கலந்துரையான அழைங்க 6333-9888. மின்னஞ்சல் முகவரி mae@mirekap.com.sg. உங்க mirekap.sg/ready set grow.

0: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம். இன்றைய வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரத்தை நாம பார்க்க போறோம். இன்றைக்கு அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி. ஒரு அமெரிக்க டாலர் 1.28 வெள்ளி, ஒரு யூரோ 1.43 வெள்ளி, ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட் 1.70 வெள்ளி, ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 89 காசு, 100 இந்திய ரூபாய் 1.33 வெள்ளி, 100 இலங்கை ரூபாய் 38 காசு, ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கெட் 3 ரிங்கெட் 20 சென்ட்.
1: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
2: நிகழ்ச்சிக்கு வந்த அனைவருக்கும் நன்றி.
3: கடந்த அக்டோபர் 4ஆம் தேதி ஆங்கர்வேல் வில்லேஜில் நடைபெற்ற ஃபிட் அண்ட் ஃபன் நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்று முடிந்தது. அந்த நிகழ்ச்சியில் சிங்கப்பூரின் பல பகுதிகளில் இருந்து பலரும் வந்து கலந்து கொண்டனர்.
4: நிகழ்ச்சியில் ஆங்கர்வேல் வில்லேஜில் இருந்து காம்பஸ் வான் வரை 5 கிலோமீட்டர் நடை இடம்பெற்றது.
3: நடைக்கு பிறகு குடி பேக் ஒன்றும் வழங்கப்பட்டது. மீடியா காப் கலைஞர்கள் உங்களுக்காக நிகழ்ச்சியையும் அங்கு படைத்தார்கள். போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகளை பெற்றுக் கொண்ட நேயர்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு கொண்டு வந்த சுகாதார பங்காளிகள் இபின் மற்றும் கிரீன் லைஃப். ஃபிட் அண்ட் ஃபன் 2020 எவ்ரிபடி நோஸ் நிகழ்ச்சியின் ஒரு கூறாக மீடியா காப் ஏற்பாடு செய்தது.
0: இரவினில் ஆட்டம் நிகழ்ச்சியில நேரம் இப்பொழுது 9:32 ஆகிறது. சரி நேர்களே, நம்ம டிக்டாக் லைஃப்லையும் நம்ம இணைஞ்சிருக்கோம். டிக்டாக் லைஃப் நேர்கள் வந்து ரொம்ப பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. தலைப்பு கேட்டிருந்தேன், அவங்ககிட்டே நான் கேட்டிருந்தேன். இப்போ வந்து இங்கே பேசுறது தலைப்பு இப்போ 9:30 ஆயிட்டு. இருந்தாலுமே அவங்க சொன்ன தலைப்பை பற்றி நான் சொல்கிறேன். 2 தலைப்புகளை கொடுத்துருக்காங்க. ஒன்று மூட நம்பிக்கை, அதாவது சூப்பர்ஸ்டிஷன்ஸ் பற்றி ஒரு நேர் சொல்லியிருந்தாங்க. சாஷா, ஆமாம், அவங்க தான் சொல்லியிருந்தாங்க. சூப்பர்ஸ்டிஷன்ஸ் பற்றி நம்ம பேசலாமே, குறிப்பிட்டு எதை பற்றி பேசலாம் அப்படின்னு அவங்ககிட்ட கேட்கும்போது, ஓ அதாவது நலங்குக்கு பிறகு நம்மளாம் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி? அது மட்டும் இல்லாமல் நம்ம டென்டல் அப்பாயின்மெண்ட்லாம் நம்ம போகக்கூடாது. இந்த மாதிரி காரணங்கள் எனக்கு புரியுது. ஆனால் ஒரு சில இப்போ நம்பிக்கைகள், ஒரு சில செயல்களை நம்ம செய்யும்போது அதற்கான அர்த்தம் எனக்கு புரியல, ஏன் அப்படி செய்கிறோம் அப்படின்னு சாஷா சொல்லியிருக்காங்க. இப்போ நான் டிக்டாக் லைஃப்பில் சொன்ன ஒரு கதை என்னென்னா, இப்போ வரைக்குமே என் அம்மா என்கிட்ட ஒன்று சொல்லுவாங்க, நான் பிறந்த தினத்தில் நான் போய் முடிய வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பிறந்தது செவ்வாய்க்கிழமை, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நான் வந்து முடி வெட்டணும் அப்படின்னு போகும்போது, இல்லை முடி வெட்டாதா எனக்கு நல்ல நாள் கிடையாது, நீ வந்து பிறந்த நாள், அதுக்கும் இதுக்கும் என்னங்க சம்மந்தம் அப்படின்னு நானும் இப்போ வந்து 28 வருஷமாக நானும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவங்களுக்கும் ஒரு பதில் கிடையாது, என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க பதில் கிடையாது. ஆனால் எது எப்போதுமே அதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆக இந்த மாதிரி மூட நம்பிக்கை, நான் கூட சொன்னேன் மூட நம்பிக்கை அப்படிங்கிற வார்த்தை கூட நம்ம ஒட்டு மொத்தமாக சொல்லிட முடியாது. ஏன்னா ஒரு சில நம்பிக்கையில் ஒரு அர்த்தம் இருக்குது, அந்த அர்த்தம் நமக்கு தெரியாமல் இருந்தாலுமே அதில் அர்த்தம் இருக்கலாம். ஆக நம்ம மூட நம்பிக்கை அப்படின்னு நம்ம ஒட்டு மொத்தமாக சொல்லிட முடியாது. ஆனால் ஒரு சில பேர் வந்து அதை பின்பற்றி வராங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து என் கூட பகிரலாம். நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் சொல்லலாம், அல்லது நீங்கள் டிக்டாக் லைவ் பக்கமாக வந்து அங்கே உங்களுடைய கருத்துக்களை பதிவிடலாம். அதே சமயம் இன்னொரு தலைப்போ நான் சொல்லியிருந்தேன், ஒரு நேரம் சொல்லியிருந்தாங்க சாந்தியா, ஆஹா பெரும் வந்துட்டேன், சாந்தி. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஓ தர்ஷினி மன்னிக்கணும், தர்ஷினி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சரி ஏன் இளையர்களுக்கு பழைய பாட்டே பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு நேர்கள்கிட்ட கேளுங்க அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அது ஒரு நல்ல தலைப்பு தான். அது ஏன்னு எனக்கே தெரியல. இளையர்களே, நீங்கள் வந்து ஒளியை கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, டிக்டாக் லைஃப்ல இருந்தீங்கன்னா, அங்கே வந்து சொல்லுங்கள் ஏன் உங்களுக்கு பழைய பாடல் பிடிக்க மாட்டேங்குது. சரி, முதல்ல பழைய பாடல்னா என்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி வைக்கணும். ஏன்னா ஒருத்தர் கேட்டார், ஓ 90கள் அப்படிங்கிறது பழைய பாடலா? அது பொறுத்து இருக்குங்க. இப்போ நீங்கள் இன்றைக்கி பிறந்த ஒரு குழந்தையாக இருந்தீங்கன்னா 90கள் ஒரு பழைய பாடலாக இருக்கலாம். ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் பழைய பாடல்கள் அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்த பாடல்கள் தான் பழைய பாடல்கள். 50கள் 60கள் ஏன் 70கள் கூட பழைய பாடல் அப்படின்னு நம்ம கருதலாம். 80களுக்கு பிறகு பழைய பாடல்னு சொல்ல முடியாது, ஆனால் கொஞ்சம் பழைய பாடல்கள். ஆக ஏன் இது பிடிக்கல இளையர்களே, ஏன் இந்த மாற்றம், ஏன் இந்த வெறுப்பு அப்படிங்கிறதையும் நீங்கள் என் கூட பகிரலாம். மூட நம்பிக்கை, பழைய பாடல், இதை பற்றி நம்ம பேசுவோம் இன்றைய இரவின் ஆட்டம் நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் கண்ணு ரெண்டு உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. குட்டி திரைப்படத்திலிருந்து தேவி ஸ்ரீ பிரசாத் உடைய இசையில பிரியா ஹிமேஷ் முகேஷ் பாடியிருக்கும் பாடல்.
5: ஆஹா

0: தேவி ஸ்ரீ பிரசாதோடைய இசையில குட்டி திரைப்படம் அந்த பாடலை நாம கேட்டோம். சரி, நேரம் இப்பொழுது 9:39.
1: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: சாங்கை நோக்கி செல்லும் இசிபி மெரின் பரேட்க்கு பிறகு சாலை பணிகள் அங்கே முதலாம் தடத்தை தவிர்த்துருங்க. சாங்கை நோக்கி செல்லும் பிஆர்இ அப்பர் சரங்குன் சாலை எக்ஸிட் அங்கு சாலை பணிகள். இறுதியாக துவாசி நோக்கி செல்லும் ஏஒய்இ ஜூரோங் டவுன் ஹால் சாலைக்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: மம்மி பாஸ்மதி ரைஸ், தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.
4: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
5: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
4: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
5: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
4: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
5: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
6: எனக்கு அமேசான்ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
7: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
6: அமேசானுக்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
7: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
6: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
7: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
6: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
7: அடடா, நான் இப்பவே அமேசானுக்கு மாற போறேன்.
6: அமேசானுக்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய m1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது m1 கடைக்கு வாருங்கள்.
8: மேஸ்ட்ரோ ப்ரொடக்ஷன்ஸ் பெருமையுடன் வழங்கும் இசையின் ராஜா
9: இளையராஜா லைவ் இன் கான்சர்ட்.
8: இசைஞானி இளையராஜாவின் 50 ஆண்டுகள் கலை பயணத்தை கொண்டாட வாருங்கள். முதல் முறையாக சிங்கப்பூரின் மிகப்பெரிய உள்ளரங்கமான சிங்கப்பூர் இன்டோர் ஸ்டேடியத்தில் சனிக்கிழமை நவம்பர் 14 இளையராஜாவின் கலை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. கங்கை அமரன், ஸ்வேதா மோகன், SPB சரண் என பல கலைஞர்கள் உங்களை மகிழ்விக்க உள்ளனர். அக்டோபர் 10 88 வெள்ளியிலிருந்து தொடங்கும் உங்கள் நுழைவுச் சீட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: வணக்கம் நேயர்களே, இது உங்கள் இரவினில் ஆட்டம். டிக்டாக் லைவ்லையும் நம்ம இணைஞ்சிருக்கோம், இந்த ஒலி பக்கமாகவும் நம்ம இணைஞ்சிருக்கோம். இரண்டு வழிகளில் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்கலாம், நீங்கள் மகிழலாம். சரி, இது வரைக்குமே ஒலியில் இந்த முதல் ஒரு மணி நேரத்தில் ஒலிபரப்பின பாடல்களை பொறுத்த வரைக்குமே எல்லாமே டிக்டாக் நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் தான். இப்போ அடுத்து வரும் பாடலும் அவங்க ஒரு நேர் விரும்பி கேட்டிருந்தாங்க. யார் கேட்டிருந்தாங்க பாருங்கள், எப்போதுமே நான் மறந்துடுற யார் கேட்டாங்க. மஞ்சாரி வினோதினி அவங்க தான் இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. சரி, அதற்கு முன்பாக மூட நம்பிக்கையை பற்றி பேசுவோம் அப்படின்னு என்ன சொல்லியிருந்தேன் வைட்டல் எனர்ஜி ஸ்லிப் அவே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய சக்திலாம் இன்னும் கொஞ்சம் உறையும், கொஞ்சம் குறைந்து போகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது, அதனால தான் இப்படி சொல்லுவாங்க. ஆனால் அதை தவிர்த்து அறிவியல் பூர்வமாக இதை வந்து யாருமே நிரூபிக்கலை. ஆக இது உங்களுடைய நம்பிக்கை, நீங்கள் வந்து நம்பினா நம்புங்க, நம்பாட்டி போக அப்படின்னு கதீஜா சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி கதீஜா உங்களுடைய கருத்துக்கு. அதே சமயத்தில் சாஷா, இப்போ டிக்டாக் லைஃப்பில் சாஷா தான் இந்த கேள்வியை கேட்டாங்க. அதே சமயத்தில் அவங்க தான் ரொம்ப கருத்துக்களை முன் வைக்கிறாங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அறிவியல் பூர்வமாக ஒரு விஷயம் நிரூபிக்கப்படலைன்னா அதை ஏன் நம்ம பின்தொடரணும்? இப்போ நான் என் பெற்றோர் கிட்ட கேட்கும்போது, ஓ இல்லை இல்லை, வாழையடி வாழையாக நம்ம இதை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அதனால் நீ கேள்வியெலாம் கேட்காத, நான் சொல்கிறத மட்டும் செய் அப்படின்னு பெற்றோர் சொல்கிறத நம்ம கண்டிப்பாக கேட்டிருப்போம். அது ஏன் அப்படிங்கிறது தான் இப்போ ஜென்ஜி தலைமுறையினராக இருக்கட்டும், வருங்கால தலைமுறையினராக இருக்கட்டும், கண்டிப்பாக கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்விக்கு நமக்கு பதில் இல்லாட்டி கூட அதை நம்ம திணிக்கக்கூடாது, மற்றவங்ககிட்ட திணிக்கக்கூடாது. ஆனால் அதே சமயத்தில் இளையர்களே, அவங்கக்கிட்ட பதில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் நீங்கள் உடனடியாக இல்லை நான் பின்தொடர மாட்டேன் அப்படின்னு அப்படியே ரொம்ப மூஞ்சில் அடித்த மாதிரி நீங்கள் சொல்லிடாதீங்க. கொஞ்சம் லேசாக கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிங்க. ஏன் இப்படி சொன்னாங்க, அதற்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம யோசிப்போம். இப்போ உதாரணத்துக்கு, இரவு நேரத்தில் நம்ம நகத்தை வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் யோசிச்சிருக்கேன், இப்போ என்ன இரவுக்கும் நகத்தை வெட்டுறதுக்கும் என்ன சம்பந்தம், ஏன் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பல முறை நானும் வெட்டியிருக்கேன். ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும்போது தான் இதற்கு ஒரு அர்த்தம் இருக்குதுன்னு எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா முன்பு காலங்களில் இப்போ வாழையடி வாழை இப்போ சொல்லிக்கிட்டு வராங்களே, அவங்களுக்கு காரணம் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நம்ம யோசிச்சு பார்க்கும்போது முன்பு காலத்தில் இந்த விளக்கு அப்படிங்கிறது இல்லை, மின்சாரம் அப்படிங்கிறது ரொம்ப அரிதாக இருந்துச்சு, விளக்கு அப்படிங்கிறது அரிதாக இருந்துச்சு. ஆக இப்போ விளக்கு குறைவாக இருக்கிற, வெளிச்சம் குறைவாக இருக்கிற இந்த நேரத்தில் நீங்கள் நெகத்தை போய் வெட்டினீங்கன்னா என்ன ஆகுது, ஏதாச்சும் புண்ணு ஏற்படும், அல்லது நீங்கள் தப்பாக நீங்கள் வெட்டியிருப்பீங்க, நறுக்கியிருப்பீங்க. இதெல்லாமே தவிர்க்கிறதுக்கு தான் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பகலில் போய் வெட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக அறிவியல் பூர்வமாக இதில் ஒரு இப்போ ஒரு காரணம் இல்லாட்டி கூட அறிவு பூர்வமாக ஒரு காரணம் இருக்குல்ல. ஆக நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், அது ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு. உடனடியாக முடியாது, நான் செஞ்சாலே செய்வேன் அப்படின்னு சொல்லாதீங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சரியா, தொடர்ந்து என்னோட உங்களுடைய கருத்துக்களை என் கூட பகிருங்க. அதெல்லாம் எல்லாத்தையுமே நான் கேட்க ரொம்ப ஆவலாக இருக்கேன். அடுத்த பாடல் சிவாஜி திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மானுடைய இசையிலே.

0: சிவாஜி திரைப்படத்திலிருந்து ஏரமனோட இசையில உதித் நாராயண் சின்மயி பாடியிருந்த பாடல் நம்ம கேட்டோம், வழங்கியிருந்த பாடலை கேட்டோம். சரி, இப்போ இரவில் ஆட்டம் நிகழ்ச்சியில் இருக்கோம், டிக்டாக் லைஃப்லையும் நம்ம இணைஞ்சிருக்கோம். மூட நம்பிக்கைகளை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ டிக்டாக் லைஃப்ல ரொம்ப ஒரு பெரிய ஒரு உரையாடலே போய்கிட்டு இருக்கு, பெரிய ஒரு டிஸ்கஷனே போய்கிட்டு இருக்கு. எல்லாருமே அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரோசட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சின்ன வயசாக இருக்கும்போது அவங்களுடைய பாட்டி, ஏன் இப்போ கூட பாட்டி, மாமிசத்தை அவங்க ராத்திரியில் வெளியே கொண்டு போனால் கூடவே ஒரு ஆணியை அவங்க கையில் கொடுப்பாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க நினைக்கிறேன். அதான் எனக்கு புரிஞ்ச வரைக்கும், இதை நான் கேள்விப்பட்டது கிடையாது. ஒரு சிலர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓ இது பெண்களுக்கு உரியதாக இருக்கலாம், பெண்களுக்காக ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் உண்மை தான். இன்னொன்று வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதற்கு என்ன காரணமாக இருக்கும், இப்போ நீங்கள் வெளியே ராத்திரி நீங்கள் வெளியே போகும்போது விலங்குகளாக இருக்கும், நமக்கு தெரியாது, நம்மளோட கண்ணுக்கு தெரியாது, விலங்கு அந்த சாப்பாடு அந்த உணவினுடைய மனத்திலால வந்து உங்களை தாக்கலாம், இதனாலேயே நீங்கள் வந்து உங்களுடைய பாதுகாப்புக்கு இருக்கணும், அந்த ஆணி தான் உங்களுடைய பாதுகாப்பு அப்படின்னு ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க. இப்படி தாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா மூட நம்பிக்கை அப்படின்னு நம்ம தட்டி கழிக்காம இதை பற்றி நம்ம கொஞ்சம் ஒரு ஒரு உரையாடலோடு நம்ம பேச ஆரம்பித்தோன்னா நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறோம், எதற்காக என்னென்ன செஞ்சாங்க, அந்த செஞ்சதுலேயோ ஏதாச்சும் ஒரு ஒரு அர்த்தம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் வந்து, அதாவது சும்மா காரணமே இல்லாமல் ஒரு விஷயத்தை செஞ்சுருக்க மாட்டாங்களே, ஏதாச்சும் ஒரு காரணம் இருந்திருக்கும் அந்த நேரத்தில், அந்த ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு அது அவசியமாக இருந்திருக்கும், இப்போ அவசியமாக இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆக அது என்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் நேரம் யோசிச்சு பார்க்கணும். சரி, அதோட அதாவது ஒலியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு தலைப்போட நம்ம இதை நிறைவு பெற போகிறோம், இந்த ஒரு தலைப்பை யொட்டி. ஆனால் டிக்டாக் லைஃப் பக்கமாக வந்தீங்கன்னா 10 மணி வரைக்குமே நம்ம சேர்ந்திருப்போம், பாடல்களை கேட்போம். அடுத்த பாடல் பாலமுருகன் விரும்பி கேட்டிருக்காரு, எனக்கு எப்போதுமே இந்த பாடல் வேணும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த ஒரு மணி நேரமாக கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. உங்களுடைய பாடல் வந்துக்கிட்டு இருக்கு பாலமுருகன், கவலைப்படாதீங்க. ஆனால் அதற்கு முன்பாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, போக்குவரத்து நிலவரத்தை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. சரி, சிங்கப்பூரின் முக்கிய சாலைகளில் போக்குவரத்து நிலவரத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சாங்கை நோக்கி செல்லும் PIE புக்கெட் பாத்தோ ஈஸ்ட் அவென்யூ 3 பிறகு வாகனம் 1 போடதாகி உள்ளது. உட்லன்ஸை நோக்கி செல்லும் BKE SLEக்கு பிறகு ஒரு விபத்து 1 நேர்ந்துள்ளது, அதனால அங்கே 1ம் 2ம் தடங்களை தவிர்த்துருங்க. துவாசை நோக்கி செல்லும் AYE துவாஸ் வெஸ்ட் சாலைக்கு பிறகு வாகனம் 1 பழுது.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
2: மம்மி பாஸ்மதி ரைஸ், தரத்தின் உன்னதம், சுவையின் அற்புதம்.

0: முதல் பாட்டு ஆதரவு இந்திய பாரம்பரிய சுவை கொண்ட கோதாஸ் பில்டர் காபி தூள், கோதாஸ் துரித வகை காபி தூள், கோதாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர் எஸ் வி முத்தையா அண்ட் சன்ஸ்.
1: ஏபிஜே அபிராமியின் தங்கமே தங்கம், உங்கள் பழைய தங்கத்திற்கு விலையில் எந்த கழிவும் இல்லாமல் எடைக்கு நிகரான முழு மதிப்பு. மேலும் பழைய நகையை மாற்றி நீங்கள் வாங்கும் புதிய நகையின் மீத தொகைக்கு மட்டும் GST வரி செலுத்தினால் போதும். இந்த தங்கமான வாய்ப்பு உங்கள் ஏபிஜே அபிராமியில் மட்டும். மேலும் உங்களுக்கு பொருத்தமான ராசிக்கற்களை நவரத்தின வல்லுநரின் ஆலோசனையுடன் தேர்ந்தெடுத்து வாங்க சிறந்த நிறுவனம் ஏபிஜே அபிராமி பாப்புலர் ஜுவல்லர்ஸ்,
2: 85 ஸ்ரீரங்கம் சாலை, சிங்கப்பூர்.
3: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
4: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
3: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
5: ஆண் பெண் இருவருக்கும் தலைசிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212122, வாரத்தில் 7 நாட்களும்.
6: 20வது ஆண்டாக வெற்றி நடை போடுகிறது ஜாக் சலாம் இந்தியா. 300க்கும் மேற்பட்ட கடைகள், ஹரியாசின் தீபாவளி விருந்தை சுவைக்க தயாரா இருக்கீங்களா? துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான டிக்கெட்டுகள், கைபேசிகள், சொகுசு கப்பல் பயணம் இவற்றை வெல்வதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 10 நாட்கள் தீபாவளி விற்பனை. தீபாவளி விற்பனை, குடும்பத்தோட வாங்க, அனுமதி இலவசம்.
7: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில பாடல்களை விரும்பி கேட்கறதுக்கு நீங்க 3 வழிகளில் தொடர்பு கொள்ளலாம்.
8: தொலைபேசி மூலமா அழைங்க
9: 669-11968,
7: வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்க அழைக்கலாம்,
8: வாட்ஸ்அப் மூலமாக
9: குறுஞ்செய்தி அல்லது குரல் பதிவை நீங்க அனுப்பலாம்,
7: 967-88-968.
9: உங்க விருப்ப பாடல்களை
8: இரவு 10 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் நீங்க விரும்பி கேட்கலாம்.
9: இது உங்களுடைய இரவு நிலாட்டம். பாடல்களை கேளுங்கள், மறைந்து விடும் சோகங்கள்.
10: அதே தாங்க நானும் சொல்றேன், பாடல்களை கேளுங்கள், மறைந்து விடும் சோகங்கள். பாடல்களை கேட்க சொன்னா வெறும் செவி கொடுத்து கேட்கறது மட்டும் கிடையாது, வாட்ஸ்அப் மூலமாக கேளுங்க, என்ன பாடல் வேணும் அப்படின்னு என்கிட்ட கேளுங்க, நான் வந்து ஒளிபரப்ப தயாராக இருக்கேன். சரி, இன்றைய விருப்ப பாடல் அங்கத்தை நல்ல ஒரு பழைய பாடலோடு நாம் ஆரம்பிக்க போகிறோம். ஏன்னா என்றோ கேட்ட ஞாபகம் அங்கம் எப்போதுமே இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கும். சரி, யார் தான் பழைய பாடல்கள் கேட்டிருக்கா அப்படின்னா போய் பார்க்கும்போது வேற யார், நம்ம பினங் ராமு தான் ஒரு பாடலை விரும்பி கேட்டிருக்காரு. நேற்றும் பாடலை விரும்பி கேட்டிருந்தான்னு நினைக்கிறேன், ஆனால் பாடல் ஒளிபரப்பில். பணக்கார குடும்பம் இந்த திரைப்படத்துலேருந்து நேற்றைய கிட்டத்தட்ட 2 பாடல்கள் நான் ஒளியேற்றினேன். இன்றைக்கும் இப்போ வந்து மறுபடியும் ஒரு பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. MS விஸ்வநாதன் இசை, ரொம்ப அற்புதமான ஒரு ஆல்பம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா பாடல்களுமே வெற்றி தான்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடித்த பாடல்கள் இந்த திரைப்படத்தில் இருக்குது. ஆனால் இன்றைக்கு அவர் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் வாடியம்மா வாடி. பி சுசிலா, LR ஈஸ்வரி இருவருமே சேர்ந்து பாடியிருக்கும் பாடல் கேட்டுடுவாங்க. தொடர்ந்து உங்களுடைய பாடல்களை வாட்ஸ்அப் மூலமாக எனக்கு அனுப்புங்க, அது எல்லாத்தையுமே ஒளிபரப்ப நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை நீங்கள் டிக்டாக் லைஃப்லேருந்து நீங்கள் இந்த பக்கம் வந்திருந்தீங்கன்னா, ஒளி பக்கம் நீங்கள் வந்திருந்தீங்கன்னா கூடவே சொல்லுங்கள், நான் டிக்டாக் லைஃப்லேருந்து தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி என்ன பாடல் வேணும்னு சொல்லுங்கள், உங்களுக்கு நான் முதல் உரிமையை நான் வழங்குறேன். சரியா? அதனால் கவலைப்படாதீங்க, சொல்லுங்கள் என்ன பாடல் வேணும், அதனுடைய தலைப்பு என்ன, எப்போ வருது அப்படிங்கிறதையும் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். தொடர்ந்து நீங்கள் இது உங்கள் இரவனில் ஆட்டம், பாடல்களை கேளுங்கள், மறைந்து விடும் சோகங்கள்.
11: காத்திருக்கே வாடி, ஜடுகுடு ஜடுகுடு ஜடுகுடு ஜடு.

புரியுது, புறநகை புரியுது, புறநகை புரியுது, புறநகை புரியுது, புரியுது, புரியுது, புரியுது.

0: முறிக்கிது முறிக்கிது முறிக்கிது முறிக்கிது முறிக்கிது முறிக்கிது முறிக்கிது முறிக்கிது
1: நூறாண்டு பாரம்பரியம் உங்களுக்கு ஏற்ற உயர்தர வைர நகைகள் அழையுங்கள். 8 4 3 4 9 5 0
2: மதுரையோட மனமும் ருசியும் ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
0: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டின் மால், 6 வேர்டன் சாலை.
3: சொல்லுங்கள் ராஜமாதா.
4: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
3: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
4: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்,
3: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
4: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
3: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்,
4: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
5: நேயர் மணிமாறன் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காரு. மணிமாறனும் அவருடைய மனைவி தேவியும் சேர்ந்து இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. ஒரு தெய்வம் தந்த பூவே, கண்ணத்தில் முத்தமிட்டால் திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. இன்றைக்கு அவங்களுடைய செல்ல மகளான கார்த்திகாவுடைய பிறந்தநாள், அதனால இந்த பாடலை அவங்க விரும்பி கேட்டிருக்காங்க. இந்த கார்த்திகா என்னுடைய தோழி தான் நினைக்கிறேன், அவங்களா தான் இருக்கும். ஆக அவங்களுக்கு என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த பாடலை விரும்பி கேட்டதற்கு நன்றி மணிமாறன். கேட்டு மகிழ்ங்க, அவங்களும் இந்த நேரத்தில் இந்த பாடலை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன். இது உங்கள் ஒலி 9:08, கேட்டாலே பரவசம்.

0: டிஜே முரளி அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்காரு. டிக்டாக்லேருந்து இந்த பக்கமாக வந்து ஒரு பாடலை விரும்பி கேட்டிருக்காரு. எனக்கு ஞாபகம் இருக்குது, ஏன்னா அவர் வந்து முதல் கேள்வியே ரஃபி எங்கே வேலை செய்யலையா, விடுப்பில் இருக்காரா அப்படின்னு தான் கேட்டார். ஆமாங்க, ரஃபி இந்த வாரம் முழுவதுமே விடுப்பில் தான் இருக்காரு, அவருக்கும் ஓய்வு தேவையில்ல, அதனால் மறுபடியும் அடுத்த வாரம் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்கிட்ட. அதையும் நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். சரி, இன்றைக்கு அவர் கேட்டிருக்கும் பாடல் ஒன்றும் தெரியாத பாப்பா, ரொம்ப பிரபலமான ஒரு பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியிருப்பாங்க இந்த பாடலை. 80களில் வெளிவந்த ஒரு பாடல் இது, சூரக்கோட்டை சிங்கக்குட்டி திரைப்படத்திலிருந்து. ரொம்ப விறுவிறுப்பான ஒரு பாடல் கேட்டிருக்காரு. வெள்ளிக்கிழமை இல்லையா, அதனால நீங்களும் நல்ல விறுவிறுப்பான வேகமான பாடல்களை கேளுங்க. இது உங்கள் இரவினில் ஆட்டம்.
1: 80களின் அதிசய உலகம்.
2: ஒரு பாட்டு காதல் பூத்தது, அதை கேட்டு
1: எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம். தூண்டும்.

0: எங்க கிட்ட வாங்கன்னு உங்களை இரு கரம் ஏந்தி அழைக்கிறாங்க.
1: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
2: உங்களுடைய காதலியை நீங்க தெரிவு செய்யும் போது அதன் அழக மட்டும் பார்க்காதீங்க, உங்க முக வடிவத்தையும் கவனியுங்க. வட்டமான முகம் இருந்துச்சுன்னா சற்று நீளமாக விழும் காதலிகள் முகத்தை நீளமாக காட்ட உதவும். உங்களுக்கு நீளமான முக வடிவம் இருந்துச்சுன்னா வட்டமான அல்லது சற்று அகலமான காதலிகளை நீங்க தேர்ந்தெடுக்கலாம். ரொம்ப அழகா பொருந்தி வரும். முகம் சிறியதாக இருந்தா பெரிய காதலிகளை விட மென்மையான வடிவங்கள் கொண்ட காதலிகளை தேர்ந்தெடுங்க. சிறப்பான முறையில அது பொருந்தி வரும். சரியான காதலி முகத்தை மறைக்காது முகத்தின் அழக இன்னும் தெளிவா பொலிவா காட்ட உதவுங்க. அதோட நகையை நீங்க தெரிவு செய்யும் போது உங்க முடி அலங்காரத்தையும் நீங்க சேர்த்து யோசிக்கணும். முடியை நீங்க முழுமையா பின்னால கட்டியிருந்தீங்கன்னா காதணி தெளிவாக தெரியும். அழகான தொங்கும் காதணியை நீங்க தெரிவு செய்யலாம். முடியை நீங்க விரித்து வைத்திருந்தீங்கன்னா சிறிய காதணி மறைந்து போகலாம். சற்று தெளிவான வடிவம் கொண்ட காதணிகளை தெரிவு செய்யுங்க. முடி அலங்காரமும் நகையும் ஒன்றாக சேர்ந்தால்தான் முழு தோற்றமும் நிறைவடையும். இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜுவல்லர்ஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரைட் ஜுவல்லர்.
3: என்னங்க, நமக்கு வீடு வாங்க முகவரா இருந்தாங்களே நெட்லீந்திரா, அவங்களுக்கு எத்தனை விருது கிடைச்சிருக்கு தெரியுமா?
4: இதுல என்ன அதிசயம், அவங்களுடைய தொழில் திறமைக்கும் துரிதமான செயல்பாட்டுக்கும் விருது கொடுத்தே ஆகணும்.
3: ஒற்றை பெற்றோர், ஓய்வு பெற்ற முதியோர்கள் யார் வீடு வாங்க ஆசைப்படுறாங்களோ நெட்லீந்திரா சரியான ஆலோசனை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க.
4: ஆமா, அவங்கள நம்பி தைரியமா பொறுப்பு கொடுக்கலாம்.
3: தொடர்புக்கு
4: 8854 8989 8 9
3: நெட்லி
4: வந்தாச்சு,
3: டென்ஷன் போயாச்சு.
5: ஏபிஜே அபிராமியின் தங்கமே தங்கம், உங்கள் பழைய தங்கத்திற்கு விலையில் எந்த கழிவும் இல்லாமல் எடைக்கு நிகரான முழு மதிப்பு. மேலும் பழைய நகையை மாற்றி நீங்கள் வாங்கும் புதிய நகையின் மீத தொகைக்கு மட்டும் GST வரி செலுத்தினால் போதும். இந்த தங்கமான வாய்ப்பு உங்கள் ஏபிஜே அபிராமியில் மட்டும். மேலும் உங்களுக்கு பொருத்தமான ராசிக்கற்களை நவரத்தின வல்லுநரின் ஆலோசனையுடன் தேர்ந்தெடுத்து வாங்க. சிறந்த நிறுவனம் ஏபிஜே அபிராமி பாப்புலர் ஜுவல்லர்ஸ்,
6: 85 சாலை, சிங்கப்பூர்.
7: சிங்கப்பூர் வந்ததும் கிடைக்குமான்னு எங்ககிட்ட இருந்தே இப்போ இங்கேயும் கிடைக்கும்.
8: மில்கி மிஸ்ட் தயிர், நெய், பட்டர், சீஸ், பனீர், இப்படி தரமான மில்கி மிஸ்ட் பொருட்கள் எல்லாமே எல்லா கடைகளிலும் கிடைக்கும்.
7: மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட் தயிர்.
9: என்னதான் நான் உங்ககிட்ட இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நல்ல விறுவிறுப்பான பாடல்களை கேளுங்க, வேகமான பாடல்களை கேளுங்க அப்படின்னு உங்ககிட்ட சொன்னாலுமே உங்களுக்கு பிடித்த பாடல்கள் தான் நீங்க விரும்பி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதை நான் ஒளிபரப்ப கடமைப்பட்டிருக்கேன். அடுத்து நம்ம கேட்க போற பாடல் பூக்காரி திரைப்படத்திலிருந்து காதலின் பொன் வீதியில். இந்த பாடலை விஜயா விரும்பி கேட்டிருக்காங்க. அழைத்து கேட்க முயற்சி செஞ்சாங்க, ஆனா கொஞ்சம் பிஸியா இருந்தேன், நான் வந்து அவங்களுடைய அழைப்பை எடுக்கல. அதனால இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. பழைய பாடல், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த பாடல், தயவு செஞ்சு ஒளிபரப்புங்க அப்படின்னு விஜயா சொல்லியிருக்காங்க. விஜயா உங்களுக்காக உங்களுடைய பாடல் வந்துகிட்டு. அதற்கு பிறகு சித்ரா ஹரியும் ஒரு பழைய பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. 60களில் இடம்பெற்ற பாடல் பொன் எழில் பூத்தது. டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா பாடியிருக்கும் பாடல். எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில கலங்கரை விளக்கம் திரைப்படத்திலிருந்து. இந்த விருப்ப பாடல் அங்கத்துல பழைய பாடல்கள் மட்டும் தானா? அப்படி கிடையாதுங்க. நீங்க என்ன பாடலை விரும்பி கேட்கறீங்களோ அந்த பாடலை நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஒளிபரப்புவேன். ஆனா இந்த நேரத்தில் இந்த இரண்டு நேர்களுமே பழைய பாடல்களை விரும்பி கேட்டிருக்காங்க. அவங்களுடைய பாடலை கேட்டுட்டு வருவோம். உங்களுக்காக 90கள் 2000 ஆண்டுக்கு பிறகு வந்த பாடல்கள் எல்லாமே காத்துக்கிட்டு இருக்கு. கேளுங்க, மகிழுங்க, தொடர்ந்து நீங்கள். இது உங்கள் இரவினில் ஆட்டம்.

0: இந்த விருப்ப பாடல் அங்கத்துல பழைய பாடல்கள் மட்டும் கிடையாது, புத்தம் புதிய பாடல்களும் நீங்க விரும்பி கேட்கலாம் அப்படின்னு உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன். விக்னேஸ்வரி ஒரு புதிய பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க, ஆனா இளையராஜாவுடைய இசையில.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: நான் விருப்பாடல் கேட்கணும். எனக்கு டோர்த்தில இருந்து முத்துமணி நீச்சம் அந்த பாட்டு போடுறீங்களா? எனக்காக ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு அந்த பாட்டு. சோ எனக்காக போடுறீங்களா? விக்னேஸ்வரி பேசுறேன் ஜிபில இருந்து. இது எல்லாருக்காகவும் டிகே பண்றேன்.
0: நன்றி விக்னேஸ்வரி. நீங்களும் பல நாட்களா ஒரு பாடலை விரும்பி கேட்க முயற்சி செஞ்சிருக்கீங்க, இந்த பாடல் தானே எனக்கு தெரியல. இருந்தாலுமே இன்றைக்கு இந்த பாடலை நீங்க விரும்பி கேட்டிருக்கீங்க. வாங்க எல்லாருமே சேர்ந்து கேட்போம். டோரத்தி திரைப்படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் இளையராஜா ஸ்வேதா மோகன் பாடியிருக்கும் பாடல்.

0: வீட்டுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
1: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
0: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
1: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
0: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
1: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
2: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்குதான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சே குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை, கோலா உருண்டை, சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
3: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வர்டன் சாலை.
4: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
5: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
4: M1 க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
5: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
4: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
5: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
4: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
5: அடடா, நான் இப்பவே M1 க்கு மாற போறேன்.
4: M1 க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
6: வணக்கம், நவீன், நான் புலவேந்திரன் பேசுறேன். இரவு நீலாட்டம் நிகழ்ச்சிக்காக சிந்து நதி பூ படத்தில் இருந்து. அடியே அடி சின்ன புள்ளு, ஆவி துடிக்கிது கண்ணுக்குள்ளே, இந்த பாடலை விரும்பி கேட்கிறேன்.

0: தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும்.
3: இளையர்களும் இந்த இரவு நாட்டம் நிகழ்ச்சியை கேட்கிறாங்க, அவங்களும் விருப்ப பாடல்களை விரும்பி கேட்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மன நிகழ்வா இருக்கு. அடுத்த பாடல நியர் அமீர் விரும்பி கேட்டிருக்காரு. இவர் ஒரு இளையர் தான் நினைக்கிறேன், பார்த்தா அப்படிதான் தெரியுது. அவர் கேட்டிருக்கும் பாடல் பிகில் திரைப்படத்திலிருந்து வெறித்தனோ வெறித்தனோ. விஜய் பாடியிருக்கும் பாடல் ஏஆர் ரஹ்மானுடைய இசையில. இந்த மாதிரி இளையர்கள் தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்கணும், தொடர்ந்து இந்த மாதிரியான பாடல்களை விரும்பி கேட்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா இந்த இரவு ஆட்டம் நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் ஒலி 968 பொறுத்த வரைக்குமே வயது ஒரு தடை கிடையாது. யாரு வேணாலும் இந்த நிகழ்ச்சியை கேட்கலாம், இந்த ஒரு வானொலி நிலையத்தை கேட்கலாம். அதனால தொடர்ந்து உங்களுடைய அன்போ ஆதரவையும் வழங்கிக்கிட்டே இருங்க. நல்ல ஒரு வேகமான ஒரு பாடல், துள்ளலான ஒரு பாடல், அது மட்டும் இல்லாம நல்ல வரிகளை கொண்ட பாடல். விவேக்குடைய வரிகளிலும் இந்த பாடல் நம்ம கேட்க போறோம். இது உங்கள் இரவு ஆட்டம். பாடல்களை கேளுங்கள், மறைந்து விடும் சோகங்கள்.
4: எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின பிரச்சனை, நீ குரல விட்டது தெரிஞ்சுட்டாக உனக்கு தாண்டா அர்ச்சனை.

0: வெறித்தனம்.
1: மற்றவங்க கிட்டேருந்து கடன் கூட வாங்கிடலாம், ஆனால் உங்ககிட்ட மட்டும் பாடலை ஒளிபரப்பாம இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நீங்க அன்றாடமும் எனக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. போற போக்கில் என்னுடைய வீட்டு கதவை தட்டி எங்க என் பாட்டுன்னு கேட்க போறீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப சூஸ்வீட்டி ஒரு குரல் பதிவு அனுப்பியிருக்காங்க, கேட்போம்.
2: ஹாய் நவீன், எப்படி இருக்கீங்க? நல்ல நல்ல பாட்டுலாம் போட்டுட்டு இருக்கீங்க. நேற்று நான் விரும்பி கேட்ட பாட்டு இன்னும் ஒளிபரப்புல, நீங்க வெயிட்டிங்.
1: சரி, வெயிட் பண்ணது போதும். உங்களுடைய பாடலை இப்ப நான் அடுத்து ஒளிபரப்ப போறேன். கண் எதிரை தோன்றினால் கனிமுகத்தை காட்டினால் அப்படிங்கிற ஒரு அழகான பாடலை விரும்பி கேட்டிருக்கீங்க. இருவர் உள்ளம் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜனுடைய குரல்ல கே வி மகாதேவனுடைய இசையில இந்த பாடலை கேட்க போறோம். அதற்கு பிறகு நவீன் ஒரு பாடல் விரும்பி கேட்டிருக்காரு. என்ன பாடல் நவீன், சொல்லுங்க.
3: படம் பேரு தெரியலையா, ஆனா பாட்டு தெரியும். பாட்டு என்னன்னா,
1: என்ன பாட்டு?
3: ஊரெல்லாம் உன் பாட்டுதான் உள்ளத்தை தேடுது. அந்த பாட்டு தான்.
1: படம் பேர் தெரியலன்னு சொல்லிட்டு நீங்க படத்தினுடைய பேரை நீங்க பாடிட்டீங்களே. ஆமாங்க, ஊரெல்லாம் உன் பாட்டு, அதுதான் இந்த திரைப்படத்தின் தலைப்பும் கூட. இளையராஜாவுடைய இசையில கே ஜே யேசுதாஸ் இந்த பாடலை பாடியிருப்பாரு. இந்த இரண்டு பாடல்களையும் கேட்டுருவாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்காக சுவாரஸ்யமான தகவல்கள் அங்கும் காத்துக்கிட்டு இருக்கேன்.

0: வாவ், என்ன விசேஷம்! முகம் ஜொலிக்குதே.
1: சேஜ் சலூனுக்கு போனாலே விசேஷம் தானே.
0: உயர்தர சேவை, அழகு பராமரிப்பு, எல்லாருக்கும் ஏற்ற விதத்துல பார்த்து பார்த்து செய்து தரங்களாமே.
1: ஆமா, சிகை அலங்கார சேவை, சரும பராமரிப்பு சேவை, அழகு சிகிச்சைகள், த்ரெடிங், வாக்ஸிங், சேலை மடிப்புன்னு இன்னும் நிறைய ஆண்களுக்கும் சேவை கொடுக்கறதால என் கணவரும் அங்கதான் போறாரு.
2: சேஜ் சலூன், அனுபவமுள்ள நிபுணர்கள், உயர்தர சேவை, அனைவருக்கும் ஏற்ற விலை. இன்றை செல்லுங்க 64 சரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா. சீட் சலூன்.
3: மேஸ்ட்ரோ ப்ரொடக்ஷன்ஸ் பெருமையுடன் வழங்கும் இசையின் ராஜா இளையராஜா லைவ் இன் கான்சர்ட். இசை ஞானி இளையராஜாவின் 50 ஆண்டுகள் கலை பயணத்தை கொண்டாட வாருங்கள். முதல் முறையாக சிங்கப்பூரின் மிகப்பெரிய உள்ளரங்கமான சிங்கப்பூர் இன்டோர் ஸ்டேடியத்தில் சனிக்கிழமை நவம்பர் 14 இளையராஜாவின் கலை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. கங்கை அமரன், ஸ்வேதா மோகன், SPB சரண் என பல கலைஞர்கள் உங்களை மகிழ்விக்க உள்ளனர். அக்டோபர் 10 88 வெள்ளியிலிருந்து தொடங்கும் உங்கள் நுழைவுச் சீட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். sistic.com.sg

0: தேட தேட புதையல் கூட கிடைச்சிரும்.
1: ஆனா பாட்டு கிடைக்குமா?
2: கடல்லே இல்லையா?
3: ஆனா எங்க கிட்ட இருக்கு. இரவு 10 மணியிலிருந்து 11:30 மணி வரை நேயர் விருப்பம் காத்துக்கிட்டு இருக்கு.
0: 1.5 மணி நேரம் அதுல நீங்க கேக்குற பாட்டு கிடைக்கும்.
1: இரவினில் ஆட்டம்,
4: பாடல்களை கேளுங்கள், மறைந்து
1: விடுங்கள்.
5: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில பாடல்களை விரும்பி கேட்கறதுக்கு நீங்க 3 வழிகளில் தொடர்பு கொள்ளலாம்.
0: தொலைபேசி மூலமா அழைங்க
1: 669-111-968.
5: வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்க அழைக்கலாம்.
0: வாட்ஸ்அப் மூலமாக
1: குறுஞ்செய்தி அல்லது குரல் பதிவை நீங்க அனுப்பலாம்.
5: 9678-9968.
1: உங்க விருப்ப பாடல்களை
0: இரவு 10 மணியிலிருந்து 11:30 மணி வரைக்கும் நீங்க விரும்பி கேட்கலாம்.
1: இது உங்களுடைய இரவு நிலாட்டம். பாடல்களை கேளுங்கள், மறைந்துவிடும் சோகங்கள்.
0: ராமா வி விரும்பி கேட்டிருக்கும் பாடல் தான் நம்ம அடுத்து கேட்க போறோம். கடந்த 2 நாட்களாக எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து பெண் போனால் அந்த பாடல் தான் விரும்பி கேட்டிருந்தாரு. ஆனா திடீர்னு இன்றைக்கு ஒரு மாற்றம், 2 பாடல்களை விரும்பி கேட்டிருக்காரு. ஏதாவது ஒரு பாடலை நீங்க ஒளியேற்றம் செய்யுங்க, ஒரு மாற்றத்திற்காக கொஞ்சம் புதிய பாடல்களை கேட்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒன்னு வந்து கும்கி திரைப்படத்திலிருந்து சொய் சொய் அந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காரு. இல்லாட்டி நான் மகான் அல்ல திரைப்படத்திலிருந்து வா வா நிலுவ பிடிச்சி தரவா, ஏதாச்சும் ஒரு பாடல் நீங்க ஒளிபரப்புங்க, நீங்களே தேர்ந்தெடுத்து ஒரு பாடலை ஒளிபரப்புங்க அப்படின்னு என்கிட்ட விட்டுருக்காரு. நான் மகான் அல்ல திரைப்படத்திலிருந்து வா வா நிலவ பிடிச்சி தரவா தான் நான் சூஸ் பண்ண போறேன், தேர்ந்தெடுக்க போறேன். இது யுவன் சங்கராஜோட இசையினால் மட்டும் கிடையாது, நா முத்துக்குமாருடைய அழகான வரிகளால் இந்த பாடல் நான் தேர்ந்தெடுக்கிறேன். இந்த பாடல் நல்லா கேட்டு பாருங்க. என்னதான் உங்களுடைய மனசுக்குள்ள துக்கம் இருந்தாலும், ரொம்ப நீங்க துவண்டி இருந்தாலுமே இந்த பாடல் நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா மலர்ச்சி அடைவீங்க, ஒரு உத்வேகம் உங்களுக்குள்ளார போறோம்.

0: உங்களுக்கு தெரியுமா,
1: அக்டோபர் மாதத்தின் 9வது நாள் நம்ம இருக்கோம். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை. உலகத்துல என்னென்ன நாட்களை அனுசரிக்கிறாங்க, கொண்டாடுறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அதுல முதலாவதாக வேர்ல்ட் போஸ்ட் டே இன்றைக்கு அனுசரிக்கப்படுது, உலக தபால் தினம். தபால் அப்படிங்கிறது முந்தைய காலத்துல ரொம்ப முக்கியமான ஒன்று. நீங்க யாருக்காச்சும் ஒரு தகவலை சொல்லணும், முக்கியமான ஒரு செய்தியை சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது தபால் மூலமாக தான் எல்லாருமே கடிதம் மூலமாக நீங்க எழுதி நீங்க அனுப்புவீங்க. ஆனா இப்ப எல்லாமே மின்னஞ்சல் மூலமா நம்ம அனுப்பலாம், அல்லது குறுஞ்செய்தி மூலமா அனுப்பலாம். வாட்ஸ்அப்ல நீங்க ஒரு செய்தி அனுப்பலாம்னு நொடி பொழுதுல நமக்கு கிடைச்சிடும், நொடியை விட சீக்கிரமா நமக்கு கிடைச்சோம்னு வச்சுக்கோங்களேன். ஆக அப்படிப்பட்ட உலகத்துல இப்ப இருக்கோம். தபால் அப்படிங்கிறது கொஞ்சம் அதனுடைய முக்கியத்துவம் இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிட்டுன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னும் முக்கியமாக தான் இருக்குது. அதுவும் குறிப்பாக நீங்கள் ஆன்லைன் ஷாப்பிங்லாம் செஞ்சீங்கன்னா இந்த தபால் அப்படிங்கிறது இன்னும் ரொம்ப முக்கியமான ஒன்றாக தான் இருக்குது. ஏன்னா தபால் மூலமாக தான் ஒரு சில பொருட்களோ ஒரு சில பத்திரங்களோ உங்களை வந்து அடையுது. ஆக தபாலுக்கும் இன்றைய உலகத்தில் இன்னும் முக்கியமான ஒரு இடம் இருக்குது. ஆனால் அதனுடைய பயன்பாட்டு கொஞ்சம் குறைஞ்சிட்டு முந்தைய காலத்தை விட. அதனை அடுத்து இன்றைக்கு வேர்ல்ட் எக் டே அனுசரிக்கப்படுது, அதாவது உலக முட்டை தினம் இன்றைக்கு அனுசரிக்கப்படுது. இந்த முட்டையை பற்றி பேசணும்னு சொன்னால் இந்த நிகழ்ச்சி முழுவதுமே நம்ம பேசலாம். ஏன்னா அவ்வளவு விஷயம் இருக்குது, அவ்வளவு தகவல்கள் இருக்குது முட்டைகளை பற்றி. ஒவ்வொரு பறவை இனமும் முட்டையிடும், பாம்பு வகைகளும் முட்டையிடும், பல உயிரினங்கள் முட்டையிடும். ஆக ஒவ்வொரு முட்டையிலும் ஒரு சிறப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆக இந்த மாதிரியான முட்டைகள் என்னென்ன இருக்கு, அதனுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கறத இப்ப நான் சொல்ல போறது கிடையாது. இப்ப நான் லேசா தான் சொல்றேன். பிறகு 12 மணிக்கு பிறகு இதை பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவா நம்ம பேசுவோம். அடுத்து இன்றைக்கு ஸ்கிரப்ஸ் டே அனுசரிக்கப்படுது. அது என்ன ஸ்கிரப்ஸ் டே? நீங்க ஒரு மருத்துவமனைக்கு நீங்க போனீங்கன்னா அங்க இருக்கிற மருத்துவர்களா இருக்கட்டும் சரி, ஒரு சில தாதியர்களா இருக்கட்டும் சரி, இந்த ஸ்கிரப்ஸ் அப்படிங்கறத அவங்க அணிவாங்க. இது கிட்டத்தட்ட அவங்களுடைய சீருடை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது பாக்குறதுக்கு இன்னமும் அவங்க தூங்க போற மாதிரி இருக்கும் அந்த உடை. ஆனா உண்மையாகவே ரொம்ப சௌகரியமா இருக்கும், அதை போடும்போது நல்லபடியாக அவங்க வந்து வேலை செய்கிறான். அதே நேரத்தில் ரொம்ப சுகாதாரமாக இருக்கும். ஏன்னா மருத்துவமனையில் நம்ம வேலை செய்யும் போது சுகாதாரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, சுத்தம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆக அந்த சீருடைய, அந்த ஸ்க்ரப்ஸ் அப்படிங்கிற அந்த சீருடைய அவங்க அணியும் போது அந்த சுகாதாரத்தையும் அந்த சுத்தத்தையும் அவங்க வந்து உறுதி செய்யலாம். இறுதியாக இன்றைக்கு தீ தடுப்பு தினம் அனுசரிக்கப்படுது. குறிப்பாக மேற்கத்திய நாடுகளில் இன்றைக்கு அவங்க இதை கொண்டாடுறாங்க, இதை அனுசரிக்கிறாங்க. ஆனால் பார்க்க போனால் ஒவ்வொரு நாளுமே இதை நம்ம அனுசரிக்கணும். தீ தடுப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த தீ மட்டும் பரவ ஆரம்பிச்சிருச்சுன்னா அது ஏற்படுத்துகிற அந்த சேதம் அளவு கடந்து இருக்கும். அதே சமயத்தில் அது உருவாக்குற அந்த அபாயமும் ரொம்ப பெரிய அளவில் இருக்கும். இதெல்லாமே தடுக்கிறதுக்கு தீ தடுப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏதாச்சும் தீ இருந்தால் தயவு செஞ்சு அதை பார்த்துக்கங்க. ஒரு சில வேளைகள் வந்து கேண்டல்ஸ் ஏற்றுவோம், விளக்கு ஏற்றுவோம், தீபாவளி கூட வருது. ஆக இந்த மாதிரி தருணங்களை நம்ம வந்து எப்போதுமே பார்த்துக்கணும், அதை கண்காணிக்கணும்.
2: இத்தகவலை வழங்கியோர்
3: அதிக தூய்மை அதிக சுவை சுத்தமான பசும்பாலில் இருந்தும் புத்தம் புது சுவைகளில் தயாரிக்கப்பட்ட மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம், சுவையான குளிர்ச்சி அளவற்ற மகிழ்ச்சி.
4: நான் இப்பதான் என் சட்ட பிரச்சனைக்காக விக்டரி லா சேம்பர்ஸ்க்கு போயிட்டு வந்தேன்.
5: அனுபவம் எப்படி?
4: வழக்கறிஞர் வித்யா என் பிரச்சனையை கவனமா கேட்டு தமிழ்ல எளிமையா விளக்கினாங்க. என்ன செய்யணும்னு படிப்படியாக சொல்லி தெளிவான ஆலோசனையும் கொடுத்தாங்க.
6: கோவன், மரின் பரேட், டெம்பனிஸ்னு 3 கிளைகள் அனைத்தும் MRTR-ல இருக்கான். நமக்கு வசதியா போச்சு.
4: விபத்து இழப்பீட்டு கோரிக்கை, விவாகரத்து, சொத்து பிரச்சனை, உயில் எழுதுதல் என எல்லா சட்ட சேவையும் நியாயமான விலையில். விக்டரி லா சேம்பர்ஸ், 8921-5363.
7: சிங்கப்பூரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருட்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பரப்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக வண்ட ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோ, டாக்டர் ஊ, ஏசப்ரோ என இன்னும் பல. ஹமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள், திறந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 இரவு 8 நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றை செல்லுங்கள் wantashop.sg.
1: அடுத்து வரப்போற 3 பாடல்கள் என்னென்ன அப்படிங்கறத இப்பவே நான் சொல்ல போறேன், பட்டியலிட போறேன். அதனால கவனமா கேட்டுக்கங்க. 90களிலிருந்து ஆரம்பிச்சு நம்ம பின்னோக்கி நம்ம போக போறோம். 90கள், 70கள், 60கள் அப்படின்னு நம்ம ஒன்னா போக போறோம். அதுல முதல் பாடல் இளையராஜாவின் இசையில் SP பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியிருக்கும் ஒரு நாளும் உனை மறவாத. எஜமான் திரைப்படத்திலிருந்து கேசவன் இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காரு. நேற்று இந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தாரு, ஒளிபரப்பு நேரம் பத்தல, அதனால இன்றைக்கும் மறுபடியும் முயற்சி செஞ்சிருக்காரு. உங்களுக்காக அந்த பாடல் வந்துகிட்டு இருக்கு. அதற்கு பிறகு மலர் ஒரு பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. சொந்தம் எப்போதும் தொடர் கதை. பிராப்தம் திரைப்படத்திலிருந்து இந்த பாடல அவங்களுடைய அக்காவா தங்கச்சியான தெரியல சிஸ் வனிதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு இந்த பாடல விரும்பி கேட்டிருக்காங்க. அதற்கு பிறகு 1968 வெளிவந்த கலாட்டா கல்யாணம் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஒரு குரல் பதிவு, ஏன்னா யாரு படைக்கிறாங்க இந்த இரவு நாட்டம் நிகழ்ச்சியை படைக்கிறாங்கன்னு தெரியாம ஒரு பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த நேரத்துல கேட்ட பாடல் ஒளிபரப்பாகும் அப்படின்னு தெரிஞ்சு ஒரு பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. ஆனா ஒரு படைப்பாடல்
0: போடுறீங்களா? முடிஞ்சா போடுங்க, இப்படி இல்லாட்டினா பரவாயில்ல. நான் புல்லட் லைஃப்லேருந்து திருமதி அசோக ஜெயா பேசுகிறேன். விரும்பி கேட்கும் பாடல் வந்து கலாட்டா கல்யாணத்துலேருந்து சவுந்தரராஜன் பி சுசீலா பாடிய மெல்ல வரும் காத்து சொல்லி தரும் பாட்டுன்னு அந்த பாடலை விரும்பி கேட்குறேன். எனக்காக போடுறீங்களா ரஃபி? ரொம்ப நன்றி.
1: பாருங்க, கடைசி வரைக்கும் ரஃபி தான் இந்த நிகழ்ச்சியை படிச்சுக்கிட்டு இருக்காருன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சென்ற வாரம் ரஃபி உங்களுடைய பாடலை ஒளிபரப்புலனா உண்மையை பார்க்க போனால் நீங்கள் அவர் தான் கேட்கணும். இருந்தாலுமே அவருடைய சார்பில் உங்களுக்காக இந்த பாடலை நான் ஒளியேற்றம் செய்கிறேன். சரியா? கேளுங்க, மகிழுங்க, தொடர்ந்து இணையங்கள். ஒரு சின்ன அறிவிப்பு என்னென்னா, அளவு கடந்து இன்றைக்கு நீங்கள் பாடல்களை விரும்பி கேட்டிருக்கீங்க. அதனால் இந்த விருப்ப பாடல் அங்கம் 12 வரைக்குமே நீட்டிக்கப்படும் அப்படிங்கறத உங்ககிட்ட நான் அறிவிக்க விரும்புறேன். அதனால தொடர்ந்து உங்களுடைய பாடல்களை கேளுங்க. முடிந்த அளவுக்கு யார் யாரெல்லாம் உங்களுடைய பாடலை விரும்பி கேட்டிருக்கீங்களோ உங்களுடைய பாடல் எல்லாத்தையுமே நான் ஒளிபரப்ப முயற்சி செய்யறேன். இது உங்கள் இரவனில் ஆட்டம். பாடல்களை கேளுங்கள், மறைந்துவிடும் சோகங்கள்.

0: எப்படி எல்லாருமே பயனடைகிற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
1: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
0: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பத்தி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம்.
2: ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்?
0: இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களோ நண்பர்களோ பயன்படுத்தலாம்.
2: நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், மியூச்சுவல் ரெஸ்டாரன்ட் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
3: சிங்கப்பூர்
2: வந்ததும் கிடைக்குமான்னு எங்க இருந்தியே இப்போ இங்கேயும் கிடைக்கும்.
3: மில்கி மிஸ்ட் தயிர், நெய், பட்டர், சீஸ், பனீர், இப்படி தரமான மில்கி மிஸ்ட் பொருட்கள் எல்லாமே எல்லா கடைகளிலும் கிடைக்கும்.
2: மில்கி மிஸ்ட் தயிர்.

உங்களுடைய விருப்ப பாடல் அங்கம் 12 மணி வரைக்குமே நீட்டிக்கப்படும் அப்படின்னு உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதனால தொடர்ந்து உங்களுடைய விருப்ப பாடல்கள் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். அடுத்த பாடல் நியர் மோகனா விரும்பி கேட்டிருக்காங்க. இன்றைக்கு அவங்களுடைய அக்கா செல்வராணிக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு நோயற்ற வாழ்வும் குன்றா செழுமையுடன் வாழ வாழ்த்துகிறோம் அப்படின்னு தமிழ்ல நல்லா அழகா எழுதி அனுப்பியிருக்காங்க. அதே சமயத்துல இன்றைக்கு அவங்க கேட்டிருக்கும் பாடல் இந்தியன் திரைப்படத்திலிருந்து ஏரமனோட இசையில பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மணியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு பாடல். கேஜே யேசுதாசுடைய குரல்ல இந்த பாடல் நம்ம கேட்க போறோம். கூடவே மோகனா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பாடல நான் கேட்கும் போது எனக்கு என்னுடைய சின்ன வயசு ஞாபகம் வரும். ஞாபகம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே கூடி சேர்ந்து வாழ்ந்த அந்த நாட்கள் எனக்கு ஞாபகம் வரும். அதெல்லாம் தயவு செஞ்சு இந்த பாடலை ஒளிபரப்புங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்காகவும் உங்களுடைய அக்கா செல்வராணிக்காகவும் இந்த பாடல் வந்துகிட்டே இருக்கு. அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.

0: ஒலி 968 சினிமா சினிமா
1: மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி ரொம்ப திறமையான ஒரு நடிகர் தான் நம்ம விஜய் சேதுபதி. எல்லாருக்குமே தெரியும், பல திரைப்படங்கள்ல முக்கிய கதாபாத்திரத்துல வந்து நடிச்சிருக்காரு. அந்த திரைப்படங்கள்ல அவர் தான் கதாநாயகனா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு வில்லனா கூட இருக்கலாம், ஒரு சின்ன ஒரு வேடத்துல கூட அவர் வந்திருக்கலாம். ஆனா அவர் வந்து நடிக்கும் போது அந்த திரைப்படம் வெற்றி தான், அந்த கதாபாத்திரம் என்றைக்குமே வெற்றி தான். அப்படி ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல அரசன் திரைப்படத்துல நடிக்க போறாரு அப்படின்னு தகவல்கள் வந்திருந்துச்சு. ஆனா இப்ப சமீபத்துல வந்த தகவல் என்னன்னா, இப்ப ஒரு சில காட்சிகள் அவர் நடிச்சு இருந்தாலுமே அந்த அரசன் திரைப்படத்தை விட்டு விலகிட்டாரு அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு. ஏன்னா நேர பற்றாக்குறை, அவர் வந்து தேதிகளை கொடுத்திருந்தாரு, ஆனா இயக்குனர் வெற்றி மாறனால அந்த தேதிகளை பயன்படுத்த முடியல, ஒரு சில படப்பிடிப்புகள் கொஞ்சம் தள்ளி வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற போது அவரால் அதற்கு ஒத்துக்கொள்ள முடியல. இல்ல எனக்கு இந்த தேதி தான் இருக்கு, இன்னும் பல திரைப்படங்களை வந்து நான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவர் விலகிருக்காரு. ஆக அவர் நடித்த அந்த ஒரு சில காட்சிகள் இன்னும் பயன்படுத்தப்படுமா இல்லையா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அதே சமயத்துல அந்த திரைப்படத்துல அவர் வருவாரா இல்லையா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும்.
2: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கியிருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ரங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி.
1: ஒலியில இவ்வார கலைஞர் பின்னணி பாடகி சாதனா சர்கம் இந்த வாரம் முழுவதுமே அவங்களுடைய பாடல்கள் தான் நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கு தாஸ் திரைப்படத்திலிருந்து கேகேயும் சாதனா சர்கமும் இணைந்து பாடிய பாடல் நம்ம கேட்க போறோம். யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில சக்கப்போடு போட்டாலே சவுக்கு கண்ணால கேட்டு மகிழ்வோம்.

0: இவ்வாறு நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
2: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
3: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
4: வாவ், என்ன விசேஷம், முகம் ஜொலிக்குதே.
5: சேஜ் சலூனுக்கு போனாலே விசேஷம் தானே.
4: உயர்தர சேவை, அழகு பராமரிப்பு, எல்லாருக்கும் ஏற்ற விதத்துல பார்த்து பார்த்து செய்து தரங்களாமே.
5: ஆமா, சிகை அலங்கார சேவை, சரும பராமரிப்பு சேவை, அழகு சிகிச்சைகள், த்ரெடிங், வாக்ஸிங், சேலை மடிப்புன்னு இன்னும் நிறைய ஆண்களுக்கும் சேவை கொடுக்கறதால என் கணவரும் அங்கதான் போறாரு.
6: சேஜ் சலூன், அனுபவமுள்ள நிபுணர்கள், உயர்தர சேவை, அனைவருக்கும் ஏற்ற விலை. இன்றை செல்லுங்க, 64 சரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா. சேஜ் சலூன்.
7: தொடர்ந்து நள்ளிரவு 12 மணி வரைக்குமே உங்களுடைய விருப்ப பாடல்கள் நம்ம கேட்க போறோம். அதுல அடுத்த பாடல் சலீம் விரும்பி கேட்டிருக்காரு.
8: அன்பான இனிய இரவு வணக்கம், நவீன் சலீம் அளிக்கின்றேன். இன்றைக்கும் எனது அபிமான பாடகர் எஸ் பி பாலா பாடிய இந்த பாடலை.
9: வாடாதொரு சாப்பூ நான் உன்ன பார்த்தேன்.
8: இந்த பாடல் இடம்பெற்ற திரை கிராமத்து அத்தியாயம். என்னை தெரிந்த அனைவர்களுக்காகவும் உங்களுக்கும் இந்த பாடலை சமர்ப்பிக்கிறேன். தயவு செய்து ஒளிபரப்பு செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.

செந்தூர பாண்டி திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் நம்ம கேட்க போறோம். தேவாவினுடைய இசையில மனு ஸ்வரலதா பாடியிருக்கும் பாடல் சின்ன சின்ன செய்தி. இந்த பாடலை பரமேஸ்வரி விரும்பி கேட்டிருக்காங்க.

0: ஜாலியாக சமைக்க
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: அம்மா சொல்லி கொடுத்த மாதிரிதான் சமைக்கிறேன், அதே சமையல் குறிப்பையும் பயன்படுத்துறேன், அதே ஏன் சமையல் மட்டும் சரியா வர மாட்டேங்குது அப்படின்னு யோசிப்பவரா இருந்தீங்கன்னா உங்க சமையல் முறையில பிரச்சனை இல்லைங்க, நீங்க காய்கறிகளை எப்படி பார்த்து வாங்குறீங்க என்பதோ அதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம்.
2: என்ன சொல்றேன்,
0: சந்தையில முட்டைக்கோஸ் வாங்க போறீங்களா? இல்ல கனமானதாக தேர்ந்தெடுங்க, இது சுவையா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வாட்டர் ஸ்பினிச் கங்கோங் அப்படின்னு மலாய் மொழியில சொல்லுவோம். மெல்லிய உறுதியான தண்டுகளை கொண்ட கங்கோங்க தேர்ந்தெடுங்க. தடிமனாக இருந்தா பொதுவாகவே சாப்பிடவும் ருசியா இருக்காது, அது கடினமாகவும் இருக்கும். அடுத்ததாக சாவிய வகையான கீரை, அவற்றின் தண்டுகளை மெதுவா அழுத்தி பாருங்க, அவை உறுதியாக இருக்கணும். இலைகள் மஞ்சள் நிறமாக இருந்தா அவற்றையும் தவிர்த்து விடுங்க. அடுத்து பூண்டு, நல்ல இறுக்கமா சேதமடையாத தோல் கொண்ட பூண்டுகளை தேர்ந்தெடுங்க, அப்பதான் சுவையாக இருக்கும். நிறைவா இஞ்சி, மென்மையான தோலுடன் அழுத்தும் போது உறுதியா இருக்கணுங்க. இப்படிப்பட்ட இஞ்சிதான் வாசமா சுவையா இருக்கும். சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள சிறந்த வழி.
3: என்றோ கேட்ட ஞாபகம் அங்கத்திற்காக அடுத்த பாடல் நம்ம கேட்க போறோம். சாந்தி இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. விளக்கேற்றியவள் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா பாடியிருக்கும் முத்தம்மா ஆசை டி ஆர் பாப்பாவுடைய இசையில கண்ணதாசன் வரிகளை வழங்கியிருக்காரு. வாங்க கேட்டுட்டு வருவோம். இதற்கு பிறகு இந்த அங்கத்தின் நிறைவு பாடலை நம்ம கேட்க போறோம், அதாவது விருப்ப பாடல் அங்கத்தின் நிறைவு பாடல். அது என்ன பாடல், யார் கேட்டிருக்கா அப்படிங்கறத பிறகு நான் சொல்றேன். தொடர்ந்து நீங்கள் இது உங்கள் இரவினில் ஆட்டம்.

0: இன்ட்ரோ கேட்ட ஞாபகம். ஆதரவு
1: இன்றும் என்றும் வாங்க தூண்டும் இந்தியா கேட் பாஸ்மதி அரிசி. உள்ள மகிழ சமைக்க உதவும் இந்தியா கேட் பாஸ்மதி அரிசி. மொத்த விநியோகஸ்தர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
2: என்னங்க, நமக்கு வீடு வாங்க முகவரா இருந்தாங்களே லெட்லி இந்திரா, அவங்களுக்கு எத்தனை விருது கிடைச்சிருக்கு தெரியுமா?
3: இதுல என்ன அதிசயம், அவங்களுடைய தொழில் திறமைக்கும் துரிதமான செயல்பாட்டுக்கும் விருது கொடுத்தே ஆகணும்.
2: ஒற்றை பெற்றோர், ஓய்வு பெற்ற முதியோர்கள் யார் வீடு வாங்க ஆசைப்படுறாங்களோ லெட்லி இந்திரா சரியான ஆலோசனை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க.
3: ஆமா, அவங்களை நம்பி தைரியமா பொறுப்பு கொடுக்கலாம்.
2: தொடர்புக்கு
3: 8854 8989
2: 8854 8989
3: நெட்லி வந்தாச்சு,
2: டென்ஷன் போயாச்சு.
4: சிங்கப்பூரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருட்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பற்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக வண்ட ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோன், டாக்டர் ஊ, ஏசப்போ என இன்னும் பல. ஆமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70% வரையிலான சேமிப்புகள், திறந்து வரும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றைச் செல்லுங்கள் wondershop.sg.
5: விருப்ப பாடலங்கத்தின் நிறைவுக்கு நாம வந்துட்டோம். கடந்த 2 மணி நேரமா உங்களுடைய விருப்ப பாடல்கள் தான் நம்ம வந்து தொடர்ச்சியா கேட்டுக்கிட்டே இருந்தோம். இப்ப வந்து நிறைவு பாடல பிரமிளா விரும்பி கேட்டிருக்காங்க. கருப்பு நிலா நீ தான், என் ஆசை மச்சான் திரைப்படத்திலிருந்து சித்ரா பாடியிருக்கும் பாடல், தேவாவின் இசையில். பாடல் கேட்டுட்டு வாங்க, நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். நாளைக்கு அப்படி சொல்லும் போது 12 மணிக்கு பிறகு உங்களை சந்திக்கிறேன். எங்கேயும் போகாம தொடர்ந்து ஒளிபக்கமாவே இருங்க. இது உங்கள் ஒளி 9:06 கேட்டாலி பரவசம்.

புத்தம் புதிய ஒரு நாளை நம்ம காலடியை எடுத்து வச்சுட்டோம். இன்றைக்கு அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி சனிக்கிழமை, வார இறுதி வந்தாச்சுங்க. அதனால உங்களுக்கே தெரியும், வார இறுதியில நல்லா நம்ம ஓய்வு எடுக்கணும், அதே சமயத்துல நல்லபடியா நம்ம நேரத்தை நம்ம செலவிடணும். நீங்க ஓய்வு எடுக்கிறதா இருந்தாலும் சரி, நீங்க வெளியே உங்களுடைய குடும்பத்தோட போறீங்க, அல்லது உங்களுடைய நண்பர்கள் நீங்க சந்திக்க போறீங்கனாலும் சரி, நல்லபடியா சந்தோஷமா உங்களுடைய பொழுதை கழிங்க. பலரும் இன்றைக்கு உங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடலாம், உங்களுடைய கல்யாண தினத்தை கொண்டாடலாம், அல்லது ஏதாவது ஒரு மைல்கல்லை இன்றைக்கு நீங்க கொண்டாடி இருக்கலாம். உங்கள் அனைவருக்குமே என்னுடைய மனம் வாழ்த்துக்கள். உங்களுடைய பொழுது இன்றைக்கு நல்லபடி அமைய என்னுடைய வாழ்த்துக்களும் கூட. அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு நம்ம காதல் பாடல்களை கேட்க போறோம். அதே சமயத்துல முட்டையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். முட்டையில பல விதமா இருக்கு, பல தகவல்கள் இருக்கு, எல்லாத்தையுமே உங்ககிட்ட பகிர நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அதனால ஒலி பக்கமாவே இருங்க, தொடர்ந்து இரவு நேர ஆட்டம் நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டே இருங்க. இது உங்கள் இரவு நேர ஆட்டம், பாடல்களை கேளுங்கள், மறைந்து விடும் சோகங்கள். நான் உங்கள் நவீன் குணசேகரன்.

0: பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்னு யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
1: எனக்கு தெரியல, அது பெரிய அளவு முதலீடு.
2: பெரிய அளவுன்னு யார் சொன்னது? மீரேக்கா இயக்கங்கள் வழி வரவேற்பை மதிப்பிட்டு பயனளிக்கிற விஷயங்கள்ல கவனம் செலுத்தி வளருங்க.
1: பலன் கிடைச்சா
2: அப்போ சிறப்பா வளர உங்களுக்கு தெரியும். தொடங்குவதற்கு சரியான இடம் எது என்பது மீரேக்காப்பிடம் கேளுங்க. மீரேக்கா வழங்குகிற ரெடி செட் க்ரோ. எங்களோட கலந்துரையாட அழைங்க. 6333-9888 மின்னஞ்சல் முகவரி mae@mirekap.com.sg. உங்க mirekap.sg/ready set grow.
3: மர்மங்கள் நிறைந்த இந்த பூமியில பயங்கரமான சம்பவங்கள் ஒவ்வொரு நாளும் நடக்குது.
4: யாரது? யாரது?
3: உங்க அனுபவங்களை, கதைகளை எங்களோட பகிர்ந்து கொள்ள வாட்ஸ்அப் அனுப்புங்க. 9678-8968 #. தெகில் டேல்ஸ். அதையும் கட்டாயம் பதிவிடுங்க. இப்பவே மீ லெசன் எங்களுடைய செயலிக்கு போங்க. அங்க திகில் டேல்ஸ் அப்படிங்கறத தேடி எல்லா பாகங்களையும் முழுமையா நீங்க கேட்கலாம். ஸ்பாட்டிஃபை செயலி மூலமாகவோ திகில் டேல்ஸ் நீங்க எங்கேயும் எப்போதும் கேட்கலாம். அதோட திகில் டேல்ஸ் நிகழ்ச்சியை நீங்க யூடியூப் மூலமாகவும் பார்க்கலாம்.

0: இன்றைக்கு முட்டைகளை பத்தி பேச போறோம் அப்படின்னு உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா நேற்று அக்டோபர் 9ஆம் தேதியான நேற்று உலக முட்டை தினம் அனுசரிக்கப்பட்டது. அது ஏன் நேற்று குறிப்பாக அக்டோபர் 9ஆம் தேதி வந்து கொண்டாடப்படுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இது 1996ஆம் ஆண்டிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டது. இதற்கு என்ன காரணம்னா, முட்டையினுடைய ஊட்டச்சத்து, அதனுடைய பயன் பலன் எல்லாருமே உலகம் முழுவதுமே பரவணும், எல்லாருக்குமே தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது. என்னுடைய ஆராய்ச்சியின்படி இது அக்டோபர் 9ஆம் தேதி மட்டும் கொண்டாடப்படுறது கிடையாது, அதாவது அக்டோபர் மாதத்தின் 2வது வெள்ளிக்கிழமையில கொண்டாடப்படும் ஒரு தினம். ஆக இந்த வருஷம் வந்து அக்டோபர் 9 இந்த மாதத்தின் 2வது வெள்ளிக்கிழமையில விழுந்திருக்கு. அதனால தான் உலக முட்டை தினம் நேற்று அனுசரிக்கப்பட்டது. ஆனால் ஒவ்வொரு ஆண்டுமே அக்டோபர் மாதத்தின் 2வது வெள்ளிக்கிழமையில தான் இந்த ஒரு தினம் கொண்டாடப்படும். நீங்க ஒரு சைவ ஆளா இருந்தீங்கன்னா அல்லது ஒரு வீகனா இருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா முட்டையை சாப்பிட மாட்டீங்க. ஆனா அதை தவிர்த்து எல்லாருமே கண்டிப்பா அவங்களுடைய வாழ்க்கையில முட்டையை சாப்பிட்டுருப்பாங்க அப்படின்னு தான் நம்புறேன். ஏன் இப்பெல்லாம் சைவமா இருக்கிறவங்களே முட்டையை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அது என்னன்னா, அவங்களால அதை நிராகரிக்க முடியாது. அந்த முட்டையில் உள்ள ஊட்டச்சத்து அவங்களுடைய உடலுக்கு தேவை, அது வந்து கண்டிப்பா அவங்களுக்கு சத்து வழங்குது அப்படிங்கிறத அவங்களால நிராகரிக்க முடியாது. அதனால அவங்களே இப்ப வந்து முட்டையை சேர்த்துக்கிறாங்க அவங்களுடைய சாப்பாடுல. ஒரு சில பேர் அது வந்து சைவமா கருதுறாங்க. ஏன்னா முட்டை என்னதான் கோழிலேருந்து வருது அப்படின்னு நம்ம சொன்னாலுமே அந்த அந்த முட்டைக்குள்ளார இருக்கிற அந்த கருவம், அந்த முட்டை வெள்ளையும் சைவம் தான். இதுல இருந்து எந்த ஒரு இறைச்சியும் கிடையாது, மாமிசமும் கிடையாது, எந்த ஒரு உயிரினத்தையும் நம்ம கொல்லலை அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட அவங்க சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா என்ன கேட்டீங்கன்னா, முட்டை அப்படிங்கிறது சைவம் கிடையாது. இதுல நம்ம ஒரு பட்டிமன்றமே நடத்தலாம், ஆனா இது வந்து என்னுடைய சொந்த கருத்து. முட்டை அப்படிங்கிறது சைவம் கிடையாது. இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் பலரும் முட்டையை சாப்பிட மாட்டாங்க. அவங்க சைவமா இருந்தாங்கன்னா முட்டையே சாப்பிட மாட்டாங்க, கவுச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக இருந்தாலுமே உங்களுக்கு ஊட்டச்சத்து தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா நீங்க முட்டையை உங்களுடைய உணவுல நீங்க சேர்த்துக் கொள்ளலாம்.
1: இது காதல்.

0: நீங்க முட்டை சாப்பிடுற விதத்தை வச்சே நீங்க எப்படிப்பட்டவர் அப்படின்னு என்னால கணிக்க முடியும் அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அதுதான் உண்மைங்க. ஏன்னா முட்டைய நம்ம பல விதத்துல நம்மளால சாப்பிட முடியும். நீங்க வந்து முழுமையா அதை கொதிக்க வைத்து நீங்க சாப்பிடலாம், பொரித்து சாப்பிடலாம், சில பேர் பச்சையா கூட சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி பல விதமா நீங்க சாப்பிடலாம். ஆனா இன்னும் கொஞ்சம் உன்னிப்பா நம்ம கவனிக்க போறோம். சரி, எப்படி சாப்பிடுறாங்க அப்படி நம்ம பார்ப்போம். சரி, நீங்க ஒரு பொரித்த ஒரு முட்டையை நீங்க வச்சிருக்கீங்க. அந்த முட்டை கருவை அவங்க உடைத்து சாப்பிடுறாங்களா இல்லை அவங்க வந்து உடைக்காமல் சாப்பிட்றாங்களா அப்படின்னு நம்ம வந்து இரண்டு வகையை நம்ம பிரிக்கலாம். நான் வந்து என்ன கேட்டிங்கன்னா, எல்லாத்தையுமே முன்பு நான் சின்ன வயசாக இருக்கும்போது முட்டையை சாப்பிடும்போது பொரித்த முட்டையை அவங்க கொடுக்கும்போது எனக்கு நல்லா அந்த கரு வந்து ரொம்ப வெந்திருக்கக்கூடாது. ஆக நான் எல்லாத்த அந்த வெள்ளை எல்லாத்தையுமே சாப்பிட்டு சுற்றி சாப்பிட்டுட்டு கடைசியாக தான் அந்த கருவை நான் சாப்பிடுவேன். எனக்கு கருனா ரொம்ப பிடிக்கும். அந்த பழக்கம் எனக்கு சின்ன வயசில் உண்டு. ஆனால் இப்போ ஓரளவுக்கு நான் எல்லாமே சேர்த்து சாப்பிடணும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இன்னும் ஒரு சிலர் பார்த்துருக்கேன், அந்த கருவை மட்டும் எப்போதுமே கடைசி வரைக்கும் அவங்க வச்சு தான் அவங்க சாப்பிடுவாங்க. சில பேர் சில சமயங்களில் அந்த கரு கொஞ்சம் அறவேக்காடாக இருந்தால் உடனே அவங்க உடைச்சிருவாங்க, அந்த சாப்பாட்டு மேலே அவங்க உடைச்சிருவாங்க. அது வந்து நல்லா சேர்த்து அவங்க சாப்பிடுவாங்க. ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா, இல்லை வேணாம், அது உடைச்சா வந்து எல்லாமே ஒரே ஒட்டிக்கும், எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கமாக தள்ளி வைப்பாங்க. இன்னும் ஒரு சில பேர் அறவைக்காடாக இருந்தால் அவங்க சாப்பிடவே மாட்டாங்க, எல்லாமே முழுமையாக சமைச்சிருக்கணும் அப்போ தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முட்டையை பொறிக்கிறீங்களோ, அதை வந்து கொதிக்க வைக்கிறீங்களோ, என்ன செய்கிறீங்களோ எல்லாமே அந்த கரு கூட நல்லா வெந்திருக்கணும் அப்படின்னு அவங்க ஆசைப்படுவாங்க, சமைச்சிருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இன்னும் ஒரு சிலர் அந்த முட்டை கருவை சாப்பிடவே மாட்டாங்க, அந்த முட்டையில் இருக்கிற வெள்ளை பகுதிகளை மட்டும் அவங்க சாப்பிடுவாங்க. அப்படி வச்சு ஆம்லெட் செய்வாங்க, அதை வச்சு அவங்களுடைய சமையலை சமைப்பாங்க. குறிப்பாக யாரெல்லாம் ஜிம்முக்கு போகிறாங்களோ, அவங்களுடைய உடல் கட்டுக்கோப்பாக இருக்கணும், அவங்க உடல் நலத்தை ரொம்ப பேணி பாதுகாத்து கொள்கிறாங்களோ, அந்த முட்டையினுள்ள வெள்ளையை மட்டும் தான் அவங்க சாப்பிடுவாங்க. ஏன்னா அதில் இருக்கிற புரதச்சத்து இதுக்கு போதும். ஏன்னா முட்டை கருவில் கொழுப்புத்தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதை சாப்பிட்டா கொலஸ்ட்ரால்லாம் ஏறும் அப்படின்னு பயந்துக்கிட்டு வேணாம் அப்படின்னு அவங்க விட்டுருவாங்க. முட்டையில் உள்ள வெள்ளையை மட்டும் சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், நான் சொன்ன உதாரணங்களை எத்தனை விதமாக இருக்குது, எப்படி அவங்க சாப்பிடுவாங்க, எதை அவங்க சாப்பிடுவாங்க, இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்து அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு நம்ம வந்து நல்லபடியாக நம்ம யூகிக்கலாம். ஆக அடுத்த முறை நீங்கள் ஒருத்தரை பார்த்து அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு நீங்கள் யூகிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கணிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, முட்டையை அவர் எப்படி சாப்பிடுவார் அப்படிங்கிற கேள்வியை கேளுங்க. அதில் வர பதிலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் அவர் எப்படிப்பட்டவர்னு.
1: We gonna blow the speakers, baby.
2: ஒலி எங்கேயும் எப்போதும்
3: பறக்கிறது பரமேல
2: உங்க மனசுக்கு பிடித்த பாடல்களோட
4: அப்படி போட போட போட
5: தலாமோ தலாமோ
6: கட்ட ஐ ஐ தும்சு கட்ட
7: ஒலி 1 6 8
8: கேட்டாலே பரவசம்.

0: மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல.
1: வார நாட்களில் இரவு நாட்டத்தில் நள்ளிரவு 12 மணியிலிருந்து 1 மணி வரை காதல் பாடல்கள்.

0: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
1: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
0: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
2: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிறங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212 வாரத்தில் 7 நாட்களும்.
3: நியூ வாட்சில் ஸ்டார் பிரீமியர் பிளஸ் ஒளி வழிகளில் பிரீமியர் லீக் ஆட்டங்கள் மீண்டும் தொடங்கவிருக்கின்றன. பிரபல குழுக்கள் போட்டியிட இருக்கின்றன. அனைத்து ஆட்டங்களையும் நியூ வாட்சில் நேரடியாக பார்த்து மகிழுங்கள். பிரீமியர் பிளஸ் மாதாந்திர திட்டத்தின் வழி அதிக சுதந்திரம், அல்லது ஸ்பாட்ஸ் பிளஸ் பிரீமியர் பிளஸ் பண்டல் என உங்களுக்கு பிடித்த திட்டங்களை தேர்ந்தெடுக்கலாம். பிடித்த குழுக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம். நியூ வாட்சில் ஸ்டார் பிரீமியர் பிளஸ்க்கு பதிவு செய்யுங்கள். எந்த ஒரு ஒப்பந்தமும் கிடையாது, உடனடியாக செலுத்தலாம். செல்லுங்கள் newwatch.sg/subscribe.
4: ஒரு சாதாரண முட்டையை நம்ம பல விதத்துல நம்ம சாப்பிடலாம். அது என்னென்ன விதத்துல நம்ம சாப்பிடலாம், எப்படி நம்ம ருசிச்சு சாப்பிடலாம் அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்க போறோம். அதுல முதல் வகை வந்து பாயில்டு எக், வேக வைத்த ஒரு முட்டை. அந்த வேக வைக்கிறதுலயே ஒரு பல விதமா இருக்கு. இப்ப நீங்க அரை வேக்காடா நீங்க சாப்பிடலாம், முழு வேக்காடா நீங்க சாப்பிடலாம், லேசா நீங்க வெந்நீர்ல போட்டு எடுத்துட்டு நீங்க உடனே கிட்டத்தட்ட பச்சாவே நீங்க சாப்பிடலாம். இப்படின்னு பல விதமா இருக்கு நீங்க வேக வைக்கும் போது ஒரு முட்டையை. இந்த நேரத்துல என் ஆத்தா சொன்ன ஒரு கதையை அவங்க கிட்ட நான் பகிர்றேன். ஆத்தா அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய அப்பாவுடைய அம்மா. எப்போதுமே ஒரு கதையை சொல்லுவாங்க. அவங்க சின்ன வயசா இருக்கும் போது, அதாவது கிட்டத்தட்ட 10 வயதுக்கு கீழே இருக்கும்போது, அவங்க வீட்டுல ஒரு பண்ணை இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அங்கங்க கோழிகள்லாம் இருக்கும். கோழி முட்டையிட்ட உடனே அதை எடுத்து அவங்க அப்படி பச்சையா சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அப்படி சின்ன வயசுல சாப்பிட்டதுதான் இப்ப வரைக்குமே அது வந்து ஊட்டச்சத்து வழங்கியிருக்கு, நல்லா அவங்க தெம்பா இருக்காங்க, ஆரோக்கியமா இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது, அவங்க சின்ன வயசுல இந்த மாதிரி பச்சையா முட்டையை சாப்பிட்டதுதான் காரணம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஓரளவுக்கு உண்மையா கூட இருக்கலாம். அதோட அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த கோழி முட்டை கேட்டுற அந்த நேரம் இருக்குல்ல, உடனே நீங்க போய் எடுத்தீங்கன்னா சுட சுட இருக்கும், ஒண்ணுமோ நீங்க வந்து கொதிக்க வைத்து அறவைக்கடை சாப்பிடற மாதிரி தான் இருக்கும், பச்சை சாப்பிடற மாதிரி நமக்கு இருக்காது அப்படின்னு எப்போதுமே அவங்க சொல்லுவாங்க. நான் முயற்சி செஞ்சு பார்த்தது கிடையாது. அதே சமயத்துல நீங்களும் முயற்சி செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த காலத்துல முட்டைகள்ல என்னென்னலாம் கலக்குறாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆக நீங்க பச்சை முட்டை அப்படி சாப்பிடறாதீங்க. முன்பு காலத்துல அவங்க செஞ்சிருக்காங்க, அவங்களுக்கு அது நல்ல வேலை செஞ்சிருக்கு. ஆனா இந்த காலத்துல சாத்தியமானு எனக்கு தெரியல. சரி, முட்டைய வேக வைத்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸ்கிராம்பிள்ட் எக் ரொம்ப பிரபலமான ஒன்று தான், எனக்கும் ரொம்ப பிடித்த ஒன்று. ஸ்கிராம்பிள் எக் அப்படின்னு சொல்லும்போது கருவா இருக்கட்டும் வெள்ளா இருக்கட்டும் எல்லாத்தையுமே நீங்க வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி நீங்க சமைக்கும் போது, பொறிக்கும் போது அது ஸ்கிராம்பிள் எக் ஆகுது. சில பேர் அதுல வெண்ணெய் அவங்க சேர்த்துப்பாங்க அல்லது பாலை சேர்த்துப்பாங்க, அது உங்களுடைய பொருத்தம். சனி சைட் அப் எக் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும், நீங்க வந்து பொறிப்பீங்க, ஆனா ஒரு பக்கத்துல மட்டும் தான் நீங்க பொறிப்பீங்க. ஆக அது மேலே இருக்கிற அந்த வெள்ளையும் சரி அந்த கருவும் சரி ஒரு கொஞ்சம் அரவைக்காடா இருக்கும். ஆம்லெட் இருக்கு, அந்த முட்டையை நீங்க வந்து நல்லா கலக்கி அடித்து நீங்க வந்து வெங்காயத்தை சேர்க்கிறீங்களோ, தக்காளியை சேர்க்கிறீங்களோ, சீஸை சேர்க்கிறீங்களோ, மஷ்ரூமை சேர்க்கிறீங்களோ, எதை வேணாலும் நீங்க சேர்க்கலாம். எல்லாத்தையும் நீங்க சேர்த்து பொறிக்கும் போது அது ஆம்லெட் ஆகுது. அதற்கு பிறகு போச்ச்ட் எக் அப்படிங்கிறது ஒரு விதத்துல நம்ம வேக வைக்கிற ஒரு முட்டை தான். ஆனா அதற்குன்னு ஒரு தனி செய்முறை இருக்கு. நீங்க அப்படியே எடுத்து முட்டையை தண்ணியில போட்டீங்கன்னா அது போச்ச்ட் எக் ஆகாது. நீங்க அந்த முட்டையை உடைச்சி நீங்க வெந்நீருக்குள்ளாட நீங்க சேர்க்கணும். அது மட்டும் இல்லாம ஒரு சுழற்சி இருக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு ஒரு ஸ்வர்ல் மாதிரி இருந்தா, அந்த வேர்ல்பூல் மாதிரி இருந்தாதான் அந்த முட்டை வந்து போச்ச்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். நானே செஞ்சு பார்த்தது கிடையாது, ஆனா அது வந்து நல்லா சாப்பிடுவேன், எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த போச்ச்ட் எக். ஆனா அதை செய்யறதுக்கு கொஞ்சம் சிரமம். அதே சமயத்தில் இன்னொன்று வந்து சீனர்கள் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க, செஞ்சுரி எக். இது வந்து அதிக அளவில் சீனர்கள் சாப்பிடுவாங்க. சில பேருக்கு பிடிக்கும், பலருக்கும் அது பிடிக்காம இருக்கலாம். எனக்கு பிடிக்கும்னு சொல்ல முடியாது, நான் வந்து முயற்சி செஞ்சு பார்த்துருக்கேன். ஒரு சில உணவு வகைகளில் அது கொஞ்சம் எடுப்பாக இருக்கும், கொஞ்சம் பொருத்தமாக இருக்கும். ஆனால் அது அப்படியே நீங்கள் சாப்பிட சொன்னீங்கன்னா
5: என்னாலேயே முடியாது. உன்னை சுற்றி ஒளிவட்டம் தோன்றும்
6: காதல் பாடல்கள் உங்கள் இரவில் ஆட்டத்தில்.

0: சரி நேர்களே, விடைபெறும் நேரம் வந்துவிட்டது. கடந்த ஒரு மணி நேரமா முட்டையை பத்தி நம்ம பேசியிருந்தோம். எனக்கு தெரிந்த ஒரு சில தகவல்களை உங்க கூட நான் பகிர்ந்துகிட்டேன். அதே சமயத்துல இந்த இருமல் ஆட்டம் நிகழ்ச்சி முழுவதுமே நல்ல நல்ல பாடல்களை நம்ம கேட்டோம். எல்லாமே நீங்கள் கேட்ட பாடல்கள் தான் நம்ம கேட்டோம். கடைசி ஒரு மணி நேரத்துல மட்டும்தான் காதல் பாடல்கள் நானா எடுத்து சுயமா எடுத்து வைத்த பாடல்களை நம்ம கேட்டோம். எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும், உங்களுக்கு மகிழ்ச்சியை வழங்கியிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன். மீண்டும் உங்களை இன்னொரு இரவல் ஆட்டம் நிகழ்ச்சியில சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் நவீன் குணசேகரன். இது உங்கள் இரவனில் ஆட்டம். பாடல்களை கேளுங்கள், மறைந்துவிடும் சோகங்கள்.
1: இது காதல் புரியுதுல்ல.

சமீபத்தில் உலக புகழ்பெற்ற ஹாலிவுட் நடிகை ஹேலி பேரி இருக்காங்க இல்லையா, அவங்க வாழ்க்கை முறையை பற்றி பகிர்ந்துக்கிட்டாங்க. அதில் எனக்கு என்ன தெரிய வந்ததுன்னா, கடந்த 30 ஆண்டுகளாக ஹேலி பேரி அப்படிங்கிற நடிகை பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக இருப்பாங்க, இளமையாக இருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். கடந்த 30 ஆண்டுகளாக கீட்டோ டயட்டை பின்பற்றிக்கிட்டு வராங்க அப்படின்னு சொன்னாங்க. அது என்னப்பா கீட்டோ டயட் அப்படின்னு நான் போய் ஆராய்ந்ததில் எனக்கு என்ன தெரிய வந்ததுன்னா, இது அதிக அளவில் கொழுப்பு, அதுக்கப்புறம் மிதமான அளவில் புரதம், அதுக்கப்புறம் ரொம்ப குறைவான அளவில் மாவு சத்து, இதை உட்கொள்கிற மாதிரியான ஒரு உணவு முறை. இப்போ உதாரணத்திற்கு ஒரு கீட்டோ டயட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்க சாப்பிட்ற சாப்பாடில் கிட்டத்தட்ட 70-80% கொழுப்பு சத்து நிறைந்த உணவாக இருக்கும். அதுக்கப்புறம் 10-20% புரதச்சத்தம் நிறைந்த உணவாக இருக்கும். அதுக்கப்புறம் 5-10% கார்போஹைட்ரேட்ஸ் எனப்படும் மாவு பொருள் அடங்கிய உணவு வகைகளாக இருக்கும். இந்த முறையில் தான் இந்த நடிகை கடந்த 30 ஆண்டுகளாக சாப்பிட்டுட்டு வராங்க அப்படின்னும், இதுதான் அவங்களுடைய ஆரோக்கியத்தின் ரகசியம் அப்படின்னும் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தாங்க. இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு, படித்த உடனே அட அவ்வளோதானா செஞ்சு பார்த்துருவோம் அப்படின்னு தோணுது. ஆனால் இது நம்ம எல்லாருக்கும் உறுதியாக இருக்குமா, எல்லாருக்கும் ஒத்து வருமா அப்படிங்கிறதான் மிகப்பெரிய கேள்விக்குறி. இப்போது ஒரு உணவு முறை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது உங்களுடைய எடை, அதுக்கப்புறம் உங்களுடைய உயரம், அதுக்கப்புறம் உங்கள் உடலில் இருக்கிற இரத்த அளவு, அதாவது அந்த இரத்தம் சார்ந்த பல முக்கியமான கூறுகள், இதை எல்லாத்தையும் அடிப்படையாக கொண்டு தான் உருவாக்கப்படுது. இது ஒருவருக்கு ஒருவர் வேறுபடுது. அதனால் இவங்க சொன்னாங்க, அவங்க செஞ்சாங்க, இப்படி இருக்காங்க அப்படின்னு மொட்டையாக கேட்டுட்டு இந்த மாதிரியான டயட்டில் குதிச்சிடாதீங்க. முதல்ல போய் மருத்துவரை கேளுங்க, இப்படி இப்படி போட்டிருக்காங்க, அப்படி இப்படி சொல்கிறாங்க, இதெல்லாம் எனக்கு ஒத்து வருமானு, அதுக்கப்புறம் நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள், உங்களுக்கு வேலை செஞ்சால் சந்தோஷம்.

0: எப்படி எல்லாருமே பயனடைற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
1: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
0: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பற்றி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், மியூச்சுவல் ரெஸ்டாரன்ட் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
2: அதிபர் சவால் மூலம் ஆதரவு பெறும் 120 திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை 100,000-க்கும் மேற்பட்டோர் மற்றும் அவர்களது குடும்பங்களின் வாழ்க்கையை மேம்படுத்த உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றே உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/pc.

0: நடந்து கொண்டிருக்கின்றது. உண்மையை சொல்ல போனால் எல்லோருக்கும் உதவி கிடைப்பது இல்லை. சில வேளைகளில் எதிர்பாராத விதமாக அது அசம்பாவிதமாக நடந்து முடிந்து விடுகிறது.
1: அப்போது முதியவர் பணிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
2: I want to go out and buy phone.
0: சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்கள் வலைப்பதிவாக கைபேசிக்கு மெசேஜுக்கு மேல மெசேஜ்.
3: Hi darling, எப்படி இருக்கீங்க? Hi பா, சாப்பிட்டீங்களா? அவர் வீட்ல இல்ல, அதனால தான் உங்களுக்கு மெசேஜ் பண்றேன். அவர் இன்னும் பிசினஸ் மீட்டிங் போயிருக்காரு.
0: என்ன நடந்தது? சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்களின் வலைப்பதிவுகள் யாவும் எங்களுடைய மீ லிசன் செயலியில் இருக்கின்றன. நீங்கள் ஓய்வாக இருக்கும் நேரத்தில் கேட்பதற்காக.

ஆண்டுக்கான பட்டியலை அவங்க அண்மையில் வெளியிட்டிருக்காங்க. அந்த பட்டியலில் சிங்கப்பூருக்கு எத்தனாவது இடம் அப்படின்னு கேட்டிருந்தேன். உங்களில் பல பேர் 6வது இடம், 7வது இடம், 8வது இடம், முதல் இடம், 9வது இடம், 23வது இடம்னு அடிக்கிட்டே போனீங்க. ஒரே ஒருத்தர் மட்டும்தான் சரியான பதிலை சொன்னார். அந்த நபரின் பெயர் என்னவென்றால் தஜுடீன். வாழ்த்துகள். ரெசனன்ஸ் கன்சல்டன்சி ஆண்டுதோறும் வெளியிடும் உலகத்தின் ஆக சிறந்த நகரங்கள் அப்படிங்கிற பட்டியல்ல இந்த ஆண்டு யார் யாருக்கு எந்தெந்த இடம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத ஒருட்டு பார்த்துருவோம். 10வது இடத்துல ரோம் இருக்கு, 9வது இடத்துல டெல்லி, 8வது இடத்துல மட்ரிட், 7வது இடத்துல சிங்கப்பூர், 6வது இடத்துல துபாய், 5வது இடத்துல டோக்கியோ, 3வது இடத்துல பாரிஸ், 2வது இடத்துல நியூயார்க், முதல் இடத்துல லண்டன் அப்படிங்கிற பட்டியலில் அவங்க வெளியிட்டிருக்காங்க. ஆக இந்த பட்டியலின் அடிப்படையில் சிங்கப்பூருக்கு 7வது இடம் அப்படின்னு தகவல் சொல்லுது. இதை சரியாக சொன்ன ஒரே நேர் தஜுடீன் அவருக்கு கிடைக்குது. ஜோதி ஸ்டா புஷ்பக்கடை வழங்கும் லெவல் ஸ்டா காஃபி பரிசா. இதே பட்டியலில் டோக்கியோ அப்படிங்கிற பகுதி 5வது இடத்த பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க. டோக்கியோவுக்கு உங்களை பல பேர் போகாமல் இருந்திருக்கலாம், போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கலாம். அப்படிப்பட்டவங்க கிளம்பி என் கூட வரலாம். டிசம்பர் 5ஆம் தேதி, அதாங்க நவம்பர் டிசம்பர் என்ன 2 மாதங்களில் நாம் டோக்கியோவுக்கு போக போகிறோம். எங்கே போக போகிறோம், என்னென்ன பார்க்க போகிறோம், எங்கே தங்க போகிறோம், என்ன சாப்பிட போகிறோம், யார் கூட போக போகிறோம், இப்படி பல கேள்விகள் உங்கள் மனசில் இருந்துச்சுன்னு சொன்னால் வாட்ஸ்அப்பை எனக்கு அனுப்புங்க, லிங்க்கை நான் கொடுக்குறேன். போய் பார்த்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பி வாங்க, டோக்கியோவில் போய் ஒரு ஆட்டத்தை போடுவோம். சரியா?

0: குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்னு யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212122, 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
1: சூடா ஒரு டீ போடு.
2: டீயாலே போடுவோம்.
3: நீங்க ரெண்டு பேரும் படிக்கிற இந்த நிகழ்ச்சி அற்புதமா இருக்குது, ரொம்ப கலகலன்னு இருக்கு.
4: அதுக்கு காரணம் கலகலப்பான நிகழ்ச்சி மட்டும் இல்லைங்க, கருத்தான நிகழ்ச்சிகளையும் நாங்க உங்களுக்காக கொண்டு வருவோம்.
5: பறவைகளை பராமரிக்கிறாங்க.

சமீபத்தில் வெளிவந்த ஒரு தகவலை வாசித்த உடனே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சுங்க. பொதுவாக சின்ன வயசில் இருக்கும்போது இந்த போக்கிமான் அப்படிங்கிற போட்டியை உங்களை பல பேர் விளையாடிருக்கலாம். ஏன், சமீபத்தில் கூட போக்கிமான் கோல் வந்துச்சு. அவ்வளோதான், சிங்கப்பூர் முழுதும் கையெழுக்க தொலைபேசியோடு எல்லாம் சுத்த ஆரம்பிச்சிட்டோம் போக்கிமோனை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே. இந்த போட்டி ஆண்டு ஆண்டு காலமாக நடந்துக்கிட்டு வருது. குறிப்பாக உலக அளவில் பொக்கிமான் போட்டிகள் அப்படிங்கிறது ரொம்ப பிரபலம். இந்த பொக்கிமான் வேர்ல்ட் கப்னு அழைக்கப்படுற போட்டியை அண்மையில் 16 வயது நிரம்பிய ஒரு சிறுவர் ஜெயிச்சிருக்காரு. இந்த மாணவருடைய பேரை கேட்டிங்கன்னா இன்னும் மகிழ்ச்சி அடைவீங்க. விக்ரம் தியாகராஜா. ஆமாங்க, ஒரு தமிழ் பையன், இங்கிலாந்தில் இருக்கிற யார்க் அப்படிங்கிற பகுதியில் பிறந்த ஒரு தமிழ் பையன் அனைத்துலக அளவில் நடத்தப்பட்ட போக்கிமான் போட்டியில் ஜெயிச்சு சாதனை படைச்சிருக்காரு. குறிப்பாக 2015 பிறகு பிரிட்டனை சேர்ந்த ஒரு நபர் இந்த போட்டியை ஜெயிச்சிருக்காரு அப்படிங்கிற சாதனையையும் அந்த விக்ரம் செஞ்சிருக்காரு. ஒலி 9:00 அவருக்கு எங்களுடைய வாழ்த்துகள். இப்படி ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு விதமான சாதனைகளை படைக்கிற இந்தியர்கள் உலகம் முழுவதும் இருக்காங்க. அவங்கள பற்றின தகவல்களை அவ்வப்போது நாங்கள் சொல்லிக்கிட்டே வருவோங்க. இணைந்துங்க என்னோட, இது உங்க அபிமான வணக்கம் சிங்கை.

0: 80களின் அதிசய உலகம்.
1: ஒரு பாட்டு காதல் பூத்தது, அதை கேட்டு
0: எங்க ஒலியில 80களில் வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம்.
2: சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம்
0: ஒலி 9:00.

இப்படிலாம் வர்ணிச்சு நம்ம கடிதங்களை உருகி உருகி காதலன் காதலிக்கலாம் எழுதிருக்கலாம். ஆனா அந்த ஒரு காலத்துல நம்ம எழுதும் போது அஞ்சல் தலையோட அந்த கடிதங்களை நம்ம அனுப்புவோம். இப்ப அந்த அஞ்சல் தலையே தேவையில்லைன்னு சொல்றாங்க. அஞ்சல் தலை வாங்கி ஒட்டுறதுக்கு பதிலா நீங்க கைபேசியில வாங்கிய ஒரு குறியீட்டை அஞ்சல் உரையில எழுதினாலே போதுமா. சிங்கப்பூர் அஞ்சல் நிறுவனம் புதிய மின்னிலக்க அஞ்சல் தலைகளை அறிமுகப்படுத்திருக்கு. குறிப்பிட்ட ஒரு செயலி இருக்குதுங்க, அந்த செயலியில நீங்க அஞ்சல் தலை வாங்கினா தனித்துவமான குறியீடு உங்களுக்கு கிடைக்கும். எல்லா அஞ்சல் தலைகளும் ஒன்றாக இருக்காது. அதை நீங்க அஞ்சல் உரையில எழுதி வழக்கம் போல அஞ்சல் பெட்டியில போடலாம். அச்சடிக்கவும் தேவையில்லை, காகித அஞ்சல் தலையை ஒட்டவும் தேவையில்லை. தொழில்நுட்பம் வளர வளர ஒரு காலத்துல செஞ்ச பல செயல்கள் இப்போ காலாவதி ஆகுதுங்க. சரி, அந்த வரிசையில அஞ்சல் தலை, இப்படிப்பட்ட கடிதங்கள் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு என்ன நினைவு வருது? அப்படிப்பட்ட ஒரு வேலையை நீங்க செஞ்சிருக்கீங்களா? அல்லது அஞ்சல் தலைகளை கலெக்ட் சேகரிக்கிற ஒரு நபரா நீங்க? எல்லாம் ஒட்டி வைப்பீங்களா? ஒரு காலத்துல நான் என்னுடைய பள்ளி பருவத்துல இருக்கும் போது எனக்கு ஒட்டி வைக்கிற பழக்கம் இருந்துச்சுங்க. அதுவும் வெவ்வேறு அஞ்சல் தலைகள் வெவ்வேறு மதிப்புலையும் இருக்கும் இல்லையா? எவ்வளவு கனமா உங்க கடிதங்கள் இருக்குன்னு பொறுத்திருக்கு. இப்படிப்பட்ட நினைவுகள் அதையும் நீங்க என்னோட பகிர்ந்து கொள்ளலாம். வாட்ஸ்அப் செய்யுங்க 9678896 8. இதை பற்றி இன்றைக்கு நான் பேசுறதுக்கும் முக்கிய ஒரு காரணம் இருக்குதுங்க. அக்டோபர் 9 உலக அஞ்சல் தினமா இருக்குது. அதனால இன்றைக்கு நான் இந்த தகவலை பகிர்ந்து கொள்ளேன்னா எப்படி? அதே நேரத்தில் பகிர்ந்து கொள்ளுங்க. நீங்க கடைசியா எப்ப ஒருவருக்கு கையால கடிதம் எழுதி அனுப்பியிருக்கீங்க? எல்லாமே குறுஞ்செய்தியில் தான் இருக்கு. பேனாவை எடுத்து நீங்க எப்ப எழுதுனீங்க சொல்லலாமே. வாட்ஸ்அப் செய்யுங்க 9 6 7 8 8 9 6 8.

0: சத்தம் ரொம்ப பலமா இருக்கு, உற்சாகம் ரொம்ப ரொம்ப கூட இருக்கு.
1: ரத்தத்தின் ரத்தமே எல்லாம் உங்களுக்காக தான்.
2: டான்ஸ் வேணுமா? டான்ஸ் இருக்கு. ஃபைட் வேணுமா? ஃபைட் இருக்கு.
3: ஃபைட்லாம் இல்லங்க, ஆனா நல்ல கேள்வி இருக்கு.
1: தோசை என்கிற வார்த்தை எப்படி உருவானது?
4: கல்லுல ஊத்தும் போது சுவைன்னு கேக்கும்கா, அதனால தோசை அப்படி வச்சுட்டாங்க.
3: என்னது சுவைன்னு கேக்குமா?
1: எங்க நிகழ்ச்சியில நல்ல நல்ல பாடல்கள் கேட்கலாம்,
3: சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்குது.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை
3: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை
0: ஆனந்தம் ஆரம்பம். நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா ரொம்ப எக்ஸ்ட்ரா எனர்ஜியா இருக்கும்.

0: அக்டோபர் 9 உலக அஞ்சல் தினமா இருக்கு. அதை முன்னிட்டு அஞ்சல் தலை பற்றி ஒரு பெரிய மாற்றம் சிங்கப்பூர்ல வந்திருக்கு. அது சற்று முன்பு உங்களோட நான் பகிர்ந்து கொண்டேன். அஞ்சல் தலை இதுக்கப்புறம் தேவையே இல்லைன்னு சொல்லிட்டாங்க, மாற்றிட்டாங்க. தொழில்நுட்பம் வளர வளர இது எல்லாமே இவ மாறிக்கிட்டு இருக்கு. அந்த வரிசையில அஞ்சல் தலைன்னு சொல்லும் போது உங்களுக்கு எவ்வளவு நினைவுகள் இருக்கின்றன? கொஞ்சம் பின்னோக்கி நம்ம பார்க்கலாமே. உங்க வாழ்க்கையை பற்றியும் நீங்க என்னோட பகிர்ந்து கொள்ளலாம்னு சொல்லியிருந்தேன்.
1: இனிய காலை வணக்கம் ஹரிமா, நன்றி பேசுறேன். ஓகே, எனக்கு வந்து நான் வந்து முன்ன சிங் போஸ்ட்ல வந்து படிப்பு முடிச்ச புதுசுல வந்து நான் 7 வந்து சிங் போஸ்ட்ல வேலை செஞ்சேன். ஃப்ரண்ட்லைன்லயும் வேலை செஞ்சிருக்கேன், அவங்க டெலிவரி பேஸ் மெயின் சென்டர்லயும் நான் வேலை செஞ்சிருக்கேன். அந்த டைம்ல வந்து நான் ஃப்ரண்ட்லைன் இருக்கும்போது இந்த புதிய அஞ்சல் தலைகள் வந்து லான்ச் பண்ணுவாங்க. நிறைய கண்ட்ரீஸோட புது ஸ்டாம்ப்ஸ் எல்லாம் வந்து லான்ச் பண்ணும்போது காலையிலேயே வந்து போலீஸ் ஆபீஸ் முன்னுக்கே வந்து அவ்வளோ கியூ நிற்பாங்க எல்லாரும் அதை வாங்குறதுக்கே. புதுசாக வந்து வாங்கி அந்த ஒரு ஸ்பெஷல் ஸ்டாம்ப் இருக்கும் ஹலிமா, அந்த ஸ்டாம்பை போட்டு தான் அதை வந்து அவங்க வாங்குவாங்க. ஏன்னா நம்ம அதை என்டோர்ஸ் பண்ணணும், ஸோ என்டோர்ஸ் பண்ணி தான் அந்த ஸ்டாம்ப் வாங்குவாங்க. அப்புறம் எனக்கு அந்த டைம் தோணும், ஏன் இதை இவ்வளோ காசு போட்டு வாங்குறாங்க அப்படின்னு. ஆனால் சேலஸ் அந்த வாங்குறவங்களும் வந்து எங்களுக்கு சொல்லுவாங்க, இது வந்து இத்தனை வருஷம் நான் கழிச்சு இப்போ நான் விற்கும் போது எனக்கு அவ்வளோ காசு வரும், ஏன்னா அந்த லாபம் இருக்கு. சம் சில பேருக்கு வந்து அது ஒரு ஒரு ஹாபி மாதிரி ஒரு ஆர்வம் அது கலெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதான் இப்போ நீங்கள் இந்த டைட்டில் சொன்னோடனே எனக்கு டக்குன்னு என்னோட பழைய ஞாபகங்கள் வந்துட்டு. தேங்க்யூ அலிமா.
0: நன்றி அம்மா, ரொம்ப அழகாக பகிர்ந்து கொட்டிங்க. சிங்கப்பூர்ல அஞ்சல் தலைகளின் வரலாறு 1854 தொடங்கிடுச்சுங்க. ஆமா, அந்த காலத்துல இருந்து அஞ்சல் தலை இருக்குது. 1948 சிங்கப்பூர் என்ற பெயருடன் அஞ்சல் தலைகள் வெளிவர தொடங்கின. ஒரு காலத்துல சிங்கப்பூர் அஞ்சல் நிறுவனம் Then and Now என்கிற புதிய அஞ்சல் தலை தொகுப்பை வெளியிட்டு இருந்தது. இந்த அஞ்சல் தலைகளை வெவ்வேறு கோணங்கள்ல நீங்க சாய்த்து பார்த்தீங்கன்னா படங்கள் மாற ஆரம்பிக்கும், மாறி தெரியும். ஒரு அஞ்சல் தலையில புல்லட்டன் கட்டடத்தை நீங்க பார்க்கலாம், அன்றைய தோற்றமும் இன்றைய தோற்றமும் இடம்பெறும். மற்றொரு கோணத்துல நீங்க அந்த அஞ்சல் தலை திருப்பி பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் அஞ்சல் ஊழியர்களின் கடந்த காலமும் இன்றைய மாற்றங்களும் சித்தரிக்கப்பட்டுள்ளன. ஆமாங்க, அது ரொம்ப சுவாரஸ்யமான ஒன்னா இருந்திருக்கும். அந்த காலத்துல யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கு இந்த அஞ்சல் தலை இருந்துச்சுன்னா எல்லாருக்கிட்டே கலட்டி இருப்பாங்க. 2014 30 செலுத்தினீங்கன்னா ஒரு சாதாரண கடிதத்தை நீங்க அனுப்ப முடியும். இப்ப அதே வகை கடிதத்தை நீங்க அனுப்ப நினைச்சீங்கன்னா உங்களுக்கு 62 ஆகும். ஆனா நம்முடைய தாத்தா பாட்டி காலத்துல அஞ்சல் தலைகள் இன்னும் குறைந்த மதிப்புகள்ல இருந்திருக்கலாம். அப்ப அஞ்சல் தலை என்பது கடிதத்தை அனுபவத்திற்கான கட்டணம் மட்டும் இல்லைங்க, அதுல இடம்பெற்ற படங்களை கண்டு ரசிப்பது, அவற்றை சேகரிப்பது பலருக்கு விருப்பமான பொழுதுபோக்காக அமைஞ்சிருக்கும்.

1948 ஒரு காசு அஞ்சல் தலையா இருந்துச்சு. 1960 நான்கு காசுகளும் 10 காசுகளும் இருக்கிற அஞ்சல் தலைகள் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சிங்கப்பூர் கொடி கொண்ட அஞ்சல் தலைகள். 1966 15, 20, 30 காசு அஞ்சல் தலைகள் விற்கப்பட்டன. சிங்கப்பூரின் முதலாவது சுதந்திர ஆண்டு நிறைவுக்காக ஒரு நினைவு அஞ்சல் தலை வெளியிடப்பட்டிருந்தது. மலர்கள், பறவைகள், மீன்கள் எல்லாமே 1960 இருந்த அஞ்சல் தலைகள்ல நம்ம பார்த்திருக்கலாம்.

வாங்க வாங்க ஆனந்த மார்பு நிகழ்ச்சி பக்கமா வாங்க. சற்று முன்பு சொல்லியிருந்தேன் இல்லையா, சிங்கப்பூர்ல ஒரு காலத்துல அஞ்சல் தலை இல்லாமலேயே நீங்க இலவசமா கடிதத்தை அனுப்பியிருக்கலாம். சரி, எந்த ஒரு காலகட்டம் அது அப்படின்னு கேட்ட போது பல்வேறு சரியான பதிலை நீங்க அனுப்பி வச்சிருக்கீங்க. ஆமாங்க, 1945 இரண்டாம் உலக போர் முடிவடைந்த பிறகு செப்டம்பர் 17 அக்டோபர் 18 வரை கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு அஞ்சல் சேவை இலவசமாக வழங்கப்பட்டது. அந்த காலகட்டத்தில் அஞ்சல் தலைகளை மாற்றி அமைப்பதற்கு அவகாசம் தேவைப்பட்டதுனால இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சா. அப்ப அஞ்சல் தலைகள் தயாரா இல்லாம இருந்ததுனால கட்டணம் இல்லாம கடிதங்களை அனுப்பி இருந்தாங்களா. இப்ப தொழில்நுட்ப வளர்ச்சியால அஞ்சல் தலை ஒட்டாமலேயே கடிதம் அனுப்பும் வாய்ப்பு நமக்கு வந்திருக்கு.

சுவாரஸ்யமான தகவலை நான் பார்த்திருந்தேங்க. உலகிலேயே முதன் முறையா சிறிய அலங்கார மணிகள் பதிக்கப்பட்ட அஞ்சல் தலை எங்க வெளியானதுன்னு உங்களுக்கு தெரியுமா? வேற எங்கும் இல்ல, நம்முடைய சிங்கப்பூர்ல தான். 2008 ஏப்ரல் 8 பிரானகான் அரும்பொருளகத்தின் திறப்பு விழாவை முன்னிட்டு இந்த சிறப்பு அஞ்சல் தலை வெளியிடப்பட்டிருந்துச்சா. பிரானகான் மரபுல அழகிய மணி வேலைப்பாடுகளை நம்மளால பார்க்க முடியும் இல்லையா? அது முக்கிய இடம் வகிக்கின்றன. அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில, எடுத்துக்காட்டும் வகையில, ஒரு சிறிய கைப்பை வடிவிலான சேகரிப்பு தாள்ல மணிகள் பதிக்கப்பட்ட அஞ்சல் தலை இடம்பெற்றிருந்தது. இதுல இன்னொரு ஆச்சரியமான செய்தி என்னன்னா, அந்த சிறிய மணிகள் கையால தயாரிக்கப்பட்டு நிறைய கவனத்துடன் அஞ்சல் தலையில பதிக்கப்பட்டிருந்துச்சாம். எவ்வளவு நேரம் எடுத்திருக்கோம் பாருங்க ஒரு அஞ்சல் தலைய உருவாக்குறதுக்கு. அது மட்டும் இல்லாம, இப்ப சிங்கப்பூர்ல பல தபால்காரர்களை நம்மளால பார்க்க முடியும். ஆனா ஒரு காலத்துல, குறிப்பா 1819 சிங்கப்பூரின் அஞ்சல் சேவை எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாத்துருக்கீங்களா? அப்ப ஒரே ஒரு தபால்காரர் தான் இருந்தாரா. சிங்கப்பூர் ஆற்றுக்கு அருகே இருந்த ஒரு சிறிய அறையில இருந்து அஞ்சல் பணிகளை அவர் செய்திருந்தாரு, மேற்கொண்டிருந்தாரு. அந்த காலத்துல கடல் வழியா வந்த கடிதங்களை சேரும் சகதியுமா இருக்கும் பாதைகளெல்லாம் தாண்டிதான் கிராமப்புறங்களுக்கு இவங்க கொண்டு செல்வாங்களா. அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான வேலையா அந்த காலத்துல இருந்துச்சுங்க. அந்த அஞ்சல்களை நடந்தும் குதிரை வண்டிகளிலும் இவங்க கொண்டு செல்வாங்க. ஒரே ஒரு தபால்காரரோட தொடங்கிய பயணம் இப்ப தானியங்கி இயந்திரம் செயல்படும் அளவுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்குதான் சொல்லணும்.

0: ஒளிபரப்புறதுக்கு ஒரு முக்கிய காரணமும் இருக்கு.
1: நீங்க சொன்னா விஷயம் இருக்குன்னு அர்த்தம்.
0: திரும்ப இந்த பாடலை கேளுங்க.
1: நினைக்கிறேன்
0: சின்ன வயசுல இருந்து அப்படி என்றால் பிறந்ததுல இருந்து அவருக்கு கருப்பும் வெள்ளையும் தான் தெரியும். இந்த நிறங்கள் மட்டும் தான் தெரியும், வண்ணங்கள் தெரியாது. அதற்காக இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, ஒரு சிகிச்சைக்கு போயிருக்காரு விமலா. அவருடைய மண்டை ஓட்டிலிருந்து வெளியிலே ஒரு ஆண்டெனா இப்படி நீட்டிக்கிட்டு வெளியில வரும். அந்த ஆண்டெனாவோட தான் அவரு உயிர் வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்த ஆண்டெனா என்ன செய்யும் தான், இப்ப அவர் பாக்குற வண்ணங்கள், உதாரணத்துக்கு எனக்கு முன்னாடி சிவப்பு நிறம் இருக்குன்னு வைங்க, அது ஒரு விதமான ஒரு ஓசையை எழுப்பும் அவருடைய மண்டை ஓட்டுக்குள்ள மூளையில. சரியா, அது எழுப்பும் போது ஓ இது நான் பாக்குறது வந்து சிவப்பு நிறம், இது பச்சை நிறம், நேரடியாக இது அவருக்கு வந்து ஒலிக்கும். சரியா, இது வந்து போன் கண்டக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப அவரு இந்த ஆண்டெனாவோடய அவர் நடமாடணும் அப்படிங்கறதுனால பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன பண்ணிருக்காருன்னா, அவருடைய அடையாள அட்டையில அந்த ஆண்டெனாவோட அவரு புகைப்படம் எடுத்து உடல் பாகத்தின்
1: ஒன்று
0: இருக்காங்க. வெளியில வருது நினைச்சாலே எனக்கு
1: தொழில்நுட்பம் இந்த மாதிரி ஒருத்தருடைய வாழ்க்கையில ஒளி வைச்சிருக்கு நினைக்கும் பொழுது சந்தோஷமாக தான் இருக்கு. நிச்சயமாக அவர் கொடுத்து வச்சவர் தான் இந்த மாதிரியான ஒரு சிகிச்சை பெறுவதற்கு.
0: நம்ம நேர்களுக்கு ஒரு சிகிச்சை காத்துட்டு இருக்கு, நல்ல பாடல்களும் நல்ல தொகுப்புகளும் இதன் வழியாக சிகிச்சை காத்துட்டு இருக்குன்னு
1: சொல்றேன். உங்க மனசுக்கு ஒத்தடமாக என்ன பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் நீங்க தாங்கிக் கொள்ளக்கூடிய அந்த உற்சாகத்தையும் அந்த மன உறுதியும் கொடுக்கற மாதிரி இரவு 8 மணி வரைக்கும் உங்களுக்காகவே காத்திருக்கு டீ கடை. ஒரு டீயை குடிங்க, பாட்டை கேளுங்க, ஒளியோட இணைஞ்சிருங்க.
0: இது 8 மணி வரைக்கும் உங்களுக்காக நிகழ்ச்சி படைக்க வந்து விட்டோம். உங்கள் வெல்வெட் பேபி விமலா.
1: வைப் இல்லையா?
0: வைப் தான், வைப் தான்.
1: ரவுடி பேபி நித்யா,
0: இது டீ கடை 70.

0: 70 கேட்க கேட்க ஆனந்தம்.
1: நாம் இணையும் இடம், நம் குரல்கள் ஒலிக்கும் நேரம், உங்கள் துணை

0: டீ கடையில தொழில்நுட்ப செய்து. அழைப்பு வரலாம், மெசேஜஸ் வந்திருக்கலாம்.
1: எனக்கு
0: தெரியல, நான் வந்து யாருமே என்ன தொந்தரவு பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டேன். இருந்தாலும் தொலைபேசி அலறுது நித்யா. அதுக்கப்புறம் தான் போயிட்டு புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கிட்டேன்.
1: என்ன?
0: எப்படி வந்து இந்த டு நாட் டிஸ்டர்பையோ எப்பொழுதுமே இந்த அழைப்பையோ மெசேஜஸோ வாட்ஸ்அப்போ அது வரக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். சிலருக்கு வந்து என்ன மாதிரி தெரியாம இருக்கலாம், அவங்களுக்காக நான் சொல்றேன். வழக்கமா உங்க கை தொலைபேசியில நீங்க வந்து அந்த ஸ்வைப் டவுன் பண்ணீங்க, கண்ட்ரோல் சிஸ்டம்ல இருக்கும் அந்த நம்ம டு நாட் டிஸ்டர்ப்னு. அதையும் தாண்டி நீங்க என்ன செய்யணும்னா, செட்டிங் போயிட்டு ஃபோக்கஸ் தட்டிட்டு டு நாட் டிஸ்டர்ப்ல யாரெல்லாம் உங்களை வந்து அந்த மாதிரி டு நாட் டிஸ்டர்ப் போட்டாலும் யார் உங்களுக்கு செய்தி அனுப்பலாம் அப்படின்னு சிலரை நீங்க தேர்ந்தெடுக்கலாம். உதாரணத்துக்கு உங்க துணை அல்லது உங்க அப்பா அம்மா, அவங்க இந்த மாதிரி முக்கியமானவர்கள் நீங்க தேர்ந்தெடுக்கலாம். அப்படி உண்மையில யாருமே என்ன தொந்தரவு பண்ணக்கூடாது, யாருமே என்ன வந்து தொடர்பு கொள்ள கூடாதுன்னா அவங்க பேர் எதுவுமே நீங்க சேர்க்க கூடாது. அப்படி நீங்க போட்டீங்கன்னா டு நாட் டிஸ்டர்ப்ல யாருமே உங்களை தொந்தரவு பண்ண முடியாது.
1: புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கிட்டேன் விம்லா. எப்போதுமே டு நாட் டிஸ்டர்ப் போடும் போது அந்த வைப்ரேஷன், அதாவது எந்த ஒரு ஓசையும் இல்லாம வெறும் வைப்ரேட் மோட்ல வச்சிருவேன். அதனால என்னுடைய கைபேசி வைப்ரேட் பண்ணும். அப்ப எனக்கு தெரிஞ்சிடும் யாரோ எனக்கு செய்தி அனுப்பி வச்சிருக்காங்க. அதுவும் ஒரு முறை அப்படின்னு சொல்லலாம். ஆனா நீங்க சொல்ற மாதிரி இப்போது நம்ம வேலையிலோ ஏதாவது ஒரு விஷயத்துல மும்முரமா இருக்கும் போது திடீர்னு உங்களுக்கு அவசர அழைப்பு வருதுன்னா எப்படி? அந்த வரைதான் நீங்க சொன்ன வழியை பின்பற்றி வர்றதா நல்லது.
0: நான் நினைக்கிற கை தொலைபேசி போட்டே இருக்க போறேன்னு நினைக்கிறேன்.

0: அப்படி பாடக்கூடாது.
1: பாடவா உன் பாடலை.
0: இப்படிலாம் இல்லாம உங்களால நல்லா பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா?
2: இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள், தகவல்கள்,
0: உங்க மனம் கவர்ந்த பாடல்களும் காத்திருக்குங்க.
3: டீ கடைக்கு போமா?
2: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை
0: உங்க விமான நிகழ்ச்சி டீ கடை.
3: எக்ஸாக்ட்லி.
0: கேட்க தவறாதீங்க.
4: என்ன ஒரு ஸ்ட்ராங் டீ, சுகர் தூக்கல.
5: இன்றும் இளமையான 70. எப்போது கேட்டாலும் இனிமையாக இருக்கும். உங்கள் ஒலியில் 70களில் வந்த பாடல்களும் இடம்பெறும். கேட்டால் கேட்டுக்கொண்டே இருக்க சொல்லும் 70 உங்கள் ஒலியில்.

இன்றும் இளமையான 70 எப்போது கேட்டாலும் இனிமையாக இருக்கும். உங்கள் ஒலியில் 70களில் வந்த பாடல்களும் இடம்பெறும். கேட்டால் கேட்டுக்கொண்டே இருக்க சொல்லும் 70 உங்கள் ஒலியில்.

0: ஒரு செட் நிறைய சிறப்பு. நித்யா, டீ குடிச்ச சிலர் ஓன் இருக்கலாம், அவங்களாம் சந்தோஷப்படுத்தலாமா?
1: வாயை திறந்து ஆணு சொல்ல வைக்கலாம்.
2: சத்யராஜ்
1: பாட்டு தானே இது?
0: சத்யராஜ் பாட்டா? அதுல வேற சாமந்தி பூக்காக பாடல ஒலிட்டு இருந்தேன் நித்யா.
1: சரி, சாமந்தி பூ வச்சு என்ன செய்யணும்?
0: சாமந்தி பூ ஆங்கிலத்துல மேரிகோல் அப்படின்னு அழைப்பாங்க. ஒரு மேரிகோல் அப்படின்ற ஒரு தியரி இருக்கு நித்யா.
1: சரி,
0: இந்த தோட்டங்கள்ல பாத்தீங்கன்னா காய்கறிகள் பழங்கள், உதாரணத்திற்கு இப்ப தக்காளியா இருக்கட்டும், மிளகாயா இருக்கட்டும், இவற்றெல்லாம் பயிரிடும் போது பக்கத்துலயே சாமந்தி பூ செடிகளை வளர்ப்பாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பலர் யோசிக்கலாம். ஒருவேளை அழகு கொடுக்கறதுக்காக இருக்கலாம் அப்படின்னு பலர் நினைக்கலாம். ஆனா அதான் உண்மை இல்ல. இந்த மேரிகோல், இந்த சாமந்தி பூ செடியை வளர்க்கும் பொழுது அதனுடைய வேர்கள் அதே நேரத்துல அதனுடைய வாசம் வந்து கிருமிகளை வந்து அகற்றி விடும் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு உணவு வேணாது, அது பாட்டு இருக்கும். ஆனா பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த மத்த செடிகள்லாம் நல்லா இருக்கணும், நல்லா வளரணும் என்பதற்காக அதனுடைய வேரும் அதனுடைய வாசமோ பூச்சிகள்ல இருந்து அந்த செடிகளை பாதுகாக்கும். அதே மாதிரிதான் சில நபர்களும் அவங்களோட நண்பர்களா நீங்க இருக்கும் பொழுது அவங்க கூட இருக்கும் போதே அவங்க உங்களுக்கு பாதுகாப்பா இருப்பாங்க. அந்த மாதிரி நபர்களை, மேரிகோலான நண்பர்களை தேர்ந்தெடுங்க, அல்லது நீங்களும் ஒரு மேரிகோலா இருங்க.
1: அப்ப நான் உங்க வாழ்க்கையில கிடைச்ச சாமந்தி பூனு சொல்லுங்க.
0: எது
1: தீய சக்தியில இருந்து உங்களை ஒவ்வொரு நாளும் காப்பாத்திட்டு
0: இருக்கேன்ல காலகட்டம்
3: நித்யா.
4: 70 கேட்க கேட்க ஆனந்தம்.

0: ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என்ற ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம்.
1: பாத்தீங்களா, ஓடி போயிட்டாங்க, ஓடி போயிடுங்க,
2: ஓடி போறவங்க கூட சுத்தி இங்க தான் வந்தாகணும்.
3: நாங்க தான் சொல்றோம்ல, நீங்க சுத்தி இங்க தான் வருவீங்கன்னு.
4: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில எங்க பாட்டையும் கேட்கலாம்,
3: உங்க பாட்டையும் கேட்கலாம்.
4: மனசுல உள்ளத எங்க கிட்ட நீங்க கொட்டலாம்.
3: அதுக்கும் ஒரு நிகழ்ச்சி இருக்கு. மனசுல இருக்கிறது எல்லாமே நீங்க கொட்டிட்டீங்கன்னா
0: கண்ணம் பண்ணு மாதிரி ஆயி அப்படி தேச சாயிரும்.
4: ஒவ்வொரு நாளும் டிக்டாக்ல சந்திக்கும் போது எங்க கிட்ட பேசுங்க.
3: ரஃபி
4: நவீன்.

0: டீ கடையில தொழில்நுட்ப செய்து நீங்க பிறந்த தினத்துல உலகத்துல என்னெல்லாம் நடந்தது, உங்களுடைய பிறந்த தினத்துல மற்றவங்க யாரெல்லாம் பிறந்திருக்காங்க, நீங்க பிறந்த அன்றைக்கு நீங்க முதலீடு செய்ய ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா உங்க சொத்து மதிப்பு இப்ப எவ்வளவாக இருக்கும். அது மட்டும் இல்லாம நித்யா, கண்டிப்பா நீங்க பிறந்த போது புயல் காத்தெல்லாம் வீசிருந்திருக்கும்.
1: யார் நானா?
0: தெரிந்து கொள்வதற்கு நீங்க டக்குனு போகலாம் இந்த இணையப்பக்க முகவரி bornhere.app. இப்ப நீங்க தட்டுறீங்க bornhere.appல தட்டி உங்களுடைய விவரங்களை எனக்கு பார்த்து சொல்றீங்க.
1: bornhere அந்த ஆப் வந்து எப்படி நாம தட்டச்சு செய்யிறது?
0: APP தான்.
1: ஓ சரி, bornhere.app க்கு போறோம், நாம பிறந்த நாள் அன்றைக்கு என்னென்ன வர இருக்குன்னு அப்படியே தோண்டி பாக்குறோம்.
0: நித்யாவே ஒரு வரலாறு தான். நீங்க எப்படிப்பட்ட வரலாறு என்பதை தெரிஞ்சுக்கொள்ள இப்பவே சொல்லுங்க. லிங்க் வேணும்னா ஒலி வாட்ஸ்அப்புக்கு.
1: நான் லிங்க் அனுப்ப முடியாது, என்னுடைய வரலாற்றை வந்து புரட்டி பாத்துட்டு இருக்கேன். விமலா கிட்ட கேளுங்க, கொடுப்பாங்க.
0: பாரா
2: இனிய பழைய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் மீடியா காபோலி 96.8.

0: நிகழ்ச்சி அப்படி என்ன இருக்கு?
1: மட்டன் சுக்கா.
0: அது இல்லங்க,
2: கொஞ்சம்
0: அப்பாட காணும். இந்த அங்க இருக்குது,
2: அது மட்டுமா?
0: இன்று நாம சிவில் சர்வன்ட் ஆங்கில வார்த்தையின் தமிழாக்கம் கேட்டிருந்தோம்.
1: சிவில் சர்வன்ட் தமிழ்ல அரச ஊழியர்.
0: இப்படி ஒவ்வொரு நாளும் எங்க நிகழ்ச்சியில புதிய வார்த்தைகளை கற்றுக்கொள்வீங்க. அதனால எங்க நிகழ்ச்சியை நீங்க தவறாம கேட்கணும். திங்கள் முதல் வெள்ளி வரை
2: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை காத
0: ஹலீமா
2: நாகப்படைக்கும் ஆனந்தம் ஆரம்பம். கேட்க தவறாதீங்க.
3: அக்டோபர் மாதத்தின் 9வது நாளை நம்ம இருக்கோம். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை. உலகத்துல என்னென்ன நாட்களை அனுசரிக்கிறாங்க, கொண்டாடுறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அதுல முதலாவதாக வேர்ல்ட் போஸ்ட் டே இன்றைக்கு அனுசரிக்கப்படுது, உலக தபால் தினம். தபால் அப்படிங்கிறது முந்தைய காலத்துல ரொம்ப முக்கியமான ஒன்று. நீங்க யாருக்காச்சும் ஒரு தகவலை சொல்லணும், முக்கியமான ஒரு செய்தியை சொல்லணும் அப்படின்னு சொல்லும் போது தபால் மூலமாக தான் எல்லாருமே கடிதம் மூலமாக நீங்க எழுதி நீங்க அனுப்புவீங்க. ஆனா இப்ப எல்லாமே மின்னஞ்சல் மூலமா நம்ம அனுப்பலாம், அல்லது குறுஞ்செய்தி மூலமா அனுப்பலாம். வாட்ஸ்அப்ல நீங்க ஒரு செய்தி அனுப்பலான்னு நொடி பொழுதுல நமக்கு கிடைச்சிடும், நொடியை விட சீக்கிரமா நமக்கு கிடைச்சோம்னு வச்சுக்கோங்களேன். ஆக அப்படிப்பட்ட உலகத்துல இப்ப இருக்கோம். தபால் அப்படிங்கிறது கொஞ்சம் அதனுடைய முக்கியத்துவம் இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிட்டுன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னும் முக்கியமாக தான் இருக்குது. அதுவும் குறிப்பாக நீங்கள் ஆன்லைன் ஷாப்பிங்லாம் செஞ்சீங்கன்னா இந்த தபால் அப்படிங்கிறது இன்னும் ரொம்ப முக்கியமான ஒன்றாக தான் இருக்குது. ஏன்னா தபால் மூலமாக தான் ஒரு சில பொருட்களோ ஒரு சில பத்திரங்களோ உங்களை வந்து அடையுது. ஆக தபாலுக்கும் இன்றைய உலகத்தில் இன்னும் முக்கியமான ஒரு இடம் இருக்குது. ஆனால் அதனுடைய பயன்பாட்டு கொஞ்சம் குறைஞ்சிட்டு முந்தைய காலத்தை விட. அதனை அடுத்து இன்றைக்கு வேர்ல்டு எக் டே அனுசரிக்கப்படுது, அதாவது உலக முட்டை தினம் இன்றைக்கு அனுசரிக்கப்படுது. இந்த முட்டையை பற்றி பேசணும்னு சொன்னால் இந்த நிகழ்ச்சி முழுவதுமே நம்ம பேசலாம். ஏன்னா அவ்வளவு விஷயம் இருக்குது, அவ்வளவு தகவல்கள் இருக்குது முட்டைகளை பற்றி. ஒவ்வொரு பறவை இனமும் முட்டையிடும், பாம்பு வகைகளும் முட்டையிடும், பல உயிரினங்கள் முட்டையிடும். ஆக ஒவ்வொரு முட்டையிலும் ஒரு சிறப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆக இந்த மாதிரியான முட்டைகள் என்னென்ன இருக்கு, அதனுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கறத இப்ப நான் சொல்ல போறது கிடையாது. இப்ப நான் லேசா தான் சொல்றேன். பிறகு 12 மணிக்கு பிறகு இதை பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவான பேசுவோம். அடுத்து இன்றைக்கு ஸ்கிரப்ஸ் டே அனுசரிக்கப்படுது. அது என்ன ஸ்கிரப்ஸ் டே? நீங்க ஒரு மருத்துவமனைக்கு நீங்க போனீங்கன்னா அங்க இருக்கிற மருத்துவர்களா இருக்கட்டும் சரி, ஒரு சில தாதியர்களா இருக்கட்டும் சரி, இந்த ஸ்கிரப்ஸ் அப்படிங்கறத அவங்க அணிவாங்க. இது கிட்டத்தட்ட அவங்களுடைய சீருடை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது பாக்குறதுக்கு இன்னமும் அவங்க தூங்க போற மாதிரி இருக்கும் அந்த உடை. ஆனா உண்மையாகவே ரொம்ப சௌகரியமா இருக்கும். அதை போடும்போது நல்லபடியாக அவங்க வந்து வேலை செய்கிறாங்க. அதே நேரத்தில் ரொம்ப சுகாதாரமாக இருக்கும். ஏன்னா மருத்துவமனையில் நம்ம வேலை செய்யும் போது சுகாதாரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, சுத்தம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆக அந்த சீருடைய, அந்த ஸ்கிரப்ஸ் அப்படிங்கிற அந்த சீருடைய அவங்க அணியும் போது அந்த சுகாதாரத்தையும் அந்த சுத்தத்தையும் அவங்க வந்து உறுதி செய்யலாம். இறுதியாக இன்றைக்கு தீ தடுப்பு தினம் அனுசரிக்கப்படுது. குறிப்பாக மேற்கத்திய நாடுகளில் இன்றைக்கு அவங்க இதை கொண்டாடுறாங்க, இதை அனுசரிக்கிறாங்க. ஆனால் பார்க்க போனால் ஒவ்வொரு நாளுமே இதை நம்ம அனுசரிக்கணும். தீ தடுப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த தீ மட்டும் பரவ ஆரம்பிச்சிருச்சுன்னா அது ஏற்படுத்துகிற அந்த சேதம் அளவு கடந்து இருக்கும். அதே சமயத்தில் அது உருவாக்குற அந்த அபாயமும் ரொம்ப பெரிய அளவில் இருக்கும். இதெல்லாமே தடுக்கிறதுக்கு தீ தடுப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏதாச்சும் தீ இருந்தால் தயவு செஞ்சு அதை பார்த்துக்கங்க. ஒரு சில வேளைகளில் வந்து கேண்டல்ஸ் ஏற்றுவோம், விளக்கு ஏற்றுவோம், தீபாவளி கூட வருது. ஆக இந்த மாதிரி தருணங்களை நம்ம வந்து எப்போதுமே பார்த்துக்கணும், அதை கண்காணிக்கணும்.

0: கொண்டாட்டம்.
1: நீங்க இரவினில் ஆட்டம் நிகழ்ச்சியை கேட்க மறந்துட்டீங்களா? அதுல இருந்து ஒரு பகுதி
0: இரவினில் ஆட்டம், இரவினில் கொண்டாட்டம்.
1: மக்கள் செல்வன், விஜய் சேதுபதி. ரொம்ப திறமையான ஒரு நடிகர் தான் நம்ம விஜய் சேதுபதி, எல்லாருக்குமே தெரியும். பல திரைப்படங்கள்ல முக்கிய கதாபாத்திரத்துல வந்து நடிச்சிருக்காரு. அந்த திரைப்படங்கள்ல அவர் தான் கதாநாயகனா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு வில்லனா கூட இருக்கலாம், ஒரு சின்ன ஒரு வேடத்துல கூட அவர் வந்திருக்கலாம். ஆனா அவர் வந்து நடிக்கும் போது அந்த திரைப்படம் வெற்றி தான், அந்த கதாபாத்திரம் என்றைக்குமே வெற்றி தான். அப்படி ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல அரசன் திரைப்படத்துல நடிக்க போறாரு அப்படின்னு தகவல்கள் வந்திருந்துச்சு. ஆனா இப்ப சமீபத்துல வந்த தகவல் என்னன்னா, இப்ப ஒரு சில காட்சிகள் அவர் நடிச்சு இருந்தாலுமே அந்த அரசன் திரைப்படத்தை விட்டு அவர் விலகிட்டாரு அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு. ஏன்னா நேர பற்றாக்குறை, அவர் வந்து தேதிகளை கொடுத்திருந்தாரு. ஆனா இயக்குனர் வெற்றி மாறனால அந்த தேதிகளை பயன்படுத்த முடியல, ஒரு சில படப்பிடிப்புகள் கொஞ்சம் தள்ளி வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற போது அவரால் அதற்கு ஒத்துக்கொள்ள முடியல. இல்ல எனக்கு இந்த தேதி தான் இருக்கு, இன்னும் பல திரைப்படங்களை வந்து நான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவர் விலகிருக்காரு. ஆக அவர் நடித்த அந்த ஒரு சில காட்சிகள் இன்னும் பயன்படுத்தப்படுமா இல்லையா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அதே சமயத்துல அந்த திரைப்படத்துல அவர் வருவாரா இல்லையா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும்.

0: செல்ல வந்துட்டாலும்
1: தேட தேட புதையல் கூட கிடைச்சிரும்.
2: பாட்டு கிடைக்குமா?
3: கடலே இல்லையா?
4: ஆனா எங்க கிட்ட இருக்கு.
5: இரவு 10 மணியிலிருந்து 11:30 மணி வரை நேயர் விருப்பம் காத்துக்கிட்டு இருக்கு.
1: 1.5 மணி நேரம் அதுல நீங்க கேக்குற பாட்டு கிடைக்கும்.
2: இரவினில்
6: பாடல்கள் கேளுங்கள், மறைந்து விடும் சோகங்கள்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968.

0: மர்மங்கள் நிறைந்த இந்த பூமியில பயங்கரமான சம்பவங்கள் ஒவ்வொரு நாளும் நடக்குது.
1: யாரது? யாரது?
0: உங்க அனுபவங்களை, கதைகளை எங்களோட பகிர்ந்து கொள்ள வாட்ஸ்அப் அனுப்புங்க. 9678 8 9 6 8 ஹேஷ்டேக் திகில் டேல்ஸ். அதையும் கட்டாயம் பதிவிடுங்க. இப்பவே நீ லிசன் எங்களுடைய செயலிக்கு போங்க. அங்க திகில் டேல்ஸ் அப்படிங்கறத தேடி எல்லா பாகங்களையும் முழுமையா நீங்க கேட்கலாம். ஸ்பாட்டிஃபை செயலி மூலமாகவோ திகில் டேல்ஸ் நீங்க எங்கேயும் எப்போதும் கேட்கலாம். அதோட திகில் டேல்ஸ் நிகழ்ச்சிய நீங்க யூடியூப் மூலமாகவும் பார்க்கலாம்.
2: இனிய பழைய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மீடியா கா போலி 968

வணக்கம். காலை மணி 5, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீடியகாபொலி 968. இன்றைய செவ்விசையில் தொடக்கமாக யு ஸ்ரீனிவாஸ் அவர்கள் வாசித்திருக்கும் ஸ்ரீ மகா கணபதே எனும் தலைப்பிலான பாடல் ஒலியறவிருக்கின்றது. ராகம் நாட்டை, தாளம் ஆதி.

தொகுப்பில் அடுத்து தமிழ் கீர்த்தனைகள் ஒலியிடவிருக்கின்றன, கேட்டு மகிழுங்கள். பாமணம் தொகுப்பில் தொடக்கமாக ஒலிக்கின்றது ஈஷா சம்ஸ்கிருதி மாணவர்கள் பாடியிருக்கும் அம்மாவாசை நவாவர்ண கிருதி, ராகம் தோடி, தாளம் ஆதி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீடியகாபொலி 968. பாமணம் தொகுப்பில் அடுத்து ஒலியரவிருக்கும் பாடல் ராஜ்குமார் பாரதி அவர்கள் பாடியிருக்கும் சாருகேசி ராகத்தில் காயலே புளிப்பதென்ன.

பாவனத் தொகுப்பில் இதுவரை இடம்பெற்ற பாடல்கள் உங்களை மிகவும் மகிழ்வித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். மீண்டும் மற்றொரு தொகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தர்ஷ்னா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீனகாப்பொலி 968 கேட்டாலே பரவசம்.

0: வழியாகவும் கேட்கலாம்.
1: Facebook, Instagram, X, TikTok, Telegram, Threads ஆகிய சமூக ஊடகங்களின் வழியே ஒலி 968 தொடர்ந்து இணைந்திருங்கள்.
0: எங்கள் வாட்ஸ்அப் எண் 9678 8 அழைக்க வேண்டிய எண் 6691 1968.
1: எங்கள் நிகழ்ச்சிகள் தொடர்பாக மின்னஞ்சல் அனுப்ப ஒலி @mediacorp.com.sg.

0: என்ன நடந்தது? இந்த பள்ளிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
1: I want to go out and buy food. Bring me downstairs.
0: வெளியே சென்று உணவு வாங்க வேண்டும், தன்னை அழைத்து செல்லுமாறு அவர் கேட்டார். மேரி கதவை திறந்து,
2: You eat already.
0: அவர் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டதாக கூறினார். பின்னர் அந்த பணிப்பெண் கதவை சாத்தினார். ஆனால் முதியவர் அதோடு நிறுத்தவில்லை. வரவேற்பு அறையில் இருந்த தனது நடை கைத்தடியை எடுத்தார். மேரியின் அறை கதவை அந்த கைத்தடியால் தொடர்ந்து அடித்தார். கைத்தடியுடன் நின்று இருந்த முதியவரை பார்த்ததும் அவர் கோபமடைந்தார். அதன் பிறகு என்ன நடந்தது? இந்த முழு பாகமும் மீ லிசனில் மட்டும்தான் இருக்கிறது. மீ லிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் நீங்கள் அங்கு சென்று கேட்கலாம். மீடியாகாப் ஒலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது.
3: ஒலியில் உல்லாசம் தொடர்ந்து இணைந்திருங்க. ஒலி 96.

0: சந்தோஷத்தை அள்ளி கொடுக்கும் வார இறுதி.
1: ஆட்டு தொட்டில ரோட்டு முக்கல்ல ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய், ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ் ட்ரை.
2: மன மகிழ்ச்சியோட இந்த வார இறுதியை ஒலியோட கொண்டாடுங்க.
3: ஹே ஜிங்கிறத தங்கா, அவ பந்தய போரா. ஹே ஜிங்கிறத தங்கா, நான் சிங்கிள் சொரா.
0: வார இறுதி ஒலியில் உல்லாசம்.

வணக்கம். காலை மணி 7. மீடியகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துல்லா. சிங்கப்பூரில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையிலேயே தொடர்கிறது. காலை 6 மணி நிலவரப்படி 24 மணி நேர காற்று தூய்மை கேட்டு குறியீடு 126. மத்திய வட்டாரத்தில் புகை மூட்டம் மிக மோசம். அங்கு காற்று தூய்மை கேட்டு குறியீடு 176. சிங்கப்பூரின் மற்ற பகுதிகளிலும் காற்றின் தரம் ஆரோக்கியமாக இல்லை. சிங்கப்பூரில் புகை மூட்டம் மேலும் மோசமானால் கல்வி அமைச்சு பள்ளிகளை தற்காலிகமாக மூடுவது குறித்து பரிசீலிக்கும். 24 மணி நேர காற்று தூய்மை கேட்டு குறியீடு 300 தாண்டும் என்று முன்னுரைக்கப்பட்டால் அவ்வாறு செய்யப்படும். காற்று தூய்மை கேட்டு குறியீடு 300 தாண்டுவது காற்றின் தரம் அபாயமான நிலையில் இருப்பதை குறிக்கும். பள்ளிகளை மூட முடிவெடுக்கும் போது அதிகாரிகளின் முன்னுரைப்பும் சுகாதார ஆலோசனைகளும் கவனத்தில் கொள்ளப்படும். பள்ளிகள் மூடப்பட்டால் பிள்ளைகளை பார்த்துக் கொள்வதில் குடும்பங்களுக்கு ஏற்படும் சிரமங்களும் கருத்தில் கொள்ளப்படும். புகை மூட்டம் மோசமானால் உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்ற பள்ளிகளும் உயர்கல்வி நிலையங்களும் தயாராகி உள்ளன. மாணவர்களின் அறைகளில் காற்று சுத்திகரிப்பு கருவிகள் வைக்கப்படும். வெளிப்புற நடவடிக்கைகள் தவிர்க்கப்படும். வகுப்புகள் வழக்கம் போல் தொடரும். ஆனால் தேவைக்கேற்ப பாட நடவடிக்கைகள் மாற்றப்படலாம். புகை மூட்டம் மோசமானாலும் தேசிய தேர்வுகள் தொடரும். காற்று சுத்திகரிப்பு கருவிகள் உள்ள வகுப்பறைகள் அல்லது மண்டபங்களில் தேர்வுகள் நடத்தப்படும். தேசிய தேர்வு காலத்தில் பள்ளிகள் மூடப்பட்டால் பாதிக்கப்பட்ட தேர்வுகள் வேறொரு நாளுக்கு மாற்றப்படும். தேர்வு காலமும் நீட்டிக்கப்படும். உடல்நல பிரச்சனையால் தேர்வு எழுத முடியாத அல்லது பாதியில் நிறுத்த வேண்டிய மாணவர்களுக்கு சிறப்பு சலுகை வழங்க பரிசீலிக்கப்படும். சிங்கப்பூரில் காற்றின் தரம் மிகவும் மோசமானால் பாலர் பள்ளிகளில் அனைத்து வெளிப்புற நடவடிக்கைகளும் நிறுத்தப்படும். உடலை அதிகம் வருத்தும் உள்ளரங்கு நடவடிக்கைகளும் நிறுத்தப்படும். பிள்ளைகள் கதவுகள் சன்னல்கள் மூடப்பட்ட அறைகளில் இருக்க வேண்டும். மின் விசிறிகள் அல்லது குளிர்சாதன வசதிகள் பயன்படுத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு பாலர் பள்ளியிலும் குறைந்தது ஓர் அறையில் காற்று சுத்திகரிப்பு கருவி இருக்க வேண்டும். உடல்நலம் பாதிக்கப்படும் பிள்ளைகள் அங்கு தற்காலிகமாக தங்கலாம். புகை மூட்டம் மோசமானால் தகுதியுள்ளோருக்கு N95 ரக முகக்கவசங்கள் வழங்கப்படும். காற்று தூய்மை கேட்டு குறியீடு 200 தாண்டினால் முகக்கவசங்கள் விநியோகிக்கப்படும் என்று தேசிய சுற்றுப்புற அமைப்பு தெரிவித்தது. புகை மூட்டத்தால் எளிதில் பாதிக்கப்படுவோருக்கும் முகக்கவசம் வாங்க சிரமப்படுவோருக்கும் முன்னுரிமை அளிக்கப்படும். மக்கள் கழகத்தின் அடித்தள அமைப்புகள் முகக்கவசங்களை விநியோகிக்கும். குறிப்பிட்ட பொது போக்குவரத்து நிலையங்களிலும் சமூக சேவை அலுவலகங்களிலும் முகக்கவசம் வழங்கும் இயந்திரங்கள் வைக்கப்படும். முன்னோடி மெர்டேக்கா தலைமுறை மூத்தோர் முகக்கவசங்களை பெற்றுக்கொள்ளலாம். சாஸ் ஆரஞ்சு நீல அட்டை வைத்திருப்போர், மருத்துவ கட்டண விலக்கு அட்டை வைத்திருப்போர், காம்கேர் உதவி பெறுவோரும் தகுதி பெறுவர். கர்ப்பிணிகள், 7 முதல் 16 வயதுக்குட்பட்ட பிள்ளைகள், ஆஸ்துமா போன்ற உடல்நல பிரச்சனைகள் உள்ளோருக்கும் முகக்கவசங்கள் வழங்கப்படும். அத்தகையோர் மக்கள் கழகத்தின் விநியோக இடங்களில் மட்டுமே அவற்றை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு பொட்டலத்தில் 2 N95 ரக முகக்கவசங்கள் இருக்கும். அடையாள அட்டையை காட்டி அவற்றை பெற்றுக்கொள்ளலாம். தகுதியுள்ளோரின் அடையாள அட்டையை பயன்படுத்தி குடும்ப உறுப்பினர் அல்லது நண்பரும் அவருக்காக முகக்கவசங்களை பெற்றுக்கொள்ளலாம். புகை மூட்டம் மேலும் மோசமானால் இராணுவ வீரர்களுக்கும் உள்துறை அமைச்சின் சீருடை பயிற்சிக் குழுக்களுக்கும் வெளிப்புற பயிற்சிகள் குறைக்கப்படும். 24 மணி நேர காற்று தூய்மை கேட்டு குறியீடு 200 தாண்டினால் உள்துறை அமைச்சின் சீருடை பிரிவினருக்கான உடலுறுதி சோதனைகள் நிறுத்தப்படும். வெளிப்புற உடற்பயிற்சிகளும் தவிர்க்கப்படும். இயன்றவரை குளிர்சாதன வசதியுள்ள உள்ளரங்குகளில் பயிற்சிகள் நடத்தப்படும். சிங்கப்பூர் ஆயுதப்படையும் நீண்ட நேர வெளிப்புற பயிற்சிகளை குறைக்கவிருக்கிறது. உடல் உறுதி சோதனைகள் ஒத்திவைக்கப்படும் அல்லது உள்ளரங்குகளுக்கு மாற்றப்படும். மத்திய அமெரிக்க நாடான பனாமாவை 7.7 ரிக்டர் அளவுள்ள வலுவான நிலநடுக்கம் உலுக்கியிருக்கிறது.
பராமாவிலும் பக்கத்திலுள்ள கொலம்பியா, கோஸ்டரிக்கா, சிலி, மெக்சிகோ ஆகிய நாடுகளிலும் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. பனாமாவில் 4.5 மில்லியனுக்கும் அதிகமானோர் நிலநடுக்கத்தை உணர்ந்தனர். கட்டடங்கள் சேதமடைந்தன. மோசமான பேரழிவு ஏற்பட்டிருக்கலாம் என்று அமெரிக்க புவியியல் ஆய்வு நிலையம் தெரிவித்திருக்கிறது. பனாமாவில் உள்ள சிறிய நகரான பெட்ரோசா அரிபாவிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் நிலநடுக்கம் மையம் கொண்டிருந்தது. பிறகு நிலநடுக்கத்துக்கு பிந்திய அதிர்வுகள் தொடர்கின்றன. அமெரிக்காவும் ரஷ்யாவும் டீசல் ஒப்பந்தம் செய்திருக்கின்றன. அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அது பற்றி அறிவித்திருக்கிறார். புதிய ஒப்பந்தத்தின்படி ரஷ்யா உடனடியாக 300,000 டன் டீசலை உலக சந்தைக்கு அனுமதிக்கும். அடுத்த மாதம் 500,000 டன்னும் பிறகு இன்னும் 1 மில்லியன் டன் டீசலும் உலக சந்தைக்கு வரும். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அதற்கு சம்மதம் தெரிவித்திருப்பதாக திரு ட்ரம்ப் கூறினார். அமெரிக்கர்களுக்கு மட்டுமல்ல உலக மக்களுக்கும் விரைவில் டீசல் விலை கணிசமாக குறையும் என்று ட்ருத் சமூக ஊடகத்தில் ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கிறார். ரஷ்ய அதிபர் புட்டினின் தூதர் அமெரிக்காவுடனான ஒப்பந்தத்தை வரவேற்றார். ஆனால் அது ரஷ்யாவுக்கான பரிசு என்று உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி சாடினார். ரஷ்யா மீதான பொருளாதார தடைகளை தளர்த்துவது மாஸ்கோவுக்கு சாதகமாய் அமையும், உக்ரைன் போர் மேலும் நீடிக்க அது வழியமைக்கும் என்றார் அவர். பிப்ரவரியில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது போர் தொடுத்தன. அப்போதிருந்து உலக அளவில் எரிசக்தி விலை கிடுகிடுவென உயர்ந்தது. பெட்ரோல், டீசல் தாறுமாறாய் உயர்ந்ததால் அமெரிக்காவில் பணவீக்கம் மோசமானது. திரு ட்ரம்பின் அறிவிப்புக்கு பிறகு ரஷ்யா டீசலை உலக சந்தைக்கு அனுமதிக்க அமெரிக்க நிதியமைச்சு அதிகாரப்பூர்வமாய் தற்காலிக உரிமம் வழங்கியிருக்கிறது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: இன்று 2026 அக்டோபர் மாதம் 10 சனிக்கிழமை. இவ்வருடத்தின் 283 நாள். ஆண்டு நிறைவு பெற 82 நாட்கள் எஞ்சியிருக்கின்றன. பிரபவ ஆண்டு புரட்டாசி மாதம் 23 திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஹிஜ்ரி 1448, ரபியுல் அகீர் மாதம், பிறை 28. அன்பான நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கம். மீண்டும் உங்களுக்காக நிகழ்ச்சி படிக்க வந்துட்டேன். நான் உங்கள் யாழினி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 9.68 கேட்டாலே பரவசம். தொடர்ந்து நாம அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு பல வருடங்கள்ல இருந்து, வெவ்வேறு வருடங்கள்ல இருந்து வெளிவந்த பாடல்களை தான் கேட்க போறோம். அது மட்டும் இல்லாம நேர்களே, இந்த வாரத்துல என்னுடைய மனதை நீள வைத்த சில விஷயங்களை தான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன். அதற்கெல்லாம் முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு உங்களுக்காக கொம்பேரி மூக்கன் திரைப்படத்துல இருந்தும், அம்மன் கோவில் கிழக்காலை திரைப்படத்துல இருந்தும் இளையராஜா இசையில் பாடல்கள் கேட்டு மகிழுங்க.
1: ஒலி 9.68 மணி நேர ஒலிபரப்பை
2: FM அலைவரிசை 96.8 MHz, மீ லிசன் செயலி மற்றும் meelisten.sg/ஒலி968 வழியாகவும் கேட்கலாம்.
1: Facebook, Instagram, X, TikTok, Telegram, Threads ஆகிய சமூக ஊடகங்களின் வழியே ஒலி 968 தொடர்ந்து இணைந்திருங்கள்.
2: எங்கள் வாட்ஸ்அப் எண் 9678 8 அழைக்க வேண்டிய எண் 6691 1968.
1: எங்கள் நிகழ்ச்சிகள் தொடர்பாக மின்னஞ்சல் அனுப்ப oli@mediacorp.com.sg.
3: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: துவாசினுக்கு செல்லும் AYE துவாஸ் செக் பாயிண்ட் மற்றும் துவாஸ் வெஸ்ட் சாலைக்கு இடைப்பட்ட பகுதியில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிறது. 13 அக்டோபர் மாதம் வரை மெரினா சென்டர் படாங் வட்டாரங்களில் சாலைகள் மூடப்பட்டிருக்கிறது. ஃபார்முலா 1 சிங்கப்பூர் கிராண்ட் பிரியை முன்னிட்டு
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
5: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
4: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
6: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
7: வெறும் 10 விழுக்காடு முன்பணம் செலுத்தி ஜாய் ஆலுகாஸில் உங்கள் அபிமான நகைகளை இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.
8: இப்பொழுதா? விழா காலத்திற்கு இன்னும் நாட்கள் இருக்கிறதே.
7: அதனால் தான் சிறந்த தங்க விலையை பெற இப்பொழுதே முன்பதிவு செய்ய வேண்டும். தங்க விலை உயர்விலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள ஜாய் ஆலுகாஸில் இப்பொழுதே நகைகளை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். அது மட்டுமின்றி தங்க விலை குறைந்தால் குறைந்த விலைக்கே நீங்கள் நகைகளை வாங்கலாம். இன்னும் சிறப்பு என்னவென்றால், இதை நீங்கள் நேரில் சென்றும் அல்லது ஜாய் ஆலுகாஸ் செயலியிலும் வாங்கிக் கொள்ளலாம். இந்த முன்பதிவு சிறப்பு சலுகைகள் நவம்பர் 7 வரை மட்டுமே.
9: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
10: நியூ வாட்சில் ஸ்டார் பிரீமியர் பிளாஸ் ஒளி வழிகளில் பிரீமியர் லீக் ஆட்டங்கள் மீண்டும் தொடங்கவிருக்கின்றன. பிரபல குழுக்கள் போட்டியிட இருக்கின்றன. அனைத்து ஆட்டங்களையும் நியூ வாட்சில் நேரடியாக பார்த்து மகிழுங்கள். பிரீமியர் பிளாஸ் மாதாந்திர திட்டத்தின் வழி அதிக சுதந்திரம் அல்லது ஸ்பாட்ஸ் பிளாஸ் பிரீமியர் பிளாஸ் பண்டல் என உங்களுக்கு பிடித்த திட்டங்களை தேர்ந்தெடுக்கலாம். பிடித்த குழுக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம். நியூ வாட்சில் ஸ்டார் பிரீமியர் பிளாஸுக்கு பதிவு செய்யுங்கள். எந்த ஒரு ஒப்பந்தமும் கிடையாது, உடனடியாக செலுத்தலாம். செல்லுங்கள் newwatch.sg/subscribe.
11: இந்த ஊருக்கு மட்டுமில்ல, இந்த நாட்டுக்கே சொல்றேன்.

0: அருகில் வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கிறது. PIE நோக்கி செல்லும் TPE செல்லட்டா லிங்க் அருகில் வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கிறது.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: கல்யாண விருந்தினா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு பக்கம் நம்ம வீட்டு பாரம்பரிய சுவைய வாழை இலையில வரவங்களுக்கு அன்போடு பரிமாறணும். இன்னொரு பக்கம் அப்பஞ்சால பூரி ஆப்பம் பணியாரம் ஃபில்டர் காஃபின்னு கேட்ட உடனே சுட சுட செஞ்சு அசத்தணும்.
6: அதுக்குதான் மதுராஸ் விலாஸ். 20 ஆண்டு அனுபவம், பாரம்பரிய வாழை இலை திருமண விருந்தா இருக்கட்டும், உடனே தயாரிக்கிற உணவா இருக்கட்டும், எல்லாமே மதுராஸ் பாத்துக்குவாங்க.
7: சுவையின் சிறப்பு அன்பின் அரவணைப்பு. மதுராஸ் விலாஸ் கேட்ரிங். தொலைபேசி 8183-9075.
8: மேஸ்ட்ரோ ப்ரொடக்ஷன்ஸ் பெருமையுடன் வழங்கும் இசையின் ராஜா இளையராஜா லைவ் இன் கான்சர்ட். இசை ஞானி இளையராஜாவின் 50 ஆண்டுகள் கலை பயணத்தை கொண்டாட வாருங்கள். முதல் முறையாக சிங்கப்பூரின் மிகப்பெரிய உள்ளரங்கமான சிங்கப்பூர் இன்டோர் ஸ்டேடியத்தில் சனிக்கிழமை நவம்பர் 14 இளையராஜாவின் கலை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. கங்கை அமரன், ஸ்வேதா மோகன், SPB சரண் என பல கலைஞர்கள் உங்களை மகிழ்விக்க உள்ளனர். அக்டோபர் 10 88 வெள்ளியிலிருந்து தொடங்கும் உங்கள் நுழைவுச் சீட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
9: ஒவ்வொரு வினாடியும் நம்மை சுற்றி ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது. உண்மையை சொல்ல போனால் எல்லோருக்கும் உதவி கிடைப்பது இல்லை. சில வேளைகளில் எதிர்பாராத விதமாக அது அசம்பாவிதமாக நடந்து முடிந்து விடுகிறது.
10: அப்போது முதியவர் பள்ளிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
9: சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்கள் வலைப்பதிவாக கைபேசிக்கு மெசேஜுக்கு மேல மெசேஜ்.
11: Hi darling, எப்படி இருக்கீங்க? Hi boss, சாப்பிட்டீங்களா? அவர் வீட்டில் இல்லை, அதனாலதான் உங்களுக்கு மெசேஜ் பண்றேன். அவரு இன்னமும் பிசினஸ் மீட்டிங் போயிருக்காரு.
9: என்ன நடந்தது? சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்களின் வலைப்பதிவுகள் யாவும் எங்களுடைய மீலிசன் செயலியில் இருக்கின்றன. நீங்கள் ஓய்வாக இருக்கும் நேரத்தில் கேட்பதற்காக

நீர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒளி என்பதால் எட்டு கேட்டாலே பரவசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன் நான் உங்கள் யாழினி. இந்த நேரத்துல உங்க எல்லார்கிட்டையும் நான் படித்த ஒரு அழகான ஆழமான அர்த்தம் கொண்ட ஒரு கவிதையை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சேன். அலங்காரம் இல்லாத முகம், ஆணவம் இல்லாத அறிவு, அளவு கடங்காத காதல், அளவு கடக்காத ஆசை, துன்பம் தராத இன்பம், முன்னேற தூண்டும் அவமானம், இவை என்றும் அழகுதான் அப்படின்னு படித்தேன். இது ஏன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, இது எல்லாத்தையுமே நம்ம ஓரளவுக்கு ஒரு குறையாக தான் பார்ப்போம். அந்த அறிவு என்பதை தவிர மற்ற எல்லாத்தையுமே ஒரு குறையாக தான் பார்ப்போம். அலங்காரம் இல்லாத முகம், கொஞ்சமாச்சும் உலகத்தை அலங்கரிக்கலாமே அப்படின்னு யோசிப்போம். அளவு கடங்காத காதல், நம்ம யார்கிட்டையும் நம்ம மனசு முழுசாக விட்டுறக்கூடாது அப்படின்னு நினைப்போம். அளவு கடக்காத ஆசை, ஆசை என்பது பேராசையாக மாறுறது ரொம்ப ரொம்ப சுலபம். அப்படிங்கும் போது அளவை கடக்காமல் ஆசையை வச்சுக்கணும். துன்பம் தராத இன்பம், துன்பம் தராத இன்பம் என்பது நமக்கு துன்பம் தராதது இல்லை, பிறருக்கு துன்பம் தராத ஒரு இன்பம். முன்னேற தூண்டும் அவமானம், அவமானம் கூட நல்லதாக அமைய முடியுமா அப்படின்னு இந்த கவிதையில் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள் ஆசை திரைப்படத்தில் இருந்தும், நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்தில் இருந்தும், தேவாவுடைய இசையில் கேட்டு மகிழுங்க.

0: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி. வார இறுதி ஒலி உல்லாஸ் ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
1: CTE சுரங்கப்பாதை ஆர்ச்சர்ட் சாலைக்கு அருகில் வாகனம் ஒன்று பழுதாகி இருக்கிறது. மூன்றாம் தடத்தை தவிர்க்கவும். சாங்கி நோக்கிச்செல்லும் PIE பிடோக் நார்த் அவென்யூ 3 அருகில் விபத்து ஏற்பட்டுள்ளது. பிடோக் ரிசர்வாயர் சாலை வரை போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. 1-3 தடங்களை தவிர்க்கவும்.
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
5: எனக்கு அமேசான்ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
6: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
5: அமேசானுக்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
6: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
5: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
6: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
5: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
6: அடடா, நான் இப்பவே அமேசானுக்கு மாற போறேன்.
5: அமேசானுக்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல் ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய m1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது m1 கடைக்கு வாருங்கள்.
7: சிங்கப்பூரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருட்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பரப்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக வண்ட ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோ, டாக்டர் ஊ, ஏசப்ரோ என இன்னும் பல. ஹமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள். 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள். திறந்து வரும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 இரவு 8 நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். October 10 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றை செல்லுங்கள் wantashop.sg.
0: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
1: இந்த வாரத்துல என்னுடைய மனதை நெகிழ வைத்த சில விஷயங்கள், இதுல ஒன்று நான் இணையதளத்துல பார்த்த ஒரு பதிவு தான். இந்த பதிவுல வந்து ஒரு ஆடவர் வண்டி ஓட்டிக்கிட்டு போயிட்டு இருக்காரு. அவருடைய மனைவி அவங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப மனைவி திடீர்னு நிறுத்துங்க நிறுத்துங்க, கவனம் கவனம் அப்படின்னு சொல்றாங்க. நாமளும் என்னன்னு பார்த்தோம்னா, சாலையில ஒரு வாத்து கூட்டம் தாண்டிக்கிட்டு இருக்கு சாலைய. அந்த சாலையை கடக்கும் போது நீங்க பாத்தீங்கன்னா, அழகா அந்த வாத்தோட குட்டிகள், 2 பெரிய வாத்துகள் கடக்க முயற்சி செய்து அது வந்து கடக்கட்டும் அப்படின்னு இவரும் பொறுமையா போறாரு. அதுக்கப்புறம் திடீர்னு அவர் நின்றுறாரு. ஏன் நிக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அவர் இறங்கி போய் அந்த வாத்துகள் சாலையுடைய மறுபக்கத்தையும் கடக்கணும் என்பதற்காக அவருடைய கையை நீட்டி கத்த ஆரம்பிக்கிறாரு. எல்லாம் நிறுத்துங்க நிறுத்துங்க, வண்டியை நிறுத்துங்க, இங்க பாருங்க இந்த பெரிய மனுஷங்க வந்து சாலையை கடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவர் கையை நீட்டி கத்த ஆரம்பிக்கிறாரு. அப்படி அந்த வண்டிகளும் நிக்குது, ஆனா இந்த வாத்துகள் நவரவே மாட்டேங்குதா. அதனால இவரை அவருடைய கையை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அதை தள்ளி விடுறாரு. போங்க போங்க அப்படின்னு அது கவனமா சாலையை கடந்துருச்சா அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவர நிம்மதியா வந்து வண்டியில ஏறுறாரு. நம்ம வாழ்க்கை ஓடுற ஓட்டத்துக்கு இப்படி நின்று அவர் இவ்வளவு பெரிய விஷயம் செய்யணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இல்லை. ஆனா அவர் மனதார அந்த வாத்துகள் கவனமா கடக்க வேணும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோட அந்த வாத்துகளுக்கு உதவி செஞ்சிருக்கிறாரு. இதே மாதிரி நம்ம வாழ்க்கை ஓட்டம் ரொம்ப வேகமா இருந்தாலும் நாமளும் இந்த சின்ன சின்ன விஷயங்களை கவனிக்கும் போது நம்மளோட வாழ்க்கை அழகாகும், மற்றவர்களுடைய வாழ்க்கையும் அழகாக்க முடியும். சின்ன சின்ன விஷயங்கள் அப்படின்னு சொன்னதான் ஞாபகம் வருது. இந்த வாரத்துல நான் இந்த மாதிரி 2 விஷயங்கள் கவனித்தேன். ஒன்னு வந்து, நம்ம பேருந்துல உட்கார்ந்துருக்கும் போது ஒரு மாணவியுடைய பையில இருந்து ஒரு பக்கம் சீட்ல மாட்டிக்கிச்சு, இருக்கையில மாட்டிக்கிச்சு. அப்போ ஒரு ஆடவர் உட்கார்ந்திருந்தவர் வந்து தூக்கி விட்டாரு. ஆனா அந்த மாணவி அதை கவனிக்க கூட இல்லை, ஒரு நன்றியும் சொல்லவில்லை. ஏன்னா அந்த மாணவிக்கு அது தெரியாது. அந்த நன்றியை கூட எதிர்பார்க்காம இந்த சின்ன விஷயத்த அவர் நேரம் எடுத்து, இப்படி எல்லாம் நம்ம வாழ்க்கையில தினமும் கைத்தொலைபேசியை பார்க்காம நம்மள சுத்தி இருக்கிறத கவனிச்சோம்னா எவ்வளவு அழகான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கறத பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த வாரத்துடைய ஆரம்பத்துல கூட நான் வந்து உடற்பயிற்சி கொடுத்துக்க சென்றிருந்தப்போ நான் வெயிட் தூக்கிட்டு இருந்தப்போ என்னால் அது தூக்கவே முடியலை. ஒரு வழியாக தூக்கிட்டேன். எனக்கு ஏத்தாப்பில் சில மாணவர்கள் வந்து தூக்கிட்டு இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேரால் அதை செய்யக்கூட முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே நான் அவங்களுடைய வெயிட்டை பார்த்தா 200 கிலோ தூக்கிட்டு இருந்தாங்க. நான் 100 கிலோக்கே தவச்சிக்கிட்டு இருந்தேன். அப்படியும் அவங்க நேரத்தை எடுத்து அதை சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை சொல்லி மற்றவங்களுடைய வார்த்தையே நம்ம சிறப்பாக்கும். நேர்களை தொடர்ந்து உங்களுக்காக பாடல்கள். காதலிக்க நேரமில்லை தொடரில் இருந்தும், நினைத்தாலே இனிக்கும் திரைப்படத்தில் இருந்தும் விஜய் ஆண்டனி இசையில் கேட்டு மகிழுங்க.

0: நீங்களே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 8 கேட்டாலை பரவசம். உங்களுக்காக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன் நான் உங்கள் யாழினி. தொடர்ந்து இந்த வாரத்துல நான் பார்த்த இன்னும் இரண்டு விஷயங்கள், அதுல ஒன்று என்னன்னா நான் ஒரு காட்சி பார்த்தேன். அதுல ஒன்று, ஒரு ஆடவர் தன்னுடைய வண்டியில ஒரு பயணியை ஏத்திக்கிட்டு போறாரு. அப்ப அந்த ஓட்டுநர் வந்து அந்த பயணி கிட்ட பேசும்போது அந்த பயணி கண்ணாடியை கழட்டி காட்டுறாரு, எனக்கு கண்ணு தெரியாது, கண் பார்வை இல்லை, இந்த கண்ணாடியை நான் எப்போதும் போட்டுக்கிட்டே இருப்பேன், ஏன்னா என்னை பார்த்தா எல்லாரும் பயந்துருவாங்க, நான் ரொம்ப அழகா இருக்க மாட்டேன், என்னை பார்த்தா எனக்கே அவ்வளவு பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்பவே அந்த ஓட்டுநருக்கு கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிருது, கொஞ்சம் கொஞ்சம் தொடச்சிக்கிட்டே வராரு, பதில் ஒன்றும் சொல்லாம வராரு. அப்புறம் இந்த பயணி வந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு கொஞ்சம் அமைதியாகிறாரா? அப்ப அந்த ஓட்டுநர் சொல்றாரு, நீங்க ஏங்க அப்படி சொல்றீங்க, நீங்க அழகாதான் இருக்கீங்க, உங்களுக்கு என்னங்க குறைச்சல் அப்படின்னு சொல்றாரு. அண்ணன்னு கூப்பிடுறாரு, சீன மொழியில அண்ணன்னு கூப்பிடுறாரு. அப்போ இந்த பயணி சொல்றாரு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்படி எல்லாம் உங்ககிட்ட இருந்து கேட்கும்போது, எனக்கு ஒரு வயசுலயே பார்வை போயிடுச்சு அப்படின்னு சொன்னோடனே இந்த ஓட்டுநர் முழுசாவே அழ ஆரம்பிச்சிடுறாரு. ஏன் அழுகுறாரு அப்படின்னு இந்த பயணி கேட்கும் போது, அண்ணன் நீங்க ஒரு வயசுல பார்வை போனத நீங்க சொன்ன உடனே எனக்கு அந்த ஞாபகங்கள் தான் வருது, ஒரு வயசுல நான் எப்படி இருந்தேன், அதுக்கப்புறம் வளர்ந்தப்ப நான் இவ்வளவு சந்தோஷமா வளர்ந்தேன், ஒரு வயசுல இருந்து இப்ப 48 வயசுங்கிறீங்க, இவ்வளவு வருடங்கள்ல எப்படிதான் இந்த பார்வை இல்லாம நீங்க கஷ்டப்படுறீங்களோ அப்படின்னு சொல்லி அழுகுறாரு. அப்ப அந்த பயணியும் இதை கேட்ட உடனே, நம்மளை நினைச்சு ஒருத்தவங்க இவ்வளவு மனம் வருந்துறாங்களே அப்படின்னு ஒரு மன நெகிழ்ச்சியில அவரும் அழுவ ஆரம்பிக்கிறாரு. இது ஏன் ரொம்ப அழகா இருந்துச்சுன்னா, ஒன்று இன்னொருத்தவங்களோட கஷ்டத்தை நினைச்சு நம்ம எவ்வளவு கவலைப்படுறோம் பாருங்க, அந்த அளவுக்கு கவலைப்பட்டு அழுவுறாரு அந்த ஓட்டுநர். அதன் பிறகு இரண்டு ஆண்கள், ஆண்கள்னா அழக்கூடாது, நம்ம வந்து கம்பீரமா இருக்கணும் அது இதுன்னு சொல்றாங்க, ஆனா நான் பார்த்த வரைக்கும் இதுதான் ரொம்ப அழகான கம்பீரத்துடைய வெளிப்பாடு அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அழுவாம இருக்கிறது கம்பீரத்தோட வெளிப்பாடு இல்லைங்க, மற்றவங்களுக்காக மனம் நெகிழ்ந்து போய் கண்கள்ல தண்ணீர் வருது பாருங்க, அதுதான் அழகு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நேர்களே. அது மட்டும் இல்லாம இன்னொரு காணொலி நான் பார்த்தேன், அதுல என்னன்னா ஒரு மாணவி தன்னுடைய விடுமுறை அப்ப தன்னுடைய தொழிற்கல்லூரிக்கு போய் அவங்களுடைய உணவங்காடியில வேலை செய்யற ஒரு பெரியவருக்கு ஒரு கேக் வாங்கிட்டு போய் அவங்களுடைய பிறந்த நாளுக்கு அவங்க கேக் வெட்டுறாங்க. அப்ப இவருக்கு ஒரே ஆச்சரியம், 6 மாசமா தான் தெரியும் இந்த மாணவிய, 1ஆம் வருடம் படிக்கிற மாணவி, எனக்கு இது வரைக்கும் 10 வருஷம் ஆகுது ஒருத்தவங்க கேக் வாங்கி வந்து வெட்டி, ஏன்னா கடைசியில நான் வந்து ஒரு திருப்பள்ளியில வேலை செஞ்சப்போ அங்க எனக்காக கேக் வெட்டினாங்க, அதன் பிறகு இப்பதான் நீதாமா வெட்டுற, என்னுடைய பிறந்த நாள் நிறைய பேருக்கு தெரியாது அப்படின்னு நிகழ்ந்து போறாரு. இந்த மாணவி பள்ளி விடுமுறை அப்ப தன்னுடைய நண்பர்களோடு வெளியே போகலாம், என்ன வேணா செய்யலாம், ஆனா திரும்பி இந்த ஒரு நபருக்காக வந்து அந்த கேக் வெட்டி அவங்களுடைய வாழ்க்கையை மாத்தி அமைக்கிறாங்க பாருங்க, அதை விட அழகு வேற என்னங்க இருக்க முடியும். தொடர்ந்து போக்குவரத்து விவரத்தை தெரிஞ்சுப்போம். அதன் பிறகு இந்த அங்கத்தை முடித்து வைப்பதற்காக உங்களுக்காக ஒரு பாடல், ஓ காதல் கண்மணி திரைப்படத்துல இருந்து ARM சீல் கேட்டு மகிழுங்க.
1: 968 போக்குவரத்து நிலவரம்.
0: அங்மோக்கியோ இண்டஸ்ட்ரியல் பார்க் 2 நோக்கி செல்லும் அங்மோக்கியோ அவென்யூ 3 அங்மோக்கியோ அவென்யூ 5 அருகில் விபத்து ஏற்பட்டுள்ளது, 3 தடத்தை தவிர்க்கவும்.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு, பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது,
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்,
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு,
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்
6: மலர்.

0: இது ஒரு சிறப்பான வார இறுதி.
1: இது உங்க
2: வணக்கம். காலை மணி 8, மீடியா காப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துல்லான். சிங்கப்பூரில் புகைமூட்டம் மேலும் மோசமானால் கல்வி அமைச்சு பள்ளிகளை மூடுவது குறித்து பரிசீலிக்கும். 24 மணி நேர காற்று தூய்மை கேட்டு குறியீடு 300 தாண்டும் என்று முன்னுரைக்கப்பட்டால் அவ்வாறு செய்யப்படும். காற்று தூய்மை கேட்டு குறியீடு 300 தாண்டுவது காற்றின் தரம் அபாயமான நிலையில் இருப்பதை குறிக்கும். பள்ளிகளை மூட முடிவெடுக்கும் போது அதிகாரிகளின் முன்னுரைப்பும் சுகாதார ஆலோசனைகளும் கவனத்தில் கொள்ளப்படும். பள்ளிகள் மூடப்பட்டால் பிள்ளைகளை பார்த்துக் கொள்வதில் குடும்பங்களுக்கு ஏற்படும் சிரமங்களும் கருத்தில் கொள்ளப்படும். புகை மூட்டம் மோசமானால் உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்ற பள்ளிகளும் உயர்கல்வி நிலையங்களும் தயாராய் உள்ளன. மாணவர்களின் அறைகளில் காற்று சுத்திகரிப்பு கருவிகள் வைக்கப்படும். வெளிப்புற நடவடிக்கைகள் தவிர்க்கப்படும். வகுப்புகள் வழக்கம்போல் தொடரும். ஆனால் தேவைக்கேற்ப பாட நடவடிக்கைகள் மாற்றப்படலாம். புகை மூட்டம் மோசமானாலும் தேசிய தேர்வுகள் தொடரும். காற்று சுத்திகரிப்பு கருவிகள் உள்ள வகுப்பறைகள் அல்லது மண்டபங்களில் தேர்வுகள் நடத்தப்படும். தேசிய தேர்வு காலத்தில் பள்ளிகள் மூடப்பட்டால் பாதிக்கப்பட்ட தேர்வுகள் மற்றொரு நாளுக்கு மாற்றப்படும். தேர்வு காலமும் நீட்டிக்கப்படும். உடல் நல பிரச்சனையால் தேர்வு எழுத முடியாத அல்லது பாதியில் நிறுத்திக் கொள்ள வேண்டிய தேவை ஏற்படும் மாணவர்களுக்கு சிறப்பு சலுகை வழங்க பரிசீலிக்கப்படும். காற்றின் தரம் மிகவும் மோசமானால் பாலர் பள்ளிகளில் அனைத்து வெளிப்புற நடவடிக்கைகளும் நிறுத்தப்படும். உடலை அதிகம் வருத்தும் உள்ளரங்கு நடவடிக்கைகளும் நிறுத்தப்படும். பிள்ளைகள் கதவுகள் ஜன்னல்கள் மூடப்பட்ட அறைகளில் இருக்க வேண்டும். மின் விசிறிகள் அல்லது குளிர்சாதன வசதிகள் பயன்படுத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு பாலர் பள்ளியிலும் குறைந்தது ஓர் அறையில் காற்று சுத்திகரிப்பு கருவி இருக்க வேண்டும். உடல் நலம் பாதிக்கப்படும் பிள்ளைகள் அங்கு தற்காலிகமாக தங்கலாம். சிங்கப்பூரில் புகைமூட்டம் மோசமானால் தகுதியுள்ளோருக்கு 95 ரக முகக்கவசங்கள் வழங்கப்படும். காற்று தூய்மை கேட்டு குறியீடு 200 தாண்டினால் முகக்கவசங்கள் விநியோகிக்கப்படும் என்று தேசிய சுற்று